நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சக வருடம் 1948 ஸ்ரவன் மாதம் 2ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் இப்பொழுது 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் குரலோசை. செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாழ்விற்கான பொருள் மு வரதராசன் அவர்கள் உரையிலிருந்து. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று சிதம்பரம் தில்லை காளியம்மன் கோவில். நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எஸ் பிரகதி, 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருணீற்ற பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம் சினம் தவிர்ப்போம். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதார மீன்களில் மதிப்பு கூட்டல், உபபொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள், நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆ மதிவாணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும், 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும், 5:00 திரைசே, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சீட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சேர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி

0: தியா அவர்கள் 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். நெல் பருத்தி சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Prime Minister Narendra Modi has said that over the past 2.5 months since the paper leak incident, several steps have been taken. The culprits have been arrested and are in jail. In a video message last night, Mr. Modi said, "Government's foremost responsibility was to ensure that students did not lose an academic year, and it was essential to conduct the examinations immediately."
2: I know that the paper leak is not a ordinary issue. लाखों विद्यार्थी और उनके अभिभावकों के लिए बहुत ही पीड़ादायक है और इसलिए पेपर लीक घटना से अब तक पिछले 2.5 महीनों में अनेक विहित कदम उठाए गए. गुनहगारों को पकड़ा गया है, वे जेल में पड़े हैं. हमारा सबसे महत्वपूर्ण जिम्मा था कि विद्यार्थियों का 1 वर्ष बर्बाद न हो. सरकार ने अभी कम से कम समय में 22 लाख जितने विद्यार्थियों के एग्जाम हो जाए इसका प्रबंध किया.
1: The Prime Minister said yesterday he directed the departments to prepare a proposal for fast-track courts. He said the departments worked continuously and submitted the draft to him late last night. Mr. Modi said this draft, which includes provisions for fast-track courts and stringent punishment, will be discussed by the Cabinet today. He said after incorporating the suggestions of Cabinet colleagues, it will be given its final shape. The Prime Minister said as the second week of Parliament begins on Monday, government will make every effort to get this bill passed by the House at the earliest. Activist Sonam Wangchuk has ended his hunger strike after 26 days at a private hospital in Gurugram last night in the presence of Union Ministers J.P. Nadda and Jitendra Singh. Wangchuk's wife, Geetanjali Angmo, and senior leaders of APEX body of Leh Ladakh were also present at the hospital. Earlier, 65 members of parliament from different political parties had visited or signed letters urging him to break the fast. Mr. Wangchuk said this was done after long negotiations on various conditions. He urged everyone to stay very vigilant about not allowing violence of any kind anywhere. Meanwhile, Prime Minister Modi has urged Mr. Wangchuk to follow his daily routine as advised by the doctors and regain his previous weight as soon as possible. The Delhi High Court has constituted a new fast-track court with immediate effect to hear cases under the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. In a notification, the High Court said the court of Officer Anu Grover Baliga at the Rouse Avenue Court will function as a specially designated fast-track court to hear the cases under the Public Examinations Act along with the connected offences. The move is aimed at ensuring the expeditious adjudication of cases related to unfair practices in public examinations. The notification came hours after Prime Minister Narendra Modi announced that the center had decided to establish fast-track court to ensure swift and stringent punishment for those involved in the examination paper leaks. Delhi Metro Rail Corporation, DMRC, has informed that 17 metro stations will be closed from 7:30 a.m. today till further instructions due to security reasons in the national capital. These include Lok Kalyan Marg, Rajiv Chowk, Patel Chowk, Ramakrishna Ashram Marg, Barakhamba Road, Supreme Court, Seva Teerth, Janpath, Jhandewalan, Mandihar.

0: ஹவுஸ் சென்ட்ரல் செக்ரட்டேரியட், ஐடிஓ டெல்லி கேட், இந்திரபிரஸ்த், கான் மார்க்கெட், ஜோர்பாக் அண்ட் சிவாஜி ஸ்டேடியம். ஹவ்எவர், டிஎம்ஆர்சி நோட்டட் தட் தி இன்டர்சேஞ்ச் ஃபெசிலிட்டி வில் ரிமெயின் அவைலபிள் அட் ராஜீவ் சௌக், மண்டி ஹவுஸ் அண்ட் சென்ட்ரல் செக்ரட்டேரியட். The centre has appointed secretaries in different ministries and departments. Vineet Joshi, who is presently Secretary, Higher Education in Ministry of Education, has been appointed as the Secretary, Ministry of Panchayati Raj. Naresh Pal Gangwar will be the new Secretary, Higher Education. T.K. Anil Kumar will be the Secretary, School Education and Literacy. The Appointment Committee of the Cabinet approved these appointments. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10, ஆகாஷ்வாணி.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்லவிதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான்

0: நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது சைந்தவி குரலில் பாடல்.

0: 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் சுஜாதா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட்.

0: வானொலியில் இதுவரை பக்தி மனம் கமழச் செய்தது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான

0: வளம் ONGC.
1: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
3: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: ரேவதி அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சொல்றீங்களா?
8: என்ன கேக்க வந்தியோ, கேளு, தாராளமா சொல்றேன்.
7: ஏங்கா, எந்த மாடு வாங்கினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்க்கா?
8: இதுக்கு நான் பதில் சொல்றது இருக்கட்டும், இப்ப எதுக்கு உனக்கு இந்த கேள்வி? அதை எனக்கு கொஞ்சம் சொல்ல.
7: நேத்து அம்மாவும் அப்பாவும் வீட்டில் மாடு வாங்குறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அதான், நம்ம வாங்குற மாதிரி என்னென்ன மாதிரியான மாட்டு வகை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு ஓடி வந்தேன்க்கா.
8: ஓ, நல்ல விஷயம் சித்ரா. மாடு வாங்க போறீங்களா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 5 வகையான பசுவினம் இருக்கு, 2 வகையான எருமையினம் இருக்கு. இப்போ பசுவினம்னு பார்த்துக்கிட்டோம்னா காங்கேயம் சொல்லலாம். இது பொதுவாக திருப்பூர் மாவட்டத்து மாடுன்னு சொல்லலாம். உடம்பை பார்த்தீங்கன்னா நடுத்தர உடம்பா இருக்கும். இதோட காலையெல்லாம் சாம்பல் நேரத்தில் தலை, கழுத்து, திமிழு, தோள்பட்டை, அப்புறம் உடலோட பக்கவாட்டிலெல்லாம் கருஞ்சிவப்புலேருந்து கருப்பு நேரம் திட்டு திட்டாக இருக்கும். இதோட கொம்பை பார்த்தோம்னா வெளிப்புறமாக நீண்டு இருக்கும். இப்போ எருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட உடல் எடைய போல 10-20 கிலோமீட்டர் தூரம் ஓய்வில்லாமல் இழுக்கும் திறம் உடையதுமா இது.
7: ஆஹா.
8: அப்புறம் இன்னொரு ரகம் உம்பளச்சேரி. இது பொதுவாக தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டதுன்னு சொல்லலாம். நடுத்தர உடலமைப்பு காளைகள்லாம் கரும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். பசுக்கள், எருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும்.
7: சரிங்கக்கா. அப்புறம்
8: குட்டையாக இருக்கும், கூர்மையான நடுத்தர தடிமம் கொண்ட கொம்புகளாக இருக்கும். நெத்தியில் வெள்ளை நிற நட்சத்திர அமைப்பில் பொட்டு மாதிரி இருக்கும். காலெல்லாம் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். வண்டிக்கு பயன்படுத்தணுன்னா 6-7 மணி நேரம் ஓய்வில்லாமல் உழைக்கிற திறமை உள்ளது இந்த மாடுங்க. இதை பொதுவாக உழவுக்கு சிறந்த இனம்னு சொல்லுவாங்க.
7: அட, அப்படியா?
8: ஆமாம் சித்ரா. இன்னொரு ரகம் இருக்கு.
7: அது என்ன ரகம்க்கா?
8: பர்கூர்னு சொல்லுவாங்க.
7: பேரே வித்தியாசமா இருக்கேக்கா.
8: ஆமாம்மா, இது மலைப்பாங்கான ஊர்ல தான் இந்த மாதிரி வகை மாடுங்கள்லாம் இருக்கும். இதுவும் உழவுக்கு சிறந்த இனம்னு சொல்லலாம். பொதுவாக இளசவப்பு நேரத்தில் வெள்ளை வெள்ளை திட்டுக்களோட இதோட உடலமைப்பு இருக்கும். கொம்புலாம் பார்த்தீங்கன்னா முன்னோக்கியும் பின்னோக்கியும் மேல் நோக்கியும் வளர்ந்துருக்கும். இந்த மாடுங்களை பொறுத்தளவுக்கு சிறப்பாக சொல்லணும்னா எல்லா தட்ப வெப்ப நிலையிலையும் வளருமா. அதே போல பராமரிப்பு செலவும் ரொம்ப கம்மிமா இதில்.
7: சூப்பரா இருக்கேக்கா.
8: இரு இரு, இன்னும் 2 மாட்டு வகைகளும் இருக்குல்ல, அதையும் சொல்லிடுறேன்.
7: சொல்லுங்க சொல்லுங்க.
8: புலிக்குளம்னு ஒரு வகை. இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு காங்கேய மாட்டினத்தை ஒத்ததுன்னு சொல்லலாம். சின்ன உடல் அமைப்பா இருக்கும், வலிமையா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். இதோட காளைகளை பார்த்தீங்கன்னா கரும் சாம்பல் நிறத்தோட இருக்கும், பசுக்கள்லாம் வெண்ணிற சாம்பல் நிறத்தோட இருக்கும். உடலெல்லாம் செவப்பு அல்லது பழுத்த நேரத்துல அங்கங்க திட்டு திட்டா இருக்கும். அதனால தான் இந்த மாட்டை செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க.
7: அந்த 5வது ரகம் என்னக்கா?
8: அதுவா? அதுதான் ஆலப்பாடி.
7: என்னக்கா ஆலப்பாடியா? ஏதோ ஊர் பேர் மாதிரி இருக்கு.
8: எல்லாம் ஊரை ஒத்த பேர்ல தாம்மா வைப்பாங்க. பொதுவா இதுவும் சாம்பல் நிறத்துல இல்ல இள மஞ்சள் நிறத்துல இருக்கும். தலைமையில நெருக்கமா அதோட கொம்பெல்லாம் இருக்கும். விவசாய வேலைக்கும் வண்டி இருக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே பசு இனம். இப்ப எருமை இனம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா
7: அக்கா, எனக்கு பசு இனத்தை பத்தி மட்டும் போதும்க்கா, எருமை இனத்தை பத்தி நான் இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன்.
8: அதுவும் சரிதான் சித்ரா.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த்.

0: செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா
7: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
9: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
6: தஞ்சை உழவன்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
10: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
11: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
10: பூமெக்ஸ்.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
12: வணக்கம். குழலினும் யாழினும் இனியது மழலையின் சொற்கள் என்கிறார் வள்ளுவர். குழந்தையின் சொற்கள் மட்டுமின்றி குழந்தையின் மனதும் கூட. மனிதன் தன் அறிவு மற்றும் உடல் வளர்ச்சியால் எத்தனையோ சாதனைகளை புரிகிறான், எத்தனையோ வெற்றிகளை அடைகிறான். ஆனால் அவன் தன் குழந்தைமையை இழந்து விடுவதை உணர்வதில்லை. குழந்தைகளுக்கு நிரந்தர ஆசை, தோல்வி, பகை, வருத்தம், நிரந்தர மகிழ்ச்சி என்று எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஞானியைப் போல வாழும் வாழ்க்கை குழந்தைகள் பெற்றுள்ள வரம். பொற்குவியலே கிடைத்தாலும் போதாது என்று ஏங்கும் நாம், மண் குவியலில் மகிழ்ச்சி காணும் குழந்தைகளிடம் கற்க எத்தனையோ இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தை மனம் இருக்கும். அன்பு, இரக்கம், கருணை, மகிழ்ச்சி இவற்றால் நிரம்பிய அதை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். அமெரிக்காவின் மிக இள வயது அதிபரான தியோடர் ரூஸ்வெல்ட் வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்டவர். கரடி வேட்டைக்காக தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு சென்றார். எவ்வளவு தேடி அலைந்த போதும் ஒரு கரடி கூட கண்ணில் படவில்லை. அதிபரின் ஏமாற்றத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் அவரது வீரர்கள் எங்கிருந்தோ ஒரு குட்டி கரடியை பிடித்து வந்து ஒரு மரத்தில் கட்டி அதை சுடச் சொன்னார்கள். ரூஸ்வெல்ட் கரடியின் முகத்தை பார்த்து அதை சுடுவதற்கு மறுத்துவிட்டார். மாறாக கரடியை விடுவிக்க சொல்லி கட்டளையிட்டார். இச்செய்தி நாடு முழுவதும் பரவியது. மக்கள் ரூஸ்வெல்டின் அன்பு நிறைந்த குழந்தை மனதை எண்ணி பெருமிதம் கொண்டனர். ஒரு பொம்மை தயாரிப்பாளர் இந்த குழந்தை மனதை நினைவில் நிறுத்த ஒரு கரடி பொம்மை செய்து அதை ரூஸ்வெல்டுக்கு பரிசளித்தார். அவரது அனுமதியோடு அந்த கரடி பொம்மைக்கு அவருடைய பெயரையே வைத்தார். தியோடர் ரூஸ்வெல்டின் செல்ல பெயரான டெடி என்ற பெயரோடு இன்று எத்தனையோ குழந்தைகளை மகிழ்வித்து வருகிறது அந்த டெடிபியர் கரடி பொம்மை. பசுமரத்தாணி போல என்ற தொடரை நாம் அறிவோம். பிள்ளைகளின் மனதில் எதை போட்டாலும் அது அப்படியே பற்றி கொள்ளும். ஒரு பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதையைப் போல அது நன்கு விருட்சமாகும். அது ஒரு கள்ளம் கபடமற்ற வெள்ளை காகிதம். நாளைகளை பற்றி குழந்தை கவலைப்படுவதில்லை. நேற்றைகளும் அவர்களுக்கு முக்கியமில்லை. இன்று இப்பொழுது அவர்களுக்கு நிஜமாக உள்ளது. பெரிய பெரிய லட்சியங்களுக்காக அன்றாட மகிழ்ச்சிகளை அவர்கள் இழப்பதில்லை. ஒரு தட்டானோ, ஒரு பட்டாம்பூச்சியோ, ஒரு பூனையோ, ஒரு நாய்க்குட்டியோ அவர்களுக்கு போதுமானது. சின்ன மிட்டாயில் அவர்கள் பெரிய வழிகளை மறக்க பழகி கொள்கின்றனர். அவர்களுக்கு தேவைகள் குறைவு, அதனால் கவலைகளும் குறைவு. நம் எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். பெரிய ஆலமரத்தின் நிழலில் எப்படி சின்ன புல் வளராதோ, அப்படித்தான் நம் மனதில் இருக்கக்கூடிய பேராசை, கோபம், வஞ்சகம் போன்ற வளர்ந்த மனித ஆசைகள் அந்த குழந்தைமையை துளிர்க்க விடுவதே இல்லை. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முயல்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதற்கு குழந்தைகளிடம் இருக்கும் மிட்டாய் மனது நமக்கு அவசியம் வேண்டும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல்லமுது.

0: நிகழ்ச்சி வழங்கியோ ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமெக்ஸ்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட்.
9: சூப்பர். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் பிணாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 ஜிகாவாட்டாக இருந்தது என்றும் தற்போது அது 298 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 ஜிகாவாட்டை எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
10: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கத்துல, அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணுங்கிறோம், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது எந்த மாற்றுக்கருத்து.

0: தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
1: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 632,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான

0: முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்களினி கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: இன்றைய பசுந்தல் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு கிராமத்துல கண்ணு என்ற சிறுவன் இருந்தானா. அவன் பணத்தை எளிதாக செலவழித்து விடுவானா. கண்ணுவோட அப்பா பணம் தருவாங்கன்னு நினைத்து கொண்டே இருந்தானா. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட, கண்ணு எனக்கு 10 ரூபாய் வேண்டும்ப்பா அப்படின்னு கேட்டானா. அதற்கு அப்பா சொன்னாங்களாம், இந்த தோட்டத்துல 1 மணி நேரம் வேலை செய், பிறகு தரேன்னு சொன்னாங்களாம். கண்ணு வேலை செய்தானா. கண்ணு உடம்புல இருந்து வியர்வையும் சொட்டுனுச்சான். வேலை முடிந்ததும் அப்பா அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்களாம். அந்த பணத்தை கண்ணு கையில வைத்த போது இது இப்படி வீணாக செலவழிக்க கூடாதுன்னு என்று நினைத்தானா. அதுக்கப்புறம் கண்ணு அந்த 10 ரூபாய் பணத்தை சேமித்தும் வைத்தானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், உழைப்பால் வந்த பணத்தின் மதிப்பு அதிகம் என்பதே.
5: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம் அக்கா.
7: உங்க பேர் என்ன?
8: என் பேர் எஸ் பிரகதி.
7: படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
8: படிக்கின்றேன்.
7: சரிங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
8: நிம்மேரியில இருந்து வரேன்.
7: இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: மகாத்மா காந்தியை பற்றி சில வரிகள் பேச போறேன்.
7: எங்க சொல்லுங்களேன்.
8: மகாத்மா காந்தி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2, 1869 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். இவர் முழுப்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்றும் அழைக்கப்படுகிறார். காந்திஜியின் மனைவியின் பெயர் கஸ்தூர்பா காந்தி. அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி. தாயின் பெயர் புத்திலிபாய் காந்தி. அவர்களுக்கு 4 மகன்கள். காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். நன்றி. அடுத்ததாக நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். தீனால் சித்தப்போல் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சித்தவிடே. அகர முதல எகுத்தெல்லாம் ஆதி பகவன் உகற்றே உலகு. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலக்கு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூவுமழை.
7: சுப்ரா சொன்னீங்க மகாத்மா காந்தி பத்தி. நீங்க குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?

0: டாக்டர்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பனித்துளி முத்தமிடும் புல்வெளியில் பறவைகள் பாடும் புது ராகத்தில் குளிர்காற்றின் மெல்லிய தாளாட்டில் விடியலின் அழகின் வசந்த வாழ்த்துக்களோடு காரைக்கால் பன்மலை 100.3 இனி கேட்கலாம் திரைசே.

0: மலைமுடியில் பணிபடியும் இனிய வேளையில் கலை அழகில் மனம் கரையும் இதமான ராகம் இது.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு.

0: இதமான காலையில் சுகமான ராகங்களோடு இது காரைக்கால் பண்பலையின் 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். தொடர்ந்து இணைந்தீர்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோசட் டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புகாரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனியா வர்த்தக மையக் கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு

0: அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை

0: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு 1வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள்

0: இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
10: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின் சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
13: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 to 3 அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
14: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
15: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
14: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
16: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
18: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
19: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
0: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: ஒரு கிராமத்துல ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடிச்சதும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவங்க கண்ணில் படுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான் இவன். எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படின்னார் அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போகிறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி, மண், முடி, நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை,

0: அழுக்கு துணி, அவனோட பேர், மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை, இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி, நகம், இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா? அதனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால் மனுஷங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்றைக்கி மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்குனா அது சம்மந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பு. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நகம், முடி, இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாக்கி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணித்து அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டு தான், அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இது மாதிரி மாந்திரிகம், செய்வினை, பில்லி, சூன்யம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோடய விதையை தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம். வெளியில் போட்டுவிட்டால் அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம், முடி, காலடி மண், மனித உருவ பொம்மை, இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி, சூனியம், செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நகமோ முடியோ எதையும் செய்கிறதில்ல, சம்மந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்குது பாருங்கள், அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேறு விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள், மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது. இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்ப்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
10: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நிறைந்த காலையில் மலரும் புன்னகையோடு இது காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: செடியானது விதையிலிருந்து முளைப்பது போல செயலானது எண்ணத்திலிருந்து உருவாகிறது. நல்ல எண்ணங்களுடன் நாட்களை துவங்குவோம்.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளி நபர்கள் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கிண்டி சென்னையில் ஃபிட்டர் 2ஆம் ஆண்டு தொழிற்பயிற்சி பிரிவில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி தோல்வியுற்று படிப்பை தொடர இயலாத காது கேளாத மற்றும் பேச இயலாத மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கிண்டி சென்னை 32இல் ஃபிட்டர் 2ஆண்டு தொழிற்பயிற்சி பிரிவில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி மற்றும் தோல்வியுற்று படிப்பை தொடர முடியாத காது கேளாத மற்றும் பேச இயலாத மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு அரசின் விதிகளின்படி கட்டணமில்லா பயிற்சி, மாதாந்திர உதவித்தொகை, இலவச பாட புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, பேருந்து மற்றும் ரயில் பயண சலுகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அத்துடன் 8, 10, 12ஆம் வகுப்பு கல்வி தகுதியின் அடிப்படையில் டிராப்ட்மேன் மெக்கானிக்கல் 2 ஆண்டுகள், ஃபிட்டர் 2 ஆண்டுகள், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் 2 ஆண்டுகள், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் 2 ஆண்டுகள், டூல் அண்ட் டை மேக்கர் 2 ஆண்டுகள், டர்னர் 2 ஆண்டுகள், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேஷன் 1 ஆண்டு, டிஜிட்டல் போட்டோகிராஃபர் 1 ஆண்டு, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜெனரல் 1 ஆண்டு, ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீசஸ் அசிஸ்டன்ட் 1 ஆண்டு, ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர் 6 மாதங்கள், பேசிக் ஆஃப் டிசைன் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் 2 ஆண்டுகள், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 ஆண்டுகள், அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் 2 ஆண்டுகள், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் 1 ஆண்டு, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் 1 ஆண்டு, வயர்மேன் 2 ஆண்டுகள் மற்றும் வெல்டர் 1 ஆண்டு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சியில் சேர விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் விவரங்களுக்கு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கிண்டி சென்னை 600032 944445940 என்ற எண்ணிலோ 89399745 என்ற எண்ணிலோ 9940593868

0: 63 என்ற எண்ணிலோ 98 41 50 46 71 82 70 50 70 71 மற்றும் 99 76 68 89 56 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இப்பயிற்சிகள் தொடர்பான முழுமையான விவரங்களையும் இணைய வழி பதிவு வசதியையும் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே சென்னை 32 கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மேற்கண்ட தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர தகுதியும் விருப்பமும் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சார்ந்த காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளி நபர்கள் மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்று, மாற்றுத்திறனாளி சான்று, வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை ஆகியவற்றின் நகல்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அறை எண் 14 தரைத்தளம் மாவட்ட ஆட்சியரகம் நாகப்பட்டினத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் மேற்கண்ட தொழிற்பயிற்சி பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றோருக்கு நல்ல ஊதியத்துடன் வேலை வாய்ப்பும் கிடைக்க உறுதியான வாய்ப்பு உள்ளதால் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார். திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் நேரம் 7:46.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: திருவாரூர்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: பத்திரிகை செய்தி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த இலக்கிய படைப்புகளில் 11 நபர்களின் படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களது படைப்பினை வெளியிட உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த 9 எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதும் ஆதி திராவிடர், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். அதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இவர்களது சிறந்த இலக்கிய படைப்பினை வெளியிட தலா 100,000 பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுகிறது. எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு மற்றும் புதினம் ஆகிய எதுவாகவும் இருக்கலாம். இருப்பினும் தமிழ் மொழியிலேயே படைப்பு இருக்க வேண்டும். பிற மொழியிலிருந்து மொழிபெயர்க்க சிறந்த தமிழ் மொழி படைப்பாகவும் இருக்கலாம். MPhil, PhD போன்ற படைப்புகளுக்கு தயாரிக்கப்படும் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு அவை அரிதாக சிறப்புடையதாக இருக்க வேண்டும். படைப்புகள் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே சந்தையில் வெளியிடப்பட்டுள்ள படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது. ஒருமுறை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளர் 5 ஆண்டுகளுக்கு பிறகே விண்ணப்பிக்க வேண்டும். படைப்புகளை தேர்ந்தெடுத்தல் குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர் குழுவின் முடிவே இறுதியானது. இத்திட்டத்தின் கீழ் 2025-26 விண்ணப்பிக்க விரும்பும் இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள வெப்சைட்டிலும் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள

அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடம் நிரப்புவதற்கு மாதம் ரூபாய் 27,804 தொகுப்பூதியத்தில் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை ஆகியவற்றில் முதுகலை பட்டம் அல்லது மேற்கண்ட படிப்புகளில் இளங்கலை பட்டத்துடன் திட்ட உருவாக்கம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சியில் செயல்பாடுகள், கண்காணிப்பு, மேற்பார்வை ஆகியவற்றில் 2 வருட பணி அனுபவத்துடன் கணினி அறிவு பெற்ற 42 வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை www.nagapattinam.tn.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 209, 2ம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம், 611003 என்ற முகவரிக்கு 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:45 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 4365253 / 18 எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது.

காலைக்காம்போவில் சேவை செய்திகள். சிக்கல் பொருள் வைத்து சேரி அருள்மிகு சொர்ண காளியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்பாள் புறப்பாடு, மாலை 4 மணிக்கு சிறப்பு ஆராதனை அம்பாள் புறப்பாடு. சீர்காழி வட்டம் திருமங்கை மடம் அருள்மிகு வீர நரசிம்மர் பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தில் இன்று மாலை 5 மணிக்கு விடையாற்றி திருமஞ்சனம். நாகை மாவட்டம் செம்போடை அருள்மிகு வெளிமாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று அபிஷேக ஆராதனை அம்மன் வீதியுலா.

பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே, எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.

0: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
1: அனைத்தையும் வாங்கிட
0: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
2: நேயர்களை இனி கேட்கலாம் தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தருக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான ஒரு சந்தேகம். அவர் போய் கேக்குறாரு, சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வந்து இறந்ததுக்கு அப்புறமேலுக்கு அதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் அவர் இறந்துட்டாரு. இறந்த உடனே கடவுள் கேக்குறாரு, நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, நான் ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு முடிவு எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு பாக்குறது ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. நரகத்துக்கு போறாரு. போனோம்னா விதவிதமான வரவேற்பு எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒரு பெரிய டேபிள், அந்த டேபிள்ல நிறைய ஃபுட்டு பரிமாறி இருக்காங்க. அதாவது எதுலாம் நினைச்சு பார்க்க முடியாத ஃபுட்டோ எல்லாமே அதுல பரிமாறி இருக்காங்க. ஸ்பூன் இருக்கு, ஃபோர்க் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா மக்கள் ஏதோ கொஞ்சம் கவலையா இருக்காங்க. சில பேர் அப்படியே சோகமா இருக்காங்க, சில பேர் ரொம்ப மெலிஞ்சு இருக்காங்க. இவருக்கு புரியல, என்ன நரகம் இப்படி இருக்கு, எல்லாமே சாப்பாடுலாம் இருக்க, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் இருக்காரு. அடுத்த சொர்க்கத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்து பக்கம் போறாரு. அங்க போனா இதே மாதிரி பெரிய டேபிள் போட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃபுட் இருக்கு. அங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா எல்லாரும் கையிலயும் ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இது என்னடான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாக்கும்போது, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற சாப்பாடை நீங்க சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னா, உங்க கையை மடக்கி சாப்பிடக்கூடாது, கையை நேரா வச்சுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அங்க. அப்ப நரகத்துல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களால கையை மடக்கி சாப்பிட முடியாததால எடுத்து எடுத்து போடுறாங்க, வாயால கேஷ் பண்றாங்க, அவங்களுக்கு முகத்துல படுது, ஆனா சாப்பிட முடியல. அவங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாமலேயே நல்ல சாப்பாடை வேஸ்ட் பண்ணி ஒழுங்கா சாப்பிடாம சோகமா இருக்காங்க. அதே சொர்க்கத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள நல்ல அன்யோன்யம் இருக்கு, நல்ல அன்பு இருக்கு, நல்ல விஷயங்களை பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. என்னடா இதே தானே அங்கே இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அவங்க வந்து இவங்களுக்கு தான் எடுத்து சாப்பிட முடியல, ஆனா இவங்க எடுத்து மத்தவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க, அவங்க எடுத்து இவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. சோ நரகத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே தோத்து போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதோடைய டெக்னிக் தெரியவே இல்லை. ஆனா சொர்க்கத்துல வரும்பொழுது ரெண்டு பேருமே ஜெயிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வின் வின், ரெண்டு பேருமே வெற்றி அடையணும். தொழில் செய்யறவங்களும் சரி, அந்த பொருளை வாங்குறவங்க ரெண்டு பேருமே வெற்றி அடையணும். ஒரு ஃபேமிலினா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வெற்றி அடையணும். குடும்பத்தில் இருக்கவங்க வெற்றி அடையணும். இதுதான் வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நானும் ஜெயிக்கணும், எங்க கூட இருக்கவங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனசுல வந்துருச்சு அப்படின்னா, நம்ம எங்க போனாலும் மத்தவங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். சோ மத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்காது. ஆனா நம்ம கூட இருக்கிற சூழல், நம்ம கூட இருக்கிற மக்கள், இது வந்து கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா எங்க போனாலும் எதுல வேணாலும் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம். வின் வின் அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணுங்க. ஒரு காலத்துல வந்து சினிமா எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பாரு. அப்ப வந்து ஹீரோ ஜெயிப்பாரு, வில்லன் தோத்து போவாரு, அது வந்து படம். அப்ப இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ரெண்டு பேருமே ஜெயிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. முன்னெல்லாம் வந்து போட்டியாளர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு போட்டி இல்ல. இந்த இதுல நீ சக்சஸ் பண்ணுங்க, இதுல நான் சக்சஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்களை பிரிச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதே போல பார்த்தோம் கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் ஜெயிக்கும் பொழுது ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள பரஸ்பரமான ஒரு நட்பு இருக்கும், எதிரி தன்மை இருக்காது. என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து படிக்கிற இடத்துல, ஒர்க் பண்ற இடத்துல, ஃபேமிலியில, சொசைட்டில, எங்க போனாலும் சரி, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்கணுங்கிற மனநிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்களும் ஜெயிக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
5: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8:05. நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது பசு பாதுகாப்புக்கு பதிலாக கிலாபத் அத்தியாயம் 2. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: மகாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேறின. அத்தீர்மானங்களில் ஒன்று ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் சுதேசி விரதம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு அதை அனுசரிப்பதையொட்டி அந்நிய சாமான்களை பகிஷ்கரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. அப்பொழுது கதர் இன்னும் அதற்குரிய ஸ்தானத்தை அடைந்து விடவில்லை. ஹசரத் சாகிப் ஒப்புக்கொண்டு விடக்கூடிய தீர்மானம் அன்று இது. கிலாபத் விஷயத்தில் நீதி மறுக்கப்படுமானால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே அவர் நோக்கம். ஆகையால் முடிந்தவரையில் பிரிட்டிஷ் சாமான்களை மாத்திரமே பகிஷ்கரிக்க வேண்டும் என்று போட்டி தீர்மானம் ஒன்றை அவர் கொண்டு வந்தார். அந்த கொள்கையே தவறானது என்றும் அது அனுபவ சாத்தியமில்லை என்றும் கூறி நான் அத்தீர்மானத்தை எதிர்த்தேன். நான் அப்பொழுது கூறிய வாதங்கள் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்தவை. அகிம்சையை பற்றிய என் கருத்துக்களையும் மகாநாட்டில் கூறினேன். நான் கூறிய வாதங்கள் கூட்டத்தில் இருந்தோரின் உள்ளங்களை மிகவும் கவர்ந்தன என்பதை கண்டேன். எனக்கு முன்னால் ஹசரத் மோஹானி பேசினார். அவருடைய பேச்சுக்கு பலத்த ஆரவாரமான வரவேற்புகள் இருந்ததால் என் பேச்சு எடுபடாமலேயே போய்விடுமோ என்று அஞ்சினேன். என் கருத்தை மகாநாட்டின் முன் கூறாது போனால் கடமையில் தவறியவனாவேன் என்று நான் கருதியதனாலேயே பேச துணிந்தேன். அங்கிருந்தவர்கள் என் பிரசங்கத்தை அதிக கவனமாக கேட்டதோடு மேடையில் இருந்தவர்கள் அதற்கு முழு ஆதரவையும் அளித்தது எனக்கு வியப்பும் ஆச்சரியமுமாக இருந்தது. ஒருவர் பின் ஒருவராக பலர் எழுந்து என் கருத்தை ஆதரித்து பேசினார்கள். பிரிட்டிஷ் சாமான்களை மாத்திரம் பகிஷ்கரிப்பது என்றால் அந்த நோக்கம் நிறைவேறாது போவதோடு தாங்கள் நகைப்புக்கு இடமானவர்களாகவும் ஆகிவிட நேரும் என்பதை தலைவர்கள் காண முடிந்தது. பிரிட்டிஷ் சாமான் ஏதாவது ஒன்றேனும் தம் உடம்பில் இல்லாதவர் ஒருவர் கூட அம்மகாநாட்டில் இல்லை. ஆகையால் தாங்களே அனுசரிக்க முடியாத ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதால் தீமையை தவிர வேறு எதுவும் இராது என்பதை கூட்டத்தில் இருந்த அநேகர் உணர்ந்து கொண்டனர். அந்நிய துணியை பகிஷ்கரிப்பது என்பது மாத்திரம் நமக்கு திருப்தி அளித்துவிட முடியாது. ஏனெனில் அந்நிய துணியை நாம் சரியானபடி பகிஷ்கரிப்பதற்கு நமக்கு தேவையான சுதேசி துணிகளை நாமே தயாரித்துக் கொள்ள இவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதை யாரால் சொல்ல முடியும்? பிரிட்டிஷாரை உடனே பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நமக்கு வேண்டும். உங்கள் அந்நிய துணி பகிஷ்காரம் வேண்டுமானால் அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதோடு அதைவிட துரிதமான வேகமான ஒன்றையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று மௌலானா ஹசாரத் மோஹானி பேசினார். அவர் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்த போதே அந்நிய துணியை பகிஷ்கரிப்பது என்பதற்கு மேலாக மற்றொரு புதிய திட்டமும் அவசியம் வேண்டும் என்பதை உணர்ந்தேன். அந்நிய துணியை உடனே பகிஷ்கரித்து விடுவது என்பது அச்சமயம் அசாத்தியமானது என்றும் எனக்கு தோன்றியது. நான் விரும்பினால் நமது துணி தேவைக்கு போதுமான துணி முழுவதற்கும் வேண்டிய கதரை நாம் உற்பத்தி செய்ய முடியும் என்பது எனக்கு அப்பொழுது தெரியாது. இதை பின்னால் தான் கண்டுபிடித்தேன். மேலும் அந்நிய துணி பகிஷ்காரத்திற்கு ஆலைகளை மாத்திரம் நம்பி இருப்போமாயின் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம் என்பதை அப்பொழுதே நான் அறிவி. மௌலானா தமது பிரசங்கத்தை முடித்த சமயத்தில் நான் இன்னும் இந்த மனக்குழப்பத்திலேயே இருந்து வந்தேன். பேசுவதற்கு எனக்கு ஹிந்தி அல்லது உருது மொழியில் தக்க சொற்கள் அகப்படாமல் இருந்தது பெரிய இடையூறாக இருந்தது. முக்கியமாக வடநாட்டு முஸ்லிம்களை கொண்ட ஒரு கூட்டத்தின் முன்பு விவாதங்களோடு கூடிய பிரசங்கத்தை நான் செய்ய நேர்ந்தது இதுவே முதல் தடவையாகும். கல்கத்தாவில் முஸ்லிம் லீக் கூட்டத்தில் நான் உருதுவில் பேசியிருக்கிறேன். ஆனால் அங்கே பேசியது சில நிமிடங்களே. அதோடு உணர்ச்சியோடு கூடிய ஒரு கோரிக்கையை அங்கே கூடியிருந்தோருக்கு வெளியிடுவதே அப்பேச்சின் நோக்கம். அதற்கு நேர்மாறாக இங்கே

0: விரோதமான கூட்டத்தினர் அல்லாவாயினும் குற்றங்குறை கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு கூட்டத்தை சமாளிக்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு என் கருத்தை விலக்கி கூறி அவர்களை ஒப்புக்கொள்ளும்படி செய்ய வேண்டியும் இருந்தது. ஆனால் எனக்கு இருந்து வந்த சங்கோஜத்தை எல்லாம் முன்பே விட்டுவிட்டேன். குற்றமற்ற நாசுக்கான டெல்லி உருதுவில் பிரசங்கம் செய்வதற்காக நான் அங்கே போனவன் அல்ல. ஆனால் எனக்கு தெரிந்த அரைகுறை ஹிந்தியில் என் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அங்கே சென்றேன். இதில் நான் வெற்றியும் பெற்றேன். ஹிந்தி உருது மாத்திரமே இந்தியாவின் பொதுமொழியாக இருக்க முடியும் என்ற உண்மைக்கு இக்கூட்டம் எனக்கு நேரடியான ருசுவாக இருந்தது. கூட்டத்தில் இருந்தவர்களின் மனதை நான் எவ்வளவு தூரம் கவர்ந்தேனோ அதே போல நான் ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் கவர்ந்திருக்க முடியாது. மௌலானா தமது சவாலை வெளியிட வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்திருக்கவும் மாட்டார். அப்படியே அவர் வெளியிட்டிருந்தாலும் அதை பெரிதாக நான் எடுத்துக்கொண்டும் இருக்க மாட்டேன். புதிய கருத்தை எடுத்து சொல்வதற்கு வேண்டிய ஹிந்தி அல்லது உருது சொற்கள் எனக்கு அகப்படவில்லை. இது ஓரளவுக்கு எனக்கு கஷ்டமாகவே இருந்தது. கடைசியாக அக்கருத்தை ஒத்துழையாமை நான் கோஆபரேஷன் என்ற ஆங்கில சொல்லால் விவாதித்தேன். முதன் முதலாக இக்கூட்டத்திலேயே இச்சொல்லை நான் உபயோகித்தேன். மௌலானா பேசிக்கொண்டிருந்த போதே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அரசாங்கத்தை ஆயுதங்களை கொண்டு எதிர்ப்பது என்பது அசாத்தியமானது, விரும்பத்தக்கத்தல்ல என்றால் அநேக காரியங்களில் அந்த அரசாங்கத்துடன் அவர் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் போது சரியானபடி அதை எதிர்ப்பது என்று அவர் பேசிக் கொண்டிருப்பது வீண் காரியம் என்று எண்ணினேன். ஆனால் அந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைக்காமல் இருந்து விடுவது ஒன்றே அதற்கு உண்மையான எதிர்ப்பாகும் என்றும் எனக்கு தோன்றியது. இவ்விதம் ஒத்துழையாமை என்ற சொல்லை பிரயோகித்தேன். ஆனால் அச்சொல்லில் அடங்கியுள்ள அநேக விளைவுகளை குறித்து அப்பொழுது எனக்கு தெளிவான கருத்து எதுவும் இல்லை. ஆகையால் நான் விவரங்களை பற்றி கவனிக்கவே இல்லை. இப்படி மாத்திரம் சொன்னேன், முஸ்லிம்கள் மிக முக்கியமானதோர் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். யுத்த சமாதான ஷரத்துக்கள் அவர்களுக்கு சாதகமில்லாதவைகளாக இருக்குமாயின் ஆண்டவன் அதை தவிர்ப்பாராக. அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். இவ்விதம் ஒத்துழைப்பை நிறுத்தி விடுவது மக்களுக்குள்ள பறிக்க முடியாத ஓர் உரிமையாகும். அரசாங்கம் அளித்திருக்கும் பட்டங்களையும் கௌரவங்களையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கவோ அரசாங்க உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கவோ நாம் கடமைப்பட்டிருக்கவில்லை. கிலாபத் போன்ற மிகப்பெரியதோர் லட்சியத்தில் அரசாங்கம் நமக்கு துரோகம் செய்யுமாயின் அதனுடன் நாம் ஒத்துழையாமை செய்யாமல் இருப்பதற்கில்லை. ஆகையால் நமக்கு அரசாங்கம் துரோகம் செய்யுமானால் அதனுடன் ஒத்துழைக்காமல் இருக்க நமக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒத்துழையாமை என்ற சொல் எங்கும் புழக்கத்துக்கு வர சில மாதங்கள் ஆயின. அப்போதைக்கு அது அம்மகாநாட்டின் நடவடிக்கைகளில் மறைந்து போயிற்று. உண்மையில் ஒரு மாதத்திற்கு பின்னால் அமிர்தசரஸில் கூடிய காங்கிரஸ் மகாநாட்டில் ஒத்துழைப்பு தீர்மானத்தை நான் ஆதரித்த போது துரோகம் செய்யவே மாட்டார்கள் என்ற நம்பிக்கையின் பேரிலேயே அவ்வாறு செய்தேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது பசு பாதுகாப்புக்கு பதிலாக கிலாபத் அத்தியாயம் 2. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருவாரூர் வைடிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:15.
1: புதுச்சேரி மாநில மக்களை மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888911.
2: திருவாரூர்
0: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு.

நேர்களை துளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, மரங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றன? மரங்கள் வந்து தகவல்களை வந்து நம்மள மாதிரியே பகிர்ந்துக்குமா, ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இதற்கான சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் உங்கள் பேர் ஊர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் வீட்டில் உங்கள் வானொலியில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 மற்றும் 2999 4 8 0 மற்றும் 2999 5 8 0 அலைபேசி 9566 4 2 7 2 3 1. கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணா அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: யம் காக்கும் அபி பேரிச்சை அனைவருக்கும் மேற்றது கேட்டு வாங்குங்கள். அபி பேரிச்சை
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலைவெளியில் அலிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
11: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
12: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் காரை பண்பலை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம்.
0: சொல்லுங்க சொக்கலிங்கம் ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
12: ரெட் லைட்ல இருந்து கண்ணாடி பூவை என்ற பாடலை பிஆர்புரம் குணசேகரன் மோகன.
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, உங்களுக்கான கால்பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
5: என்ன
3: பாடல் கேக்க போறீங்க?
5: மகாராசா படத்திலிருந்து தாயே தாயே போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.

0: திருவாரூர் வைடிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:25.
1: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள்.

நந்தவனம். மிக குறைந்த செய்தாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனி அண்ட் சன்ரீஃப் சிந்தொலி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் மாளிகையில்
2: மற்றும் தங்க நகை இடைக்கு ஆரம்பம் ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நீங்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, மரங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றன அப்படிங்கிற கேள்வி. அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முடியும். இதுக்கான சரியான விடை யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்து செந்தில், நாதன், ஜெயா, விவேகானந்தன், கும்பகோணத்திலிருந்து சந்தோஷ்குமார் பேர்லத்திலிருந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. மகரந்த அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா நாகூர்லேருந்து ஜெகபர் சாதிக் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் பிரகாஷ் அனுப்பியிருக்காங்க காரைக்கால். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் பேர் சொல்லிவிடுங்க, அடுத்து ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து மேலே ஓடுதுரை, சேப்பு விஜய், ராகவன் அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. பூவம் குபீர் அனுப்பியிருக்காங்க. அடுத்து சத்யா, தீபிகா அவங்க, பூக்கடை கண்ணன், சந்தியா வடக்கு பால்பனைச்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. மயிலவாஞ்சூர்லேருந்து சம்சுதீன், அய்யாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்து குத்தாலம் ரமேஷ் அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. மகரந்த அடுத்து யார் அப்படின்னா ஏஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து பைத்தவன்காடு வடுகநாதன், ஆணிமடம் கார்த்திகேயன், ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் அவங்க அனுப்பியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, அடுத்து திருப்பதி சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் ஷியாமலா அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா பிரதாமராமபுரம் கவியரசன் பிரியா, யோகநாயகி அனல்யா, ஆண்டிமடம் சுதேஷ், சுபீதா அவங்களும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து கலாவதி ராஜமோகன் அவங்களும் அனுப்பியிருக்காங்க சரியான விடை. அடுத்து இரவாஞ்சேரியிலேருந்து காரைக்கால்லேருந்து நளினி, புதுத்துறை செல்வகுமார், செல்வராஜன்பேட்டை தினா, ரமேஷ், குலஞ்சியப்பன், மீனாட்சி, காட்டுமன்னார் கோவிலிருந்து, அடுத்து யார் அப்படின்னா மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், குவைத்லேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், அடுத்து கலைமானி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து சரியான விடை யார் அனுப்பியிருக்காங்கன்னா நன்னிலம்லேருந்து அம்பலவாணன் அவங்க அனுப்பியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியிலையும் வந்து உங்கள் பேர்கள் படிக்கப்படும். சரி, ஓகே, இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மரங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றன, இதுதானே நான் கேட்ட கேள்வி. இதற்கான சரியான விடை மரங்கள் ஒன்றுக்கொன்று வுட் வைடு வெப் அப்படின்னு அழைக்கக்கூடிய இயற்கை வலைப்பின்னல் மூலமா தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதான். நம்ம வந்து எப்படி இன்டர்நெட்ல பண்றோமோ அந்த மாதிரி மரங்கள் வந்து அந்த மாதிரி செய்து மண்ணுக்கடியில் இருக்கிற மைக்ரோரைசா பூஞ்சை வலைப்பின்னல் மூலமா மரங்கள் வந்து தண்ணீர், ஊட்டச்சத்து, அப்புறம் அபாய எச்சரிக்கை, வேதியியல் சிக்னலு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று கொண்டு பகிர்ந்துக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உனக்கும் வந்துடும், அதனால் இன்றைக்கி சேஃபாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுமா. இதை தான் வந்து நம்ம வுட் வைடு வெப் அப்படின்னு அழைக்கிறோம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் வைடிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:40.
1: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888911.
2: வைடிபி கிரீன்வே திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்கும்.

0: இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலையின் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர் ஜே தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: காதல் கனவி அந்த பாடல்
5: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேரம் 8:46 நிமிடமாக காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நல்லா
5: இருக்கேன். என்ன பாடல் கேட்க போறீங்க நடராஜன் சார்?
6: எனக்கு கம்பன் பாட்டு மேடம். கருப்பு. நன்றி மேடம்.
5: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலழகா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். துளிவரம் பாடு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யார்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்,
8: யார் பேசுறீங்க?
9: நல்லா
8: இருக்க சார், சொல்லுங்க.
9: நான் செந்தில்கண்ணன் பேரலம். எனக்கு வந்து அசுரன் பட்டல ஒரு இனிய பாடல் வந்து வாய்ப்புக்கு நன்றி.
8: உங்களுக்காக பாடல் வரும், கேளுங்க. நன்றி. நேர்களை, இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மரங்கள் வந்து எப்படி தகவல்களெல்லாம் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு பரிமாறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விடையும் வந்து சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் நிறைய நேயர்கள் வந்து சரியான விடையை அனுப்பியிருக்கீங்க இல்லையா? அது யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலைஞாயிறு, கம்பர், கபிலன், பாரி அவங்க வந்து சரியான விடையை அனுப்பியிருக்காங்க. அடுத்து நிலத்தடி, பூஞ்சை, வலைப்பின்னல், ஓகே அதெல்லாம் ஓகே. காரைக்கால் ஸ்ரீதர் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க அனுப்பியிருக்காங்க. நாகை பாபு அனுப்பியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ஜலீல் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, காரைக்கால் அக்கரை வட்டம் உஷா அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில், டி மடப்புரம் தோப்பு திரு வேல்முருகன் அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அடுத்து எழில் முத்துசாமி, நாழிக்கல் பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ரஜினி கண்ணன் நாகப்பட்டினத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து கோவில்பட்டி உதயகுமார், வீராசாமி அவங்க மேல மங்கைநல்லூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து நாகராஜன் மேட்டுப்பாளையத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா செந்தில்கண்ணன் பேரலத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. வினோத் திருமலை ராயன் பட்டினத்துலேருந்து. அடுத்து பிரபாகரன் அவங்க வந்து எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா கடலூர்லேருந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை, தினா ரமேஷ். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கைலாசபுரத்துலேருந்து ரவி அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரியிலேருந்து ஃபைசூர் ரஹ்மான் அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து உட்கோட்டையிலேருந்து வேல்முருகன், கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து, அடுத்து கீர்த்தி ராஜன் சிவபுரியிலேருந்து, புவனகிரி சுமதி பாபு, கனகசுந்தரி பாஸ்கர் திருப்பூண்டி அந்த ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஆனந்த் முத்துக்குமரன் முக்கரம்பூர்லேருந்து, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் மதுரையிலேருந்து, சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி சரியான விடை அனுப்பின எல்லாருக்குமே வந்து எங்களோட பாராட்டுக்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனி அண்ட் சன்ரீஃப் சின் தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB.

0: எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறையுங்கள். 95008 89 17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
3: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
10: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17
14: நேயர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
15: காரைக்கால் GL மருத்துவமனை
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: GL மருத்துவமனை
16: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
14: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
17: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
18: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
17: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
18: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
19: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள்.
3: நிறைய பஞ்சா நம்ம சாப்பிடக்குள்ள சுகர் ஷூட்டப் ஆகுறதுக்கு, அதாவது டக்குன்னு பிளட் லெவலில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணி சாப்பிடணும். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம 2 தடவையாக எடுத்துடலாம். 8 மணிக்கு வந்து சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அந்த போர்ஷன் வந்து ஒரு 10 o'clock எகெயின் சாப்பிடுங்க. அந்த மாதிரி 6-7 தடவையாக பிரித்து பிரித்து சாப்பிட்டுனா சுகர் ரொம்ப ஏறாமல் மெயின்டைன் பண்ணிடலாம். இது ஒரு வகை. பின்ன வந்து இன்னும் டயட்ரி மோடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் நம்ம பண்ணிடலாம். லைக் சீனி, சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஜூஸாக குடிக்காமல் இருக்கிறது. ஜூஸாக குடிச்சிருந்தாலும் சுகர் ஜஸ்ட் டக்குன்னு ஏறிடும்.
19: ஸோ பழைய சுகர் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் பிளெண்ட் பண்ணி குடிச்சா கூட சுகர் ஏறதுக்கு
3: வாய்ப்பு இருக்கு. ஆமாம், சுகர் இது பண்ணணும்னு இல்லை, அது பிளெண்ட் பண்ணி குடிச்சினாலே சுகர் ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
19: ஃப்ரூட்ஸை வந்து மென்று சாப்பிடணும்,
3: மென்று சாப்பிடணும். ஆமாம், ஒரு சில ஃப்ரூட்ஸை வந்து நம்ம முக்கணிகள்னு சொல்லலை, வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் ஒரு சில ஃப்ரூட்ஸ் லைக் கொய்யாப்பழம், அத்திப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் மென்னி சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் அட் எ டைம் நிறைய எடுக்காமல் மென்னி மென்னி சாப்பிட்டோம்னா ரொம்ப சுகர் ஏறாது.
19: எல்லா பெண்களுக்குமே இந்த ரிஸ்க் இருக்கா டாக்டர், கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வர்றதுக்கான ரிஸ்க்?
3: எல்லா பெண்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா பெண்களுக்கும் இல்லை. ஒரு சில க்ரைட்டீரியா WHO என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வயசு ப்ரெக்னென்ட் ஆகக்குள்ள 30 வயசுக்கு மேலேயா இருக்குது, இல்லைனா அவங்களோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது BMI, BMI மோர் தென் 30 அப்படி இருக்கு.

0: இல்லை ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டுக்கு ஃபேமிலியில் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்குது, இல்லை இது இப்போ ரெண்டாவது ப்ரெக்னென்சி, ஃபஸ்ட்டு குழந்தை வந்து அந்த டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள சுகர் இருந்தில்ல, இருந்தாலும் ஃபஸ்ட்டு குழந்தையோட வெயிட்டு வந்து 3.5 kg மேலே இருந்துச்சு, இல்லைன்னா மொதல் ப்ரெக்னென்சியில் சுகர் இருந்துச்சு, இல்லை மொதல் ப்ரெக்னென்சியில் இந்த ப்ரெக்னென்சியில் ப்ரெஷர் இருந்துச்சு, இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். இந்த மாதிரி ஏதோ ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் சான்ஸ் ஜாஸ்தி தான்.
1: இவங்களுக்கெல்லாம் சுகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சுகர் டெஸ்ட் எடுத்து நமக்கு சுகர் இருக்கா, ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் சுகர் இருக்குது, நம்மளுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லது தான்,
0: ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம இந்த மாதிரி பேசக்குள்ள அந்த மாதிரி அவேர்னஸ் கரெக்டாக மக்களுக்கு போயிடும். என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து டாக்டரோட ஒரு என்ன கடமான்னு மாதிரி நம்ம வரக்குள்ள நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துருனா அவங்க ஃபேமிலியில் இருக்கா அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு அவங்களே செக் பண்ணிட்டு முன்னாடியே அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி
1: என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவுகள்லாம் தவிர்த்துக்கணும் பிரெக்னன்சில சுகர் இருக்கிறவங்க?
0: இப்போ கார்போஹைட்ரேட்னு சொல்லுவேன், சாப்பாடு இந்த மாதிரி சிரியல் வகைகளெல்லாம் குறைச்சிக்கணும். எப்போதுமே நான் சொன்ன மாதிரி டிவைட் பண்ணி சாப்பிட்ணும்னு சொன்னேன், அதே மாதிரி சாப்பிட்டுக்கணும். அது இல்லாமல் ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஆனால் ப்ரெக்னென்சியில் ஆசிச்சே நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் கொஞ்சம் தேவை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் என்ன தானிய வகைகள்லாம் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குது, தானிய வகைகள் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே ஒரு 2-3 times சாப்பிட்டுக்கலாம். கொண்டக்கடலை, பச்சைப்பயறு, சுண்டல் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அது எல்லாமே ப்ரோட்டீன் ஃபுட்டு. எக் எடுத்துக்கலாம், வெள்ளக்கரு, பின்ன வந்து மினிமலாக மீட்டு, மில்க்கு, இதெல்லாம் ப்ரோட்டீன் ஃபுட்டு, இதெல்லாம் எடுத்துக்கலாம் தாராளமாக. பின்ன ஃபைபர் கண்டென்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபைபர் கண்டென்ட்டுக்காக. மெயினாக வந்து கார்போஹைட்ரேட், ரெகுலராக ரைஸ் இந்த ஐட்டம்ஸை குறைச்சிடணும், டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 hours செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 hours டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலார் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள். சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: வந்தாச்சு ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகள்.

0: அளவுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரம் இப்போ 9:11 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் போயிட்டு அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன இதை பற்றி தெரிவிக்கலாம். நான் உங்கள் ஆர்ஜே, அடுத்ததை என் கூட வந்து தீபா சந்திரசேகர் அவங்களும் பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: ஏய் குடிச்சிடு, ஆ குடிச்சிடு.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமுது தார்பாய்கள், கிரீனேட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
7: பாண்டபாய் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நிறைய நேர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். குளிஞ்சி எப்ப அவங்க வந்து சின்ன ஆசை அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு பெரிய ஆசை அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, சின்ன சின்ன ஆசை என்னன்னாங்க, சும்மா ஒரு விமானம் மட்டும் ஒன்னு வாங்கணுங்க, வேற எதுவுமே பெரிய ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: இவ்வளவு சின்ன ஆசை. அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க, எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு முறை அடைய வேணும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஆசையா தான் அவங்க.
7: நீங்க பெரிய பெரிய ஆசைன்னு கேட்டிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.
8: ஆமா.
7: அடுத்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து, வேற என்னங்க சின்ன சின்ன ஆசை, ஆகாயத்தில்
8: பறக்கணும்
7: ஆசை அப்படின்னு இருக்காங்க.
8: பாபு முல்லைக்காடுல இருந்து குட் மார்னிங் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து
7: யாரு, முகமது ரிஸ்வான், எனக்கு ரொம்ப நல்லா ஆசை காரைக்கால் பண்பலை வானொலி கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க கேட்டுட்டு தானே இருப்பாங்க. நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான்,
8: எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு
7: நினைக்கிறேன். ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு இருக்காங்க.
8: அடுத்து பாபு முல்லைக்காடுலேருந்து சொல்லியிருக்காங்க, தாஜ்மஹாலை சுற்றி சுற்றி பார்க்க வேண்டும், அதுதான் என் சின்ன ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: ஆசையோ பெரிய ஆசையோ, ஆனால் சின்ன ஆசை மட்டும் இல்லவே இல்லை. அடுத்து மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆசைகள் ஒரு நாள் லீவ் போட்டு நாள் முழுவதும் வீட்டிலையே ரெஸ்ட் எடுக்கணும். ஏன், இது ஓகே. உழைப்பு உழைப்பு உழைப்பு அப்படின்னு எந்த நேரம் பார்த்தாலும் ரெஸ்டே இல்லாமல் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம். அதனால ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பிளான் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு தாங்க வேற பக்கத்துலேருந்து வேலை வேலையாக வரும்.
8: என்னைக்கெல்லாம் பிளான்

0: பண்ணுறோமோ அன்றைக்கெலாம் முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பான அறிவிப்பாளர் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். வேற என்னங்க, புதுசாக கார் வாங்க வேணும் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிர்தவராயன் கோட்டை பாரிவள்ளல்.
1: நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து அவங்களும் வந்து அதே மாதிரி தான், ஏரோப்ளைனில் போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசையாக இருக்க தான் செய்யும்.
1: நீங்களே சொல்கிறீங்க அது சின்ன ஆசை.
0: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, மழை துளியில் நனைந்து ஓட ஆசை, மரகத புள்ளியில் கால் பதிக்க ஆசை, தென்றல் காற்றுடன் பேச வேண்டும் ஆசை, திகட்டாத தேனாய் சிரிக்க வேண்டும் ஆசை, வானத்து நிலவை தொட்டுவிட ஆசை, வண்ணத்து பூச்சியை பறக்கவே ஆசை, கால்குழு சொலி போல் பாட ஆசை, கவலைகள் யாவும் பறக்க வேண்டும் ஆசை, பெரிதா ஏதும் கேட்கவில்லை நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இனிமைய ஒரு கவிதையவே சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.
1: அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் பண்பலையோட அறிவிப்பாளர்கள் நேயர்கள் அனைவரையும் நேரில் சந்திக்கணுமா? ஆனா இது ரொம்ப பெரிய ஆசை, எல்லாரையும் சேர்த்து வச்சு நேரில் பாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம்.

0: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.
1: அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் பண்பலையோட அறிவிப்பாளர்கள் நேயர்கள் அனைவரையும் நேரில் சந்திக்கணுமா. ஆனா இது ரொம்ப பெரிய ஆசை, எல்லாரையும் சேர்த்து வச்சு நேர்ல பாக்குறதுங்கிறது
0: சாதாரண விஷயம், பாத்திரலாம் பெரிய.
1: அதனால அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து பத்மாவதி ஸ்ரீதரை மீட் பண்றோம்.
0: சரிங்க, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நாகையில இருந்து சரண்யா சரவணன் சொல்லியிருக்காங்க, எனது சின்ன சின்ன ஆசை வீட்டில் உள்ள உறவுகளுடன் நேரம் செலவிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஒரு முறை கைலாயம் சென்று பகவானை தரிசிக்க வேண்டும் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு செம்மனார் கோவிலேருந்து குணசேகர் அவங்க அனுப்பியிருக்காங்க.
0: என்எம்பி நச்சு பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க, எனது சிறிய ஆசை ஆகாயத்தில் பறந்து செல்ல வேண்டும், உங்கள் அன்பின் காரைக்கால் நிறவி என்எம் நச்சு பிள்ளை குடும்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: லிஸ்ட் பெருசாவது ஆகாயத்தில்
0: பறக்க வேணுமே முதல்ல நமக்கு.
1: ஆமா, ஆகாயத்தில் பறக்கிறதும் சரி இல்லை ஏரோப்ளைன்ல பறக்கிறதும் சரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
0: சந்தோஷமான தருணத்துல நம்ம கீழே கால் கீழே இருந்தாலும் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அப்படிதான்
1: அந்த ஏரோப்ளேன் ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், அது பறந்தவங்களுக்கு தான் தெரியும். மற்றபடி ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு அப்படின்னா ஜாலியாக தான் இருக்கும். அடுத்து யாரு அப்படின்னா, புதிதாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நல்ல பாடகன் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நிறைவேறக்கூடிய ஆசைதான் இது.
1: கீழே குடியிருப்பு சிங்காரவேல்.
0: அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம். சின்ன சின்ன ஆசை என்று சொல்ல வேண்டும் என்றால் சந்திர மண்டலத்தில் வாழ வேண்டும், அதுதான் சின்ன ஆசை.
1: ஆசை இல்ல பேராசை,
0: ஆனா கண்டிப்பா சந்திர மண்டலத்துக்கு நம்ம போகக்கூடிய நாட்கள் வந்து வெகு விரைவிலே இருக்கு. அது அவங்க
1: எல்லாம் கிளம்புங்க,
0: கனவு
1: மூட்டை முடிச்ச கட்டுங்க,
0: இப்ப இல்ல இருந்தே பேக் பண்ணி வச்சுக்கோங்க.
1: அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு ஜான்சி கவியரசி, எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அதன் மூலமா பெற்றோர்கள் சுமையை குறைக்கணும், இது ஓகே நல்ல ஆசை.
0: அடுத்து நீடாமங்கலம் மாவட்டம் காலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க, எனக்கு சின்ன சின்ன ஆசை எல்லாம் கிடையாது, ஆசைப்படுவது பெருசா இருக்கணும், அப்பதான் சின்னதாவது நடக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
1: சரி, ரொம்ப பெரிய புனல் மாதிரி நிறைய போட்டோம்னா கொஞ்சமா அது கிடைக்கும் அப்படின்ட்டு. காட்டுமன்னார் கோவில் டீ மண்டபுரம் தோப்பு திரு வேல்முருகன் அவங்க, இருவருக்கும் காலை வணக்கம், சாப்பிட்டீங்களா? சின்ன சின்ன ஆசைகள் சைக்கிள், டூ வீலர், ரயில், கார், பஸ் இவைகள் அனைத்திலும் பயணம் செய்தாச்சு. ஒரு சின்ன ஆசை மனதில் இருக்கிறது, நானும் என் மனைவியும் விமானத்தில் போக வேண்டும் என்பதே அப்படின்னு சொல்லி இவங்களும் விமான பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து குவைத்தில இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், எனக்கு பிடித்தமான கலைகளில் புகைப்பட எடிட்டிங், கவிதைகள், புதிய சில நல்ல விஷயங்களை மட்டும் உருவாக்கி பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன ஆசையை சொல்லியிருக்காங்க.
1: நாகூர் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும், வாழ்நாள் முழுவதும் நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும், யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், நமக்கு அப்படி ஆசையெல்லாம் இல்லைங்க, இந்த சின்ன ஆசைகள் பேராசையாக மாறிடும், இருப்பதை வைத்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே போதும் மேடம், சின்ன சின்ன ஆசைகள் என் சிறுவயதோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க.
1: கோவை இளவரசன் பஞ்சநதி குளத்திலேருந்து, எனக்கு சின்ன ஆசை என்னவென்றால் வாழ்க்கை மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அந்த கள்ளம் கபடம் இல்லாத மழலை பருவம் மறுபடியும் வராதா என்று ஒரு ஏக்கம், அந்த குழந்தைத்தனம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளவரோட ஒரு ஃபோட்டோ வேற அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா நெமேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை வணக்கம், சின்னதாக ஆசை தான், நமது பாரத பிரதமரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
1: திருவாரூர் கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீது, குடும்பத்துடன் மனநிறைவாக நேரம் செலவிட வேண்டும், தினமும் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்க வேண்டும், இயற்கையின் அழகை ரசித்து அமைதியாக அமர வேண்டும், பிடித்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும், நண்பர்களுடன் மனம் திறந்து சிரித்து பேச வேண்டும், யாருக்காவது உதவி செய்து அவர்களின் புன்னகையை பார்க்க வேண்டும், மன நிம்மதியுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், பெரிய கனவுகள் வாழ்க்கைக்கு இலக்கை கொடுக்கும், சின்ன சின்ன ஆசைகள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
0: அடுத்து நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க, நம்ம வானொலி கேட்டுக்கொண்டே ஏரிக்கரையில் அமர்ந்து மீன் பிடித்து மீண்டும் ஏரியில் விட்டு விளையாடுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன ஆசையில வரும் தெரியுங்களா, அதேதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி இங்க பாருங்க, அந்த சேரன் ஒரு ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, அதுல இருந்து சைக்கிள் ஓட்ட ஆசைன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி திட்டச்சேரியில இருந்து ஃபைஜூர் ரஹ்மான், மீண்டும் சைக்கிள் ஓட்ட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: எடுத்து ஓட்டிருங்க இப்பவே. நல்லமல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் ரெண்டு ஆசை இருக்காங்க, ஒன்னு வந்து பிரதமர் ஆகணுமா, அடுத்து வந்து வானொலியில அறிவிப்பாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
1: அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், அன்பான சகோதரிகளுக்கு இனிய காலை வணக்கம், சின்ன சின்ன ஆசைகள் விமானத்துல பறக்கணும், கப்பல்ல செல்லணும், இதுவே என்னோட சின்ன சின்ன ஆசை.

0: மேலும் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அனைவரும் ஒரு பெரிய வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஜோதி அனுப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய சின்ன ஆசை தென்னமரத்தில் நானே ஏறி தேங்காய் பறிக்கணும், நன்றி தொழிலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
0: அது ரொம்ப ஈஸி தானே, இப்போலாம் நம்ம ஹைட்டுக்கே தான் தென்னமரம் வந்துருச்சு.
1: ஆனால் மாடியில் ஏறி அப்படியே பிக்கலாம், இல்லைன்னா அலக்கு வச்சு டபக்குன்னு இழுத்து விட்றலாம்.
0: அடுத்து யார், நாட்டியார் பட்டினம் நளினி சங்கர், என்னுடைய சின்ன சின்ன ஆசை ரொம்ப நாளாகவே நம்ம காரை பண்பலை நேரில் சென்று பார்க்கணும். இது ரொம்ப ஈஸி, அதுவும் டிஆர் பட்டினத்தில் தானே இருக்கீங்க, அப்படி ஒரு பஸ்ஸோ இல்லை டூ வீலரோ இல்லை காரோ ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா டக்குனு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. இன்றைக்கே கூட உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கோங்க,
1: ஒரு நாள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்க. அடுத்து வந்து அது மாதிரி கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, எனது சின்ன சின்ன ஆசை வேறு எதுவும் இல்லைங்க, காரைப்பண்பலைக்கு வந்து உங்கள் அனைவரையும் பார்க்கணும் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அதே விருப்பம்.
0: ரெண்டு பேரும் வராங்க அதம்பாரில்
1: எதிர்பார்க்கலாம்,
0: கலைச்செல்வி டிஆர் பட்டினத்துல இருந்து. மன நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும், அடுத்தவருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மஞ்சுக்கண்ணிலேருந்து மோகனசுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ் அவங்க அனுப்பியிருக்காங்க.
1: ரொம்பவும் அதே விடைதான் வந்திருக்கு, குத்தால மாரியம்மன் கோயில் தெரு சிவகார்த்திகேயன், எனக்கு ஒரு நாள் காரைப்பண்பலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சொல்லியிருக்காங்க.
0: ஒன்னு ஏரோப்ளைன், அடுத்து காரைப்பண்பலை. அடுத்து யாரு அப்படின்னா குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்பிரமணியம், எனக்கு சின்ன சின்ன ஆசை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள், இயற்கை காட்சிகள், அங்குள்ள காட்டு விலங்குகளை பார்க்க ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இல்லை இங்கே இமயம் முதல் குமரி வரை செல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெயின் ஏறினாலே போதும், அப்படியே நேராக போயிட்டு எல்லா ஸ்டேஷனையும் டச் ஸ்டேட்டையும் டச் பண்ணிட்டு வந்துடலாம்.
1: சரிங்க, அடுத்து வந்து கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம், இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், காரைக்கால் பண்பலையில் உள்ள அனைத்து உறவுகளுடன் போட்டோ எடுத்துக்கல ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சின்ன சின்ன ஆசை நிறைய சொல்லலாம், அதில் ஒன்று ஒரு படத்தில் அர்ஜுன் ஒரு நாள் சிஎம்மா இருப்பார் இல்லையா, அதுபோல் நம்ம காரைக்கால் பண்பலையில் ஒரு மணி நேரம் ஒரு ஷோ பண்பலையின் தொகுப்பாளராக இருக்க ஒரு ஆசை, என் ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உட்கோட்டை வேல்முருகன்.
1: சரிங்க, பாடலுக்கு பிறகு நம்ம விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
3: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேரம் 9:30 இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
10: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
10: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
11: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
12: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
13: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
12: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: முக்கிய நிகழ்வுகள்.
1: இன்று ஜூலை 24 இந்த நாளில் பஞ்சாபி இசை உலகின் மறக்க முடியாத குரலாக திகழ்ந்த சுரீந்தர் ஷிண்டா தனது நாட்டுப்புற பாடல்களாலும் தனித்துவமான குரலாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றவர். 1953 இதே நாளில் பிறந்த அவர் பஞ்சாபி இசையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினார். ஏராளமான வெற்றி பாடல்களை பாடி பல இளம் கலைஞர்களுக்கு முன்னோடியாக விளங்கினார். இவரது மறைவுக்கு பிறகு இவரது குரலும் இசை பாரம்பரியமும் என்றும் ரசிகர்களின் நினைவில் நினைத்திருக்கும்.
0: இந்தியாவில் தேசிய வருமான வரி தினம் இன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24 கொண்டாடப்படுகிறது. 1960 இதே நாளில் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் இந்தியாவில் முதன் முதலில் வருமான வரி அறிமுகப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
1: 1947 ஜூலை 24 அன்று பிறந்த சிமி கரவல் இந்திய திரைப்பட நடிகை, தயாரிப்பாளர் மற்றும் புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆவார். இந்தி மற்றும் ஆங்கில திரைப்படங்களில் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். குறிப்பாக ரெண்டிஸ் ஓவர்ஸ் வித் சிமி கிரேவல் என்ற நேர்காணல் நிகழ்ச்சியின் மூலமா இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அறியப்பட்டார். பல முக்கிய அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் உலக புகழ்பெற்ற ஆளுமைகள் நேர்காணல் செய்து தொலைக்காட்சி வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர் இவர்.
0: பெருநாட்டில் பழங்கால இன்கா நாகரிகத்தின் மறைந்திருந்த நகரமான மச்சு பிச்சு அமெரிக்காவின் ஆய்வாளர் ஹைரம் பிங்கம் என்பவரால் மீண்டும் உலகிற்கு வெளிக்கொண்டு வரப்பட்ட நாள் இன்று 1911.
1: 1969 அப்பல்லோ 11 விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மனிதன் முதன் முதலாக நிலவில் காலடி வைத்த பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது.
0: முதலாம் உலக போருக்கு பின் துருக்கிக்கும் நேச நாடுகளுக்கும் இடையே லொசைன் உடன்படிக்கை கையெழுத்தான நாள் இன்று ஜூலை 24.
1: 1991 ஜூலை 24 இந்தியாவில் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இது இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது.
0: பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸில் உருவாக்கப்பட்ட நாள் இன்று 1924. தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் பிறந்த தினம் இன்று 1924. தென்னிந்திய திரைப்பட நடிகை ஸ்ரீவித்யா அவர்களின் பிறந்த நாள் இன்று 1953 ஜூலை 24. நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜேம்ஸ் ஹார்ட்விக் அவர்களின் நினைவு நாள் இன்று 1974. உடுப்பி ராமச்சந்திர ராவ் இந்திய இயற்பியலாளர், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராக பணியாற்றியவர், இந்திய அரசின் பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதை பெற்றவர். இவரின் நினைவு நாள் இன்று 2017. இந்திய இயற்பியலாளர் யஷ்பால் அவர்களின் நினைவு நாள் இன்று. இவர் டாடா அடிப்படை ஆராய்ச்சிக் கழகத்தில் பணியை தொடங்கி இந்திய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவில் தலைமை பொறுப்பில் இருந்தவர். இவர் மறைந்த ஆண்டு 2017.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி உங்களின் சின்ன சின்ன ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உட்கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஜிஆர் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன ஆசை நிறைய சொல்லலாம். அதில் ஒன்று, ஒரு படத்தில் அர்ஜுன் ஒரு நாள் சிஎம்மாக இருப்பார் இல்லையா, அது போல் ஓ ஏற்கனவே இது படிச்சிட்டோம்ல. அடுத்து இனிய காலை வணக்கம், ஒரு முறையாவது பிரான்ஸ் சென்று ஈஃபில் டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூஸ் மாலிம் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. அடுத்து வந்து அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க, நலமா இருக்கீங்களா மேடம், என்னோட சின்ன ஆசை நிறைவேறாத ஆசை உடனே

0: கார் வாங்கி சொந்தமாக ஓட்டணும், அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, என்னோட சின்ன சின்ன ஆசை குழந்தை பருவத்தில் இருந்திருக்கலாம் என்பது தான், வேறு ஒரு ஆசையும் கிடையாது. சிறு வயதில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை, ஆனாலும் சிறு புனையோடு கடந்து செல்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க.
1: அடுத்து நனிலம் அம்பலவாணன், எனது சின்ன சின்ன ஆசை நமது காரைக்கால் பண்பலை நிலையத்தையும் மற்றும் அறிவிப்பாளர் அவர்கள் மற்றும் அனைவரையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் இணையலாம்.

0: நேயர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி. உங்களின் சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு கேட்டிருந்தா ரொம்ப பெரிய ஆசைகளாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
2: அடுத்து பந்தநல்லூர் ரபேகா. சின்ன சின்ன ஆசை இல்லை, பெரிய ஆசை தானே, அவங்களே சொல்லிட்டாங்க. வீடு கட்டணுமா, நல்ல பெரிய வீடா.
0: இது எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். அடுத்து புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, சின்ன ஆசை தான், ஆசை கேட்டிங்கன்னா ஆனால் பெருசாக இருக்கும். நீங்கள் என்னிடம் கேட்டதுனால சொல்கிறேன். கடற்கரையில் இரவு நேரத்தில் நான் மட்டும், வேறு யாரும் இல்லாமல் அப்பொழுது எனக்கு தோன்றும், இந்த கடல் அலை எனக்காக மட்டுமே வந்து போகிறது என்று. அந்த அலை சத்தம் என்னிடம் ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாமல் அந்த கடற்கரையில் இரவு நேரத்தில் நான் மட்டும் தனிமையில் அப்படின்னு சொல்லி புவனகிரி சுமதி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து
2: அடுத்து யார் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா,
0: நான் படிச்சிடவா. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, என் சொந்தக்காரவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு 100,000 பணம் தரணும், அதான் என் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆசை இல்லை?
2: அடுத்து வந்து
0: நம்மளும் அவங்க சொந்தக்காரங்களா இல்லாமோ
2: கியூவில் போய் நின்றோம். அடுத்து சின்னதாக நான் ஒரு ரேடியோ கடை வச்சுருக்கேன், அதை பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறதான் ஆசை அப்படின்னு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து ஜெயகாந்தி அவங்க சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, எனது சின்ன சின்ன ஆசைகள் தாஜ்மஹலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அதுக்கப்புறம் எனக்கு சின்ன ஆசை சிம்லாவில் போய் பனிசருக்கு விளையாடணும் அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: பேரம்பேத்திகளுடன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜகவர் சாதிக் நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
2: கோவி கார்த்திகேயன் குடவாசல், சின்ன சின்ன ஆசைகள் நிறைய உள்ளது, எல்லாத்தையும் சேர்த்தா இமயமலை அளவுக்கு ஆசைகள் இருக்கும். ஆசையில்லா மனிதன் உலகில் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பிள்ளைத்தெருவாசல் ஆரோக்கியதா செல்வம் மாதிரி சொல்லியிருக்காங்க, குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லணும், எல்லாரிடமும் மகிழ்ச்சியுடன் பேசணும், எனது பேர குழந்தைங்களோட சந்தோஷமா கொஞ்சம் குதூகலமா இருக்கணும், இதாங்க என்னோட சின்ன சின்ன ஆசை, வணக்கம்ங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
2: செந்தில்கண்ணன் பேரத்திலேருந்து அவரும் வந்து ஒரு முறையாவது விமான பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கு, காரைக்கால் வானொலி நிலையத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசை, சிறிய உதவியாக இருந்தும் மற்றவர்களுக்கு உதவ ஆசை, நம்மிடம் உதவி பெற்ற ஒருவரின் முகத்தில் வரும் புன்னகையை பார்க்க ஆசை, கவலைகளை மறந்து குழந்தைகளைப் போல சிரிக்க ஆசை, கடற்கரை மணலில் மணல் வீடு கட்டவும் அலைகளோடு கால் நனைக்க ஆசை, திடீரென பெய்யும் மழையில் நனைந்து கொண்டே மண் வாசனையை சுவாசிக்க ஆசை. என் ஆசைகளின் பட்டியலை நீடி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும்.
2: அடுத்து தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலத்திலேருந்து ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா, யாரும் இல்லாத தனி தீவில் பிடித்த புத்தகங்களோடு இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான ஆசையா இருக்கு, யாரும் இல்லாத தனி தீவு அது ஓகே, புத்தகங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க.
0: நல்ல நண்பர்கள் இல்லையா, அதனால அவங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அடுத்து ரேகி ராமதாஸ் மங்கைநல்லூர்ல இருந்து வித்தியாசமான பதில், அதாவது மனிதனோட இறுதி கட்டம் இருக்கும் இல்லையா, சமாதி நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து
2: என் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி பார்க்கணும், எனக்கு மிகவும் ஆசை அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி சொல்லிருக்காங்க.
0: அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லிருக்காங்க, ஒரு நாள் முழுவதும் கடைக்கு விடுமுறை விட்டுட்டு அமைதியா ஏதாவது ஒரு ஆலயம் சென்று ஆண்டவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: நிறைய பணம் சம்பாதிக்கணும், அது இல்லாதவங்க வாழ்வு மேம்படவும், பாகடைந்த நிலையில் உள்ள ஆலயங்களை புதுப்பிக்கவும் பயன்படுத்தணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சந்திரவேல் ராதநல்லூர்லன்னு சொல்லியிருக்காங்க.
0: அது நம்ம மகளிர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆசையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரைக்காடு வித்யா வீரமணியும் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் பல்மொழிக்கு வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை, கவி பேரரசு வைரமுத்து சார், இளையராஜா சார் இவங்களையும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள், இன்றைக்கு ஒரு நாளாவது நண்பர்களுடன் படம் பார்க்க போகலாம் என்று ஆசைப்பட்டேன். இன்றைக்கு என் மனைவி ஸ்கூல் வேலைக்கு போகலை, கோயிலுக்கு போகிறதா பிளானிங் மாறிடுச்சு, அதனால என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட சினிமா தியேட்டருக்கு போகலாம். யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவா வடக்கட்டலேருந்து.
0: அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, சின்ன ஆசை என்றெல்லாம் பைக் ஒன்று
2: இருக்கு,
0: அதில் புதிய

0: பைக் வாங்க ஆசை, வேற ஒன்றும் ஆசை இல்லை. அதாவது
1: அதாவது ஆல்ரெடி சின்னதாக ஒரு பைக் இருக்கு, புதுசாக பெரிய பைக்காக வாங்கணும்.
0: ரொம்ப வருஷமாக வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த வண்டியை.
1: இருவருக்கும் காலை வணக்கம். எனக்கு 3 பையன்கள், 4 வீடு கொண்ட காம்ப்ளெக்ஸ் உள்ளது, அதில் 4 ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இது ஓ அப்படியா, அதாவது 3 பையங்க இருக்காங்க, 4 வீடு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இருக்குதான், 3 பையனுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று அப்படின்னு. 4
0: ஒன்றா இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசை. நல்ல, அது நியாயமான ஆசை.
1: அது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவசண்முகம்.
0: அடுத்து புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பு தோழி இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்னுடைய ஆசை நல்ல ஆர்ஜே ஆகணுங்க, அவ்வளோதாங்க. அப்படி குறிப்புன்னு போட்டிருக்காங்க, கருத்து எல்லாம் சின்னதாக போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இதை சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து யாரு, என்னுடைய சின்ன சின்ன ஆசையா, இல்லா யாரும் இல்லாத ஒரு மலை அடிவாரத்தில் போய் அமர்ந்து ஒரு நாள் முழுவதும் இருக்க வேண்டும் தனிமையாக. முடியுமாங்க? அதான் தெரியலை. அப்புறம் செடிகளிடம் மரங்களிடம் பேசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும், இதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நடுக்கலம்ல தான் சொல்லியிருக்காங்க, லதா செபஸ்டின் சொல்லியிருக்காங்க, காலை 8 வரைக்கும் தூங்கணுங்க, அதாங்க என் ஆசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: சிறிய ஆசை காரைக்கால் பண்பலை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து இந்த கொளுத்துமையில் பல மணி நேரம் நல்ல மழை பெய்து, அதில் 1 குளிக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டச்சேரி அப்துல் ரஜாக்.
1: கலைமானி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, என்னுடைய சின்ன ஆசை விமானத்தில் போகணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து இந்த உலகத்தையே ஒரு முறை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முருகர் மாதிரி சுற்றி வரணும்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்போ பூமி எங்கன்னு பாருங்கள், ஒரு தடவை அப்படி சுற்றி வந்துடும். இருவருக்கும் வணக்கம். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சின்ன வயசில் ஆற்றுல குளிக்கிறது, மீன் பிடிச்சி விளையாடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அது போல் விளையாடணும்னு ஆசை, ஆனால் வயசு காரணமாக ஒரு கௌரவ குறைச்சலா சொல்லிருக்காங்க. அதனால என்ன, உங்க வயசு
0: நம்ம மனசுக்கு என்ன தோணுது அதை செஞ்சு,
1: உங்க வயசு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருங்க, அப்போ வந்து யாருக்கும் எதுவும் தெரியாது.
0: ஆமா,
1: குரூப்பா போய் குளிச்சு
0: யாரு பார்த்தா என்ன நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் ஒரு கான்செப்ட். அடுத்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிருந்தாவனத்தை பார்க்கணும்னு ஆசைங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: ஆரூர்குடி கல்பாளையம் ஜன்ஹாஜா நஜமுதீன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். புது வீடு கட்டி குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்.
0: இன்னொருத்தவங்க ரொம்ப பெரிய ஆசையதான் சொல்லியிருக்காங்க, தின தினம் காரை பண்பலையில நம்ம பேர் வரணுங்க இதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீர்த்திராஜன் சிவபுரியில இருந்து. அடுத்து திருக்கணபுரம் ஆனந்த், நான் மனதில் நினைக்கும் நேரத்தில் நினைக்கும் இடத்தில் இருக்க வேணும், அவ்வளோதாங்க அப்படின்னு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:54 ஆகுது. இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கான ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டிருந்தேன். அவங்க சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அவங்களோட ஆசைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
7: அடுத்து அதம்பார் பிரகாசம், கடன் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
6: அடுத்து பார்த்தீங்கன்னா மணலி மாறன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறப்படைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்களது சின்ன சின்ன ஆசை, சின்னதாக வீடு கட்ட வேணும், சொந்தமாக அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதம்பார் தமிழரசி ராமன்.
7: திருவாலப்புத்தூர் கடக்கும் யார் அனுப்பியிருக்காங்க? ஐங்கரன் அவங்க அனுப்பியிருக்காங்க. சின்ன சின்ன ஆசை வந்து என் குடும்பத்தோட காரைக்கால் எஃப்எம்ல பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால குடும்பத்தோட பேசுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம்.
6: அடுத்து கைலாசபுரத்துல இருந்து நல்ல ஐடியாவா இருக்குல்ல அது கூட. அடுத்து சின்ன சின்ன ஆசை, நமது காரைக்கால் வானொலியில் நாங்கள் கேட்ட உடனே பாடல் உடனே போடுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை. எந்த பாடல் கேட்டாலும் உடனே போடுறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன ஆசை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
7: எப்படி தேடி போடுறது? மயிலாடுதுறை சேந்தங்குடி இருந்து ரத்தின ஜவஹர். அறிவிப்பாளர் இருவருக்கும் அன்பு வணக்கம். என்னுடைய சின்ன சின்ன ஆசை, என் கடன்கள் எல்லாம் அடைந்து போய் பாதிப்பு ஏதும் இல்லாமல் யாருக்கும் பாரம் இல்லாமல் நடமாட்டம் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமருகல் ஐயாத்துறை சொல்லியிருக்காங்க, எல்லாரும் என்னோட அன்பா இருக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்ல அன்பா இருக்கணும்ல மற்றவங்க மேல.
7: அடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, இது பெரிய ஆசையா என்ன தெரியல, குடிசை விடா இருந்தாலும் சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, மன மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்பவும், இது சின்ன ஆசையில் அடங்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு இதுதான் ஆசை, ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
7: கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லா வேலை செய்யணும், அதுவும் இருக்கு.
6: எல்லாருக்கும் உள்ளது தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுகிறேன், எனக்கு சின்ன சின்ன ஆசைகள்னு கேட்டிங்கன்னா நான் வெளியூர் போய் சுற்றி பார்க்குறது, பூ கட்டிக்கிட்டு இப்போ சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியில் போய் சுற்றி பார்க்கணும், வெளியூர்லாம் போய் பார்க்கணும்.

அப்படின்றத அவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க. அடுத்து அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடுலேருந்து, சின்ன சின்ன ஆசைகள், என் மகன் படித்து நல்ல வேலைக்கு போகணும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெய்விளக்கு தூயமணி, சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்குது, உலகை சுற்றி பார்க்க வேண்டும், உலகம் சுற்று வாலிபன் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே அடியில் இரண்டு பெயர் வரலாம், அது யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரே தடவைக்கு ரெண்டு தடவை வரலாமா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு சினம் தவிர்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம் நேயர்களே 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த 3 தொலைபேசி எண்களிலோ அறிமுக நேயர்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குது 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். தொல்காப்பியம் கூறும் 8 வகை மெய்ப்பாடுகளை ஒன்று தான் இந்த சினம், அதாவது வெகுளி அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. கோபம் சினம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோபம் வந்து நம்மளை பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் அது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இது ஒரு சின்ன உணர்வு அப்படின்னாலும் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா அது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து பல்வேறு துன்பங்களை ஏற்படுத்தும். தன்னையும் கெடுக்கும், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கெடுக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஆயுதம் எது அப்படின்னா இந்த சினம் அப்படின்னு கூட சொல்லலாம். சினம் வரும்போது வந்து நம்மளோட அந்த சிந்தனை வந்து மங்கி போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போது எடுக்கும் முடிவுகளும் பேசும் வார்த்தைகளும் பல நேரங்களில் வந்து தவறாதான் இருக்கு. ஒரு கணத்தில் வெளிப்படுத்துற கோபம் வந்து பல ஆண்டுகளாக வளர்த்த உறவினை கூட அது கெடுக்கும் ஒரு ஆயுதம் போல அந்த சினம் வந்து இருக்கு. இதை பத்தி நேயர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்காக இப்ப முதல் நேரம் வந்திருக்காங்க யார் அவங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வரக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க சார். சினம் தவிர்ப்போம்.
1: சினம் தவிர்ப்போம், அதாவது ஹிட்லரோட பொன்மொழி ஒன்று. என் எதிரி யார் என கோபத்துடன் திரும்பி பார்த்தேன். கோபம்தான் என் எதிரி. அதே மாதிரி சினம் வந்து தன்னையே அழிக்கும். அது வந்து மற்றவர்களை வந்து நம்மிடம் இருந்து விலக செய்யும். சினம் கொண்டால் வந்து நம்ம உடல்கள்ல வந்து பலவித விளைவுகளை உண்டாக்கும். அதனால சினம் தவிர்ப்போம், அன்பை அதிகரிப்போம்.
0: அதாவது சினம் தான் உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: பேசுங்க சார்.
2: அரியலூர் மாவட்டம் வங்குலிருந்து ராமானுஜம் பேசுறேங்க மேடம்.
0: அரியலூர்ல இருந்து?
2: அரியலூர் மாவட்டம் வங்குல இருந்து ராமானுஜம் பேசுறேங்க மேடம்.
0: ராமானுஜம் ஐயா சொல்லுங்க.
2: தினம் வந்து நம்மள அழிச்சிடும் மேடம். தினம் வரும்போது என்ன செய்யறோம் என்ன போறோம்னு யாருக்கும் தெரியாது. அந்த சினமே நம்மளுக்கு ஆபத்தை உண்டாக்கணும் மேடம். நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
3: மேலவாஞ்சலிருந்து பாத்திமா பேசுறேங்க மேடம்.
0: பேசுங்கம்மா.
3: சினம் கோவப்பட்டோம்னு வச்சீங்களா, நம்ம வந்து குடும்பத்தை இழந்துடும் மேடம். நம்ம வந்து கோவப்படாம

0: சிந்திச்சு செயல்படணும் மேடம்.
1: சினத்தை தவிர்க்கணும் அப்படின்னு தான் ஃபாத்திமா அம்மா சொல்றீங்க.
0: ஆமாம் மேடம்.
1: சரிங்க, நன்றிங்க அம்மா.
0: நன்றி மேடம்.
1: அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
1: பேசுங்க ஐயா.
2: சினம் தவிர்ப்போம். சினம் வந்து என்னன்னா, நம்ம சினம் கோபத்தினாலும் நம்ம வார்த்தையை அதிகமா விட்டுடுறோம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தையை கொல்லும்னு சொல்லுவாங்க. அதனால கோபத்துல நம்ம வாயை விட்டு போறது வந்து ஜென்ம விரோதியாலாம் இருக்காங்க. அதனால கோபத்தை வந்து நம்ம அடைக்கிறது நம்முடைய மிகவும் அது முக்கியமான ஒரு பயிற்சி மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
1: தலையாய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க
2: காவாக்கிருக்காங்க. கோபத்தை கட்டுப்படுறதுக்கு கோபம் வந்தா நின்றுட்டு இருந்தா உட்கார்ந்துருங்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போதே கோபம் பத்து இல்லாடி தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. இல்லாட்டி நம்ம தொழுகைக்காக ஒரு முறை உதவி செய்வோம், கை காலெல்லாம் கழுவுவோம். அதே மாதிரி செஞ்சா உடம்போட சூடு குறையுதுங்கிறாங்க. அதனால நிறைய விளைவு இருப்பது இந்த சினத்தினால. அவருடைய இது ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறீங்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க, கோபப்பட்டதுனால நமக்கு உடம்பு தான் பாதிக்குது, மன அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சினத்தை அடக்கிறது நம்மளுடைய எல்லாருக்கும் அவசியமா தேவைப்படுது. நன்றி.
1: நன்றி, நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யாருங்க சார்?
3: திருவாரூர்ல இருந்து சிட்டிமன் டெய்லர் தியாகராஜன் இருக்கிறேன்
1: மேடம். பேசுங்க சார்.
3: கோபம் வந்து எங்க தொழிலே மேடம், கோபப்பட்டோம்னு வச்சுங்களேன் அது எங்களுக்கு ரொம்ப லாஸ் தான் மேடம்.
1: தப்பு தப்பா தச்சிருவீங்க, வெட்டுறத தப்பா வெட்டிட்டா தப்பாயிரும் இல்ல ட்ரெஸ்.
3: ஒரு வாட்டி கோபப்பட்டோம்னா அது 100 வாட்டி நஷ்டம் மேடம். எங்க வீட்லயே கோபப்பட்டு வீட்டுல நீ சமைச்சு வச்சுட்டாங்க வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், நீ கோபத்திலேயே ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த கோபமே படும் மேடம்.
1: அப்படியே நகைச்சுவையா எடுத்துருங்க.
3: அப்படிதான் கோபத்தை தவிக்கிறது, வேற வழி இல்லை.
1: சரிங்க, நன்றிங்க ஐயா உங்களோட அனுபவத்துக்கு. அதாவது கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோட உறங்க செல்வான் அப்படின்னு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், அதம்பார் ராமன்.
1: பேசுங்க சார்.
4: ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லிருக்காங்க. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் கேடு விளைவிக்கும். சினம் தவிர்ப்பும் சிறப்புடன் வாழ்வோம் மேடம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
1: யார் வந்திருக்கீங்க?
5: வணக்கம்,
1: பேசுங்க சார். கேக்குது, பேசலாம்.
5: ஹலோ,
1: எனக்கு கேக்குது, சொல்லுங்க.
5: ஹலோ,
1: கேக்குதுங்க, பேசலாம். நீங்க அடுத்து வரக்கூடிய அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க சார்?
6: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: பேசுங்க ஐயா.
6: மேடம், கோபம் வரும்போது கண்ணாடியில போய் பாருங்க நம்ம மூஞ்சிய, அப்ப தெரியும் நம்ம எவ்வளவு மோசமான நிலைமைக்கு எல்லாருக்கும் முன்னாக்க தெரியறோம். கோபப்பட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியும்.
1: ஆமா.
6: அதாவது மேடம், அதுக்கு வந்து நமக்கு வந்து அன்பா பேசி பாருங்க, சிரிச்சு பாருங்க, எல்லாரும் உங்களை பிடிக்கும்.
1: கோபப்படாம
6: எல்லாரையும் அனுசரிச்சு சகிப்பு தன்மையோட வாழணும் மேடம். அதுதான் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி.
1: சரிங்க, நன்றிங்க. நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
7: வணக்கம், விஸ்வநாத பெருமா, நெடுஞ்சேரியிலிருந்து.
1: நெடுஞ்சேரி,
7: விஸ்வநாத பெருமா.
1: சரிங்க, பேசுங்க, பேசுங்க.
7: சீனம்னு சொல்லிருக்கீங்க, அது வந்து மனிதனுடைய கோபத்தை அடக்குவதற்கு தான் சொல்லப்பட்ட வார்த்தை. மனிதன் வந்து என்னைக்குமே கோபப்படாம இருக்க முடியாது. ஒரு நேரத்துல கோபப்படுற மாதிரிதான் இருக்கும். அந்த கோபத்திலயும் கட்டுப்பாட்டோட கோபமா இருக்கணும். அதுதான் மனிதனுக்கு சிறந்தது. மனிதன் உடல் ஆரோக்கியத்துக்கும் மனிதனுடைய குடும்பத்துக்கும் மக்களை ஒரு சிலை ஒரு நம்ம நண்பரோட பழகுவதற்கும் கோபத்தை குறைச்சி கொண்டால் மனிதன் சிறப்பா வாழலாம் என்பது என்னுடைய கருத்து.
1: சரிங்க, நன்றி. அதாவது இந்த கோபத்தை வந்து அளவு, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாட்டுக்கு உப்பு எப்படி தேவையோ அந்த மாதிரிதான் அந்த குணமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு கூடிடுச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு
7: அளவு அளவோட உப்பு போடணும் பார்த்தீங்களா?
1: அது மாதிரி தேவையான இடத்துல மட்டும் ஒரு சிறிய அளவுல காமிச்சிட்டு அடுத்த விதத்துல நம்ம போயிட்டே இருக்கணும். நன்றிங்க. நன்றி.
7: கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும், என்னைக்குமே கட்டுப்பாட்டை மீறக்கூடாது.
1: சரிங்க, நன்றி. நன்றி,
7: நன்றிமா. நன்றிமா.

0: வரும் நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம்மா.
0: பேசுங்க சார்.
1: வணக்கம்மா, நான் சீரியலிருந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேம்மா.
0: பேசுங்க ஐயா.
1: நீங்க தலைப்பு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான தலைப்பு தான் இது. கோபத்துல நிறைய இருந்துருக்குறேன் நிறைய. நானு கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்கம்மா. அது ஏன்னா அது என்னோட தப்பு. அது அவங்க சொன்ன நேரத்தை கொடுக்காம அவங்கள்ட்ட ஏட்டி பூட்டியா பேசி அதனால என்னோட கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்க பாதி பேரு.
0: அதுக்கு நம்ம தன்மையா பதில் சொல்ல
1: கத்துக்கணும். கோபம் சொல்றீங்களா? கோபம் குடுத்துருக்கீங்க பாருங்க. கோபத்துல நம்ம என்ன பேசுறோம்னு கூட நமக்கு தெரியாதுமா. நமக்கு அந்த கோபத்துலமா நம்ம ஒரு அறிவுரை சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க.
0: ஆமா, கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் வந்து நம்ம
1: அந்த நம்ம அந்த கோபம் வரும் போதுமா ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம வந்து என்னதான் நம்ம கருத்து சொன்னாலும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க.
0: அதாவது முக்கியமா இந்த கடை வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த கோபப்படாம இருக்கும்போதுதான் நம்மளோட அந்த வியாபாரம் வந்து நல்லா பெருகும். அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸும் வந்து நம்மள தேடிவிட்டே வருவாங்க. நம்மளோட அந்த இன்முகத்தோட பேசுறதும் அவங்க கேட்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம சரியான பதிலை கொடுக்கறதும் ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு. முக்கியமா இந்த வியாபாரத்துல வந்து அது ஒரு நல்ல குணமாவே பார்க்கப்படுது. அதாவது கோபம் இல்லாம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது தான் ஒரு தடவை வரலனாலும் அடுத்த தடவைக்கு நம்மள தேடிட்டு வருவாங்க. அடுத்து வரக்கூடிய நேரையும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கங்க, பேசுங்க.
2: பெங்களூர்ல இருந்து ஸ்ரீராமங்கலம் வட்டம் காலாட்டி மணிமாறன் பேசுறேன்.
0: பேசுங்க சார்.
2: கோபம் இல்லாமல் வாழ்ந்தால் உயர்ந்த நிலையை அடையலாம்.
0: சரிங்க, ஒரு வரியில அப்படியே திருவாசகம் மாதிரி சொல்றீங்க.
2: நன்றி
0: நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் சகோதரி.
0: பேசுங்க ஐயா.
3: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க.
3: ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இதுக்கு வந்து முதல் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசை, சுயநலம், ஈகோ, இயலாமை, இந்த நான்கு காரணங்கள்ல தான் கோபம் நமக்கு வருது.
0: இவைகளோட வெளிப்பாடுதான் கோபம் அப்படின்றாங்க.
3: ஆமா, இந்த ஆமா வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுனால நமக்கு என்னன்னா, உடல் முதலில் உடலுக்கு நமக்கு ஆரோக்கியம் கெடுது, பொருள் இழப்பு ஏற்படுகிறது, நட்பு உறவு அருந்து போகிறது. அதான் மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு ஒரு அமிலம், அந்த அமிலத்துக்கு பேர் எனக்கு தெரியலமா, ஒரு அமிலம் சுரக்கிறது,
0: கார்டிசால் ஹார்மோன், அது வந்து கோபப்படும்போது நமக்கு அதிகமாகும்.
3: அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளணுமா? என்ன மனதில் வச்சுக்கணும்? என்ன கொண்டு வந்தோம்? என்ன இங்க உண்டாக்கணும்? என்னத்தை நம்ம கொண்டு போக போகிறோம்? ஏன் இடைப்பட்ட இந்த காலத்தில் இந்த சுயநலமும் பேராசையும் நமக்கு, இந்த பேராசையும் சுயநலம் தான் நம்மள வந்து அதிகமாக கோபப்பட வைக்குது. அதே மாதிரி என்ன பண்றாங்க, நம்மளுடைய இயலாமை வந்து நம்மளால ஒண்ணு செய்ய முடியல அப்படிங்க கூட நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து நம்மளுடைய கோபமா வெளிப்படுத்துறோம். இப்போ நீங்க சகோதரி எனக்கு ஒரு அறிவுரை கொடுத்தீங்கன்னா அதை என்ன செய்ய முடியலன்னா, சகோதரி என்ன அறிவுரை கொடுக்குறாங்களோ அந்த அறிவுரையை கேட்டு நான் செஞ்சேன்னு வச்சுங்க, அதுல எனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா சகோதரி நமக்கு சொன்னாங்க அப்படின்னு கிடைக்குது. நான் சகோதரியோட ஒரு கைக்கு சண்டைக்கு என்னன்னா, அது பல பல விஷயங்கள் இன்னைக்கு மாமியார் மருமகள் உறவாக இருந்தாலும் சரி குடும்பங்கள்ல நடக்கக்கூடியது இதுதான். அது மாதிரி ஈகோ, இந்த ஈகோவும் இயலாமை ரெண்டு காரணங்கள் தான் குடும்பங்கள்ல வந்து அதிகமான பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறது. முதல்ல நான் சொன்ன மாதிரி இருக்க, என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போகிற, என்ன உண்டாக்கணும், அந்த ஒரு சிந்தனை நம்ம மனதில், எண்ண ஓட்டங்கள், நல்ல எண்ண ஓட்டங்கள் மனதில், நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எதையுமே சாதிக்கலாம். கோபத்தால எதையும் சாதிக்க முடியும். உலகம் வந்து இன்னைக்கு ஒரு ஏன் இன்னைக்கு எதிர்காம, ஒரு நாடு அடுத்த நாடு பக்கத்து பக்கத்து நாடுகள் என்ன ஒன்றோடு ஒன்று போட்டி போடுறது, நிலத்து என்ன நம்ம என்னத்தை அள்ளி
0: கட்டிட்டு போட்டா அதுல வந்து, அதுல வந்து இழப்பு அப்படின்றதுதான் பெருசா இருக்கும். கோபத்தோட விளைவு வெறும் இழப்பு
3: உணர்ந்துச்சுன்னா, ஆமா உலக நாடுகள் எல்லாமே உணர்ந்துன்னு வச்சுங்க, அப்ப இந்த கோபங்கிற சினாங்கிற ஒண்ணு இல்லாமே இளவரங்கிறது இந்த உலகம் செழிக்கும், நாம் எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் என்பது.
0: நன்றிங்க, நன்றி.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சியை அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மொபைல்

0: எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருணீற்று பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லு செய்வாங்க. அருணீற்று பைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் ஒரு

0: மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருணேற்ற பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சொல்லு செய்வாங்க. அருணேற்ற பைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும். தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தென்கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
12: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
13: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
14: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
13: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்மலையின் 100.3 சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு தலைப்பு வந்து சினம் தவிர்ப்போம். இந்த தலைப்பில் நேயர்கள் ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சினத்தை பற்றி வள்ளுவரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினத்தை வெல்வதே உண்மையான வீரத்தின் அடையாளம். பிறரை வெல்வதை விட தன் மனதை வெல்வதே உயர்ந்த வெற்றியாகும். பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை, இந்த இடத்துல வந்து இது மூன்றும் இருக்கும்போது நமக்கு சினத்துக்கு இந்த இடத்துல வேலைக்கு அவசியமே இல்லை அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கூட நேயர் வந்திருக்காங்க, யார் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம். யார் வந்திருக்கீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க சார்.
1: அதாவது ஒரு தடவை காந்திஜி வந்து வெளிநாடு போறப்ப, இது வெளியூர் போறப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். அப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், முகத்துல வந்து எச்சம் உமிழ்ந்துட்டாராம். உமிழ்ந்தவொடனே அவர் என்ன டக்குன்னு மூஞ்சி தொடச்சுக்கிட்டாராம், அவராகவே தொடச்சுக்கிட்டாராம். தொடச்சிட்டு அப்புறமா அந்த ஸ்டேஷன்ல போய் இறங்கினோடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் உடையாந்து மகாத்மாவுக்கு ஜி, பாபுஜிக்கு ஜி, காந்திக்கு ஜேன்னு சொல்லி எல்லாரும் மாலையெல்லாம் போட்டு வரவேற்றிருக்காங்க. அப்ப அந்த முகத்துல எச்சே துப்புனாங்க பாத்தீங்களா, அவர் பாத்துட்டு ஐயோ இவ்வளவு பெரிய தலைவரை நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு ஓடி போய் அவர் காலில் உண்டாராம். அவரு கோவப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் கோவப்படல பாத்தீங்களா. அந்த இடத்துல சினத்தை வந்து இது பண்ணல, வெடிகாட்டல. அவர் வந்து தன்னே, அதனாலதான் அவர் ஆத்மான், மகாத்மான்னு நம்ம சொல்றோம். நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்ம மனிதர்களா இருக்கிற நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து சினப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்டயுமே நல்ல பேர் வாங்க முடியாது, கெட்ட பேர் தான் வாங்கணும். ஒரு எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை அவங்க போன் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது உட்கார்ந்து இருப்போம், நல்லா பாத்ரூம் போயிருப்போம், ஏதாவது பண்ணிருப்போம். அப்ப வந்து போன் அடிக்கிறப்ப மறுபடியும் வந்து சரி போன் வந்துச்சு நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் அடிச்சாலும் உடனே போய் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நம்ம அடிக்கிறப்ப அவங்க எடுக்கலையே, அது எது நம்ம எதுக்கு எடுக்கணும்னு அப்படின்னு ஒரு இருமா போட இருப்பாங்க. அந்த மாதிரி கோபத்துல இருந்தாங்கனாக்கா நட்பு என்னைக்குமே நீடிக்காது. அதனால வந்து எப்பயுமே வந்து நம்ம சினம் கொள்ளக்கூடாது. சினம் கொண்டோம்னாக்கா பல இழப்புகள் நேருங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.
0: சரிங்க, நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் கூட இந்த போன் அடிக்கும் போது எடுக்கல அப்படின்னா ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா அவங்க அந்த நேரத்துல ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருந்திருக்கலாம், இல்ல அந்த போன் அடிச்சது கூட அவங்க காதுக்கு விழாத அளவுக்கு தூரத்துல கூட அவங்க இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கூப்பிடும்போது நம்ம அதை எடுக்காம போகும்போது அது நல்ல நட்புக்கு வந்து அது சிறந்த உதாரணமா இருக்காது. அடுத்து வரக்கூடிய

0: நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: சீர்காழியிலிருந்து தந்தை சிவசண்முகம்.
0: பேசுங்க.
1: பிறக்கும் பொழுது நம்ம எதையுமே கொண்டு வரல, இறக்கும் பொழுது எதையும் கொண்டு செல்வதும் இல்லை. ஆனால் இடையில் வாழும் சில காலங்கள் மட்டுமே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். இந்த எண்ணங்கள் ஏன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலை நான் எனக்கு வந்து நான் வந்து ஒரே பையன் தான்.
0: அதனால சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா? அதனால சந்தோஷப்படுறீங்களா ஐயா? அதனால சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா? நான் மட்டும்தான்ன்றதுனாலன்ற
1: ஒற்றுமையா இருக்கணும் என்னோட ஆசை. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: மனம் பக்குவப்பட்டாதான் இந்த சினத்தை நம்ம அறுக்க முடியும் இல்லையா? நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம். யார்
2: வந்திருக்கீங்க? வணக்கம்.
0: பேசுங்க சார்.
2: காட்டுமன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்க.
2: தினம் தவிர்ப்போம், அதாவது கோபம் கொள்ள கூடாதுங்கிறீங்க. ஆனா கோபம் கொள்ளாமலும் இருக்க முடியாது. அதாவது
0: பாரதியார்
2: ரௌத்திரம் பழகுன்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா அர்த்தமற்ற கோபமா இருக்க கூடாது, அர்த்தமுள்ள கோபமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதம் பட்ட கோபம் அர்த்தமானது, பகத்சிங் பட்ட கோபம் அர்த்தமானது, பாவுசி பட்ட கோபம் அர்த்தமானது. இன்னைக்கு அவங்க அர்த்தமான கோபத்தினாலதான் இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம். அர்த்தமற்ற கோபம்னா என்ன சம்பந்தம் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு இந்த அர்த்தமற்ற கோபத்தினாலதான் பிரிவே ஆயிடுது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க புரிதல் இல்லாம அதான் சொன்னாங்க பாருங்க. அர்த்தமற்ற கோபம் அதாவது மூங்கியில் பிறந்த முழங்கு தீ முதல் அறுக்குமோ, தன்னுள்ளே பிறந்த சினத்தி தன் கிளையெல்லாம் தாய்க்கும், ஆங்கதன் வெண்மை அறியாமையால் உள்ளடக்கவும் அடங்காது, ஓங்கிய கோபத்தீனை போய் உட்பாகி ஒழுகி வேறுண்டோம்னாங்க. அப்ப இந்த ஓங்கிய இந்த மூங்கில் காட்டுல தீப்பற்றிதான் அந்த கோப்பை எல்லாத்தையுமே அழிக்கிடுமா? அது போல இந்த அர்த்தமற்ற கோபம் நம்மளை மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்தவங்களையும் அழிக்கிடுங்கிறது தாங்க. அதனால நம்ம கோபம் அர்த்தமுள்ள கோபமா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
0: அதுவும் ஒரு அளவோட இருக்கணும்ன்றதுதான் இப்போ குறிப்பிட்டது. நன்றிங்க.
2: கட்டாயம் கட்டாயம்.
0: நன்றிங்க. வரும் நேயர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: பேசுங்க சார்.
3: அரசம்பாடியிலிருந்து ஏபிஎஸ் பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: பேசுங்க.
3: கோபம் சொல்லாது கூடாது, ஆனா கோபம் இருக்க வேண்டும். கோபம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு
0: உணர்வுகள்ல ஒண்ணுதான் இருக்கு, எட்டு வகை மெய்ப்பாடுகள்ல ஒன்னா இருக்குது. அப்ப அது தேவையான இடத்துல நம்ம காட்டவும் செய்யணும், அதே சமயம் அதை நம்ம அடக்கி கொள்ளவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
3: ஐம்புலன்களை.
0: சரிங்க, நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
4: பஞ்சநதிக்குளம் கோவிலவர்.
0: பேசுங்க சார்.
4: இந்த கோபம் வந்து மனிதனை வந்து எந்த நிலையிலயும் அவனை வந்து கெடுத்துரும். அது வந்து என் வாழ்நாள்ல வந்து ஒரு சில நேரத்துல முன்னாடி ரொம்ப கோபக்காரனா இருந்தேன். என்ன பக்குவப்படுத்துறது மளிகை கடை தான். அப்ப மளிகை கடையில இருக்க உள்ளதா நான் எல்லாத்தையும் பழக உள்ளற இந்த கோபத்துடைய அருமை ஈதலையும் கெடுக்கும், உணர்வுகளை தடுக்கும், உறவுகளை பிரிக்கும், உரிமைகளை இழக்க வைக்கும், ஊழ்வினையை உண்டாக்கும், எதிரிகளை உருவாக்கும், ஏற்றத்தை குறைக்கும், ஐயம் ஏற்படுத்தும், ஒற்றுமையை கெடுக்கும், நட்பை கெடுக்கும், நல்ல சிந்தனைகளை இழக்க வைக்கும். கோபம் தவிர்ப்போம், சின்னமின்றி சிறப்பாக வாழ்வோம். வாழ்க
0: வளமுடன்.
4: வர வேண்டிய இடத்துல வரணும்
0: கண்டிப்பா. ரௌத்ரம் பழகு அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி தேவையான இடத்துல வெளிப்படுற கோபம் தான் வந்து நம்ம உணர்வுகளை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிது. அடுத்த தடவை அந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கும் அது ஒரு இதாகவும் இருக்கும், கருவியாகவும் அது இருக்கும். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் வந்திருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். பேசுங்க சார்.
5: செங்கில் கண்ணன் பேரலாம்.
0: பேசுங்க.
6: சினம் வந்து தன்னை சேர்ந்து

0: அவளையும் அடிச்சு தன்னையும் அடிச்சு எல்லாரையும் அடிச்சு விடுமா, சினம் கொள்ளக்கூடாது. சினமும் கொண்டா எல்லாமே கஷ்டம் மேடம். அது அது வந்து வள்ளுவர் நாடு அதோட தீமை பத்தி, சினம் என்னும் சேர்ந்தாவை கொல்லி தன் இனம் என்ன ஏம புனையே சுடும், அதாவது வம்சத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சினம்ங்கிறது அவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு சொல்றாரு. தன்னைத்தான் காக்கும் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொண்டும் சினம். அதுமே சினத்துக்கு வெகுளாமை என்ற அதிகாரத்துல முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு மேடம்.
1: வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: உடையார்பாளையம் அஜிம்
1: பேசுங்க.
2: கோபம் வந்து மனிதனுக்கு உள்ள குணங்கள்ல அதுவும் ஒரு
1: ஒண்ணுதான்.
2: கோபம் கொள்ளலாம்,
1: அது
2: நியாயமானதா இருக்கணும். கோபத்துல வந்து பிரச்சனைகள்ல வந்து சிக்கி விடாம இருக்கணும். நேர்மையாக இருக்கிறவங்கள்ட்ட தான் இன்னைக்கு அதிகமா கோபமே வரும்.
1: கண்டிப்பா
2: கோபம் இருக்கிற இடத்துலதான் அந்த நல்ல குணமும் இருக்கும். கண்மூடித்தனமான கோபம் கூடாது. இப்ப ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னா அந்த இடத்துல கோபம் அடைஞ்சித்தான் தீரணும். அத அடக்கி ஆளவும் அந்த இடத்துல திறமையா சாதுரியமா நடந்து அதை தடுக்க பாக்கணும். நன்றி மேடம்.
1: சரிங்க, நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் சிந்தனை அரங்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் மேடம், நான் சிவபுரியன் சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க சார்.
3: அதாவது ஆர்வதி சின்னம்னு அவை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உறவுகள்லயும் சரி சொந்தங்கள்லயும் சரி வெளியிடத்துலயும் சரி பாத்தீங்கன்னா இந்த கோபத்தினால பலவிதமான பிரச்சனைகள் உருவாயிருதுங்க. இப்ப பாருங்க, பஸ்ல இடம் பிடிக்கிறானு அடிச்சு பிடிச்சிட்டு போய் பைய போட்டுட்டு அவங்க பைய எடுத்து இவங்க உட்காந்துட்டு அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் வந்து இறங்குற வரைக்குமே அந்த சண்டை ஓய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை இல்லைங்களா? அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ண போறாங்க. அதனால நிறைய இடத்துல இந்த கோபங்களை தவிர்த்தா வந்து நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்க.
1: சரிங்க, நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: திருநாள்வேலிருந்து குணசேகர் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
4: நகை தமிழ் முகமே நால்வள தருமே. அதாவது அந்த குடிச்சிட்டு கூட உள்ள முகம் இருக்கு பாருங்க, அப்ப அவங்களுக்கும் உற்சாகமா இருக்கும், அவங்கள பாக்குறவங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த கருவ மூனையாட்டம் எப்ப பார்த்தாலும் டென்ஷன். சில பேர் மூஞ்சி அடிச்சுக்கிட்டாலே நமக்கு அப்படியே திருப்பி உள்ள மாதிரி இருக்கும்.
1: அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கடுகு போட்டா கடுகு வெடிச்சிரும், எள்ளு போட்டா எள்ளு வெடிச்சிரும்.
4: அதாவது சினத்தை பொருள் என்று கொண்டு நிலத்தரம் தான் கைப்பற்றுன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணுமில்ல, ஒரு கோபப்பட்டு ஒரு சிவரை ஓங்கி குத்துனோம்னா சிவருக்கு என்னமா, நம்ம கையில தான் அவ்வளவு வலிக்கும்.
1: கண்டிப்பா.
4: அதனால எந்த அளவு அதாவது இப்ப நான் எல்லா நண்பர்களும் சொன்ன மாதிரி அது சேர்ந்தாரே சொல்லிமா, தானும் கெட்டு தன்னை சார்ந்தவள்ளையும் கெடுக்கும். அதனால ஒவ்வொருவரும் வாழ்க்கையில வந்து சினத்தை தவிர்க்கிறது நலங்கிறது என்னுடைய கருத்துமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலையின் 100.3 சினம் தவிர்ப்போம். இந்த தலைப்பில் இன்றைக்கி சிந்தனை அரங்கம் நிகழ்ந்துட்டு இருக்கு. நேரம் இப்போ 10:41 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக ஃபேஸ்புக்கில் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம். சினம் அல்லது கோபம் நம் உடலையும் மனதையும் கெடுக்கும் ஒரு தீய உணர்ச்சியாகும். சினத்தால் மன அமைதி குறைகிறது, உடல் நலமும் பாதிக்கிறது மற்றும் நல்ல உறவுகளை உடைக்கிறது. ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு 60 சினம் முதல் 2 வரிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 60 சினம் கோபம் வந்தால் அதை குறைக்க வேண்டும் அல்லது அடக்கிக் கொள்ள வேண்டும். சினத்தை தவிர்க்க தியாகம் மற்றும் நல்ல எண்ணங்களை வளர்த்தல் வேண்டும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. திருவாரூர் கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, சினம் தவிர்ப்போம். சினம் என்பது ஒரு கணத்தில் எழும் உணர்வு, ஆனால் அதன் விளைவுகள் பல ஆண்டுகள் மனதில்

0: காயமாக நிற்கக்கூடும். கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை அன்பான உறவுகளையே பிரித்துவிடும். பொறுமை மனிதனின் மிகப்பெரிய பலம். சினம் வந்தாலும் அதை அடக்கி நிதானமாக செயல்பட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மன்னிக்கும் மனப்பான்மை உறவுகளை வலுப்படுத்தும். சினம் தவிர்ப்போம், பொறுமையை வளர்ப்போம், அன்பால் அனைவரின் இதயத்திலும் இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி சொல்லியிருக்காங்க, அடுத்து வர மனம் புண்படாமல் பேசுவோம், நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சினம் தவிர்ப்போம், சிறப்புடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, கோபத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. எதிரே இருப்பவர் கோபத்தில் பேசினாலும் நாம் அந்த நேரத்தில் பேசக்கூடாது. முடிந்தவரை கோபத்தை தவிர்க்க நினைக்கிறேன், முயற்சியும் செய்து வருகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், கோபம் ஒரு மனிதனை வேறு பாதைக்கு கொண்டு செல்கிறது. ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் என்ன செய்வதென்று அறியாமல் ஏதோ செய்து விடுகிறார். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. கோபம் ஏற்படும் போது ஒரு கிளாஸ் தண்ணியை அருந்தி கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை செஞ்சால் அந்த கோபம் தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சின்னம். ஒருவன் தன்னைத்தானே துன்பத்திலிருந்து காத்துக்கொள்ள நினைத்தால் கோபம் வராமல் காக்க வேண்டும். தவறினால் அந்த கோபமே அவனை அழித்துவிடும். மேலும் கோபத்தை நெருப்புக்கு ஒப்பிடும் வள்ளுவர் அது தன்னை சேர்ந்தவர்களையும் சுட்டெரிக்கும் என்கிறார். கோபப்படுபவன் பலவீனமானவன், அதை கட்டுப்படுத்துபவனே வலிமையானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலிருந்து. அடுத்து நம்ம தொலைபேசியில் யாரார் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம்மா, யாருங்கம்மா?
1: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி
0: பேசுங்க.
1: அதாவது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்பினால் கோபத்தை வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். கோபத்தை அடக்காவிட்டால் அது கோபம் வந்து அவனையே கொன்றுவிடும். நம்ம நாமே தண்டத்துக் கொள்ளும் ஒரு தீர்ப்பு தான் சினம். மற்றவர்களை தாக்குவதற்காக நாம கையில எடுக்கிற இந்த நெருப்பு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கையத்தான் சுடுங்கறத நம்மள பல பேர் உணரவே மறுக்கிறோம். எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகும்போதோ அல்லது நடக்காம போகும்போதோ ஏமாற்றத்தால் கடும் சினத்துக்கு ஆளாகி அதற்கு காரணமாக இருப்பவர்கள் மீது நாம் அந்த கோபத்தை காட்டுறோம். அவர்களுடைய வாழ்க்கைய சிதைக்கும் அளவுக்கு தண்டித்து விடுவார்கள் சிலர். காலம் வந்து சினத்தை ஆத்திடும். அந்த சினத்தால் மிதந்து விட்ட அந்த விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்பயுமே நம்மால ஒருபோதுமே சரி செய்ய இயலாது.
0: வடு மாதிரி அது இருந்துட்டே இருக்கும்.
1: ஆமா, உறவுகளில் விருத்தம் ஏற்படுத்தி வாழ்நாள் முழுவதும் ஒன்னு தரவே முடியாம அளவுக்கு போயிடும். நிதானத்தை இழக்க வைத்து தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். இரக்கம், அன்பு, மன்னிப்பு, கருணை போன்ற பண்புகளை அழித்து விடும். குற்ற உணர்ச்சியையும் நிம்மதி இழப்பையும் தந்துவிடும். நம்பிக்கை சிதுங்கிடும். கோபங்கிறது எதிரி அழிப்பதற்கான ஆயுதம் அல்ல, அது நம்ம கையிலேயே வெடிக்கும் ஒரு வெடிகுண்டு. எப்பொழுது பேரழிவை மட்டுமே தரக்கூடிய சினத்தை வந்து நம்ம என்னைக்குமே தவிர்த்துக்கிட்டு வாழறதுதான் நல்லது.
0: சரிங்க, நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்,
0: பேசுங்க சார்.
2: நான் குற்றாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: பேசுங்க.
2: சினம் தவிர்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள காலகட்டத்துல டென்ஷன் தான் இருக்கு. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரையிலும் நம்ம பஸ்லயே போறோம்னு வச்சீங்களேன், நம்ம ஒரு இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறோம், பக்கத்துல வந்து இளம் வயதினர் உட்காந்துருக்காங்க, அப்ப ஒரு முதியோர் வந்து நின்றுட்டு இருக்காருன்னு வச்சீங்களேன், நம்ம எழுந்திருச்சு வந்து அவங்களுக்கு வர இடம் கொடுத்தோம்னா பக்கத்துல இருக்கிற பெற்றி நீ உட்காரியா, நீ பெற்று உட்காரி அவருக்கு நீ என்ன சிவாச்சி பண்றேன்னு கோபம் படுறாங்க. அங்க அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகுது. இப்போ உள்ள தலைமுறைக்கு எல்லாரையும் சொல்ல சில பேருக்கு
0: வயசானவங்க நீங்க ஏன் எழுந்திருக்கீங்க உட்காருங்கன்னு சொல்லிருப்பாங்களோ.
2: அப்படி இல்ல, நம்ம ஏன் இளைஞர் உட்கார்ந்துருக்காரு, நம்ம வயசானவங்க உட்காந்துருக்கோம், சரி அவங்க ரொம்ப முதியோருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எழுந்திருச்சு இடம் கொடுத்தோம்னா நீங்க உட்காருங்க அவர் மட்டும் இன்னொரு ஒருவருங்கிறாங்க. சூழ்நிலை அப்படி இருக்கு. சினம் வந்து இந்த அன்பை தான் முறிக்கும். இந்த சினத்தால பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சீங்களேன், அது விட்டு கொடுத்து போகணும். இப்ப பாகம் பிரிக்கிறதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு தகராறு, ஒரு குழிய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, வேற எல்லாத்துக்குமே போறாங்க. அங்க வந்து ஒரு

0: அன்பு காட்ட மாட்டாங்க. அங்க அதிகாரத்தை அங்க துஷ்பிரயோகம் பண்றாங்களே ஒழிஞ்சு அந்த சினத்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். அது வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: உறவுகளுக்குள்ள வந்து அந்த சினத்தை தவிர்க்கும் போது நமக்கு தேவையில்லாத அந்த பிரச்சனைகள்ல நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: பேசுங்க சார்.
2: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்
1: பேசுங்க.
2: சினம் தவிர்ப்போம். எதற்கெடுத்தாலும் சினம் கொள்வது மனித இயல்பு அல்ல. சினத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு அமர்வான் என்கிறது முதியோர் மொழி. அதற்காக எது நடந்தாலும் சினம் கொள்ளாமல் இருப்பது மனித மனம் அல்ல. எங்கே எப்படி எதனால் என்பதை அறிந்து சினம் கொள்வதும் தவிர்ப்பதும் இருக்கிறது. முடுமனவரை சினம் தவிர்ப்பது உடல்நலத்துக்கு நல்லது, ஆனால் நடக்கிற செயல் சமுதாயத்துக்கு நல்லதா என்பதை சீர்தூக்கி பார்த்து சினம் கொள்வது அதை விட நல்லது.
1: சரிங்க, நன்றி நன்றி,
2: மிக்க நன்றி.
1: அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுங்க சார்.
3: வணக்கம் மேடம்,
1: பேசுங்க சார், கேக்குது, பேசுங்க. இருக்கீங்களா? கேக்குதுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. நான் கேட்டுட்டு சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன?
3: என்ன
1: ஊரு?
3: பெருங்குடி, பெருங்குடி, மயிலாடுதுறை மாவட்டம் பெருங்குடி. ரவிராஜ்.
1: சரிங்க, நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர்,
4: ஹலோ, வணக்கம்மா,
1: பேசுங்க சார்.
4: சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இளையாங்குடியிலிருந்து குமரப்பாமா.
1: பேசுங்க சார்.
4: ஆமா, சினம், சினம் வந்து உடம்பையும் கிடைக்கும் உறவையும் கிடைக்குமா. ஆமா, அதனால ரொம்ப பொறுமையா போகணும். இதுவும் கடந்து போகணும், பொறுமையா இருக்கணுமா. கோபத்துலனால ஒரு நிமிஷத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெரிய இதுல வரைக்கும் போயிடும். ரொம்ப சினத்தை குறைச்சிக்கிறனும் பொறுமையா இருக்கணுமா. இதுவும் கடந்து போகணும்னு நினைக்கணுமா. ஒரு கொஞ்சம் கோபம் போட்டோம்னா அது பெரிய இழப்புக்கு கொண்டு வந்து சேர்ந்துருமா. ஆமாமா, அதனாலதான் சினத்தை தவிக்கணும்னு சொல்றது, தவிர்க்கணும்.
1: சரி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வரும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: எனக்கு கிரீஷ் பேசுறேன்.
1: பேசுங்க சார்.
5: கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து, ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வராது. நம்ம கோபத்துல வந்து நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது மறுபடியும் அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அழிச்சிருவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம கோபம் வர்றப்ப வந்து தன்னைத்தானே நம்ம உணரணும். ஆமா, தன்னைத்தானே நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து சரி நம்ம இந்த தவறை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் அப்பதான் உருவாகும் வந்து.
1: நன்றிங்க, நன்றிங்கம்மா. வரும் நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்,
1: பேசுங்க சார்.
6: எடுத்துக்காட்டுல வீரியம் பேசுறேன் மேடம்.
1: பேசுங்க.
6: கோபம் வந்து நம்மளோட மொழி கிடையாது, அரக்கனோட மொழி. அது நம்ம பேசினாதானே நிதானமா பேசுறோம். அரக்கன் பேசுறது அப்படிதான் இருக்கும், நம்மள அறியாம படபட படபடன்னு வர்றதுதான் கோபம். பொறுமையா பேசுறதுதான் நம்ம, படபடன்னு பேசுறது இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுறது கோபம் தான். ஒரு கோபத்துல போய் ஒரு எல்லைய வெட்டினோம்னா என்ன ஆகும்?
1: என்ன ஆகும்?
6: கரல துண்டா போடும். அது மாதிரி கோபத்துல செய்யற ஒரே ஒரு வேலை இருக்கு. கோபத்துல வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சேன்னு வச்சுங்க, சப்பாத்தி அருமையா வரும்.
1: அப்படியா?
6: ஆமா,
1: புது ட்ரிக்லாம் சொல்லி தரீங்க. புதிய ட்ரிக்லாம் சொல்லி தரீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லையே.
6: ஆமா, சப்பாத்தி வந்து கோவ போட்டு பிணைஞ்சு பிணைஞ்சு தூக்கி தூக்கி அடிச்சேன்னு வச்சுங்க மாவு கோபத்துல.
1: அப்படிதான் நீங்க செய்வீங்களோ? நீங்க செய்வீங்களோ? அப்படிதான்
6: கோபத்துல வந்து எந்த எதுவுமே செய்யக்கூடாது.
1: அதாவது கோபமா இருந்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுங்கன்னு சொல்றீங்களோ?
6: ஆமா, கோபம் வர்றப்ப அதை மட்டும் தான் செய்யலாம், பாக்கி எந்த வேலையும் செய்ய முடியாது. சப்பாத்தி அருமையா இருக்கும்.
1: அப்ப ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வெறும் மாவாயிருமே?
6: அது வராது, போட்டு உருட்டி உருட்டி போட்டு அடிக்கிறது தானே அது. போட்டு அடிச்சு பண்ணு, போட்டு பிணைஞ்சேன்னு வச்சுங்க மாவு.
1: ஏதோ சொல்ல வரீங்க. சரிங்க சரிங்க, நன்றி நன்றி,
6: நல்லா இருக்கும். வணக்கம்.
1: அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
7: வணக்கம்மா, ஆண்டிபாளையத்துல இருந்து மதனசேகர் பேசுறேம்மா.
1: பேசுங்க சார்.

0: கிரேக்க தத்துவ ஞானியோட அடிப்படை தத்துவமே உன்னை நீ அறிவாய். அந்த கோட்பாட்டுல நம்ம இருந்துக்கணும். அடுத்தது மனிதனுடைய மனங்கள் வந்து மனம் வந்து அடிக்கடி மாறக்கூடியது. நாம கோபப்படும் போது மனசை மாத்திக்கலாம். அடுத்து நம்ம வந்து நம்முடைய முதல்ல பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சிட்டாலே அந்த கோபத்தை மாத்திக்கலாம் மேடம்.
1: சரிங்க, நன்றி
0: நன்றி நன்றி மேடம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு தலைப்பு சினம் தவிர்ப்போம். இதை பத்தி நேயர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பண்பலையோட முகநூல் பக்கத்துல இந்த போஸ்டருக்கு கீழே யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஆணிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, சினத்தை அடக்கி ஆளும் மனிதர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். தேவையில்லாத இடத்தில் சினம் கொண்டால் இழப்பு நமக்கு தான். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்றி பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படும் செயல் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள், அதுபோல உள்ளவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாபு முள்ளக்காடிலிருந்து, கோபம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு கொண்டு செல்லும் என்பதை ஒவ்வொருவரது அனுபவ ரீதியாக உணர்ந்து இருப்பார்கள். அதனால் இழந்ததுதான் அதிகம். நம்மை நாமே காக்க கோபத்தை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து சொல்லியிருக்காங்க, சினம் என்பது நம் மன அமைதியும் உடல் நலத்தையும் மற்றவர்களிடம் உள்ள உறவையும் முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு கொடிய பகை உணர்வாகும். கோபத்தை தவிர்ப்பும் கோபம் வரும்போது உடனடியாக பேசாமல் மௌனமாக இருந்து பழக வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகத்தில் தோன்றும் புன்னகையும் மனதில் எழும் மகிழ்ச்சியையும் அழிக்கும் கோபத்தை விட பெரிய பகை மனிதனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. திருக்குறள் தெளிவுபடுத்துகிறது, சினத்தை தவிர்க்கும் எளிய வழிகள் மௌனம் காத்தல், கோபம் வரும்போது உடனடியாக பேசாமல் அமைதியாக இருக்கணும், எண்ணிக்கை 1

0: வந்து 10 வரை என்றது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, புதுத்துறை செல்வகுமார் இவங்க சொல்லியிருக்காங்க, கோபப்பட்டு நான் அதிகம் இழந்திருக்கேன், இப்பொழுது யாராவது கோபப்படுத்தினால் குழந்தை பருவத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதையும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோபப்படும் முன் சற்று யோசித்து பாருங்கள், இதுவும் கடந்து போகும் என்றும், அமைதி வழியில் குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் இவங்க சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, சினம் அறிவற்றவர்களின் ஆயுதம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. சினத்தால் சாதித்தவர்கள் என்று யாரும் இல்லை, எனவே சினம் தவிர்த்து குணமுடன் வாழ்க்கையை பயணிப்போம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூட யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, நன்னிலம் அம்பலவாணன் இவங்களும் அனுப்பியிருக்காங்க, அனுஷியா சங்கர் இவங்களும் அனுப்பியிருக்காங்க, அடுத்து அசோக்ராஜ் கனிமொழி இவங்களும் ஐயாவாடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து நேயர்களும் நேரலையில் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் யார் வந்திருக்கீங்க?
1: வேலூர் மாவட்டம் பட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேம்மா.
0: பேசுங்க.
1: ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் சினம் அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இழுக்கு தரக்கூடியது அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஒரு ஒருத்தர் கோபப்பட்டாங்க அப்படின்னா அந்த கோபத்துல நிறைய வார்த்தைகள் அப்படிங்கறது விடுவாங்க. அதனால ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கறதுல பிளவு அப்படிங்கறது ஏற்படும். அதே மாதிரி சினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுனால எதிர்க்கிற இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ மனிதனுடைய உடலுக்கு மிகப்பெரிய கேடு அப்படிங்கன்னு சொல்லுவாங்க மேம். கோபப்படும் பொழுது உடலுக்கு சோர்வு தரக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது செக்ரேட் ஆகும். அது மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதையும் உருவாக்கும். அதே மாதிரி மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த பிளட் பிரஷர் அப்படிங்கறது இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, மத்தவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் அது உங்களுக்கு உகந்ததாக இல்ல அப்படிங்கும்போது சினத்தை நீங்க கொண்டீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது பாதிப்பு, நமக்குடைய உடம்பு தான் கெட்டு போகும். அதனால எதுக்கு இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டாமே அப்படின்ட்டு. அதே மாதிரி சினம் வந்து தவிர்க்கறதுனால மூணு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்னு, உறவுகளுக்கு இடையே பிளவு ஏற்படாது. ரெண்டாவது, நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். மூணாவது, இந்த சமுதாயத்துல நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். அதனால நிறைய நல்ல நட்பு உறவுகள் அப்படிங்கிறவங்க நம்ம கிட்ட இலகுவாக வந்து பேசி நம்ம கூட நட்பு அப்படிங்கறத வச்சுக்குவாங்க. அதனால இந்த காரணங்களுக்காக நம்ம எல்லாருமே சினத்தை தவிர்த்தோம்னா வாழ்க்கையில முன்னேறலாம் மேம்.
0: நன்றி, ரொம்ப அழகா உங்களோட கருத்து சொல்லிருக்கீங்க. நன்றி
1: நன்றி.
0: பொதுவாக வந்து இந்த சினம் வந்து எல்லாருக்கும் வந்து தீமையை மட்டும்தான் கொடுத்துருக்கு. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில், பணியிடத்தில், சமூகத்தில் இனிய சொற்களை பேசுகிறதும் பிறரோட கருத்துக்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதும் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இந்த சினம் எதனால் வருது அப்படின்னா நம்மளோட சொற்களை வந்து இன்னொருத்தவங்க கேட்காத போதோ இல்லை அவங்க சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத போதோ வருது. அப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பளித்து நடக்கும்போது மட்டும்தான் இந்த சினம் என்ற ஒரு விஷயம் வந்து வராமல் இருக்கும். இது அன்பு, பொறுமை போன்ற ஆக்கத்தை வந்து நமக்குள்ள உண்டு பண்ணும். சினத்தை தவிர்க்கும் போது தான் அன்பும் ஆக்கமும் நமக்கு வருது. எனவே நம் வாழ்வுக்கு வந்து சினத்துக்கு இடமளிக்காமல் அமைதி, அன்பு, பொறுமை இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தி சினத்தை தவிர்த்து சிறந்த மனிதர்களாகவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவங்களாகவும் அமையணுன்றது தான் இன்றைய சிந்தனையரங்கத்தோட நோக்கமாகவும் இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இன்றைய சிந்தனையரங்கம். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் லாவண்யா ராஜசேகரன்.

முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வணக்கம் தோழி, பண்பலையோடு நம்மை இணைத்திருக்கிறது. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழியர் பங்கெடுக்க அழைக்கலாம். 0-4-3-6-8 இணைப்பு என்னுடன், 2-3-1-2-3-1-2-9-9-8-0, 2-9-9-5-8-0 அலைபேசி எண், 9-5-6-6-4-2-7-2-3-1. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து மகளிர் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். அது கூட வந்து நீங்கள் வாங்கிய மறக்க முடியாத பொருள் எது அப்படின்றதையும் பகிர்ந்துக்கலாம். நமக்கு ஒரு பிடிச்ச பொருளாக இருக்கும், இல்லை நம்ம ஒரு வெளியூர் பயணத்துலேயோ அந்த ஊரினுடைய நினைவாகவோ, இல்லை ஒரு புத்தகமோ, இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு பொருள், இப்படி நம்ம மறக்க முடியாத ஒரு பொருள், நீங்கள் வாங்கிய மறக்க முடியாத பொருள் எது, ஏதாவது ஒரு நினைவாக அதை நம்ம வச்சுருப்போம் இல்லையா. நம்ம வாங்குறப்ப இது நல்லா இருக்குது, இந்த இடத்துக்கு வந்த ஞாபகமானு வாங்கியிருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் நமக்கே பிடிச்சது ரொம்ப நாள் நம்ம வச்சுருப்போம் பத்திரமா. சில நேரத்தில் அந்த பொருள் வந்து நம்ம கையில் இல்லைனாலும் நம்ம முத முதல்ல வாங்கினது அப்படிங்கிற பசுமையான நினைவு நம்ம கூட இருக்கும். அப்படி நீங்கள் வாங்கின மறக்க முடியாத பொருள் எது அப்படிங்கிறதையும் தோழியர் வந்து நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது வணக்கம் தோழி.

0: வணக்கம். தோழி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய முதல் தோழி எங்கிருந்து பேசுறாங்க? வருக, வணக்கம்.
1: காரை பண்பலைக்கு முற்பகல் வணக்கம் கூறுவது காரைக்கால் விஜயா ரவிச்சந்திரன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கோமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சரிம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் பசும்பன், பாடல் வந்து தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை, அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் கொடுத்தலாம். நீங்க வாங்கிய மறக்க முடியாத பொருள்னா எதை சொல்லுவீங்க?
1: நான் வந்து புத்தகம் அடிக்கடி வாங்குவேன் மேடம். புத்தகம் தான் அதிகம் வாங்கி படிக்கிறது என்னுடைய வழக்கம். அதுல வந்து தமிழ் அகராதி, அதாவது ஒரு 35 வருடங்களுக்கு முன்பே வந்து இப்ப இருக்கிற இணைய வழி முன்னேற்ற மாதிரி அப்பொழுது இருக்காது, தமிழ் அகராதி. ஆமா, அது வாங்கி வச்சிருக்கேன், இன்னமுமே பாதுகாத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து சத்திய சோதனை புக்கு, மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை புத்தகம் வந்து முடிவடைய போது கொஞ்சம் இருக்கு, அதுல இன்னும் ஒரு ஒரு சில பக்கங்கள் தான் இருக்கு, படித்து முடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு மேடம். அதனால புத்தகங்கள் வாங்கி அதை பாதுகாத்து வச்சு
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்ஸ் நடிகை சிச்சியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக விழாவரும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய அடுத்த தோழி எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோதி, அண்ணப்பன்பட்டில இருந்து.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு சூரிய நமஸ்காரம் படத்துல இருந்து தாயம்புச்சல.
0: சரி, பாடல் கொடுத்தலாம். நீங்க வாங்கின மறக்க முடியாத பொருள் என்ன பொருள்?
1: நான் வந்து 2007 மேம் ஒரு பட்டன் போன் வாங்கிட்டு வாங்கியிருந்தேன் மேம். அது நான் இன்னும் அது இப்ப எதுக்கு யூஸ் ஆகல, நான் பத்திரமா வச்சிருக்கேன். முத முத வாங்கினாங்கிறதுனால
0: ஞாபகமா பத்திரமா வச்சிருக்கீங்க?
1: வச்சிருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கும் மேம்.
0: சரிம்மா, நன்றி.
1: நன்றி மேம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அடைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: வணக்கம். தோழி நிகழ்ச்சிக்காக காரை பண்பலியோடு இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த தோழி எங்கேருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து தெய்வ வாக்கு படத்துல இருந்து வள்ளுவர் கொடுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்காக பாட்டும் வரும். நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்கின மறக்க முடியாத பொருள்.
1: மறக்க முடியாத பொருள், நான் திருப்பதி போன மேடம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து ஒரு ஒயக்கூட மாதிரி ஒரு பூஜை கூட மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அது அப்படியே இன்னும் வச்சிருக்கேன், மறக்க முடியாம. இன்னும் நிறைய சில பொருட்கள்லாம் வச்சிருக்கேன்.
0: இருந்தாலும் இந்த முதல்ல நீங்க வந்து ஊருக்கு போய் வெளில வாங்கினது நினைவா வச்சிருக்கீங்க.
1: நினைவா வச்சிருக்கேன்.
0: சரி, நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: 11:31 வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த தோழி எங்கேருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: அகலமன்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எஜமான் படத்துலேருந்து ஆலம் போல் வேலை போலுங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். நீங்க வாங்கிய மறக்க முடியாத பொருள்?
1: வாட்ச் மேடம், கையில கட்டிக்கிற வாட்ச். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது மேடம்.
0: மறக்க முடியாத ஒரு ஞாபகமா இன்னும் வச்சிருக்கீங்க பத்திரமா? சரி, நன்றிமா. நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக கரைக்கால் பண்பிரிவனுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு வந்தோம் இல்லையா போஸ்டர், அதுலேயும் வந்து நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மறக்க முடியாத பொருளாக வந்து வலம்புரி சங்கு ஒன்று 30 வருட

0: வச்சுருக்கேன். அதே போல் மரத்தால் ஆன உண்டியலும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கடலூர்லேருந்து தமிழ் சுடர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன பாக்கெட் டிரான்சிஸ்டர் ரேடியோ நான் இன்னமும் வச்சுருக்கேன் அப்படின்னு மதுரை சண்முக சுந்தரம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் வாங்கின மறக்க முடியாத பொருள் டிரான்சிஸ்டர் ரேடியோ, கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து விழுதியூர் ஜெயந்தி பாலசுப்ரமணியன், முத முதல்ல வந்து பள்ளியில் வாங்கின அந்த பாடப்புத்தகம் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொருள். அதே போல் நான் பின்னாடி வந்து வாங்கின ஒரு சிறிய அளவிலான தங்கமும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் சொல்லியிருக்காங்க, கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு, வாழ்க்கையில் மறக்க முடியாத பொருள் நான் முத முதல்ல வாங்கினது அந்த மிதிவண்டிங்க. அதை வாங்கின நாள் வந்து ஓட்டிய மகிழ்ச்சி, அது ஒரு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி, அதெல்லாம் வந்து இன்னமும் என் மனசில் அழியாத நினைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, வேலைக்கு போய் முதல்ல வந்து நான் தவணையில் வந்து ஒரு டிவி, ஃபேன், பீரோ, மிக்சி இதெல்லாம் வாங்கினேன், என்னால் அது மறக்கவே முடியாது, என்னோடய உழைப்பில் வாங்கினது அப்படிங்கிற சந்தோஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து முதல் முதல்ல வாங்கின மறக்க முடியாத பொருள் நோக்கியா ஒரு பட்டன் ஃபோன் வாங்கினேங்க, அது வந்து எனக்கு மறக்க முடியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அடுத்ததாக வந்து 40 வருடங்களுக்கு முன் வாங்கின ஒரு பேனா, அந்த மார்க்கர் பேனா வந்து இன்னமும் நான் வச்சிருக்கேன், நான் மறக்க முடியாத ஒரு பொருளா அப்படின்னு மீனம் பக்கிரிசாமி அத்திக்கோட்டையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து, நான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப சிறு சேமிப்பில் வந்து ஒரு வெள்ளி விளக்கு 1996 வாங்கினேன், திருமணத்துக்கு பிறகு இன்று வரை அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொற்காத்தூர் ஞானமுருகன் வானொலி பெட்டி தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலேருந்து, ரொம்ப வருஷமாக பட்டன் ஃபோன் இவங்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்தும் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜெயங்கொண்டம் மெர்சிராணி கலைவாணன், நான் வந்து டெல்லி போனப்போ என் கணவருக்காக ஒரு என் கணவர் வந்து எனக்கு வந்து ஒரு தாஜ்மஹால் வாங்கி கொடுத்தாங்க, அது மறக்க முடியாத நினைவுகள், இன்னும் வந்து அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன், அது அவங்க வாங்கி கொடுத்தது தான் ஆனால் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதன் முதல்ல வாங்கின வெள்ளி விநாயகர் அப்படின்னு நன்னிலம் சுப்பிரமணியன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பழைய வண்ணரப்பேட்டை சோமசுமந்திர பிரபு இவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறது, 1978 வந்து அதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு ரேடியோ ஒன்று இன்னமும் நான் பத்திரமா வச்சுருக்கேன், அதே போல் அந்த காலத்துக்குள்ளே அந்த லைசன்ஸு, உரிமம், சான்றிதழ் இதெல்லாமும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் ஆனந்தவல்லி, மறக்க முடியாத பொருள்னா ராமாயணம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வாசித்து வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி கனிமொழி அசோக் ராஜ், ரேடியோ தான் மேடம் 25 வருஷமாக வச்சுருக்கேன். அடுத்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், நான் வந்து ஒரு இருசக்கர வாகனம் 1988 அது இன்னமும் நான் வந்து மறக்க முடியாத பொருளாக எனக்கு ஞாபகமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புதுத்துறை ஓவியஸ்டி, திருக்குறள் புத்தகம் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு பொருள் நான் வாங்கினதில்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி.
1: மற்றும் எண்ணற்ற வளையல்கள் அழைக்கிறது காரைக்கால்
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஒரு முறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக உலாவரும். இன்று பிற்பகல் 2 மணிக்கு உலகை போற்றுவோம். நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆ. மதிவாணன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வணக்கம். தொட்டி நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:51 ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய தோழி எங்கேருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
2: வணக்கம் தோழி, யார் பேசுறீங்க?
3: திருத்திரைப்பூண்டி தேவி.
2: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
3: ஆடிவில்லி படத்துல இருந்து மேடம், வண்ண விழி அழகி வாச குழல் அழகி, அந்த பாட்டு.
2: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். நீங்க வாங்கின மறக்க முடியாத பொருள் எதை சொல்வீங்க?
3: நான் திருவிழாவுக்கு போனா வாங்கிட்டு வந்துடும், ஏதாவது பூஜை கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம் அது அப்படியே வச்சிருக்கேன். பசுமாடு கண்ணு மாதிரி மீன் பொம்மைங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.

0: அழகா அடிக்க வச்சிருக்கோம் நேரம் வீட்டுல.
1: இது எல்லாமே உங்களுக்கு மறக்க முடியாத பொருள்.
0: எங்க திருவிழாக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஞாபகமா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவோம் மேடம்.
1: ஓ, நம்ம வந்து வெளியூருக்கு இல்ல திருவிழாக்கு எல்லாம் போனா நினைவா வாங்கிட்டு வந்துடுறது.
0: அங்க கொடைக்கானல் போனப்ப சாவி கொத்து இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா இருந்தா அங்க எந்த இருந்தாலும் வாங்கிட்டு வருவோம் மேடம். ரொம்ப பிடிக்கும்.
1: இதெல்லாம் வந்து இன்னமும் பத்திரமா வச்சிருக்கீங்க?
0: வச்சிருக்கேன் மேடம், மேல செல்ஃபில் வச்சிருக்கேன் மேடம் பொம்மைகள்லாம்.
1: சரி, நன்றிமா.
0: நன்றி மேடம்.
1: நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில். இன்று தில்லை காளியம்மன் கோவில் சிதம்பரம்.

0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:47 ஆகிட்டுருக்குங்க. வரக்கூடிய அடுத்த தொழில் இங்கே வந்து பேசுகிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: வெற்றிலேருந்து செல்வி பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கும். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேன் மேடம்.
0: சூப்பராக இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து கும்பக்கரை தங்கையா பாட்டு. கும்பம் தரை பேசும் தங்கையா, அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, அந்த பாட்டு கொடுத்துடலாம். நீங்க வாங்கின மறக்க முடியாத பொருள்னா ஏதோ சொல்லுவீங்க?
1: பொருள்கள் நிறைய வாங்கினாலும் நான் வந்து மேக்ஸிமம் வந்து புக் தான் வாங்குவேன். எங்க போனாலும் புக் தான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் புக் வாங்கின புக் இருக்கு என்கிட்ட.
0: இன்னும் வச்சிருக்கீங்க?
1: அது எப்படி இருக்கு மேடம்?
0: எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க?
1: அது எப்படி ஒரு 30 வருஷமா இருக்கு.
0: 30 வருஷமா இருக்கு. நீங்க முதல் முதல்ல வாங்கின அந்த புத்தகம்?
1: ஆமா ஆமா. அவர்
0: இன்று மாலை 6:20 இன் சொல்ல அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இன்று மாலை 4 ஓரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக உலாவரும். இணைந்திருப்பது வணக்கம் தோழி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கோம். மறுபடியும் அடுத்த தோழி எங்கேருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம், நான் பரமக்குள்ளேருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
0: சரி, அந்த பாடல் கொடுத்தல்லாம் உங்களுக்காக. முள்ளும் மலரும் திரைப்படத்திலேருந்து வரும் நீங்க சொன்ன பாடல் உங்களுக்காக. அதே போல நீங்க வாங்கின மறக்க முடியாத பொருள்னா எதை சொல்லுவீங்க?
1: நான் வந்து பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், அப்புறம் இது அகல்வனின் காதலி, இந்த மாதிரி புத்தகங்கள் நான் சொந்தமா வாங்கி படிக்க ஆரம்பிச்சேங்கம்மா. ஏன்னா நம்ம யாரையாவது இரவல் வாங்கி படிக்கும் போது கூட அதோட தன்மை எனக்கு படிச்சுட்டு உடனே கொடுக்கணும். ஆனா இந்த மாதிரி நம்ம சொந்தமா வாங்கும் போது நம்ம அடிக்கடி படிச்சு அதை பூராமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிறருக்கும் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா?
0: சரிம்மா, புத்தகம் வந்து உங்களுடைய மறக்க முடியாத பொருள். நன்றிமா. நம்ம முகநூல் பக்கத்துலேயும் வந்து நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வாங்கின மறக்க முடியாத பொருள் இதுதாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் ரேடியோ சவுண்டு சர்வீஸு, ரேடியோ வாங்கினது தாங்க இது வந்து நான் மும்பையில் வாங்கினது மறக்க முடியாது அப்படின்னு தூத்துக்குடியிலேருந்து அருள் குமரன் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நான் சேமித்து வச்சு பணத்தில் வந்து வெள்ளி கொலுசு வாங்கினேன், அது என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது. வாட்டார் வெங்கடேஷ் கலைவாணி இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நான் வாங்கின முதல் பொருள் 1996 ஒரு ரேடியோ வாங்கினேன், அதை இன்னும் வரைக்கும் நம்ம பண்பலையனுடைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு வர அது பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நன்னில மம்பளவாணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அடுத்தது நாகூர் காமிலா ஃபர்வீன், மறக்க முடியாத பொருள்னா திருக்குறான் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் வாங்கினது என்னுடைய மறக்க முடியாத பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து என் கணவர் வாங்கி கொடுத்த அந்த முதல் சேலை தாங்க, எத்தனை வாங்கினாலும் நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன், நானாக வாங்கலைனாலும் அவங்க வாங்கி கொடுத்த நினைவா அப்படின்னு திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கத்தோடைய நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கிறோம்.

நேர்களை ஒழித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்று பகல் 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி 12:50 ஜெயங்கொண்டம் ட்ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தலை. பங்கேற்பவர் செல்வி எஸ் பிரகதி. 12:55 பனிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் அ மதிவாணன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு PSR தங்க மாளிகை காரைக்கால் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் ஊரும் உறவும். 5 மணிக்கு திரையிசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்குறு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6

40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் இசை தூரிகை.

27-25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். நெல் பருத்தி சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம் 8:30 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்று இரவு 8:30 எத்தனால் E20 என்னும் பசுமை எரிபொருள் எத்தனால் பயன்பாடு குறித்து சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் பி முகமது ஜாஃபர் அலி அவர்கள். 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவகர் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையல், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும்.

நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விக்னேஷ்வன் பாடல் வரிகளில் ஆதித்யா ஆர் கே பாடிய டான் பட பாடல் வருகிறது. இவர்களுக்காக பரவக்குடி பாலமுருகன், சக்தி முருகன், கலையரசன், இந்துமதி, இருக்கட்டாஞ்சேரி சுரேஷ், அமுதா, கணபதிபுரம் தனம், சோனியா, கீழே கொத்தமங்கலம் ஜெயராமன், ஜெயலக்ஷ்மி, கொத்தவாசல் செல்வி, ஜெயச்சந்திரன், மேல ஓடுதுரை யார், சுதி, விஷ்ணு, வரதன், கலை மித்ரா, சுகந்தி, ஜெயச்சந்திரன், கூட்டகம் உஷாராணி, ராஜகோபால் மற்றும் நண்பர்கள்.

0: அழைக்கிறது பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சோலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் தாமரை வரிகளில் அபே ஸ்ருதிகா சமுந்திரலா பாடிய இந்தியன் 2 படப்பாடல். இவர்களுக்காக மணலூர்பேட்டை சொரபராணி, ராஜசேகர், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகானந்தம், காஞ்சிபுரம் இந்திராணி ஆனந்தம், வெண்கரம்பூர் நேரு கொள்ளிடம் காமராஜ், திருமழிசை கஸ்தூரி, அருணாசேகர், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வெளிவாக்கம் மகேஸ்வரி, குபேந்திரன்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 12:25. மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் இணைந்திருந்து கேட்கலாம் விஷால் மனிஷா பாடிய ஜெயிலர் பட பாடல். இவர்களுக்காக சமணார் கோவில் குணசேகர் திரகவதி, தாராசுரம் சமரசம், கஞ்சனூர் அருமைதுரை, முளப்பாக்கம் கமலக்கண்ணன், ஆண்டிபாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், எழிலரசி தீபிகா, விஷ்ணுபிரியா

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
2: அனைத்தும்
3: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேரம் 12:30 இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ரவி சாஷா திரிபாதி பாடிய காத்து வாக்கில் ரெண்டு காதல் படப்பாடல். இவர்களுக்காக கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து சமீமா பேகம், சலாமத் சுகைனா, வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக கத்தி படத்திலிருந்து பாடல் வருகிறது. இவர்களுக்காக பொன்னியம்மன் மேடு வனை கணேசன், சுகன்யா, பரத் மற்றும் வெளிவாக்கம் குபேந்திரன், திருமேழிசை மணிவண்ணன், ராணி குபேந்திரன், மகேஸ்வரி மணிகண்டன், வாகியூர் ராமசாமி, சரோஜா தேவி, சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, நவீன் சுந்தர், தாமரை செல்வி, பெரியாசாமி, சஜித்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை

0: வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டுமென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா வரி அப்படிங்கிறது, வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்களை விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியா தான் இருக்குது. குறுவைக்கு இந்த குறுவ பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்குங்க நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்கள் போன வருஷம் வந்து சாவடி பண்ண சம்பா குருவை சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து இது பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி

0: நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
3: இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு கிராமத்துல கண்ணு என்ற சிறுவன் இருந்தானா. அவன் பணத்தை எளிதாக செலவழித்து விடுவானா? கண்ணுவோட அப்பா பணம் தருவாங்கன்னு நினைத்து கொண்டே இருந்தானா. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட, கண்ணு எனக்கு 10 ரூபாய் வேண்டும்ப்பா அப்படின்னு கேட்டானா. அதற்கு அப்பா சொன்னாங்களாம், இந்த தோட்டத்துல 1 மணி நேரம் வேலை செய், பிறகு தரேன்னு சொன்னாங்களாம். கண்ணு வேலை செய்தானா, கண்ணு உடம்புல இருந்து வியர்வையும் சொட்டுனுச்சான். வேலை முடிந்ததும் அப்பா அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்களாம். அந்த பணத்தை கண்ணு கையில வைத்து

0: போது இதை இப்படி வீணாக செலவழிக்க கூடாதுன்னு என்று நினைத்தானா. அதுக்கப்புறம் கண்ணு அந்த 10 ரூபாய் பணத்தை சேமித்தும் வைத்தானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், உழைப்பால் வந்த பணத்தின் மதிப்பு அதிகம் என்பதே. வணக்கம் நேயர்களே,
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமிழா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம் அக்கா.
2: உங்க பேர் என்ன?
3: என் பேர் எஸ் பிரகதி.
2: எஸ்டர்ல படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
3: படிக்கின்றேன்.
2: சரிங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
3: நிம்மேரியில இருந்து வரேன்.
2: இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: மகாத்மா காந்தியை பற்றி சில வரிகள் பேச போறேன்.
2: எங்க சொல்லுங்களேன்.
3: மகாத்மா காந்தி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2, 1869 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தில் பிறந்தார். இவர் முழுப்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்றும் அழைக்கப்படுகிறார். காந்திஜியின் மனைவியின் பெயர் கஸ்தூர்பா காந்தி. அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயின் பெயர் புத்திலிபாய் காந்தி. அவர்களுக்கு 4 மகன்கள். காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். நன்றி. அடுத்ததாக நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். தீனால் சித்தப்போல் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சித்தவடே. அகர முதல எகுத்தெல்லாம் ஆதி பகவன் உகற்றே உலகு. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலக்கு. துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாய, தூவு மழை.
2: சுப்ரா சொன்னீங்க மகாத்மா காந்தி பத்தி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர்.
2: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்லுவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

0: பண்பலையில் நேயர்கள் இணைந்து கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

மனமயக்கும் மதுர கீதங்களுடன் பண்பலையில் பவனி வருகிறது தேன்மழை. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடக்கமாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது அடுத்த வாரிசு.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் அ. மதிவாணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் கிராமத்து மின்னல்.
3: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை காலை 8:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள் யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள் யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள் யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள் யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லாமது நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: 1:15 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நாள் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீமாடி சில்க்ஸ் திருவாரூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் உங்கள் மனமெங்கும் இசையால் மனம் வீசிக் கொண்டிருக்கும் காரைப்பண்பலை 100.3 தேன்மழை. தொடரும் பாடல் இளையராஜா இசையில் சிதம்பரநாதன் வரிகளில் KJ யேசுதாஸ் பாடியது தூரல் நின்னு போச்சு.

ஆசமல்லி. காரை பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக உலாவரும். இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று தில்லை காளியம்மன் கோவில் சிதம்பரம். இன்று மாலை 6:20 இன்சுலமது நிகழ்ச்சி வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் புதுமைப்பித்தன் வரிகளில் அருண்மொழி எஸ் ஜானகி இணைந்து பாடியது சிறையில் பூத்த சின்னமலர்.

தேன்மலை நிகழ்ச்சியோட காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். தென்மலை நிகழ்ச்சிக்காக பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சி மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. பாடல்களும் நல்லாக இருக்கிறது. முதல் பாடல் அருமையான பாடல். அதே போல் இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்களை கொடுத்து காரைக்கால் பண்பலை எங்களை எப்பொழுதும் வந்து உற்சாகமாக வைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமாண்ட் கடலூர் சுரேஷ் அனுப்பியிருக்கக்கூடிய கமாண்ட். அதே போல் பால கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இனிய கானங்களை எப்போதும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாகை குமரன். தேன்மழை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கிறது, நிகழ்ச்சி மிக அருமை அப்படின்னு திருமலஸ்தானம் வீரசுந்தரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென்மழை நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு புதுத்துறை செல்வகுமார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் தேவா இசையில் காளிதாசன் வரிகளில் மண்ணுக்கேத்த மைந்தன். மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: பண்பலியில் நம்ம இணைத்திருக்கிறது தேன்மழை. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் காளிதாசன் வரிகளில் தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது தெற்கு தெருமச்சான்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தேன்மழை நிகழ்ச்சிக்காக காரைப்பான்பிலியோடு அமைந்திருக்கிறோம். தொடரும் அடுத்த பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் அருண்மொழி எஸ் ஜானகி இணைந்து பாடியது.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேன்மழை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கு வருகிறது எங்க ஒரு பாட்டுக்காரன்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சனையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும்

0: மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டு வரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சஷாங்க் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்போ முதல்ல தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டாக நம்ம மாற்றி காமிச்சோம்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்திங்கனாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸாக மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணால் நல்லபடியாக இருக்குன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர்

0: ஈடுபட்டுள்ளனர். உதகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்களினி கேட்கலாம் மெல்லிசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம். நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆ. மதிவாணன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311-2311-2998-0 மற்றும் 2999-580 அலைபேசி எண் 9566-427-231. நேர்களே, உங்களது சந்தேகங்களை ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்க கேட்கலாம். இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நம்மிடையே பேச நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க முனைவர் மதிவாணன் அவர்கள். அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட்டு அப்படியே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன சார்?
2: மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்ல நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஜூஸ் பார்லருக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ அங்கே ஒரு செவ்வாழை பழம்னு வச்சுக்கலேன், செவ்வாழை பழம் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அது இன்னைக்கு ரேட்டுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 70-80 ரூபா வரும் ஒரு செவ்வாழை. ஏன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் வந்து 15 ரூபா வித்துச்சு, 15 ரூபா அந்த ரெண்டில் 12-15 ரூபா வச்சு, இப்போ வந்து 18-20 ரூபா கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக செவ்வாழை ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செவ்வாழை பழமாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 18-20 ரூபாய்க்கு இன்றைக்கி ரேட்டில் வாங்கலாம். அதே வந்து ஒரு ஜூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 70-80 ரூபா செலவு பண்ண வேண்டியது. இப்போ அந்த செவ்வாழை பழத்தை வந்து செவ்வாழை ஜூஸாக மாத்திரை தான் மதிப்பு கூட்டல். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செவ்வாழை ஜூஸாக குடிக்க போகிறோம் அப்படின்னா, அது மேக்ஸிமம் ஒரு செவ்வாழை ஜூஸில் ஒரு 1/2 பழம் போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. ஒரு 1/2 பழம் அது கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸு, அதுக்கப்புறம் சுகரு, இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டைகள் நட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போடுவாங்க, இந்த முந்திரி பருப்புலாம் போடுவாங்க. ஸோ ஒரு 1/2 செவ்வாழை பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு 10 ரூபா செலவு, ப்ளஸ் இந்த பால் அந்த மற்ற உபகரெல்லாம் போடுறாங்க, பொருளாம் சேர்த்து ஒரு 25 ரூபா வச்சுங்க, 30 ரூபாய் வச்சுங்க. ஸோ 30 ரூபா தான் அவங்களுக்கு அவங்க செலவக்கூடிய செய்யக்கூடிய அதிக அடக்க விலையை. பட் அந்த சேல்ஸ் ப்ரைஸ், அதாவது வாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபான்னு வச்சா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்து லாபகமாக வருது. ஒரு கிளாஸ் ஜூஸில் 40 ரூபா லாபம் எடுக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம மதிப்பு கூட்டம்னு சொல்கிறோம்.
0: சரி,
2: உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற படி, இப்போ ஒரு இன்ஜினியரிங் படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஃபில்

0: மேக்ஸிமம் ரீஃபில் வந்து 1 hour 2 ரூபாக்குள்ள தான் வரும். அதே வந்து அவங்க பேனாவாக நம்ம வாங்குறோம் அப்படின்னா மினிமம் வந்து 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் விற்பாங்க. இதே நீங்கள் வந்து ஹை லெவலான பேனாக போகிறீங்க அப்படின்னா அது வந்து 50 ரூபீஸ் 80 அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அது ரீஃபில் எழுதினாலும் எழுதுதான் செய்யும், பட் பேனால் எழுதினா எழுத செய்யும். நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரு டிசைன்ஸு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொண்டு வரும்பொழுது அதனோட விலை மாறுது. இதே மாதிரி தான் நீங்கள் பயாலஜியாக சொன்னாலும் சரி இல்லை இன்ஜினியரிங்காக சொன்னாலும் சரி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோட இப்போ நம்ம பயாலஜிலாம் பேசுவோம், அப்போ என்ன பண்ணுறாங்க அதனுடைய ஜூஸோட எக்ஸ்ட்ரா பொருள் ஆட் பண்ணுறாங்க, அப்போ அதனுடைய சுவையை கூட்டுறாங்க, அப்புறம் அதனுடைய தரத்தை உயர்த்துறாங்க. கண்டிப்பாக அதிக பொருளை ஆட் பண்ணும்பொழுது அதனோட உபொருள் ஆட் பண்ணும்பொழுது அதனுடைய தரம் வந்து கூடும். அப்போ சுவையை கூட்டுறாங்க, தரத்தை ஏற்றுறாங்க, பொருளோட வடிவத்தையும் மாற்றுறாங்க. இப்போ நம்ம திடப்பொருளாக சாப்பிட நினைக்கிற ஒரு வாழைப்பழத்தை வந்து அவங்க ஜூஸாக கொடுக்குறாங்க, மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்காக மாற்றுறாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருளை மாற்றுறாங்க. ஏன்னா ஒரு தொழில் முனைவோர்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மதிப்பு உடலில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா வியூ இருக்கணும், மக்கள் எப்படிலாம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து அவ்வளோ காரம் சாரமாக சாப்பிட மாட்டோம், அதே நீங்கள் ஆந்திரா மக்கள் வந்து ஓரளவு காரம் சாரமாக சாப்பிடுவாங்க. அப்போ எந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம மதிப்பீடு பண்ண போகிறோம், அப்போ அந்த பொருளை எப்படி வடிவமைக்கணும், எப்படி வடிவமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஒரு கற்பனை திறன் வந்து தொழில் முனைவு இருக்கணும்.
1: அதாவது இப்ப ஒரு சாதாரண வாழை இலையே இருக்கு, அது அப்படியே குடுக்கறத விட அது ஒரு ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணி குடுக்குறாங்க.
0: அப்போ வந்து சாப்பிடும் போது எக்ஸ்ட்ரா அந்த மடங்குறதெல்லாம் வராது, கரெக்டா அந்த பிளேட் ஷேப்ல இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கு ஒரு கன்வீனியன்டா இருக்கும், வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணி தராங்க. அதுதான் வந்து என்ன சொல்றோம், அப்படி செஞ்சு அதை வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துறது விற்பனை செய்யறதான் நம்ம மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்றோம்.
1: ஓகே, ஓகேங்களா. இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து மதிப்பு கூட்டல் ஏன் அவசியமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: மதிப்பு கூட்டல் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் வந்து எல்லா விதத்துலையும் எல்லா துறைகளையும் சரி எல்லா விதத்துலையும் வந்து ஏதாவது ஒரு புதுமை எதிர்பார்க்குறாங்க.
1: சரி,
0: பல 100 வருஷங்களாக இப்போ நம்ம சினிமா பாடல் முதற்கொண்டு சினிமா படங்கள் கொண்டு எல்லாமே பொருள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பல வருஷங்களாக நம்ம ஒரே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதில் ஏதாவது யூனிக்காக இருக்கா, புதுசாக இருக்கா, நம்ம பார்த்தோன்னா நம்மளை வந்து அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கா, அப்படி என்ன அதே சமயத்தில் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் ஆரோக்கியமானதா இருக்கா அப்படிங்கறதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது மதிப்பு கூட ரொம்ப ரொம்ப அவசியம். மதிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விவசாயத்துறை விவசாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் அதிகமாக பண்றாங்க, அதே மாதிரி பாரம்பரிய நிலங்கள் சொல்லக்கூடிய கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, மரப்பு குடஞ்சான், குதிரை இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட 340 விதமான மதிப்பு பாரம்பரிய நிலங்கள் இருக்கு, இதுலேயும் மதிப்பூடல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க தோட்டக்கலை பயிர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தோட்டக்கலை வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள் பழங்கள்ல அதிகமா மதிப்பூடல், அது வத்தல் ஊறுகாய் அந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் நிறைய பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்நடை பொருட்கள் எடுத்தீங்கன்னா கால்நடை பொருட்கள் மெயினா பால், பால்ல நமக்கு தெரியும் பால், தயிர், மோர், வெண்ணெய், பாலோட கட்டி, குலோப் ஜாமுன் அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி மதிப்பூடல் பண்றாங்க.
1: பவுடர் வரைக்குமே,
0: பால் பவுடர் வரைக்குமே வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீன் சம்பந்தமான பொருட்கள், மீன் வள பொருட்கள் எடுத்தீங்கன்னா மீன்லயும் நிறைய விதமான மதிப்பு கூட்டப்பட பொருள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன்ல இருந்து ஊறுகாய், பிஸ்கட், கேக் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க.
1: என்னென்ன மாதிரின்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
0: டீடைலா எஸ்பெஷலி ஃபார் மீன்
1: இல்லைங்களா?
0: மீன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, இப்போ நம்ம மதிப்பூடல் அவசியத்தில் இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இதுக்காக நம்ம மதிப்பூடலுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த 4 துறை நம்ம சொன்னோம். இதில் மதிப்பூடலுக்கு போக வேண்டிய அவசியம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்லா சீசன்லையுமே எல்லா பொருளும் நமக்கு கிடைக்காது, அது நீங்கள் விவசாயம் தோட்டக்கலை இல்லை கால்நடை மீன்கள் எப்படினா எடுத்தாலும் எல்லா சீசனுமே எல்லா பொருளும் எல்லா மீன்களும் ஒரே டைமில் கிடைக்காது. அப்போ ஒரு சீசனில் பர்டிகுலர் சீசனில் இந்த பொருளோட உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய நியூஸில் கேள்விப்படுவோம் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவு தக்காளி உற்பத்தி பண்ணிட்டனால நார்மலாக பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கும், ஆனால் அதிகமாக விளைச்சல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 ரூபா 1 ரூபா 50 பைசாவுக்கு விற்ற கிழமைலாம் உண்டு. ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான அளவு உற்பத்தி பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணோம், அங்கே தேவை வந்து அவ்வளோதான் இருக்குது. அப்போ அதிகமாக உற்பத்தி பண்ணும்பொழுது சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆகும்பொழுது அதனுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்குது. இது வந்து எல்லா துறைக்கும் பொருந்தும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபரமான உற்பத்தி வந்ததுக்கப்புறம் விலை குறைஞ்சிருது, டிமாண்ட் குறைஞ்சிருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, விலையும் குறைஞ்சிருது. அப்போ அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்ட்டாக போடுறாங்க, இல்லை விலையே இல்லைன்னு சொல்லி கொண்டு குப்பையில் கொட்ட போகிறாங்க. அந்த மாதிரி தருணங்கள் தான் மதிப்பு கூட்டலினுடைய முக்கிய முக்கியமான அவசியம். ஸோ அந்த மாதிரி தருணங்களை கீழே கொட்டாமல் அந்த பொருளை வந்து எப்படி வந்து லாபகரமான பொருளா மாத்தி அந்த அப்படி இருப்பு கூட வச்சுக்கலாம், சேமிப்பு வச்சிருந்துட்டு எப்ப தேவைப்படுதோ அப்ப அதிக விலைக்கு விற்கிறது தான் வந்து சிம்பிளா மதிப்பு கூட்டலினுடைய முக்கியமான காரணம், முக்கியமான அவசியம். இப்ப மீன்களை பொறுத்தவரைக்கும் இது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மீன்களில் வந்து ஏற்கனவே இந்த சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் வந்து வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேவை வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ விலை வந்து நம்ம உற்பத்தி நிறைய இருக்குது, அப்போ வந்து அந்த மீனுடைய விலை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி அதை பிடிச்சிட்டு வராங்களோ, இல்லை விவசாயிகள் வந்து உள்நாட்டு மீனவர்கள் வந்து மீனை வளர்க்குறாங்களோ, ஏன்னா

0: வளர்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஊர்ல வந்து ஒரு 10 பேர் பண்ணைக்குட்டை வச்சிருக்காங்கன்னா, அந்த 10 பேரும் ஒரே டைம்ல தான் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா காவிரி நதியோ இல்லாட்டி மழைநீர் பயன்படுத்தி தான் வந்து மீனை ஸ்டாக் பண்றாங்க உள்நாட்டு மீனவர்கள். அப்ப உதாரணத்துக்கு ஜூன் ஜூலைல காவிரி தண்ணி வரும்போது தான் அவங்க ஸ்டாக் பண்ண போவாங்க, மழைக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஸ்டாப் பண்ணா ஒரு 6 to 8 months வந்து மீன் இருப்பு செஞ்சதுல இருந்து மீன் வந்து பிடிக்கக்கூடிய நிலவுல வளர்ந்துடும். அப்ப அவங்க வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும், அப்ப நிலைமைக்கு வந்துருவாங்க. சோ அப்ப ஒரே டைம்ல 10 பேரும் ஹார்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வாங்க வரக்கூடிய வியாபாரிகள் மீனுடைய விலையை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு 10 டன் எடுக்கிறாங்கன்னா 10 பேர் கிட்டத்தான் 100 டன் எடுத்துருவாங்க. இப்ப 100 டன்னையும் உற்பத்தி பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அது வித்தே ஆகணும். ஏன்னா அது வந்து மீன் வந்து அதிக அளவு ஈரப்பதம் உள்ள பொருள், மாய்ச்சர் கண்டம் அதிகமாக உள்ள பொருள், வச்சிருக்க முடியாது, கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்ப வித்தே ஆகணும், வியாபாரிகள் நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய் இல்ல 110 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்க வந்தவங்க 80 ரூபாய் கேட்பாங்க. சோ அப்ப ஏதாவது ஒரு விவசாயி, எல்லா விவசாயமே அவங்க உற்பத்தி பண்ண பொருள் வித்தினாதான் அவங்களுக்கு லாபம். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி நான் ஒரு 100 ரூபாய் இல்ல 80 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு தரான் சார்னு ஒத்துக்குவாங்க. அப்ப மத்த விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. சோ அப்ப அந்த சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் சொல்லக்கூடிய குளிர்பதன வசதிகள் நம்ம நாட்டுல இல்ல. அந்த அளவுக்கு ஏற்படுத்தி இன்னும் அந்த அரசாங்கம் கட்டமைப்பு தரல. சோ அதனால வந்து அவங்களால சேமிச்சு வைக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, லோ பிரைஸ்ல ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இது வந்து நீங்க உள்நாட்டுல உற்பத்தி பண்ணாலும் சரி, கடல்ல போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு விற்கும் போது, பெஸ்ட் லேண்டிங் சொல்லக்கூட மீன் இருக்க தளங்கள்ல மீனை விற்கும் பொழுது இந்த நிலைமை தான் வரும் அதிகமான விலைக்கு. போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி வந்து சீசன் இல்லாத டைம்ல தான் வரத்து வராத டைம்ல பிடிச்சி வரது கம்மியா இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நெத்தி 1 கிலோ 350 ரூபாய் விக்குது. அதே வந்து ஒரு மாடரேட் டைமா இருக்கு, அது ஓரளவுக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்க வந்து 150 to 120 ரூபாய்ல இருந்து 170 ரூபாய் வரைக்கும் 150 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். அதே நிறைய பிடிச்சிருச்சாங்க அப்படின்னா 60 to 80 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஈவன் 60 ரூபாய்க்குலாம் வாங்கின டைம்லாம் உண்டு. சோ அந்த மாதிரி தருணங்களை தான் மீனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், லோ விலைக்கு போகுது, ரொம்ப கம்மியான விலை கிடைக்குது. அப்ப வந்து நம்ம நிறைய அளவுல பல்கா பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் நிறைய பண்ணலாம். சரிங்களா, அந்த மதிப்பு கூட பொருளா மாத்தி அதை வந்து என்ன பண்ணோம்னா இங்க விற்பனை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடற்கரை உள்ள மாவட்டங்கள்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் பொழுது அவங்க போயிட்டு மதிப்பு கூட பொருள் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவோம், உள்நாட்டுகள்ல உள் கடற்கரை இல்லாத உள் மாவட்டங்கள்ல கொண்டு போய் நம்ம விற்பனை செஞ்சோம்னா அது வந்து லாபகரமான தொழிலா நம்ம பண்ண முடியும். மீன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து ஆற்ற நோக்கி வரும். அதே மாதிரி ஆற்றுல இருந்து கடல் நோக்கி போகும், அதாவது அந்த அதனுடைய இனப்பெருக்கத்துக்காக மாறி மாறி போகும். ஸோ அதே மாதிரி அதனுடைய உற்பத்திக்கு அதனுடைய உடம்பை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் வந்து கடல்ல மீனை பிடிக்காம விடணும். ஸோ அதை தான் வந்து மீன்பிடி தடைக்காலம் வந்து மெயினாக பர்பஸாக பயன்படுத்துறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு கடைச்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா April 15 August 15 கிட்டத்தட்ட 2 April to July வரைக்கும், ஜூன் வரைக்கும் 2 months வந்து மீன்பிடி தடைக்காலம் போட்டுறாங்க. ஸோ அந்த மீன்பிடி தடைக்காலம் அந்த 2 months வந்து என்ன பண்ண விவசாயிகள் அதாவது மீன மக்கள் வந்து மீன்பிடிக்க போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் இந்த மீன்லேருந்து உபப்பொருட்கள் நீங்கள் தயாரிச்சோ இல்லை மீன்லேருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிச்சு வச்சிங்கன்னா அதை வந்து லாபகரம்
1: விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் யா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மீன் கிடைக்குது அப்படிங்கும்போது அது விலை கம்மியாயிடுச்சுன்னா அதை கருவாடாக மாத்தி அதை பண்ணறது பெஸ்டா இருக்குமா, அல்லது கிடங்குகள் அதாவது கூல் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சு எவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணலாம்? இதுல இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள், அது சப்போஸ் அந்த சில வகையான மீன்கள் ரேட் கம்மியாச்சுன்னா எப்படி கையாளுறது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் யா?
0: அதாவது ஒரு நல்ல கேள்விதான் சொல்றேன் கேளுங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து மீனை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணணும், உங்களுக்கு போதுமான அளவு ட்ரையர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஒரு சோலார் ட்ரையர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை கருவாடாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
2: சரி,
0: இல்லை சப்போஸ் நம்ம ட்ரையர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது மீனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மீன் வந்து கெட்டு போகிறதுக்கு மெதையில் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இருக்கக்கூடிய செவிலும் அதனுடைய குடல் பகுதிகள் தான். ஏன்னா மீன் வந்து உணவை சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு விழுங்கும், விழுங்கும் போது அதில் இருக்கக்கூடிய இறையை மட்டும் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக உள்ள நீரை பூரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவில்னு சொல்லக்கூடிய மீன் பூன்னு சொல்லுவாங்க இவங்க மக்கள்லாம் கடலில் மக்கள்லாம். ஸோ அது வழியாக அந்த வெளியேற்றும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும்.

அப்ப என்ன ஆகும்னா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கழிவு இல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த செவ் உள்ளதா இருக்கும். சோ அப்ப மெயினா ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா வந்து மீனுக்குள்ள உடம்புல வந்து அதிகபட்சம் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா செவ் தான். அதுக்கப்புறம் மீனுடைய குடல் பகுதிகள், குடல் பகுதியில் தான் மீனுடைய உணவை செரிக்கிறதுக்கு தேவையான நொதிகள் சொல்லக்கூடிய அந்த என்சைம்ஸ் இருக்கும், பிளஸ் இந்த பாக்டீரியாவும் இருக்கும். இது ரெண்டு தான் வந்து மீன் கெட்டு போறதுக்கு மெயின் காரணமே. அதனாலதான் மீனை வாங்கினோட முதல்ல என்ன பண்ணுவாங்க, அதனுடைய செவிலோட அப்படியே எடுத்துருவாங்க, தலையை கண்ணை மட்டும் விட்டுட்டு செவிலோட எடுத்துருவாங்க, பிளஸ் குடல் பகுதியும் எடுத்துருவாங்க. இப்ப நார்மலா நீங்க ஒரு மீனை வாங்குறீங்க அப்படின்னா, இந்த குடல் செவிலாம் நீக்கல அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கும், மேல ஒரு கதவு இருக்கும், கீழே ஒரு கதவு இருக்கும், நார்மலான ஒரு ஃப்ரிட்ஜ்ல. சோ கீழே உள்ள பகுதி வந்து பாத்தீங்கன்னா சில்லிங் கண்டிஷன் உள்ளது, உதாரணத்துக்கு ஒரு 4-8 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும். மேல உள்ளது ஃப்ரீசர் டெம்பரேச்சர், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா -18 வரைக்கும் போகும். சோ இப்ப நீங்க மீனை வாங்கிட்டு வந்துட்டு அந்த குடலை மட்டும் நீக்காம அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில்லர் கண்டிஷன்ல நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இல்ல நீங்க வெளியில வச்சிருக்கீங்கனாலும், ஒரு டஃப்ல வச்சிருக்கீங்க, ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கீங்கன்னா ஒரு வாரம் வச்சிருக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா, ஐஸ் வந்து நீங்க பிரிக்கணும்னா மாத்திட்டு இருக்கணும், அதாவது தொடர்ச்சியா மாத்திட்டு இருக்கணும்.

0: ஸோ இப்போ நீங்கள் மீனை வாங்கிட்டு வந்துட்டு அந்த குடலை மட்டும் நீக்காமல் அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில்லர் கண்டிஷனில் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் வச்சுருக்கீங்கனாலும் ஒரு டஃபில் வச்சுருக்கீங்க, ஒரு பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வாரம் வச்சுருக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன்னா ஐஸை வந்து நீங்கள் பிரிக்கொண்டா மாற்றிட்டு இருக்கணும், அதாவது தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டு இருக்கணும். அந்த ஊன் நீர்னு சொல்லி அதான் மீனோட உடல்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த நீரை வந்து வெளியேற்றிடணும். வெளியேற்றிட்டு ஐஸை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து மீனை கெடாமல் நீங்கள் வச்சுருக்க முடியும். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதனுடைய செவுள் பகுதியெல்லாம் எடுத்துட்டீங்க, குடல் பகுதி எடுத்துட்டீங்க, அப்போ மீனுடைய உடல் பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து வந்து ஒரு 99% இல்லை ஒரு 90% கூட சொல்லலாம், 95% கூட சொல்லலாம், மீன் கெட்டு போகிறதுக்கு காரணமான முக்கியமான காரணிகளை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ அப்போ மீனுடைய தசை பகுதி மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் போய் சில்லு சொல்ல வைக்கணும்னா தாராளமாக 2 வாரம் வச்சுருக்கலாம், கெடாது. மீனோட எந்த விதமான அந்த கெட்டு போகிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் அதில் வராது, நீங்கள் வச்சுருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் அந்த மேடம் இப்போ கேட்டாங்களா, அவங்க சந்திரசேகரன் கேட்டாங்களா, அவங்க கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு 6 மாதம் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜில் வச்சிடலாம். மேலே அந்த ஃப்ரீசர் இருக்கு பார்த்தீங்களா, வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வச்சிட்டீங்க அப்படின்னா 6 மாதமானாலும் கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, ஒரு மதிப்பிடப்பட்ட தொழில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 500 லிட்டர் ஒரு டீப் ஃப்ரீசர் மாதிரி ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் 500 கிலோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குடல் கழிவாக எடுத்துகிட்டு வச்சுருந்தீங்கன்னா அது தாராளமாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் விட்டுருக்கலாம், கிடையவே கிடையாது. என்ன ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் போயிட்டு போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற டைம்லையோ இல்லை கரண்ட் போயிட்டு போயிட்டு வர டைம்லையோ நீங்கள் தேவையான அளவு ஐஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த விதமான கெடுதலும் ஆகாது, மீனை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சேமித்து வச்சுருந்துட்டு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் பயன்படுத்திக்கலாம், உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம்.
1: ஓகே சார், ஒரு பாடல் கேட்டுடலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
0: பிடித்த பாடல் அந்த
1: புது புது
0: புது புது அர்த்தங்கள்லாம் அதுலேருந்து பாடல் போகும்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: முக்கியமாய் வாட தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் மணி அண்ட் சன் ரீஃப்ஸ் வழங்கும் நண்பெண்டா.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆ. மதிவாணன் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ இந்த மதிப்பு கூட்டல், அதுவும் மீன்களில் மதிப்பு கூட்டல் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இதில் வந்து பேக்கேஜிங் அப்புறம் லேபிளிங் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
9: அதாவது பேக்கேஜிங், அதாவது புதிய இறை எடுத்தல்னு சொல்லலாம் தமிழில் சொன்னால். அப்புறம் வந்து இந்த லேபிளிங் பண்ணுறது, இது

0: வந்து பார்த்தீங்கன்னா மீனுடைய மதிப்பு கூட்டல் கிடையாது. எந்த ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணும், அதாவது கொண்டு விற்பனை செய்ய போறீங்கன்னா வாங்க வரக்கூடிய நுகர்வோர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அவங்க கண்ணில் படக்கூடியது உங்க ப்ராடக்ட் கிடையாது, உங்க ப்ராடக்டினுடைய லேபிள், அதனுடைய அந்த பேக்கேஜ் உரை தான் கண்ணில் படப்படுது. அப்ப உள்ள வந்து பொருள் வந்து எப்படி இருக்குங்கிறது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது வந்து பொருளுடைய அந்த ப்ராடக்டினுடைய அப்பியரன்ஸ், வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கு. அப்போ நீங்க ஒரு ப்ராடக்டினுடைய பேக்கேஜிங்கை வந்து நல்லபடியா அமைச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99-90% நீங்க சக்சஸ் ஆன மாதிரி தான். ஸோ அப்போ ஒரு ஒரு பொதியுரை கொண்டு வரீங்க, ஒரு பேக்கேஜிங் ரெடி பண்றீங்க அப்படின்னா முதல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கிருக்கணும். வாங்கிட்டு தான் நீங்க சேல்ஸுக்கு வருவீங்க. ஸோ அந்த எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த எஃப்எஸ்ஐசினுடைய லைசன்ஸ் நம்பர் கண்டிப்பா அந்த பேக்கேஜிங்ல மேலேயே இருக்க மேல் புறத்துலயே வந்து ரைட் சைட் கார்னர்ல போற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் உண்டான ஒரு லோகோ நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஏன்னா வெவ்வேறு விதமான நிறைய பொருள் வந்து சந்தையில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொருளில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போக போறீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு ஒரு ஒரு லேபிள், அதாவது அதுக்கு ஒரு லோகோ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டுடைய நேமு இது வந்துருக்கணும். அப்புறம் பிராண்ட் நேம், அதை நேம் தான் சொல்லணும், பிராண்ட் நேம். பிராண்ட் நேம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வணிகத்தில் இருக்குது, நிறைய அது தனியாரனுடைய பொருளாக இருக்குது சொல்ல விரும்பல. ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேவிகே மூலயமா சொல்லிக் கொடுத்து தொழில் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகை சீ ஃபுட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஒரு தமிழரசி அப்படிங்கிறவங்க அக்கார்பட்டையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டர்பிரனர் கிட்ட 5 வருஷம் அவங்க என்ன பேரோ அதை ஷாங்கான்னு வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அந்த நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டுடைய பிக்சர், எதர் வந்து நீங்க வந்து இன்டர்நெட்ல இருந்த பிக்சரா இருக்கலாம், பட் ஆனா அதுக்கு வந்து காப்பி ரைட் வாங்கிருக்கீங்க இல்லையான்னு பாக்கணும். அப்படி இல்லனா உங்க ப்ராடக்டோட பிக்சரே தெளிவா எடுத்து பிக்சரை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்டோட நேம் எதர் நீங்க வந்து தமிழ்லையும் கொடுக்கலாம், இங்கிலீஷ்லயும் கொடுக்கலாம். நீங்க இப்ப தமிழ்நாடுக்குள்ள பண்ண போறீங்க தமிழ்ல போதுமானது, இல்ல நீங்க தமிழ்நாடு தாண்டி போக போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கலந்துருக்கீங்க, அதாவது என்னென்ன இருக்கு பொருள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க மீன்ல இருந்து ஊருகா பண்றீங்க அப்படின்னா மீனுடைய தசை பகுதி, அப்புறம் அதுல சேர்த்திருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து மசாலா தூள், இதெல்லாம் போட்டோம். அப்புறம் என்ன ப்ரெசர்வேட்டிவ் செட் பண்ணிருக்கீங்க, மெயினா வந்து கொள்ள வேண்டியது. இப்போ நீங்க ஊருகா தயாரிக்கிறீங்கன்னா ஊருகா வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும். ஊருகா வந்து நீங்க வினிகர், அதாவது ப்ரெசர்வேட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய பதப்படுத்திகள் போடாம நீங்க பண்றீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 நாள் தான் வச்சிருக்க முடியும், அதுக்குள்ள அது கெட்டு போயிடும். ஸோ ஏன்னா நம்ம ஸ்பூன்லாம் பயன்படுத்தும் போது நீர்ச்சத்து இருக்கும் போது கெட்டு போகும். அப்ப அந்த நீர்ச்சத்தை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம ப்ரெசர்வேட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய பதப்படுத்திகளை பயன்படுத்தணும். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயிட் பயன்படுத்தும். அப்போ அந்த சோடியம் பென்சோயிட் கிளாஸ் 2 ப்ரெசர்வேட்டிவ்ஸ்ல வரும் நம்மளோட எஃப்எஸ்எஸ்னோட ரெகுலேஷன் படி. அப்போ அதை மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வினிகர் போடுவோம், வினிகரையும் பயன்படுத்திருக்கோம். அப்புறம் சிட்ரிக் ஆசிட் சொல்லக்கூடியது போடுவோம். அப்போ சிட்ரிக் ஆசிட் நம்ம என்ன பண்ணோம், இயற்கையாக வந்து நம்மளுடைய எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு விட்டாவே போதுமானது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டீங்க அடுத்த கையில் அந்த ப்ராடக்ட் லேபிளுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு, அதை உற்பத்தி பண்ணியிருக்கு. இப்போ நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே சேல்ஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்படி உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துடலாம். என்ன இமெயில் ஐடி மாதிரி கொடுக்கலாம், இல்லை இது ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க. அதை அப்படின்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, அதை இன்னொருத்தர் வாங்கி விற்கிறார், அந்த பேர் ஒயிட் லேபிளிங் பேர். அதாவது நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ப்ரொடியூஸ் பைன்னு உங்களோட அட்ரஸை கொடுத்தணும், மார்க்கெட்டட் பை அப்படின்னு சொல்லி அவங்களோட இது கொடுத்துரும். நிறைய பொருள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அது போக இப்போ நம்ம கேவிகே மூலியமா தொழில் வந்த தொழில் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா தொழில்நுட்ப உதவின்னு போட்டு நம்ம கேவிகே ஐசிஆர் கேவிகே டிஎன்ஜி சிக்கல் நாகப்பட்டினம் அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ண வைக்கிறோம், ஏன்னா நம்மளுடைய தொழில் முனைவர் வந்தங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இல்லை அதில் நெட் வெயிட் எவ்வளோ, எப்போ நீங்கள் மேனுஃபேக்சர் அதை எப்போ உற்பத்தி பண்ணீங்க, பேட்ச், அதாவது ஒரு மாசத்துலேயே ஒரு 5 டைம் 6 டைம் பண்ணுறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், அந்த மாதிரி போகலாம். அந்த பேட்ச் நம்பரு, அப்புறம் வந்து நெட் வெயிட் எவ்வளோ, இப்போ வந்து அந்த நெட் வெயிட் வந்து 100 கிராமா, 50 கிராமா, இல்லை 200 கிராமா, அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு போடணும். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் கம்பல்சரி இருக்கணும். அப்போ எவ்வளோ நாளைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பிக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெட் பாட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம். அப்போ 2 இயர்ஸுங்கிறத ஃப்ரம் த டேட்டா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லை கிளாஸ் பாட்டில் போறீங்கன்னா தாராளமாக 2.5 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த 2.5 இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணணும். இல்லை ஒரு பவுச்சில் போறீங்க அப்படின்னா 1.5 இயர்ஸ் அதை மென்ஷன் பண்ணணும், இதை போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போதுமானது. இதை தவிர வேற என்ன எக்ஸ்ட்ரா வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம ஊட்டச்சத்து விவரங்கள். நீங்கள் அந்த உணவு பொருளை தயாரிச்சிட்டிங்க, இப்போ அதில் எவ்வளோ வந்து நீர்ச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, எவ்வளோ வந்து கொழுப்பு அமிலம் இருக்குது, தாதுப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணனா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் பொருள் சேல்ஸ் ஆகிறதுக்கு இல்லை நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஊட்டச்சத்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாராவது வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் போய் பார்ப்பாங்க.
1: ஓகே,
0: உதாரணத்துக்கு அதிகமாக கொலஸ்ட்ரால் உள்ளவங்க போய் அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைச்சாங்கன்னா அப்போ மீனை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு வந்து நல்ல நல்ல கொழுப்பு தான், வாங்கி சாப்பிடலாம், கொலஸ்ட்ரால் சாப்பிடலாம். சப்போஸ் வேற ஒரு பொருளை
1: பார்த்தீங்கன்னா
0: சால்ட் இருக்கும், சால்ட். அப்போ சால்ட் பார்க்குற உதாரணத்துக்கு வந்து ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சால்ட் ஆகாது. ஸோ அப்போ சால்ட்டுடைய லெவல் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடலாமா இல்லையாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சாதாரணமாக ஒரு ப்ராடக்டினுடைய லேபிளில் இருக்க வேண்டியது. பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேர்ந்துருக்கணும், பட் பேக்கேஜ்

0: இது வந்து நல்ல அட்ராக்ஷனாக இருக்கணும், கவரார் நல்லா பார்த்தோன்னா நம்மளை வந்து நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வாங்கக்கூடிய நுகர்வோரனுடைய மனதில் கொண்டு வர மாதிரியான அதை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக்கேஜிங் லேபிளிங் ரெடி பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணும்பொழுது உங்கள் பிராண்டில் வந்து இன்னொருத்தர் செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு தான் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நிப்பாரு, ஆல்ரெடி நான் இதை வச்சிருக்கேன் என்னை கேட்காம பண்ணிட்டீங்க, என்னுடைய காப்பி அடிச்சிட்டிங்க, என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்கள் பிராண்ட் நேம் உருவாக்குறதுக்கு முன்னால செக் பண்ணிட்டு ட்ரேட்மார்க் கவர்மெண்ட்ல வாங்கிட்டு பண்ணா நல்லது.
1: ஓகே சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராஜேந்திரன், மணக்குடிமா.
1: சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சரி, அதாவது நான் முத்துப்பட்டியில பார்த்தேன்.
0: சொல்லுங்க சார்.
2: முத்துப்பட்டியில வந்து சமுதாய மக்கள் வந்து அந்த மீன சமுதாயம் பாத்தீங்கன்னா இந்த இறால், இறால் ஊறுகாய்,
0: சொல்லுங்க,
2: நண்டு சூப்பு, நண்டு சூப் எப்படி பண்றாங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் இருக்குமா அது?
0: சரிங்க சார்.
2: அது அதையும் மீறி அவங்க பேக் பண்ணி முத்து நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை சைடு பட்டுக்கோட சைடுல கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு.
0: சரிங்க சார்.
2: இப்ப இந்த நாட்டு மீன்ல இருக்குல்ல சார், ரோகு, விவசாயிகள் நாங்க வளர்க்கக்கூடிய மீனை வந்து எந்த முறையில ஒரு பண்ண மாற்று செய்யலாம் சார்?
0: அதாவது
2: கடல் மீனுக்கு வந்து அந்த சமுதாய மக்கள் வந்து பண்றாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம் அது. அதே விவசாயிகளே நாங்கள் வந்து குளங்கள்ல வளர்க்கக்கூடிய மீன், எங்க வயல்களில் வளர்க்கக்கூடிய மீனுக்கு எந்த விதமான மாற்று இருந்தா அது நல்லா இருக்கும்? அந்த மாதிரி ஊறுகாய்க்கு எந்த மீன் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
0: சார் கேட்டது ஒரு நல்ல குவஸ்டின் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடல் மீன்கள்னு எடுத்துட்டிங்கன்னா கடல் மீன்களுடைய வரக்கூடிய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் மீன்களுக்கு உரித்தான ஃபிஷ்ஷி ஓடன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது கடல் பாசியினுடைய வாசனை தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம அதாவது ஃப்ரெஷ் அண்டாக நீங்கள் மீன் பிடிச்சோன்னு பக்கத்தில் போய் பார்த்தீங்க, வர ஃப்ரெஷ் அண்டாக லேண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சுண்டி கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், கெட்ட வடலாம் வராது, ஃபிஷ்ஷி ஓடன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் 2002 படிக்கிறதுலேருந்தே நாங்கள் அந்த வாசனையோட பழகிருக்கோம், ஸோ எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். அதே வந்து அதை ப்ராப்பராக ஐஸ் போடலைன்னா தான் கெட்டு போகும்போது அந்த துர்நாற்றம்லாம் வர ஆரம்பிக்கிறது, இது ஒன்று. அதனால் அப்போ கடல் மீன்லேருந்து நீங்கள் மதிப்பூட்ட பொருள் பண்ணும்பொழுது எந்த விதமான பிரச்சனை இருக்காது, அந்த டேஸ்ட்டுக்காகவே மக்கள் வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நல்ல தண்ணி மீன்கள் அதாவது நன்னீர் மீன்கள் சார் சொன்ன மாதிரி அங்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த சேத்தோட வாடை வரும் சரிங்களா, அதில் ஜியோஸ் மீன் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கனால அந்த சேத்தில் இருக்கனால அது வந்து வந்து மீன்களோட உடலை வரும்பொழுது அந்த வாடை வரும். அப்போ நீங்கள் நல்லநீர் மீன்கள்லாம் மதிப்பூடல் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நாளைக்கு மதிப்பூடல் பண்ண போகிறீங்கன்னா முந்தினாலே பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு ஒரு பெரிய டேங்கில் ஒரு 500 லிட்டர் டேங்கில் 1000 லிட்டர் பெரிய டேங்க், சிமெண்ட் சின்டெக்ஸ் டேங்க், இல்லை வீட்டில் பெரிய சிமெண்ட் டேங்க் இருந்தாலும் இல்லை மீன் வளர்க்கக்கூடிய தொட்டிகள் இருந்தாலும் அதில் போட்டு மீனுக்கு வந்து எந்த ஏரியும் கொடுக்கக்கூடாது, கொடுக்காம மீன் அதில் விட்டே நீந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த நம்ம மீன் இருக்கக்கூடிய கழிவுகள், அதனுடைய எச்சங்கள், இந்த ஜியோஸ் மீன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வெளியே போயிடும், ஒரு ஏரியா கொடுக்கூட நீந்த விட்டுட்டே இருக்கணும். அப்போ அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடும், இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் போயிடும். அதை அடுத்த நாள் எடுத்து அந்த மீனை வந்து நீங்கள் மதிப்பூடல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த சேத்தோட வாடை வரவே வராது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மதிப்பூடல் கம்பல்சரி போக முடியும். இல்லைனா அதுக்கு முன்னால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நன்னீர் மீன்களுக்கு உண்டான அந்த சேத்தோட வாடை வரும், அது வந்து உங்களுடைய பிஸ்னஸை இல்லை உங்கள் பொருளை வாங்க சாப்பிடுறவங்களுக்குள்ள மனசில் வந்து ஒரு இதை ஏற்படுத்தும், அது உங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும். இதே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் டன்னு கணக்கில் இப்போ இந்த நன்னீர் மீன்கள் இன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 100 கிலோ 200 கிலோ ஓகே, இப்போ ஒரு 10-2 டன் மீனை பிடிக்கும் பொழுது இந்த ஒரு டேங்கில் போட்டுலாம் வச்சிருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பதினா தொழில் போக கூட சொல்லுவாங்க, ஃபிஷ் ப்ராசிங் பிளான்ஸ் சொல்லுவாங்க, அவங்க டன்னு கணக்கில் ஒரு நாளைக்கு மீன் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மீன்களை வாங்கிட்டு போயிட்டு இப்போ இந்த கோழி கடையில் வந்து கோழியை வெட்டுறதுக்கு முன்னால் சுத்த விடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும், அதில் ஹை ஆர்பிஎம்ல அது சுழலும். ஸோ அதில் இந்த மொத்த மீனையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, வேகமாக தண்ணியை விற்று சுத்த விடுவாங்க. இப்போ வேகமாக சுத்தும் பொழுது இந்த மீனோட உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், எச்சங்கள், பிளஸ் இந்த ஜியோஸ் மீன் காம்பவுண்ட்ஸ் காரணமான எல்லா காம்பவுண்ட்ஸும் வெளியே வந்துடும், தண்ணி ஃபோர்ஸாக சுத்தும் பொழுது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து மதிப்பூடல் பயன்படுத்துவாங்க. இப்படி பண்ணும்பொழுது நன்னீர் மீன்களையும் மதிப்பூடல் தாராளமாக செய்யலாம் சரிங்களா. இன்னொன்று வந்து அவர் கேட்டது வந்து ஊறுகாய்க்கு ஏற்ற மீன் இனங்கள், ஊறுகாய்க்கு ஏற்ற மீன் இனங்கள்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இப்போ நம்ம ஒரு பந்திக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு தக்காளி ஊறுகாய் இல்லை ஒரு பூண்டு ஊறுகாய் இல்லை ஒரு மாங்காய் ஊறுகாய்னா வச்சாங்கன்னா மாங்காய் பீஸ் இருக்கான்னு ஃபஸ்ட் பார்ப்போம், அதான் வந்து ஹியூமன் பீயினுடைய சாதாரண ஒரு மனிதனுடைய இயல்பு. அது மாதிரி நீங்கள் ஊறுகாய் வைக்கிறீங்க, இறால் ஊறுகாய் வைக்கிறீங்க, மீன் ஊறுகாய் வைக்கிறேன்னா மீன் பீஸ் கண்டிப்பாக இருந்தால் இருக்கான்னு செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ மீன் மீன் இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது சிக்கனாக மட்டனாக இருந்தாலும் சரி மீனை பொறுத்த வரைக்கும் மீனோட ஊறுகாய் பண்ணுறதுக்கு நம்ம அதை பொறிப்போம். ஏன்னா பொறிக்கிறது காரணம்னா அப்போ தான் தசை வந்து இன்டாக்டாக இருக்கும், ஒன்றா இருக்கும், வெளியில் வராது. சப்போஸ் அதிக முள்ளுள்ள மீன்களை பயன்படுத்துறீங்க, தசை கம்மியாக இருக்கு, முள் அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு நன்னீர் மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்பதி நோக்கி போக வந்து ஒய் போன் சொல்லுவோம் நாங்கள், அந்த போன்கள் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பதிகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா துண்டு போட்டுட்டு அதை வந்து பொறிக்க போனீங்க அப்படின்னா உதிர்ந்துடும், ஏன்னா நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் மாதிரி பெரிய பீஸ் கிடையாது இந்த போன். ஸோ அப்போ ஈஸியாக உதிர்ந்துடும். அப்போ என்ன ஆகும், நம்ம ஊறுகாய் செய்ய போய்ட்டு தொக்கா மாறிடும். ஸோ அந்த மாதிரி

0: கூடாது. அப்ப என்ன பண்ணனும், மீன்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நடுமுதுகுல மட்டும் உள்ள மீன்களா தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் தசை பகுதிகளை அழகா பீஸ் போடுறதுக்கு ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கும். இப்ப கடல் மீன்கள்ல போனீங்கன்னா சூர மீன் பெஸ்ட். சூர மீன் எடுத்தீங்கன்னா ஒரே நல்லது நடுந்தா இருக்கும், சூனான்னு சொல்லக்கூடிய சூர மீன். இல்லாட்டி காணாங்கெழுத்து சொல்லக்கூடிய இந்தியன் மேக்கரல் பயன்படுத்தலாம். இல்லாட்டி அதே மாதிரி ஓரா மீன் சொல்லக்கூடிய ராபிட் பிஷ் பயன்படுத்தலாம். நன்னீர் மீன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திலேப்பியா மீனங்கள் பயன்படுத்தலாம். திலேப்பியா மீன்கள்ல வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒய்போன்ஸ் இருக்காது. ஆனா நீங்கள் கார்ப் வகையான அதாவது கெண்டை மீன்களில் போனீங்க அப்படின்னா அதனோட ஒய் பகுதியில் ஒய் மாதிரியான போன்ஸ் வந்து பேக்சைடில் போக போக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் தசை பகுதி அதிகமாக இருக்க மாதிரியான மீன்களை நடுமுதுகளும் இருக்க மாதிரி மீன்களை பயன்படுத்தினா நல்லது. பட் இந்த ஒய் போ முள்ளுள்ள மீன்களை பயன்படுத்தினா தசை கொஞ்சம் இன்டாக்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து உடையாது, அப்போ தான் ஊறுகா ஊறுகா மாதிரி இருக்கும்.
1: ஓகே, இப்போ இந்த மதிப்பு கூட்டல் அதில் வந்து நவீன தொழில்நுட்பத்தோட பங்கு என்ன சார்?
0: நவீன தொழில்நுட்பத்தோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நவீன தொழில்நுட்பம்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எல்லாமே வந்து சிறிய அளவில் தான் பண்ணிக்கிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊறுகாய் தயாரிக்கிறாங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படி தான் தயாரிக்கிறாங்க. பெரிய லெவலில் ஒரு 50 கிலோ 100 இல்லை ஒரு டன்னு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க. அது வந்து இந்த மீன் மீன் சம்மந்தமான பொருட்களை ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்காங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் வந்து வர்றதுக்கு வந்து நிறைய அரசாங்கம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக லோன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. நாங்களே நிறைய அவங்களுக்கு வந்து திட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கேவிகே மூலமா. அது மூலியமா என்ன பண்ணா நவீன அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டட் பிக்கிள் மேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க. அதாவது நீங்க மீன் பிக்கிளுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிடணும், மீன் ஃப்ரை பண்றதுக்கு தனியா செப்பரேட் மிஷின் இருக்கும், அதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்ப இந்த ரெண்டே மிக்ஸ் பண்ணக்கூடிய மிக்ஸ் பண்ணி என்ன பண்றதுக்கு ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும், பெரிய இந்த என்ன சொல்றது மரச்சக்கு மாதிரி ட்ரம் மாதிரி இருக்கும், அதை கொட்டிடலாம். அப்ப அழகா மிக்ஸ் பண்ணிடும், வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பேக் பண்ணிடணும் கீழே, அதுவே பேக் பண்ணி சீல் பண்ணி உங்க லேபிளோட வந்து விழுந்துரும். சோ இந்த மாதிரியான மெஷினரிகள் எல்லாம் இப்ப வந்துருச்சு, இப்ப எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு தயாரிக்கிறது. நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கடற்கரை ஏரியாவில் நிறைய கருவாடு தயாரிக்கூட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து மணலில் தான் போடுறாங்க, எவ்வளோ சொன்னாலும் அந்த லெவலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. பட் ஏன்னா அன்ஹைஜீனிக்காக இருக்கும், சுகாதாரமாக இருக்காது. அப்போ சுகாதாரமாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். சோலார் ட்ரையர் இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து சோலார் ட்ரையர்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணும்பொழுது இந்த நவீன உபகரணங்கள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய கருவாடு வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: கிளீனாக இருக்கும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குண்டான தகுதி அளவு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி தான் மாசி கருவாடுலையும் ஸ்மோக்கிங் சொல்லக்கூடிய பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும், நீங்க ஸ்மோக்கிங் அதுலயே பண்ணிடலாம், காயம் அதுல வச்சிடலாம். அப்ப ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு சேஃபான ப்ராடக்டா ஹைஜீனிக்கான ப்ராடக்டா சுகாதாரமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இது வருது. அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீனத்துவம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் டெக்னாலஜி நிறைய யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வாட்ஸ்அப் அதிகமாக பயன்படுத்துவோம், வாட்ஸ்அப்ல குழுக்கள் ஆரம்பிச்சு அந்த குழுக்கள் மூலியமா அவங்க ப்ராடக்ட்டை போட்டுட்டு அது மூலியமா சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து இ-நாம்னு ஒரு இது வச்சிருக்காங்க, போர்ட்டல் மாதிரி ஆப் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டன்னு ஒரு அரை டன் ஒரு டன் உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட்ல போய் பதிவு பண்ணிடலாம். பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பொருளை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஏலம் கூறதுக்கு வாய்ப்பு தருவாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக யார் வேணா உங்க பொருள், உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 5 டன் வந்து மாசி கருவாடு கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 டன்னுக்கு நீங்க ஒரு ஆரம்ப விலை பண்ணி போடுவீங்க இவ்வளோதான் சொல்லிட்டு. அது உலகம் ஃபுல்லாக யார் வேணா வந்து ஏலம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து மாசி கருவாடு இன்னைக்கு ரேட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்து யார் வேணா ஏலம் கேட்பாங்க, அவங்க 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு கூட போகணும்.
1: அப்போ உங்களுக்கு கிலோ
0: மாசி கருவாடு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நல்ல ரேட் உள்ளது. ஸோ அப்போ உங்களுக்கு யாருக்கு விலை கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்றோமா நீங்க அவங்களோட முடிச்சுக்கலாம். அவங்க சாம்பிளிங் கேட்பாங்க, சாம்பிளிங் அனுப்பிச்சிட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிரும். இது கவர்மெண்டோட அப்ரூவோட சேல்ஸ் ஆகுனால நீங்க வந்து பணத்துக்கு பணம் கிடைக்காம போயிருமோ அந்த பயம்லாம்
1: இல்லை,
0: அது ஒன்று பண்ணலாம். இல்ல வேற எப்படி பண்ணலாம்னா வெப்சைட்ல ஆன்லைன் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியா மார்ட் மாதிரி நிறைய வெப்சைட்ல இருக்கு, அதுல வந்து நீங்க உங்க பொருளை வந்து கொடுத்துடலாம். என் பொருள் இப்படி இருக்கும், என்னோட போட்டோஸ் பிக்சர் அதனுடைய எப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் என்னங்கலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரேட் கொடுத்துருவீங்க, அவங்க வந்து அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க ஒரு கமிஷன் அமௌண்ட் வச்சுக்கிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணவங்களுக்கு கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு நீங்க கூகுள போய் சடிச்சீங்கன்னா வரும் வரிசையா அதுல வந்து என்கொயரி மாதிரி கேட்டிருப்பாங்க, கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க நம்பர் அவங்களுக்கு கொடுத்து அவங்க தான் பேசிக்குவாங்க, பேசிட்டு நீங்க வேணா ரேட்டை விட ஒரு ரேட் வச்சு அவங்க வித்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நீங்க கொஞ்சம் படிச்சவங்களா இருக்கா நீங்களே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஓபன் பண்ணிடலாம், ஓபன் பண்ணிட்டு அதுல உங்க ப்ராடக்ட்டை போட்டுடலாம், அது கூகுள்ல வந்துடும், நீங்களே டைரக்டா வித்துடலாம், அந்த கமிஷன் இல்லாம பாக்கலாம். இந்த மாதிரி நிறைய நவீனத்துவமான அறிவியல் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷனும் சரி உற்பத்திலையும் சரி அதே மாதிரி அதனுடைய சந்தைப்படுத்தலையும் நிறைய இப்போ வந்து
1: பயன்படுது. இப்போ மீன்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய உப பொருட்கள் என்னென்ன இருக்கு சார்?
0: மீன்கள் அது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனுடைய உப பொருட்கள் இல்லை மீனுடைய கழிவுகளை எப்படி மேலாண்மை பண்றது வந்து மிகப்பெரிய குவஷன் மார்க்காக இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்கும் அந்த ஒரு லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுக்கு இடையில பயங்கர சண்டை வரும் இந்த பொருளை என்ன பண்றது அப்படின்னு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இல்லை ஆல்மோஸ்ட் அது ஜீரோ வேஸ்டேஜ் ஆகி போச்சு. ஏன்னா இப்போ நீங்க மீனை வாங்குறீங்க அதை ஒரு பொருளாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய

0: கழிவுகள் இருக்குல்ல, அதோட சேவுல குடல் பகுதியில் எடுக்கிறீங்க, அதோட ஃபின்லாம் எடுக்கிறீங்க, ஸ்கேல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அதுலேருந்து அதை ஒரு வருமானதரமாக மாற்றுறது தான் உபப்பொருட்கள் தயாரித்தல். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவோம். அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஒரிசாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு கிலோ 100 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ நம்ம இங்கே சும்மா தூக்கி பேல போட்டுருவோம். அப்போ அதை வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணி அதை ஆபரணங்களாம் மாற்றி விற்கக்கூடத்துக்கு அவங்க வாங்குறதுக்கு மூலப்பொருளாக வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தோல் நீங்கள் சொன்ன மாதிரி தோல் வந்து என்ன பண்ணலாம்னா பிரேசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்காயங்களுக்கு தோலை வந்து ஒரு முக்கியமான ஒரு மேல மேல் பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த உதாரணத்துக்கு திலேப்பியாவனுடைய தோலை பயன்படுத்துறாங்க. திலேப்பியா தோலை போட்டு தீக்காயங்களை போட்டாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நார்மலாக நம்மளுடைய மனித தோல் வந்து திரும்பி மறுசுழற்சி ஆகி வளருதுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து தோல்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா டேங்கில் மாதிரியான மீன்களில் தோல் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அந்த மீனில் வந்து நம்ம வந்து தோல் பொருட்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மாதிரி பண்ணலாம். அதே மீன் கழிவு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மீன் கழிவோட சக்கரை நாட்டு சக்கரையை சேர்த்து அதை வந்து என்ன பண்றாங்கன்னா திரவ மீன் உரமா பாத்துறாங்க. அதுக்கு பிறகு மீன் அமினோ அமிலம்னு சொல்லக்கூடிய மீன் அமிலம்ன்றோம். ஸோ அதை பயன்படுத்திட்டு வந்து நீங்க தாவரங்களுக்கு, அதாவது நெல்லுக்கு, பருத்திக்கு, எல்லா விதமான பூச்செடிகளுக்கு, மாஞ்செடியிலேருந்து, தென்னையிலேருந்து எல்லாத்துக்கும் உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா 3-5 ml வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அதனுடைய ஈல்டும் மகசூல் ப்ளஸ் அதனுடைய அந்த தலைச்சத்தினுடைய அளவு எல்லாமே நிறைய கூடுது. ப்ளஸ் பூச்சியும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு உரமாக இப்போ இயற்கை விவசாயத்தில் ஃபிஷ் பயோ ஃபெர்டிலைசராக நல்ல முறையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், திட உரமாகவும் பயன்படுத்தலாம். மீனுடைய கழிவோட சம அளவில் இல்லை 1:5 ratio சொல்லுவாங்க. 1 கிலோவுக்கு 5 பங்கு வந்து மரத்துளை பயன்படுத்தி அதை வந்து மக்க செஞ்சு உரமாக மாற்றி திட உரமாக பயன்படுத்தலாம். ஸோ அப்போ மீனுடைய கழிவுலேருந்து நிறைய பொருள் பண்ணலாம். இது ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அமில ஃபிஷ் மீன் சொல்லுவாங்க. அதாவது மீனுடைய கழிவை காய வச்சு கொஞ்சம் கோரஸ் போடுற மாதிரி அரைச்சிட்டு அதாவது கால்நடைகளுக்கு தீவனம் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து கோழிகளுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுகளுக்கு, அதாவது மீன்களுக்கே அதை திரும்பி தீவனம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். பெட் அனிமல்ஸுக்கும் நம்ம வந்து அதை வந்து உணவுப் பொருளாக மாற்றலாம்.
1: ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க நம்ம பேசிடலாம்.
0: சரி,
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நமக்கு வறுத்து அத பொடி செய்து வறுத்து நம்ம வச்சுப்போம். அது கொஞ்சம் வாசமா இருக்கும். நம்ம எந்த சம்பல் செய்தாலும் அதுல கருவாட்டு குடம் கூட வைக்கலாம். ஆனா அது இப்ப வந்து அதிகமா சீக்கிரமா புளி பூத்துருதுங்கய்யா.
0: உற்பத்தி பண்ணக்கூடிய முறையில ஏதாவது தவறுகள் இருந்தாதான் அந்த பாசிகள், அதாவது இந்த பாசா மாதிரி பூத்து போறது வர காரணம். இதுல வந்து தண்ணியில ஏதாவது கண்டாமினேஷன் ஆயிருக்கலாம், தொற்று மாதிரி வந்திருக்கலாம், பூஞ்சையினுடைய தொற்று வரதான் அவங்க சொல்றாங்க. அது வரது வாய்ப்பு இருந்ததுனால வந்திருக்கலாம். சோ அதெல்லாம் வரும். மற்றபடி வந்து ப்ராசஸ் முறை மாறுதல் அப்பையும் இப்பையும் உள்ளது ஒரே மெத்தட் தான் சரிங்களா. அது உப்பு, அதாவது என்ன பண்ணோம்னா சூர மீன்ல பண்ணக்கூடியது, சூர மீனை வாங்கி உப்பு தண்ணில அவிப்போம். உப்பு தண்ணில அவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதனுடைய மேல இருக்கக்கூடிய தோல் அந்த ஃபின்னெல்லாம் எடுத்து அந்த உளும்பு எலும்பெல்லாம் எடுத்துட்டு அது என்ன பண்ணுவோம்னா புகைப்பரம் போடும். அதாவது தென்னை தேங்காயோட மட்டை இருக்குல்ல, மட்டையை வச்சு புகையை உண்டு பண்ணி இது மேலே இந்த அவிச்ச மீன் துண்டுகளை துண்டு துண்டாக வச்சுருவோம். ஒரு 3-5 மணி நேரத்துக்கு புகைப்பதரம் புகையை போட்டுட்டு அந்த புகை வந்து அதனுடைய உடலில் அதனுடைய மீன் தசையில் ஏறிடும். அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை வெளியில் போய் காய வைப்போம். இப்போ நம்ம சோளர் ரயில காய வைக்க சொல்கிறோம். ஒரு 3-5 நாள் காய வச்சிட்டாங்கன்னா அது கட்டி மாதிரி வந்துடும். அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் எங்கேயாவது தவறுதல் நடந்திருந்தா இல்லை கண்டாமினேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது பூஞ்சை தொற்றோ இல்லை ஏதாவது நடந்திருந்தா தான் அந்த மாதிரி பூத்து போகும். மற்றபடி மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா நாங்கள் இப்போ கூட நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் ஏதாவது தப்பு இருந்தால் தான் நடக்கும்.
1: ஓகே, இது வரைக்கும் வந்து இந்த நிலையான வருமானம் தரதுக்கான அந்த வாழ்வாதாரம், அதாவது மீன்கள் எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணலாம், உப பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்கலாம், அதை சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி லேபிள் பண்ணி இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவை போற்றுவோம். நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உப பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆ மதிவாணன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை கேட்டோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், தேவாடா, மேல்பவானி, அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார், மேல்கூடலூர், பார்வுட், உப்பாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் பெய்த மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம், வேலூர் ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை வேலூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் காணப்படும் வாய்ப்புண்டு. 26 தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27 தேதி முதல் 30 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 28 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் பாதுகாப்பு. சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 3 மணி

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் உங்களுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம், இந்த அனுபவம் எப்படி இருந்தது, இதை உங்களுடைய கமெண்ட்டாக காரைப்பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். ரேக்கில் அப்படியே வரிசலாக அடுக்கி வச்சுருக்கிற பொருளை, நமக்கு தேவையான பொருளை அந்த கார்ட் எடுத்துகிட்டு போய் தள்ளி நமக்கு தேவையானது, சில நேரத்தில் நமக்கு அது பிடிச்சிருக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட சிலது எடுத்துருப்போம், சிலது வந்து தள்ளுபடி விலையில் கிடைக்குது அப்படின்னு எடுத்துருப்போம். இப்படி நிறைய சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நமக்குமான அனுபவங்களும் நிறைய இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய கடைகளில் அதுவும் வந்து தினசரி ஆகிடுச்சு இல்லையா. அப்படி இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுடைய அந்த முதல் அனுபவம், முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நேயர்கள் பகிர்ந்துக்கலாம். எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக காரைப்பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் இணைந்திருப்பது லைக், ஷேர், கமெண்ட்.

நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உருவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக விழாவரும். எலசி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து உங்களுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். நேயர்களும் வந்து கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னர் கோவில் மடப்புறம் வேல்முருகன், என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் முதல்ல கடலூரில் 2020 என் பையனுக்கு வாளி மற்றும் ஒரு திருகோள் வாங்குறப்ப வந்து தொடங்கினுச்சிங்க, நல்லா இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து என்னுடைய முதல் அனுபவம், என் கணவர் கூட போனேன், பார்த்ததெல்லாம் எடுத்து போட்டு பில்லு எக்கச்சக்கமாக வந்துட்டு அதை நினச்சா இப்போவும் சிரிப்பு தான் வருது தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து. அடுத்ததாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் மயிலாடுதுறையில் தான் மேடம் தொடங்கினுச்சு, MRP-லிருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவாங்க, மேலும் ஓப்பன் டே அன்னைக்கு கடைக்கு போனால் ஃப்ரீ கிஃப்ட்டும் தருவாங்க மேம், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன சஜஷனும் கொடுத்துருக்காங்க பண்டார வடை ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர்லேருந்து. அடுத்ததாக, நான் சூப்பர் மார்க்கெட் அதிகம் போனது கிடையாதுங்க, படத்தில் பார்த்துருக்கேன், பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, அவங்களே வேணுங்கிறத எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நான் சூப்பர் மார்க்கெட்டு போனதில்லைங்க, அங்கே போகிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தேடி எடுத்து வரணும், அந்த ட்ராலியெல்லாம் தள்ளணும் இல்லையா, அதனால ஒரே வார்த்தையா, அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்னு குறிப்பிட்டுறாங்க. கடலூர் சுரேஷ் அடுத்தது கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மாலை வணக்கத்தோட செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து. அடுத்து வந்து, எனக்கு அந்த அனுபவம் இல்லைங்க, நான் அதிகம் போனது கிடையாதுன்னு அரியலூர் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நான் முதல்ல வந்து போனபோது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம், வாங்கும்போது தான் கொஞ்சம் மனநிறைவு மகிழ்ச்சியெலாம் இருந்தது, நல்லா சுற்றி

பார்த்தோம்ல அப்படின்னா ஆண்டி மேடம் கார்த்திகேயனுடைய கமாண்டு. அடுத்த கமாண்ட் வந்து என்னுடைய முதல் அனுபவம், நானும் என்னுடைய மனைவியும் தாங்க போனோம், பில்லு எக்கச்சக்கமாக ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாவுடைய அசோக் ராஜ் கனிமொழி. அடுத்து நான் மங்களூரில் வேலை பார்த்தப்போ முத முறையாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். அங்கே பலவிதமான பொருள் இருந்தது, தேவையானதை நானே தேர்ந்தெடுத்து வாங்கினேன். அது ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. அந்த நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு மணக்குடி ராஜேந்திரன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னுடைய முதல் அனுபவம் நல்லா தாங்க இருந்தது, எங்கள் மாமா தான் என்னை முத முதல்ல அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு நகை சிக்கல் சரணி ஆசரவணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து முதல் சூப்பர் மார்க்கெட் வந்து என்னுடைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அந்த மார்க்கெட்டில் A to Z எல்லா பொருளுமே இருக்குது, வாங்கின அனுபவம் இன்னமும் மனசில் இருக்குது அப்படின்னு விளையாடுதுரை அஞ்சு ரவிச்சந்திரன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியன், என்னுடைய அனுபவம் வந்து வேண்டிய பொருளை தேர்வு செஞ்சு கேஷ் கவுண்டரில் கட்டி பில் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3:10:45 நொடியில் எல்எஸ்சி

0: காரைக்கால் பண்பில் 100.3 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பே எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்க மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று மாலை 4 மணிக்கு ஊருமரவு நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக மலரும். எல்எஸ் நிகழ்ச்சியுடன் அமைந்திருக்கிறோம். நேரம் 3:16 ஆகிட்டு இருக்குங்க. உங்களுடைய முதல் அந்த சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்களும் கமெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வந்து தேனி பன்னபுரம் ராதாகிருஷ்ணன், நான் முதல்ல சென்னையில் தாங்க சூப்பர் மார்க்கெட்டு போயிருக்கேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் அதிகமாக கடைத்தருக்கெல்லாம் போகிறதுனால ஈஸியாக தான் இருந்துச்சு, சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி வலம் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு நான் போயிருக்கேங்க, சுற்றி சுற்றி பார்ப்பேன், இல்லாத எல்லா ஜாமனும் வாங்கி அப்படின்னு காரைக்கால் நளினி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் இதுவரைக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டும் போனதில்லைங்க, ஏன்னா நாங்களே கடை வச்சுருக்கோம்ல, அதனால் போனதில்லை அப்படின்னு அம்மா பேட்டை வைத்தியநாதன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காட்டுவனார் கோவில் குளஞ்சியப்பன், என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் சிதம்பரத்தில் தாங்க பொருட்களை வாங்கியிருக்கேன், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், ஆஃபர்லலாம் கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் நிறைய பேர்லாம் போவாங்க, பனி நிமித்தமாக சிதம்பரம் போகிறப்ப அங்கே போய் வாங்கியிருக்கேன். பார்த்த பிறகு தாங்க தெரிஞ்சது எவ்வளோ பொருள் இருக்குது நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து எங்கள் ஊர்லேயும் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி இவங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து, நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்துக்கலாம், மற்ற மளிகை கடைக்கு போனால் அவங்க வந்து நம்ம சொல்ல பொருளை எடுத்து தருவாங்க, ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு தேவையான பொருளை நம்மளே எடுத்துக்கலாம், ஆஃபர் பார்த்து வாங்கினோன்னா விலை குறைச்சி எடுத்துக்கலாம், அதனால் எனக்கு அதில் நிறைய அனுபவம்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்டில். அடுத்த கமெண்ட் போட்டிருக்காங்க, அரியலூர் கீழ்குடியிருப்பு சிங்கார வேலு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெயங்கொண்டத்தில் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நானே தேர்வு செஞ்சு வாங்கினேன், அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து போட்டிருக்காங்க வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன், ஆஹா பேஸ் சிறப்பாக இருந்ததுன்னு முடிச்சுட்டாங்க. அடுத்து நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன அனுபவம் இல்லைங்க, தேவையான பொருள்லாம் வந்து கடையில் மொத்தமாக வாங்கிப்பேன். திருமலஸ்தானம் வீரசுந்தரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எப்போ சூப்பர் மார்க்கெட்டு போனாலும் எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் இருக்கும், அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்து விலையெல்லாம் விசாரிச்சுட்டு வருவதோடு இல்லாமல் ஏதோ ஞாபகத்துக்கு சில அத்தியாவசியமான பொருள்லாம் வாங்கியிருக்கேங்க, அதில் ஒரு திருப்தி அப்படின்னு ராமன் அதன் பார்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பொருள் நம்ம கண்ணுக்கு நேராக இருக்குங்க, அதனால் எதை வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோன்னு யோசிக்காமையே சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன், அது எனக்குமே புரியாதுன்னா பார்த்துக்குங்க. அதனால் எனக்கு அவ்வளவா சில நேரத்தில் பிடிக்காது அப்படின்னு புவனகிரி சுமதி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3, லைக் ஷேர் கமெண்ட்.
1: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லை விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பார்க்குமடா காது, நல்ல மனச மட்டும் பார்க்குமடா காது.
2: என்னத்த சொல்ல வர்ற

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நலம் அறியாறு 40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் காரைக்கால் மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல வந்து நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சி மாட்டி சில்க்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500

0: ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்களுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நேயர்கள்ட்டெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண சொல்லி காரைக்கால் பண்பலியுடைய முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவிட்டு இருந்தோம். நேயர்களும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வந்து சோம சுந்தரம் சிவபுரியிலேருந்து. நான் முத முதல்ல 1988 ஒரு கடை திறந்தாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்மளே எடுத்துக்கலாம், போய் பில் போட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் போய் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன், A to Z எல்லா பொருளுமே கிடைக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், எங்கள் ஊரில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கியிருக்கேங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு போனால் அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் நான் வாங்கி தருவேன், என்ன நம்ம என்ன வாங்க வந்தோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நிறைய பொருள் வாங்கியிருக்கேன், ஏ டு இசட் எல்லா பொருளுமே கிடைக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், எங்கள் ஊரில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கியிருக்கேங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு போனால் அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் நான் வாங்கி தருவேன், நம்ம என்ன வாங்க வந்தோம் அப்படிங்கிறத மறந்துடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், பிடிச்செல்லாம் கூடையில் அள்ளி போட்டேன், மனசெல்லாம் மகிழ்ச்சி, பில் கவுண்டர் இதோ என்றார்கள், நெகிழ்ந்து போனேன், வருசலாய் பொருட்களை எடுத்து ஸ்கேன் செய்தார்கள், அடடா அப்படின்னு பார்த்தேன், பையில் அடுக்கி கொடுத்தார்கள், பில்லை நீட்டினார்கள், இவ்வளவா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன், இதான் என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் அப்படின்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரபாகரன் இளவரசி திருவாரூர் கூடூர்லேருந்து, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி, அதே மாதிரி கால அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா, காலாவதி தேதி, இதையும் சரி பார்த்து குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் பொருள் நிறைய வாங்கலாம், நம்ம அதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கணும், அதனால் எப்போதும் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் நிறைய பொருள் வாங்குவேன் டைம் இருக்கிறப்ப, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுபோல் அடுத்ததெல்லாம் வந்து, நான் இதுவரைக்கும் சூப்பர் மார்க்கெட் போனதில்லைங்க, என் கணவரே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு இரவஞ்சரி காலாவதி ராஜ்மோகன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி வாட்டார் கலைபாணி வெங்கடேஷ், நான் முத முதல்லா காரைக்காலில் தாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் பொருள்லாம் வாங்கினேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் சீர்காழியில் வந்து அந்த முதல் அனுபவம் இருந்தது, ஒவ்வொரு பொருளாக எடுத்து அந்த தொட்டி கூடையில் போட்டு அதுக்கப்புறம் பில் போட்ட அனுபவம் இருக்குது, அது நல்ல ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து என்னுடைய அனுபவம் வந்து நாகப்பட்டினத்தில் தாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் எதை பார்த்தாலும் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபிக் ரிஸ்வான் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பொன்னமராவதி புதுப்பட்டியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னுடைய சூப்பர் மார்க்கெட் அனுபவம் சபீமனால தான் நான் போயிட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்லி வலங்கை மாலேருந்து துரை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன், எப்போதும் மளிகை கடையில் தாங்க அவங்க பொருளையே வாங்கி பழக்கப்பட்டனான்னு, முத முதல்ல சூப்பர் மார்க்கெட்டு என் கையாலேயே நானே எடுத்து போட்டது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இது வந்து மடப்புரம் நாச்சியா இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க மலர்துறையிலேருந்து, என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம்னு ஒரு மார்க்கெட் பேரிங் குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு என்ன டைப் பண்ணலை. அடுத்தது அதம்பார் கலைச்செல்வி செல்வம், எங்கள் ஊர் பக்கத்தில் இரவாஞ்சேரியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, துவக்க விழாவில் கலந்து கொண்டு நிறைய பொருள்லாம் வாங்கினேன், 13 வருஷமாக இப்போ அங்கே தான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன், மறந்து போன பொருள்லாம் கூட அங்கே அடுக்கி வச்சிருக்க பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை தியாகு இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக புதுத்துறை செல்வக்குமார், இவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான பொருள் மட்டும் வாங்குவோம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முதல்ல சூப்பர் மார்க்கெட்டு போனது சென்னையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தாங்க கிண்டியில், ரொம்ப பெருசு பிரம்மாண்டமாக இருந்தது, நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு அப்படின்னு காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் தஞ்சாவூரில் தாங்க, அதுவும் மன்னர் சரபோஜி கல்லூரியில் படிக்கிறப்ப அந்த கல்வி உதவி தொகையில் ஒரு கிரிக்கெட் பேட்டும் அயன் பாக்ஸும் வாங்கினது தான் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பூந்தோட்டத்துலேருந்து கார்த்திகேயன், முதல் முதலாக வந்து அந்த ட்ராலியெல்லாம் தள்ளிக்கிட்டு நம்ம பொருளோடு சேர்த்து அதையும் தள்ளிக்கிட்டு வெளியே வந்துட்டேன், அப்புறம் வந்து ஓனர் வந்து ட்ராலியை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க, அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வாங்கினது ட்ராலியில் உள்ள ஜாமான் மட்டும்தான் அப்படின்னு, ரொம்பவே மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உண்மையிலே மறக்க முடியாத அனுபவம் தான், ட்ராலியும் சேர்த்து தள்ளிட்டு வந்தது. கரைகள் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையை வழங்க லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியினை வழங்கி வரும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: 3:30 100.3 பண்பலை ஒலிபரப்பில் நம்ம இணைத்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.
3: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, லைக் ஷேர் கமெண்ட். நம்மளுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய அந்த முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். நேயர்களும் வந்து தொடர்ந்து என்னுடைய சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க, இப்போ தான் முதல் தடவை போனேன், இல்லை பொது பொருள்லாம் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து யாருடைய கமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சிக்காக அடுத்த கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், முத முதல்ல சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கின அனுபவம், நமக்கு தேவையான பொருளே நம்மளே எடுத்துக்கலாங்க, அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனம், என்னுடைய சூப்பர் மார்க்கெட் அனுபவம் சென்னையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தாங்க. அங்கே பல விதமான பொருளை பார்த்து தேவையான பொருளை நானே தேர்ந்தெடுத்து வாங்கினது ஒரு புது அனுபவம், அந்த நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அதிகம் போனதில்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயே வாங்கிடுவேன். சில்லறை வேணுனாலும் எனக்கு வந்து எங்கள் அண்ணாச்சியை கொடுத்துருவார், தேவையான பொருள் மட்டுமே நான் வாங்குவேன், அதனால் தேவையில்லாம் நான் முழுசாக தவிர்த்துருவேன். பக்கத்தில் இருக்கிற கடையிலே எல்லா பொருளும் வாங்கணும்ல அப்படின்னு சூர்யா மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து முத முதல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனப்போ கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் ஒரே இடத்துல பார்க்க ஆச்சரியமாகவும் இருந்துச்சுங்க. அதிக பொருள் வாங்கலைனாலும் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்லாம் நான் கவனிச்சுட்டு வந்தேன். அடுத்த தடவை நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம்ல. அதே போல் இன்னொன்று, பேருந்து வர வரைக்கும் வெப்பத்துலேருந்து தப்பிக்கவும் சூப்பர் மார்க்கெட் உள்ளேயே சுற்றி பார்க்குறதும் உண்டு. இப்போலாம் சீக்கிரம் பொருள் வாங்கிடுறேங்க அப்படின்னு தேவனூர் ஜோதி லக்ஷ்மி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைப்பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலவது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உடவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் புமெக்ஸ். புமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் புமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலி விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேனா நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களை, இன்று மாலை 4:00 ஊருமுறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக உலாவரும். 100.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லைக் ஷேர் கமெண்ட். தலத்திரு துணை அஞ்சலகம் அறிவிக்கப்பட உள்ள புதிய முகவரிக்கு மாற்றப்படுகிறது. கதவு எண் 12, 4வது குறுக்கு தெரு, நேருநகர், தலத்திரு. 609-605 அறிவிக்கப்பட்ட புதிய முகவரியில் 25/7/2026 நாளை முதல் அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். அனைத்து அஞ்சல் பரிவர்த்தனைகளுக்கும் புதிய அலுவலகத்தை அணுகுமாறு பொதுமக்களிடம் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
7: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மல்லாடுதுறை ஏர்சினார் ஈசச்சரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: லைக், ஷேர், கமெண்ட். உங்களுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டுருந்தோம் இல்லையா. நேயர்களும் வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னுடைய அனுபவம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. முதல் முதல்ல போனேன், பொருள்லாம் நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க, பிடிச்சதை எடுத்தேன் எப்படி நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வகையில் அடுத்து யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் அனுப்பியிருக்காங்க, மஸ்கட்டில் வந்து கேரி பேக்கில், அதாவது பஸ்கட்டில் இருக்கிறப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பிடிச்சமானதை தள்ளு வண்டியில் அள்ளி போட்டுக்கிட்டு பில் கவுண்டர் வந்து பார்த்தா அந்த மாத சம்பளத்தை விட அதிகமாக இருந்ததுங்க. க்ரெடிட் கார்டு இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது அப்படின்னு குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அடுத்தது கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், எனக்கு முதல் முறையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்க நேரம், அதாவது வறுமையில் இருக்கிறப்ப வந்து அந்த முதல் படி இருந்தப்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது சூப்பர் மார்க்கெட்டை. ஏன்னா வந்து என்னால் அதில் போய் வாங்க முடியுமா அப்படின்னு யோசனையோடையே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் அதிகம் போகமாட்டேன் மேடம், மொத்த வியாபார கடையிலே வாங்கிடுவேன் அப்படின்னு அனுசியா சங்கர் பணக்காட்டாங்குடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3. லைக், ஷேர், கமெண்ட்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஓரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக விழாவரும். அடுத்ததாக வந்து நம்மளுடைய எலசி நிகழ்ச்சிக்காக உங்களுடைய முதல் சூப்பர் மார்க்கெட் அனுபவம் எப்படிங்க இருந்தது அப்படின்னு கமெண்ட் போடுங்கன்னு கேட்டிருந்தோம். நேயர்களுடைய அடுத்த கமெண்ட், இரவாஞ்சேரியிலேருந்து சின்ன கண்ணன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய அந்த பண்டக அங்காடியில் முதல் அனுபவம், பார்த்ததெல்லாம் எடுத்து வச்சுது, அடுத்தது வில்லு போட்டோன்னு என் முகத்தில் ஈ ஆடலை மேடம், மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் கரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

காரை பண்பலையோடு இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது லைக் ஷேர் கமெண்ட். காரைக்கல் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சிந்தனை துளி. சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்பும் வண்டியை நிப்பாட்டி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பண்பலையில 4 மணி ஆயாச்சு. ஊரும்புறவும் நிகழ்ச்சிக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம். சரி, இன்னைக்கு ஊரும்புறவும் நிகழ்ச்சி எங்கன்னா அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசல்ல இருந்து தாங்க நேரலையா நேயர்களெல்லாம் சந்திக்க போறோம். நிலையத்தில் உங்களுடைய அறிவிப்பாளர் சுகப்பிரியா இருக்கேன். அங்கே யார் போய் நம்ம நேயர்கள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அறிவிப்பாளர் எம் கலியபெருமாள் அவர்கள் தான். வாருங்கள் நேயர்களே நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம் பிரியா. இதமான மாலை வணக்கத்தை உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் சொல்லிக்கிறோம். மற்றும் ஒரு ஊரும் நிகழ்ச்சியில நேரலைக்காக இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் நீங்க சொன்னது போலவே இந்த ராதாபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் தான். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு பாப்பாக்குடி அப்படின்ற ஒரு பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய ஊர் தான் இந்த ராதாபுரம் அப்படிங்கிறது. இந்த ராதாபுரம் நேராக போனோம் அப்படின்னா கல்லாத்தூர் ஜெயங்கொண்டம் அந்த வழியாக போயிடும். இனிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இது இருக்கு. தொடர்ந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயங்கொண்டம் போகிற வரைக்கும் எல்லாருமே கிராமமாக இருக்கக்கூடிய ஊர். இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் விவசாயம் தான் இந்த பகுதியில், அதை வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்களுமே. பொதுவாக இன்னொரு இந்த ஊரில் ஒரு சிறப்பு மிக்க விஷயம் என்ன அப்படின்னா, கைத்தறி நெசவாளர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த ராதாபுரம் அப்படின்ற ஊர். அந்த ஊருக்குற நேர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். இப்ப அதுவும் இல்லாம ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதம் பிறந்துட்டாலே அம்மா அம்மனுக்கு வந்து எல்லா கோயில்கள்லயுமே வழிபாடுகள் நடக்கும். அப்படிப்பட்ட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளிங்கிறதுனால இந்த ஊர்லயும் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் தான் இருந்துட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு அப்படின்னா, அம்பாள் புறப்பாடு வந்து இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கா. அந்த மாரியம்மன் ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் கூட அம்பாள் புறப்பாடு இன்று இரவு இருக்கிறதுனால, சற்று முன் தான் நீங்க முன்னாடி வந்திருக்கலாம் சார், எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, கூழ் கூட சாப்பிட்டுருக்கலாம், அம்பாளுக்கு இப்பதான் கூழ் வருத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஊரை பத்தியும் இங்க இருக்கிற மக்களை பத்தி நம்ம பேசலாம். தொடக்கமா ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்
6: செல்வி.
5: செல்வி, ரத்தின சுருக்கமா பேசுவாங்களா, அது நீங்க தானா செல்வி அப்படின்னு முடிச்சீங்க. சொல்லுங்க செல்விமா, என்ன பண்றீங்க?
6: கேட்டரிங் ஒர்க் பண்றேன்.
5: கேட்டரிங் ஒர்க் பண்றீங்களா, பரவாயில்ல. நாங்க ஊர் உணவுக்கு அவருக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு. சரி, ஓகே. கேட்டரிங் எப்படி சமையல் சொந்தமா எடுத்து பண்றீங்களா எப்படி?
6: சொந்தமா எடுத்தும் பண்ணுவேன், ஆர்டர் எங்க குடுக்கறாங்களோ அங்க போய் பண்ணி குடுக்கறது எனக்கு பழக்கமாயிடுச்சு.
5: ஓகே ஓகே. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல வந்து அன்னைக்கு அம்பாள் புறப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க கட்டி?
6: இப்போ 30 வருஷத்துக்கு மேல ஆகும். கல்யாணம் பண்ண ஊர் இது. நான் பிறந்த ஊர் வந்து கல்லாத்தூர்.
5: ஒரே லைனா இருக்கு அப்படியே, நேரா போனா கல்லாத்தூர்ல போய் லைனா கிழக்கு எந்த ஊரா இருக்கு, அந்த ஊருக்கு பொண்ணு கொடுத்துலான்னு கொடுத்துட்டாங்களா?
6: எனக்கு வந்து 28 வருஷமா இந்த ஒர்க் பண்றேன்.
5: கேட்டரிங் ஒர்க் பண்றீங்க. ஓகே, இப்ப கேட்டரிங் அப்படின்னா இப்ப இந்த சமையல் வேலைக்கு போறீங்கன்னே வச்சீங்களா
6: நீங்க?
5: ஓகே, அது அப்ப அதுல வந்து நீ உங்களுக்குன்னு ஒரு கைப்பக்கம் இது இது இருந்தாலும் நீங்க செய்யுமா அப்படின்னு உங்கள்ட்ட விட்டுருவாங்க இல்லையா? நீங்க என்ன செய்யும்
6: பொறுப்புல கான்ட்ராக்டர் தான் வந்து நாங்க ஒர்க் பண்றது.
5: இப்ப வடை, இப்ப மெது வடை பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே வந்து எங்க அம்மா இருக்கும்போது மெது வடை கரெக்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியுடைய அம்மா, அதாவது என் மாமியார் வந்து கரெக்டா அந்த மெது வடைனா கரெக்டா இருக்கும், அந்த எப்படி கடைகள்ல இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனா எங்க வீட்டம்மாவை செய்ய சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு செய்ய தெரியாது. அப்படியே உளுத்தம்மாவை எடுத்து போண்டா உருண்டி உருண்டிதான் போட்டுருவாங்க. சில கல்யாண வீடுகள்ல வந்து எங்க வடன்னு கேட்டோம்னா போண்ட மாதிரி தான் இருக்கும். ஏன் அவசரமா காரணமா? அது
6: அவசர காரணம்லாம் கிடையாது, கொஞ்சம் பொறுமை பார்த்தாத காரணம், வேற ஒண்ணும் கிடையாது.
5: ஓகே, அப்ப காலையில ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 7:30 முகூர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து காலையில எத்தனை மணிக்கு எல்லாம் ஏஞ்சி ஆரம்பிக்கணும்?
6: நாங்க 2 மணிக்கு எல்லாம் ஏஞ்சி ஆடு பத்த வச்சாதான் கரெக்டா அங்க 6:30 நாங்க வந்து சாப்பாடு கொடுக்க முடியும். அந்த டயத்துக்கு நாங்க ஒர்க் பண்ணாதான் என்ன கூட சுத்தி இருக்கிற ஆளுங்க நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணாதான் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாதான் மட்டும் அவங்க கூட இருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மற்றபடி நான் என்னுடைய இதில் தான் வந்து இதெல்லாம் பண்ணுவோம்.
5: சரிம்மா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி முகூர்த்த நேரத்தில் அடுத்தது கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிறதோ இல்லை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாப்பிட்ற ஒரு இதே போயிடும். என்ன காரணம் என்ன, பின்னாடியே வருஷம் கட்டி நிற்பாங்க, எப்போ எழுந்திரிப்பாரு அப்படின்னு.
6: அது உண்டு. அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் சொன்னாக்க, வந்துட்டு ஒரு 1/2 நேரம் முன்னாடியே இலை போட்டு சாப்பாடு கொடுத்தோம்னாக்க அந்த பிரச்சனை சரி பண்ணிக்கலாம்.
5: ஓகே, அப்ப வந்த உடனே பன்னீர் தெளிச்சு நம்ம வர இருக்கிறவங்கள்ட்ட நேரம் இழுத்து கொண்டு பந்தியில உட்கார வச்சிருந்தோம்.
6: ஓகே, அதுக்கு நாங்க தயாராகணும்.
5: ஆமா
6: ஆமா.
5: என்னைக்காவது உட்காந்து என்ன பண்ண, இட்லி இதை வந்து எடுக்க போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா?
6: சொல்ல மாட்டோம்.
5: சொல்ல மாட்டீங்க?
6: சொல்ல மாட்டோம்.
5: இல்ல வீட்லயே சுட்டு எடுத்து வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா?
6: அப்படிதான் பண்ண முடியாது. அந்த ஒர்க்ல வந்துட்டு அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா எப்படி கேக்குறாங்களோ அப்படித்தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும்.
5: ஓகேம்மா ஓகேம்மா.
6: 28 வருஷமா அந்த வேலை தான் பண்ணிதான் எங்க பிள்ளைங்க எல்லாம் நான் படிக்க வச்சேன்.
5: ஓகே, ரொம்ப சந்தோஷமா.

0: ஏன்னா வந்து அன்னமிட்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்னதான் நீங்க பைசா வாங்கிட்டு செஞ்சாலும் கூட அந்த நேரத்தை பசி ஆக்குறது பெரிய விஷயம் இல்லையா.
1: இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைங்களாம் நான் படிக்க வச்சிருக்கேன். நான் அந்த தொழிலுக்கு போகக்குள்ள வந்துட்டு 40 ரூபாய் பைசா காசு நான் போனேன். இன்னைக்கு வந்து நான் 40 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு
0: இன்னைக்கு
1: மெட்ராஸ் இல்ல, கோயம்புத்தூர் இல்ல, பாண்டிச்சேரி இல்ல, கடலூர் வல்லூர் இல்ல, எல்லா ஏரியாலையும் வந்துட்டு இன்னைக்கு செல்வியம்மா வரணும், செல்வியம்மா செய்யணும் அப்படிங்கிற பேரு வந்திருக்கு எனக்கு. அது வரைக்கும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது அந்த காசுதான், என் பிள்ளைங்க படிக்க வச்சது அந்த காசுதான், வேலை செஞ்சதுதான். இன்னைக்கு இந்த அளவுக்கு பேர் வந்திருக்கிறது காரணம் என்னோட தொழில் தான்.
0: கை பக்குவம்.
1: ஆமா,
0: கை பக்குவம் வந்து அதுதான். ஒரு படத்துல கூட சொல்லுவாரு, கை அழகுராஜா படத்துல அண்ணாச்சியோட கை பக்குவம் அப்படின்னு சொல்லி சந்தானம் ஒரு டயலாக் சொல்லுவாரு, அந்த ஞாபகம் வருதுமா? ஒரு தொழில் நஷ்டம் வந்தாலும் இந்த தொழில நமக்கு விட்டுறக்கூடாது அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கீங்க.
2: ரெண்டு தொழிலுமே நம்ம இந்தியா லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல ரெண்டுமே நலிவடைந்த தொழில் தாங்க. நெசவும் சரி விவசாயமும் சரி, ரெண்டுமே ரொம்ப நலிவடைந்த தொழில் தான்.
0: இப்ப பொதுவா எல்லாருமே நான் இந்த பகுதியில் அதிகமா நேரலைக்கு வரும்பொழுது நெசவு எல்லாம் நிறைய, இப்பெல்லாம் எல்லாமே காலம் மாறிடுச்சு, எல்லாம் மிஷின் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு பொதுவா சொல்ல கேட்டிருக்கேன். அது நிறைய நம்ம நேர்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப உங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா, இது அரியலூர் மாவட்டம் அப்படிங்கறதுனால, ஏன்னா இப்ப நம்ம அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்க வரும்பொழுதே பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே சுத்தமா சட்டை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பாப்பீங்க, நல்லா தொப்பலா நனைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு வெயில் இருக்கு. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு. இப்ப இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமி அப்படின்னா போர்வெல் இருக்கா, இல்ல வானம் பார்த்துதான் விவசாயம் பண்ண முடியுமா?
2: போர்வெல் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, வானம் பார்த்த பூமி தாங்க, கஷ்டம் தாங்க.
0: என்ன நிலம் போட்டு நிறைய சவுக்கு தான் பாக்குறேங்க.
2: விவசாயம் செய்வதற்கான தண்ணி வசதி இந்த ஏரியாவில் இல்லை, இந்த ஏரியாவில் தண்ணி வசதி கிடையாது. அப்படியே ரெண்டு ஒன்று விவசாயம் செய்யணும்னாலும் இந்த காட்டு பண்ணி எல்லாம் ஊடுருவி உடையாந்துச்சுங்க நிறையா, அதனால ரொம்ப சிரமமாக இருக்கு. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை, விவசாயம் பண்ணுவதற்கு மயில் நெல்லாம் வளர்த்தி சாப்பிட்டுடுது, வேர்கடலை இதெல்லாம் பண்ணி வேலை விட்டுடுது காட்டு பண்ணி. அதனால எல்லாருமே நஷ்டத்தில் போயிட்டு கட்ட முடியாத தவுக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, அரசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான்
0: சரிங்க, அதுவும் ஒரு ஒரு பணத்தொழில் தான்.
2: பணத்தொழில் தான், பணத்தொழில்.
0: ரொம்ப நன்றி செந்தில்குமார் ஐயா. இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். நாங்க விசேஷமா இல்ல, நம்ம காரைக்கால் பண்பலை நேசிக்கின்ற கூட்டமா அப்படின்னு தெரியல, நிறைய நேர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
3: கலியபெருமாள்.
0: கலியபெருமாளா? ஓகே, எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த பேரை, சொல்லுங்க
3: ஐயா. காரைக்கால் நிலையத்தில் அலுவலர்களுக்கும் நிலைய நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிறேன், நிகழ்ச்சிகளும் அருமையாக இருக்கிறது. காரைக்கால் வளர மேலும் மேலும் எனது வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேசிய நேயர்களை தினந்தோறும் பேசுகிறார்கள், தொடர்பு கொள்கிறார்கள், அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசினால் நலமாக இருக்கும், புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: நீங்க இடையில பூந்து நீங்க லைன் பிடிக்க வேண்டியதானே?
3: பார்த்தாங்க, போட்டு பாக்குறோம், கிடைக்கல.
0: கிடைக்கல,
3: பில்லு
0: பட்டன் தேஞ்சிருச்சோ?
3: இல்ல நல்லா இருக்குங்க, பட்டன் நல்லா இருக்குங்க.
0: நல்லா இருக்கு.
3: ஆமா,
0: விடாம ட்ரை பண்ணுங்க, ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி புடிச்சீங்கன்னா அந்த சுச்சு முன் தெரிஞ்சிடும்.
3: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசினா உங்களுக்கு நலமா இருக்கும்.
0: நேர்கள் இப்ப நீங்க சொல்ற நேர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களும் வருவாங்க நம்புவங்க ஐயா. ஓகே,
3: அனைவரும் ஏற்பாரு என்று நம்புகிறோம்.
0: சரி, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ராதாபுரம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கிறோம். இன்னொரு ஐயாவும் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
4: என் பேர் பழனிவேலுங்க.
0: பழனிவேல், சொல்லுங்க பழனிவேல் ஐயா, என்ன பண்றீங்கன்னு கேட்க வேணாம். எல்லாரும் கைத்தறி நெசவு
4: தொழில் தான், கைத்தறி நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் விவசாயம் மானாவாரி, மானாமுத்தி பூமி தான்.
0: மானாமுத்தி?
4: ஆமா, மானாவாரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சவுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்படி ஒண்ணு விவசாயம் போதிய அளவுக்கு ஒண்ணு சரியே இல்ல, போட்டது முதலே வந்து எடுக்க முடியல, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால பயிர் கடலாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து மானாவாரியா தான் ஓட்டுற தண்ணியில தான் அந்த சவுக்கு எல்லாம் வந்துருக்கும். வால் போட்டு இப்ப எல்லாம் மிஷின் வந்துட்டு அப்பெல்லாம் வால் போட்டு அறுத்தாலும் அவ்வளவு திம்பா இருக்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நாம எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்ந்த கோழி, கோழி மாதிரி, நாட்டுக்கோழி மாதிரி. ஆனா இப்ப நம்ம இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடையில விக்கிற போண்டா கோழி மாதிரி தான், கறிக்கோழி மாதிரி தான் திம்பிளா இருக்கும். அது மாதிரிதான் இப்ப இந்த சவுக்கும் இல்லையா?
4: ஆமாங்க.
0: ஆனா சீக்கிரம் வளர்ந்துருது.
4: சீக்கிரம் வந்து வளர்ந்துடுது, போதுமான இது வருமானம் கிடைக்கல, எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கும். கைத்தறி நெசவு தொழில சரியா வருமானம் இல்ல, விவசாயமும் சரியா இல்ல, ஆளாம நாங்க எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கும்.
0: சரிங்க,
4: அதனால ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு நிதி உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம்.
0: சரி, சரிங்க, தொடர்ந்து நீங்க விவசாயத்தை அதுக்காக வந்து ஒரு திரைப்படம்

தோட காமிச்சிருப்பாங்க. கடைசி நேரம் வரைக்கும் ஒரு ஐயா மழை வராதுன்னு சொன்ன உடனே எல்லாருமே அவங்க மத்தபந்த வேலைக்கு போனவன ஒருத்தர் மட்டும் வயல சுத்த கொத்திக்கிட்டே இருந்தா ஒருத்தர் கேட்டாரா எல்லாருமே தான் போயிட்டாங்களே நீங்க கொத்திட்டே இருக்கீங்கன்னு திடீர்னு இமே இதே மாதிரி எல்லாரும் போயிட்டா இந்த விவசாயத்தை எனக்கே மறந்து போயிடும் இந்த தொழில் எப்படி செய்யறதுன்னு, அதனாலதான் நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. நஷ்டமும் வந்தாலும் கூட நம்ம மற்றவர்களுக்கு உணவளிக்கிற ஒரு தொழில் விவசாயம் கண்டிப்பா செய்யறீங்க, வாழ்த்துக்கோங்க. கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிட்டு இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்துல இருந்துதான் அந்த மாரியம்மன் கோயில் வாசல்ல இருந்து நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டை நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள்.

0: சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PS தங்க மாளிகையின் உலகநீத நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PS தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு உலகநீத நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.

0: வணக்கம். உறவும் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்லலாம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் நோக்கி.
1: ஆமா பிரியா, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் ஊர்ல இன்னைக்கு முக்கிய விசேஷம் நடக்கிற இந்த நேரத்துல காரைக்கால் பண்பலை வந்து எங்களுக்கு அடி வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அப்படி இருக்கு அப்படின்னு எந்த ஒரு கிராம மக்கள் சொல்றது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் என்னன்னா, கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி வந்தோம்னா நம்மளும் அம்மன் கோயில அந்த கோயில்ல வந்து இந்த கூழ் குடிச்சது அப்படிங்கிறது சின்ன வயசுல குடிச்சது, அதுக்கப்புறம் அம்மன் கோயில்ல வந்து கூழ் குடிக்கிற பாக்கியமே நமக்கு கிடைக்கல. முன்னாடி வந்து நமக்கும் ஒரு டம்ளர் கூழ் அது கிடைச்சிருக்குன்ற ஒரு இது இருந்துச்சு. சரி, ஓகே. அடுத்து நம்ம இந்த கிராமத்துடைய முக்கியஸ்தர்கள் இருக்காங்களா, அவங்கள நம்மள்ட்ட அறிமுகப்படுத்திருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: வணக்கம், என் பேர் அருள்மணி.
1: அருள்மணி,
2: அருள்மணி
1: சொல்லுங்க. இன்னைக்கு வந்து உங்க ஊர்ல வந்து அம்பாள் புறப்பாடு
2: நடக்கிறது, மாரியம்மன் ஆலய அம்பாள் புறப்பாடும் செல்லியம்மன் ஆலய அம்பாள் புறப்பாடும் வழிபாடு வீதி உலக நடைபெற இருக்கின்றது. இதை முன்னிட்டு மணி 12 அளவில் கூழ் வாத்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கூழ் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சு சாமிக்கு படைச்சு எல்லாருக்கும் கூழ் கரைச்சி கொடுத்து வளர்த்து கொடுத்துரும்.
1: ஓ சரிங்க. அப்ப அந்த கூழ் அந்த காய்ச்சறது அப்படிங்கறது வந்து எல்லாம் வீட்லயே செஞ்சு எடுத்துருவோம்.
2: ஒவ்வொருத்தரும் வீட்லயே செஞ்சு எடுத்துருவாங்க. அவங்களால முடிஞ்சது அளவுக்கு 1 kg 2 kg மாவு வாங்கி கரைச்சி எடுத்து வந்துருவாங்க.
1: இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள்
2: வந்தா நிறைய பேர் வந்து ஒரு 100 பக்தர்கள் வந்து
1: சாப்பிட்டு போனாங்க
2: அவங்களுக்கும் வாங்கிட்டு போனாங்க வீட்டுக்கு.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க ஊர்ல முக்கியமா எல்லா நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். கோவில் திருப்பணி எல்லாம் நடத்தி சிவன் ஆலயம் சிறப்பா செஞ்சு, அதுவும் பிரதோஷ வழிபாடு, இந்த பைரவர் வழிபாடு, விநாயகர் சதுர்த்தி, சிவன் கோயில் இருக்கு, பெரிய சிவன் கோயில்.
1: ஓகே, நான் வந்து இப்ப நீங்க ஊர் முக்கியஸ்தர்கள் சொன்னோடனே என் கண் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, இங்க பக்கத்துல பெரிய ஆலமரத்தெல்லாம் காணும், அதுக்கு கீழே ஒரு பெரிய ரவுண்டானா இருக்கும், அதுல ஒரு பெரிய வந்து ஒரு போர்வை கட்டம் போட்ட போர்வை போட்டு நாட்டாமனு ஒருத்தர் வந்து கையில சொம்பு வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, யாரும் காணுமேன்னு பாக்குறேன் நானு. அப்ப கிராமத்துல நீங்க தான் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா பேசி தீர்த்து விடுவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு
2: பெரிய அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துவோம்.
1: ஏன்னா எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகிட்டோம், மாமாச்சனா பழகிட்டோம், ஏன் வந்து கோத்து கேஸ்ன்னு போயிட்டு, அதனால அண்ணன் தம்பினா பங்காளி பிரச்சனைகள் இருக்கும், அதனால இப்படி போங்க இப்படி போங்கன்னு
2: சொல்லி சேர்த்துக்குவோம்.
1: இப்ப வந்து பொதுவா வந்து கிராமத்துல வந்து அதுவும் அப்ப உள்ள நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்பாவுக்கோ வீட்டுல ஊர்ல மாதிரி முக்கியஸ்தர்களுக்கோ ஒருத்தவங்க ஏத்தால வராங்க அப்படின்னால கையில மடிச்சு கட்டிட்டு போனா கூட வேட்டியோ கையிலயோ டக்குன்னு இறக்கி விட்ட காலங்கள் எல்லாம் இருந்து பெரியவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் அப்படி அப்படிப்பட்ட கையிலேயே கட்டுறது எல்லாம் சாக்ஸ் போட்டுருக்காங்க. அந்த ஊரை பாருங்க, சாக்ஸ் தான் போட்டுருக்காங்க. அவருக்கு என்ன பேசுறா, நமக்கு என்ன அப்படி நின்றுட்டு இருப்போமே அப்படின்னு தம்பி நின்றுட்டு இருக்காரு. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலகம். என்ன காரணம் நினைக்கிறீங்க இளைஞர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு?
2: அவங்க வளர்ச்சி, இந்த இப்ப வளர்ச்சி அப்படி இருந்துகிட்டு இருக்கு.
1: ஆமா,
2: பழைய வளர்ச்சிக்கு இப்ப புதுமையான வளர்ச்சிக்கு இப்ப வளர்ச்சி நாகரிக வளர்த்தினால அந்த கையில எழுதி அதெல்லாம்
1: அந்த கையிலுக்கு நான் சொல்லல, இப்ப இளைஞர்களுடைய மனப்பான்மையே மாறி இருக்கே அப்படின்னு சொல்றேன்.
2: அவருக்கு மனப்போக்கு அந்த எல்லா சீரியல் பாக்குறது அது இது அதே மாதிரி நிகழ்ச்சியில போறதுனால அந்த கிராமப்புறத்துல இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் மறந்து போய்

0: மறந்து போச்சு. ஓகே, ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து இப்ப இந்த ஆடி மாசம் சித்திர மாசம்னு வந்ததுன்னா வள்ளி திருமணம் அரிச்சந்திர மயான காண்டா தூக்கு தூக்கி அப்படின்னு கிராமங்கள் தோறும் நாடகங்கள் நடக்கும். இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா ஆடலும் பாடலும் இப்ப அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்ப இப்ப இங்க எல்லாம் அது மாதிரி நாடகங்கள்லாம் நடக்குங்களா? அப்ப
1: நடக்குது, பக்கத்து கிராமங்கள்ல நடக்குது. நாங்க இந்த சாமி புறப்பாடு வீதியோட மட்டும்தான் நாங்க செய்வோம், அதுதான் எங்களால முடியும்.
0: சமீபத்துல நீங்க பார்த்த மேடை நாடகம் என்ன, எந்த நாடகம் பாத்தீங்க? வள்ளி திருமணமா என்ன நாடகம் பாத்தீங்க?
1: வள்ளி திருமணம் எங்க வெட்டியார் வெட்டில வள்ளி திருமணம் நாடகம்.
0: வெட்டியார் வெட்டு நடந்துச்சு. எவ்வளவு தூரம் இருந்து?
1: அது ஒரு 4 கிலோமீட்டர்.
0: 4 கிலோமீட்டர் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது பக்கத்துல பாய
1: சுருட்டிக்கிட்டு
0: சொம்புல தண்ணி கொண்டுகிட்டு பாரதம்
1: பார்க்க போறது,
0: அப்படி எல்லாம் போனோம்.
1: வள்ளி திருமணம் நடக்கும், ராமாயணம் இதெல்லாம் பாக்க போறது.
0: மகாராஜ் ஞாபகம் எல்லாம் வந்து வந்து போகுது.
1: தெரியும்
0: தெரியும். தூங்கணும்னா பின்ன தலை ஒரு கொட்டு கொட்டி ஏஞ்சி எங்க அம்மா உட்கார வைப்பாங்க. புயல் பக்கத்து அவங்க சொன்ன உடனே எனக்கு சுரிய இருந்து பின்னாடி தலையில அந்த ஞாபகம் எல்லாம் வருது. அங்க போற முருகர் வந்துடுறாரு, எந்திரா எந்திரான்னு எழுப்பி விடுவாங்க. அந்த ஞாபகம் எல்லாம் வருதுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. விழாக்களை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. நேர்களை காரைக்கால் பண்பலையில இன்னைக்கு ஊர் ஊர் நிகழ்ச்சியில நம்ம அடுத்து நிறைய நேர்கள் இருக்காங்க. முக்கியமா ராதாபுரம் அப்படின்னா நம்மளுடைய பகுதியில இந்த ஊரை சேர்ந்த நம்ம காரைக்கால் பண்பலையுடைய நேர் அவர் தான், அவர் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் என் வேலுமுருகன்
0: சொல்லுங்க.
2: நிகழ்ச்சி இப்ப இந்த அளவுக்கு சிறப்பா போறதுக்கு காரணம் வந்து நம்முடைய நேயர்கள் தான். நம்ம சாதாரணமா ஆரம்பிச்ச நிகழ்ச்சி இன்னைக்கு உலகம் முழுவதும் கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அங்க உள்ள தொகுப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் இயக்குநர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு இந்த வானொலி வளர்ந்துருக்கு, நேயர்களும் வளர்ந்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பா நடக்குங்கிறது வந்து எதிர்பார்க்காத ஒரு எவ்வளவோ ஒரு டிவிகள் இது இருந்தாலும் எந்த ஒரு இதுக்கு இல்லாம ஆனா நம்ம காரைக்கால் பண்பலையுடைய தரத்தை குறைக்க முடியாம மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவோ வானொலி இருந்தா கூட நம்மளுடைய வானொலிங்கிறது ஒரு சிறப்பு மிக்க வானொலியா இருந்துட்டு இருக்கு சார். ரொம்ப என்ன சொல்றது, எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு விசேஷம். மாரியம்மன், செல்லியம்மன், விநாயகர், சாமி புறப்பாடு ஊர்வலம் இருக்கு. கூழ்வார்த்தர்னு சொல்லுவாங்க, சாகை ஊத்தர்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு 2 மணி அளவுல மிகவும் சீர சிறப்புமா நடைபெற்றது. இது மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லா கிராமங்களுக்கும் கிடைக்காது. சில வாய்ப்புகளை வந்து சில பேர் நழுவ விட்டுறாங்க. ஆனா எங்க ஊர்ல வந்து வருஷம் வருஷம் தொடர்ந்து ஆடி மாசம்னா ஒரு 2வது வெள்ளியோ 3வது வெள்ளியோ தொடர்ந்து விழாவில சிறப்பா நடந்துட்டு தான் இருக்கு. எப்போதும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப இதெல்லாம் இது இல்லாம வந்து சூரசம்பாரம் நடக்கும். தீபாவளி கழிச்ச 10வது நாள் இந்த சூரசம்பாரம், 10 நாள் விருதம் இருந்து அந்த விருததாரங்க எங்க ஊர்ல இருக்காங்க எல்லாரும். அவங்க வந்து நாடகமா நேராவே அங்க எப்படி திருச்செந்தூர் நடக்குதோ அது மாதிரி இங்க நடிச்சு காட்டுவாங்க. ஊர் பொது மத்தியில அந்த அது நடக்கும். அது ஒரு 10 நாள் விழா, சிறப்பான விழா. எப்பொழுதுமே இது பாரு ஒரு விழா, எங்கேயுமே இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஊர்ல மட்டும் தான் நேரா நடிச்சு காட்டுவாங்க. மிச்ச இடத்துல வந்து சாதாரணமா நடக்கும். ராதாபுரத்துல மட்டும் முருகன் சூரனை வதம் செய்த ஒரு நிகழ்ச்சிங்கிறது நேரடியா அப்படியே நடத்தி காட்டுவாங்க. அது ஒரு சிறப்பான எங்க ஊருக்கு ஒரு சிறப்பு சார். அதே மாதிரியே ஆதி காலத்துல உள்ள ஒரு ஒரு விக்கிரகங்கள்லாம் எங்க ஊர்ல இருக்கு இன்னமும். அது ஒரு சிறப்பு மிக்க எங்க ஊரு. அதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பு எங்க ஊருக்கு இருக்கு. ராதாபுரங்கிறது ரதம் நின்ற ஊரு. இந்த ராஜேந்திர சோழன் போருக்கு போயிட்டு வெற்றி பெற்று வந்தாருன்னா இந்த ராதாபுரத்துலதான் வந்து ரதத்துல ஏறுவாரு. அது இந்த ரதபுரம் தான் இன்னைக்கு ராதாபுரமா ஆயிருக்குது. அதே மாதிரியே இந்த ஊர்ல உள்ள வம்சாவளியர் தான் ஒரு தூது பண்டார செங்குந்தர்னு ஒரு வம்சாவளி இருந்தாங்க. அவங்க தான் இந்த மன்னருக்கு வந்து போர் வருதுன்னு சொன்னாக்க எந்த பக்கத்துல வந்தாலும் தூது சொல்றவங்க இங்க இருந்தாங்க. அதான் தூது பண்டார செங்குந்தர் இங்க இருந்தாங்க. அவங்களுடைய வரலாறு தான் சார் இன்னைக்கு சிலை எல்லாமே இருக்குது. இந்த ஊர் சிறப்பா இருக்குது. இது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்து ஊரும் உறவும் எங்களை அனைவரையும் உறவாட வைத்த எங்க பாசமிகு அறிவிப்பாளருக்கும் தொகுப்பாளருக்கும் நிலைய இயக்குநருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இன்று சாமி புறப்பாடு இருக்கிறது. பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் இந்த இரவு வந்திருந்து எங்கள் ஊரை சிறப்பிக்குமாறு வாழ்த்துகிறேன். நன்றி
0: நன்றி. ஓகே, நம்ம க்ளோசிங்ல தான் நம்ம க்ளோசிங் கொடுப்போம். ஒரு ஆரம்பத்தை நான் முடிச்சதை என்னுடைய க்ளோசிங் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நன்றி. அடுத்து ஒரு சின்ன குட்டிஸ் இல்ல, வளர்ந்த குட்டிஸ் தான் ஏன் உயர்த்துக்கு இருக்காரு அப்படின்னா இவர் வளர்ந்தவர் தான். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
3: என் பேரு கீர்த்திவாசன்.
0: கீர்த்திவாசன் என்ன படிக்கிறீங்க?
3: 12th standard.
0: 12th போயிட்டீங்க? அதான் சொன்னேன், என்னோட சும்மா ஒரு இன்ஜி தான் கம்மியா இருக்கீங்க. 12th என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸா?
0: எங்க வீட்டு ஒரு ஒத்த கால நின்னாரு, எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு. என்ன எதனால காரணம் அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் ஜாயின் பண்ணோன்னு?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா அது கொஞ்சம் கம்ப்யூட்டர் பத்தி கத்துக்கலாம், கோடிங் கத்துக்கலாம். அது அப்புறம் காலேஜ் போனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: ஓகே, அப்ப இன்ஜினியரிங் சயின்ஸ் போகணும்னாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும்னாலும் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க. ஓகே, நல்லா படிங்க, நல்லா கம்ப்யூட்டர் லெவல்ல இல்ல இன்ஜினியரிங் லெவல்லே போறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், உங்க பேருங்க?
4: தண்டபாணி.
0: தண்டபாணி முன்னே பிடிச்சி குரல் கேட்டுட்டே இருந்தது. தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி. ஏன்னா தண்டபாணினா எங்களுக்கு காதல் படம் தான் ஞாபகம் வரும். அந்த படத்துல ஒரு காதல் தண்டபாணின்னு ஒருத்தர்
4: இருந்திருக்கு.
0: உருவத்தோட இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
4: இன்ஜினியர் இருக்கு சார்.
0: இன்ஜினியர்? என்ன இன்ஜினியர்?
4: சிவில் இன்ஜினியர்.
0: சிவில் இன்ஜினியர். எங்க இங்கே பண்றீங்களா? வெளியிலயா?
4: வெளியில இருக்கு சார். ஃபாரின் வீட்டு படம் வந்திருக்கேன்.

0: வந்திருக்கீங்க. அப்ப இங்க வந்து எல்லாருக்கும் வீடு தேவை கட்டி கொடுக்கணும் இல்ல மேப் போடணும்னா பண்ணி
1: கொடுப்பீங்களா? ஆமா சார், வரைபடம் வரைய
0: வரைபடம் வரைவீங்க. இப்ப வந்து சாதாரணமா சிம்பிளா ஒருத்தவங்க வந்து வீடு கட்டணும்னா என்ஜினியர்ட்ட போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரணம் என்ன, உங்களுடைய எலிவேஷன் ஒர்க் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான்.
1: நியூ டெக்னிக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுவோம், கிளாரிட்டியா இருக்கும், ஒர்க் கிளாரிட்டி கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கு. அதனாலதான் சார்,
0: இப்போ ஒரு சதுரம் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆகுது இன்னும் நிலைமை?
1: இன்னைக்கு 2500 ரூபாய் சார்
0: எல்லாமே நீங்க பண்ணி கொடுக்குற செலவோட
1: ரேட்டு செட். ஆமா
0: இல்ல கஸ்டமர் இல்லைங்க, நான் திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துறேன், நீங்க வந்து இதுக்கு மட்டும் கூலிக்கு மட்டும் அந்த மாதிரி மக்களை வச்சு ஏதாவது வேலையாட்களை வச்சு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு
1: வாங்குவீங்க? அதான் சார், மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி கேட்கறாங்க அதுக்கேற்ற எப்படி பண்ணி தர முடியுமோ அது மாதிரி பண்ணி தரலாம் சார்.
0: அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம்
1: மாதிரி. ஆமா சார்.
0: சரி ஓகே. அதாவது சில பேர் வந்து மேஸ்திரி லெவலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த சைட்ல ஸ்லாப் அதுக்கெல்லாம் தனியா சதுர கணக்கு போடுவாங்க அப்படிம்பாங்க. நீங்களும் அப்படி இல்ல அப்படிதானே?
1: நமக்கு வந்து நாங்க இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி வேணும், அவங்க அவங்க என்ன வச்சிருக்காங்க, வீட்டுல ஏதாவது தேவைப்படுற பொருள் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி கேட்டு நாங்க பண்ணி தருவோம் சார்.
0: சரி ஓகே. ரொம்ப எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் முடிச்சு?
1: 10 வருடம் ஆகும்.
0: 10 வருஷத்துல அதுக்கு வெளில வந்தோடனே சிவில் இன்ஜினியர் ஆயிட்டீங்க?
1: ஆமா சார். ஆமா
0: சார். யாருக்கா காத்துட்டு இருக்காங்க, நம்மளே ஆரம்பிப்பான்னு ஆரம்பிச்சிட்டீங்க.
1: ஆமா சார்.
0: சரி ஓகே. மகிழ்ச்சிங்க தண்டபணி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.

அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாரியம் கோயில் வாசல்ல இருந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டு கேட்டுட்டு மீண்டும் இணையலாம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம ஊர் உறவும் நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் அமிர்தராயன் கோட்டை பாரிவல், ஐயவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அன்னப்பன்பேட்டை ஜோதி, செல்வி, புதுப்பட்டி பொன்னமராவதி, நாளிக்கல்பட்டி எழில் முத்துசுவாமி, நந்தகுமார், கடலூர் சுரேஷ்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஊரும் உறவும் காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்றைக்கி ஊருமுறவு நிகழ்ச்சியானது அரியலூர் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசல்லேருந்து தாங்க நேயர்கள் மத்தியில் நம்மளுடைய அறிவிப்பாளர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா எனக்கும் அந்த கூழ் கிடச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அடுத்த முறை கிடைக்கும்ங்கிற ஆசையோடையும் நம்பிக்கையோடையும் நேயர்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க மகிழ்ச்சியாக மீண்டும் செல்லலாம் நிகழ்ச்சிக்காக.
2: ஆமா பிரியா, ரொம்பவே நீங்க சொல்றது போலவே கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருந்தது. அந்த கூழ் கசாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட எங்க வீட்டுல இருக்கு நாங்க கொண்டு வரட்டா அப்படின்னாங்க. வேணாங்க இருந்தாலும் கூட அம்மன் கோயில்ல இருந்து நம்ம வாங்கி குடிக்கிற அந்த சந்தோஷங்கிறது வீடுகள்ல இருந்து இருக்கிறத கொண்டு வரும்போது இல்ல இருக்காது இல்லையா. ஏன்னா அந்த கோயில் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு மனதில் பெரிய கஷ்டத்தோட நம்ம போனாலும் கூட கோயிலுக்கு போகும்போது மனது கொஞ்சம் லேசாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்ம காரைக்கால் பண்பலை நேசிக்கின்ற நம்ம நேயர்களும் நம்ம ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக அதுவும் ஜாலியா செம்மையா தூளா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் எங்க ஊர்ல விசேஷம் நடக்கிற இன்னைக்கு எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படின்னு நிறைய குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. குட்டீஸ்னா நம்ம பசுந்தொழில வர்ற குட்டீஸ் இல்ல, இது பெரிய பெரிய குட்டீஸ். தம்பி வணக்கம், உங்க பேரு?
3: என் பேர் தாமோதரன்.
2: தாமோதரன், என்ன பண்றீங்க தம்பி? படிக்கிறீங்க?
3: டென்த் படிச்சிருக்கீங்க?
2: டென்த் படிக்கிறீங்க, ஓகே. டென்த் சில பேர் வந்து இந்த பத்தாவது போகும்போதே முதல் நாள் ஸ்கூல் கிளம்பிட்டு இந்த வருஷம் பத்தாவதுரா ஒழுங்கா ஊர் சுத்த கூடாது, டிவி பார்க்க கூடாது, செல்லு பார்க்க கூடாது அப்படின்னு பயமுத்தி வைப்பாங்கல்ல, அது மாதிரி சொல்லிருக்காங்களா? எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் பதட்டப்படாதீங்க, நல்லா பத்தாவது அப்படிங்கறது எல்லாம் எப்போதும் வர்ற எக்ஸாம் போலதான் பத்தாவதும் இல்லையா, நல்லா எழுதணும். சரி, படிச்சு முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்கீங்க?
3: இன்ஜினியரா?
2: நீங்களும் இன்ஜினியரா? அப்ப தண்டபாணின்னு ஒருத்தர பேச பேசணும், அவரு என்ஜினியர் சொன்னாரு, அவரு சிவில் இன்ஜினியரு. நீங்க எந்த இன்ஜினியரு? என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரா?
3: கம்ப்யூட்டர்
2: இன்ஜினியர் தான் போகணும் ஆசை. உங்க கூட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
3: நானே தம்பி.
2: தம்பி, நீங்க ரெண்டு பேரு? ஓகே. உங்க தம்பி ரெண்டு பேர்ல யாரு வந்து வீட்டுல ரொம்ப அருந்தவாள்? தம்பிதான். ஏன்னா வீட்டுல கடைக்குட்டிக்கு எப்போதுமே செல்லம் அதிகம்னு சொல்லுவாங்க, அதனால வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாரா? உங்களுக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டுருவாரா?
3: முடிங்க
2: சாப்பிட்டுருவான். அவர் பேர் என்ன?
3: முகிலன்.
2: முகிலன், முகிலன் என்ன படிக்கிறாரு அவரு?
3: யுகேஜி.
2: 10 வயசு, ஒரு 9 வயசு வித்தியாசம் வருதா உங்களுக்கு இப்ப ரெண்டு பேருக்கும்? ஆமா வருது. சரி, ஓகே. முகிலன் வீட்டுல இப்ப இருக்காரா, ஸ்கூலுக்கு போயிருக்காரா?
4: வீட்டுல இருந்தாலும் ஊர்ல விசேஷம் லீவ் போட்டாச்சா சரி ஓகே அவரு உங்ககிட்ட ஏதாவது சேட்டை பண்ணாத மறக்க முடியாத ஏதாவது இருக்கு அப்பாட்ட அம்மாட்டி கோத்து விட்டுருவாரு அவரு செஞ்சுட்டு இப்படிதான் நான் எல்லாம் செய்யவே இல்லாம அவன் தான் சொன்னோமா அப்படின்னு ஏதாவது கோத்து விட்டுருக்காரா நிறைய டைம் கோத்து விட்டுருக்காரா ஆனா நீங்க எவ்வளவு நாள் எடுபடாது இல்லையா சரி ஓகே அடுத்து ஒரு பாட்டி இருக்காங்க நம்ம கூட பாட்டிமா வணக்கம் உங்க பேர் என்ன இந்த ராதாபுரமா நீங்
2: பேசினாதான் எல்லாரும் ரேடியோலயும் கேக்கும். உங்க கேமரா இல்ல தான் இருக்கு இல்லையா?
5: இன்னும் பேசுறாங்க என்னதான் கோயில பத்தி காயில வாங்க வந்தீங்க
2: அப்ப இழுத்தது. இப்ப நாங்க எப்பவுமே

0: வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னாங்களா? நீங்க பிறந்த ஊர் எந்த ஊருமா?
1: நாங்க மேற்க
0: மருதூர். அதுவா பொன்பரப்பி சைடு?
1: மருதூருக்குமா, பக்கம் பொன்பரப்பி.
0: மருதூருக்கு அந்தாண்டதான். எங்க ஊரை தாண்டி தாங்க பொம்பரப்பி மருதூருக்கு அண்ணாண்ட? நீங்க நாங்க பெட்ட ஸ்டேட் எங்க ஊரை தாண்டி பொம்பரப்பி போயிட்டீங்க அப்படின்னு ஆனா நானு காரைக்கால். யாருமே சரியா வந்து ஆறுக்கு மூணுக்கா ஒன்பதா அப்படின்னு பாட்டு பாடுவீங்கன்னு பார்த்தேன். அதெல்லாம் பாட்டு இல்ல. ஆனா நிறைய பெண்கள் வந்து அப்ப இருக்கிற பெண்கள் வீட்டுக்காரங்க பேரே சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்த பழகிட்டீங்களா?
1: அப்படியே சொல்லிட்டேன். மாமியா பேரு, மாமனா பேரு, ஒத்திரியும் சொல்ல
0: மாட்டேன். சொல்ல சொல்றதுக்கு மரியாதை.
1: மாமனா பேரு சொல்ல மாட்டேன். இப்ப மாமியார் அங்க சொல்ல மாட்டேன்.
0: ஆமா, எங்க வீட்டவங்களே கல்ஸ் எங்க வா அப்படின்றாங்க இந்த காலத்துல.
1: ஆமா,
0: சரி ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா?
1: ரெண்டு.
0: இங்க இந்த ஊர்ல இருக்காங்களா?
1: வெளியே போயிட்டு.
0: வெளில போயிட்டாங்க? வேலைக்கு போயிட்டாங்க?
1: வேலைக்கு போயிட்டாங்க. நான் ஒண்டியும் கடகிறாங்க.
0: இருக்கீங்க?
1: ஆமா.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா உங்கள்ட்ட பேசுனது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கணவர் பேர வந்து சொல்ல. ஒரு சரி, எல்லா வேணாம் வேணாம், உங்க நீங்க சொன்னீங்க அதுவே எங்களுக்கு போதும். ரொம்ப மகிழ்ச்சி. சரி பரவாயில்லம்மா. வணக்கம்மா. உங்க வணக்கம். உங்க பேர் என்ன?
2: என் பேர் கனகராஜ்.
0: கனகராஜ், என்ன பண்றீங்க?
2: பட்டு
0: நெசவு.
2: ஆமா,
0: ஓகே. ஒரு பட்டு புடவை நெய்யணும்னா எத்தனை நாள் ஆகுங்க?
2: நாலரை மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஒரு புடவை நெய்யணும்.
0: ஒரு புடவை?
2: ஒரு புடவை.
0: எத்தனை மணி நேரம் ஆகும் கணக்கு பண்ணிக்கணும்? கால்குலேட்டர் பக்கத்துல இல்ல, கணக்கு போடுவேன்.
2: அது வந்து 12 மணி நேரம் ஓட்டி ஆகணும்.
0: 12 மணி நேரம். இப்ப அப்பெல்லாம் வந்து கைத்தறி அப்படிங்கறப்ப வந்து இது மெஷின் இல்லாம நிறைய இருக்கும். இப்ப வந்து நிறைய கரண்ட் வேற உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா?
2: கரண்ட்
0: தேவைப்படுது. அப்பெல்லாம் கையாலே ஓட்டுறாங்க?
2: கையால தான். இப்பயும் கையால தான் ஓட்டுறாங்க. அதாவது சக்காடு புட்டி வச்சு ஓட்டுறது கையாலதான் ஓட்டி ஆகணும், வேற வழி கிடையாது இதுக்கு. இந்த பட்டு புடவைங்கிறது 12 மணி நேரம் ஓட்டினாக்கா ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து 700 ரூபா கூலி 800 ரூபா கூலிக்கு நெய்யணும்.
0: கூலிக்குதான் நெய்யணும். ஓகே, அப்ப 12 மணி நேரம் நீங்க வேலை பாத்தீங்க அப்படின்னா 700 ரூபா கிடைக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அவ்வளவுதான்
2: கிடைக்கும்.
0: தனமணி அம்மா பாத்தீங்களா? ஒரு வார்த்தை அவங்க பத்தி சொல்லு நினைச்சிருந்தா வந்துட்டீங்க. உண்மையை பாருங்க, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விருந்தோன்பல் பண்புங்கிறது பாருங்க. எல்லாம் வெளியூ காரைக்கால்ல இருந்து வந்துருங்க, டீ போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு பாருங்க. அது கிராமத்துக்கே உரித்த ஒரு பணி.
2: கண்டிப்பா
0: சரிங்க.
2: இது இந்த கோயில் வந்து மகா மாரியம்மன் கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில். இது இந்த ஆண்டு 2வது வெள்ளியிலே சாமி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆரம்பிச்ச உடனே இந்த அருள் நாட்டார் தலைமையில தான் எப்போதும் இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கோம். அவங்க அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல அவங்க வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சிவங்கோயிலும் அந்த மாதிரி அவங்க எடுத்து சிறு சிறப்பா ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப குடிமரம் வைக்கிறதுக்கும் இதெல்லாம் நடக்குது. குடிமரம் வைக்கிறதுக்கு 4-7 லட்சம் ஆகுனாங்க. அது வர தையாண்டில இருந்து செய்யறதுக்கு வைக்கிறாங்க.
0: ஒரு இறை பக்தியோட இருக்கிற ஊர்ல தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
2: இவர் தான் சண்ம பூசாரி.
0: சரி ஓகே, இவர் தான் பூசாரியா? ஓகே, மாரியம்மன் கோயிலுக்கு பூசாரியா?
2: கோயிலுக்குமே அவரு தாங்க.
0: ஓகே, அவரு நான் அறிமுகப்படுத்தலாம்னு பார்த்தேன். ஆனா பூசாரிங்கிறது தெரியாது ஐயா. நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த முகம் நினைக்கிறேன். நம்ம வானொலியோட நேயர் தான் ஐயா. வணக்கம், உங்க பேருங்க?
3: ராதாபுரம் கே சண்முகம் சார்.
0: சண்முகம், இப்ப மாரியம்மன் கோயிலுக்கு நீங்க தான் பூசாரியா?
3: ஊர் காரியத்துல கோயில் எல்லாத்துக்கும் நல்லா செய்வான்.
0: எல்லாருக்கும் செய்வீங்க? கோயில் விசேஷம் எல்லாமே செய்வீங்க? ஓகே ஓகே. நீங்களும் இப்ப தறி நேரத்து போய் ஈவினிங் மாலை நேரம் காலை நேரம் வந்து பூஜைகள் செஞ்சு
3: வேலை இருந்தா வந்து செய்வேன், நெசவு செய்வேன்.
0: ஓகே, அது முக்கியமா இப்ப இந்த ஆடி மாசம் அப்படிங்கறது வந்து ஒரு அம்மன் கோயில்களுக்கு பிரசித்தி பெற்ற மாசம் தான் இல்லையா?
3: அதனால முன்னாடியே எப்பவும் கடை வெளிக்கு விற்பாங்க. மூணாவது 2வது வெள்ளியே இந்த வருஷம் வச்சுட்டாங்க. மத்தியானம் குழு ஊத்தி சரி பண்ணியாச்சு. நம்ம சாமி புறப்பாடு நடக்குங்க. அவ்வளவுதான். மத்தபடி நம்ம இந்த கோயில் வேலைங்கிறது முடிஞ்சிருந்துச்சு. ஒண்ணு நெசவு தொழில் செய்வான் போய், அவ்வளவுதான்.
0: ஓகே, அந்த கோயில் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க நேரம் நெசவுக்கு தான் போயிருவீங்க? பாரம்பரிய தொழில் அப்படிங்கிறது?
3: ஆமா, பரம்பரை தொழில் தான். நமக்கு வேற தொழில் தெரியாது. அதனால அந்த நெசவு தொழில் வச்சு நம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் டல்லா இருக்கு. கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து நல்ல முறையில செஞ்சா கொஞ்சம் சீர் செஞ்சு விட்டா தேவலாம்.
0: சரிங்க ஐயா, இப்ப நம்ம தனமணி அம்மா ஒரு பாட்டியை சந்திச்சோம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அதிகமா தொலைக்காட்சிகள்ல முக்கியமா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பாட்டிங்கெல்லாம் இன்னமும் வந்து ஒரு பாட்டு போடுவாங்க, 6வோட 7 அசைத்தா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்காரோட பேரை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த பாட்டி பார்த்தா வீட்டுக்காரங்க பேர் வந்து சொல்றது மறந்துட்டாங்க.
3: உங்களுக்கு டீ போட்டு கொடுத்த மாதிரியே எனக்கு இட்லி எடுத்து கொண்டாந்து கொடுத்துச்சு கோயில்ல.
0: எனக்கு டீ இன்னும் வரல, நீங்க கொண்டு வரட்டுமா அப்படின்னு
3: கேட்டாங்க. கோயில்ல ஊட்டி சாப்பிட போடலன்னுதான் அவங்க எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க.
0: யாரா இருந்தாலும்
3: செஞ்சிருவாங்க.
0: யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து புதவ மனப்பான்மை இருக்கு.
3: ஆமா ஆமா, அவங்கள்ட்ட இருக்கு. மத்தவங்க எப்படினு சொல்ல முடியாது.
0: நம்ம வீட்டு
3: அதனால
0: நம்ம வீட்டு எல்லாம் போனோம்னா
3: செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த நெசவு தொழில் கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து செல்பட்டா நல்லா இருக்கும்.
0: பொதுவாக எல்லாருமே பொதுமக்கள் அனைவருமே நம்ம இதுல எத்தனை முறை நம்ம துணி எடுக்கிறோம், தீபாவளி பொங்கலுக்காவது நம்ம கைத்தறி ஆடைகளை உடுத்தணும் அப்படின்னு பொதுமக்களும் முன் வரணும். அப்பதான் நெசவாளர்கள்

0: ஒரு வாழ்க்கையையும் தரமும் உயரும்.
1: அந்த மாதிரி உழவு தொழிலும் கொஞ்சம் நிறைஞ்சு போகுது, அது செய்யறவங்களுக்கு சரியான லாபம் இல்லை, அதுக்கும் ஏதாவது அரசாங்கம் பார்த்து அது செஞ்சா நல்லது.
0: கோரிக்கையோட தான் வந்திருப்பீங்க போல இருக்கு. ஐயா உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: ராதாபுரம் கே சண்முகம் சார்.
0: கே சண்முகம், நீங்க அங்கேயும் சொன்னாலே கேட்கும். சரி ஓகே, என்ன பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவரை நம்ம சந்திக்காம அதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம வந்து எல்லாருமே பார்க்கும்பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா தான் இருக்கு. இந்த ஊரை சேர்ந்த பொதுமக்களும் சரி, எல்லாம் விசேஷ நாட்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்பவே சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பெரும்பாலும் நீட்டு 100%-90% வந்து எல்லாருமே நெசவு தொழில் நேரவங்க தான். முக்கியமா அந்த விருந்தோம்பு பண்பு அப்படிங்கறது வந்து கிராமத்துல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நகர் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வீடுகள்ல வந்து திண்ணை வச்சு கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வழிபோக்கர்கள் அந்த வழியா போறவங்க வந்து அந்த திணையில கொஞ்ச நேரம் உட்காந்து வந்து பிளப்பாரிட்டு தான் போவாங்க அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை, ரோடு வரைக்கும் கொண்டாந்து சீட்டை போட்டு இறக்கி கரெக்டாக கொண்டாந்து வச்சிடறாங்க. யாரும் நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே உள்ளாரையே ஒரு வாசல்லே ஒரு நாய் படுத்திருக்கும். அதுக்கு அது இல்லாம முக்கியமா இப்ப நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா கேமராக்கள்லாம் இருக்கும். ஏன்னா கிராமங்கள்ல முன்னாடி எல்லாம் வந்து யாரும் ஒருத்தர் வந்து ஒரு தெருவில் இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த தெருவில் இந்த பக்கம் யாரும் கிராஸ் பண்ணி கூட போக முடியாது. ரெண்டு வயதானவர்கள் பெண்கள் இருந்தா, அதாவது பாட்டிகள் இருந்தாங்கன்னா யாருப்பா அது எங்கப்பா போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த காலத்து அவங்க சிசிடிவி இப்ப இருக்கிற சிசிடிவி மாதிரி அந்த காலத்து சிசிடிவின்னு அவங்கள தான் சொல்லலாம். ஆனா அந்த விருந்துன்புற பண்பு அப்படிங்கிறது வந்து கிராமத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய நேர்கள் இருக்காங்க, நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு வருது காரைக்கால் பண்பலையே. இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் அந்த மாரியம்மன் கோயில் வாசலேருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம், இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசல்ல இருந்து தாங்க நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். விவசாயம், நெசவு, ஊர் திருவிழா அப்படின்னு மகிழ்ச்சியோட நேயர்களை சந்திச்சு நம்ம அறிவிப்பாளரும் பேசிட்டே இருக்காங்க. மீண்டும் செல்லலாம் நிகழ்ச்சிக்காக ராதாபுரம் நோக்கி.
4: ஆமாம் பிரியா, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த கோயில் பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஒரு முத்துக்குமார சுவாமி ஒரு கோயில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே படையலிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா ஆடி வெள்ளி அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்றது போலவே இங்க ஆடி வெள்ளி இந்த கிராம மக்கள் ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
5: நெடுஞ்செழியன்.
4: நெடுஞ்செழியன், சொல்லுங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நெசவுதான்,
5: ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக
4: முன்னாடி இருந்திருக்கீங்க. ஓகே, மக்கள் பணி செஞ்சிருக்கீங்க. ஓகேங்க, ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். விவசாயம் அது சார்ந்து வந்து முக்கியமா இவங்களுக்கு வந்து நெசவு பணி இல்லைனா கூட நாங்க விவசாய பணிக்கு போவோம் அல்லது சமையல் பணிக்கு போவோம்லாம் சொன்னாங்க. எல்லாருமே அப்படிதானா?
5: எல்லாமே அப்படிதான். ரொம்ப நலிவடைந்த ஊர் இது. மதுரையாறுல வந்து நாங்க
4: சரி ஓகே
5: நலிவடைஞ்சிருக்கோம். தொழில் ரொம்ப வீணா போயிடுச்சு, அதனால கிடைக்கிற வேலைக்கு ஓடாண்டுதான்.
4: சரிங்க, அப்படி இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம படிச்சிடறோம், படிச்சுட்டோம், அதனால நிறைய பேர் இந்த தொழில் வேணாம் அப்படின்னு வெளில போனவங்க அதிகம் சொல்ல
5: கேட்டிருக்கேன்.
4: கொஞ்சம் கத்து கொடுத்துருக்கணும்,
5: முடியாது.
4: நாங்களே அவங்க அவங்க பசங்க மா முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
5: நாங்களே நாங்களே போக கூடாதுன்னு சொல்றோம். எப்படின்னு கேட்டா குடும்பமே உழைச்சாதான் ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு உழைக்கலாம். அதை வந்து என்ன
4: செய்யுது? ஆமா, சரி ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன ஐயா இருக்காங்க, நம்ம வானொலி நேயர் தான். நம்ம இந்த பகுதி வந்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்துருவாங்க. வணக்கம், உங்க பேர்?
6: வணக்கம், சுப்பிரமணியம் சார்.
4: சுப்பிரமணியன், சொல்லுங்க. உங்க ஊர்ல நீங்க பெரிய விசேஷமே நடந்துட்டு இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, முத்துக்குமார சாமி இருக்கு,
6: சாமி மாரியம்மன் இருக்குங்க, செல்லியம்மன் இருக்கு. எல்லாம் சிறப்பான ஊரு. மழை இல்லாத எல்லாம் கஷ்டப்படுறோம். இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, விவசாயம் தான் எங்களுக்கு. விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணாதான்.
4: சரி, அதாவது இப்ப வந்து பொதுவா வந்து எல்லாருமே வந்து நம்ம விவசாயம் செய்யணும், ஒரு எந்த ஒரு தொழில் நம்ம செஞ்சாலும் நம்ம அதுக்கான சரியான அஸ்திவாரம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இப்ப வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்றது போல இப்ப இந்த போர்வெல் எல்லாம் இருக்குங்களா?
6: உங்களுக்கு
4: எவ்வளவு அடியில தண்ணி கிடைக்கும்?
6: காசுக்குதான் இருக்கிறேன், 120 ரூபா மணிக்கு.
4: மணிக்கு?
6: ஆமா.
4: எத்தனை அடியில இப்ப தண்ணி கிடைக்குது உங்க ஊர்ல?
6: 700 அடி போயிட்டு.
4: 700 அடி? ஏப்பா,
6: போற கீழே இறக்கி இறக்கி தான் தண்ணி விடுறாங்க. 3 நாள் இறக்கி மாட்டேன், ஒரு ஏக்கருக்கு தண்ணி மட்டம் கீழே போயிட்டு.
4: சவுக்குத்தை விட வேற என்ன இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: நிலக்கடலை, எள்ளு எல்லாம் செய்யறாங்க.
4: எள்ளுக்கு வந்து அதிகமா தண்ணி தேவைப்படாது இல்லையா?
6: தேவைப்படலீங்க. அது இப்போ தை மாசம், தை மாசத்துல விறைப்போம், தை கடைசியில விறைச்சி அது 3 மாசத்துல பயிரு. அதெல்லாம் ஒன்றும் முடியல. இப்ப தண்ணி நீரோட்டம் கம்மியா போட்டது, மழை கம்மியா இருக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நெசவும் அதுக்கு மேல இருக்கு, கூலியா இல்ல, அதுவும் கஷ்டமா இருக்கு. அதை பார்த்து எல்லாம் செய்யலாம், கடன் வாங்கி எல்லாம் விவசாயம் கஷ்டப்பட்டு இருக்கோம். அவங்க விஜய் முதலமைச்சர் தள்ளுபடி பண்ணலாம்.
4: சரி சரிங்க ஐயா, நம்ம வந்து எந்த ஒரு நம்ம ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் கூட அந்த அடித்தளம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது போல நம்ம விஷயம் நம்ம வீடுகளுக்கு எப்படி நம்ம பிள்ளைங்களை படிக்கிறது அஸ்திவாரமோ அது மாதிரி தொழிலையும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு தொழில் விட்டு இன்னொரு தொழில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நன்றி ஐயா. நம்ம இன்னொரு அம்மா இருக்கான், சந்திக்கலாம். வணக்கம்மா.
7: விஜயம்மா,
4: இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல தான் இருக்கீங்க? சரி ஓகே, நம்ம வந்து நிறைய பேர் எல்லாம் சாமி பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம குடும்ப

0: சம்பந்தமா பேசுவோம். இப்ப வந்து பொதுவா அப்பெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க வீட்டுல நம்ம கேட்டாங்க சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல் பேச்சு நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான், அப்பா அம்மா பேச்சு நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரடியா சொல்ற மாதிரி இருக்காங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கம்மா?
1: அது எனக்கு சொல்ல
0: தெரியாது. எங்க வீட்டுக்காரு கேட்டாலும் நான் அவன் தான் போடுவேன், எங்க பசங்க சொன்னாலும் நான் சரிப்பான்னு தான் சொல்லுவேன். என்னட்ட போய் இந்த கேள்வி ஏன் கேக்குறீங்க அப்படின்னு. என்ன வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்?
1: இன்னைக்கா வாழைக்காய் போட்டு சாம்பார் வச்சோம்.
0: சரி ஓகே, வாழைக்காய் போட்டு சாம்பார் வச்சீங்க, எங்க நான் சாப்பிட வந்துருவனோ அப்படின்னு அப்படியே சிம்பிளா சொல்லிட்டீங்க.
1: வெள்ளிக்கிழமை
0: வெள்ளிக்கிழமைங்கனால அசையும் கிடையாது,
1: எப்பயுமே நாங்க இல்ல
0: எப்பவுமே கிடையாது.
1: பெரிய பையன் கல்யாணம் ஆச்சுல, கல்யாணம் ஆனதுல இருந்து அவன் வடலூர் போக ஆரம்பிச்சான், அதோட அவன் விட்டான். எனக்கு உடம்பு சில ஆசத்துல இருந்து அவன் வேண்டிட்டான் பாரு, அதுல இருந்து நாங்களும் குடும்பமே விட்டுட்டோம், யாருமே சாப்பிடுற வேலை கிடையாது.
0: சரிமா சரிமா, சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. நிறைய பொய்தி நெருங்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு பெண் பண்ணிருக்காங்க சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு?
1: கலையரசி.
0: கலையரசி சொல்லுங்க, என்ன என்ன பண்றீங்கன்னு கேட்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் எல்லாமே குழந்தைங்களா? ஓகே, அவங்க பேர் என்ன?
1: அவங்க பேரு ஆதித்யவர்மன். ரிதன்யா.
0: ரன்யா.
1: என்ன படிக்கிறாரு?
0: போயிட்டாரா? தம்பி நீனே, சரி அவர்கிட்ட பேசலாமா? பேசிட்டு உங்கள்ட்ட வரலாம். தம்பி வணக்கம், உங்க உங்க பேர் சொல்லிட்டாங்க ஆதித்யவர்மன். நீங்க வந்து வீட்டுல யார் செல்லம்? அம்மா செல்லமா அப்பா செல்லமா? தங்கம் மாத்திட்டாரு இப்ப, அப்பா அப்படின்னு வந்துச்சு டக்குன்னு அம்மானு வாயில மாத்திட்டாரு. அம்மா இருக்காங்க அடிச்சிருவாங்கன்னு பயமா? சரி, இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க வீட்டுல சாப்பாடு? எதுவுமே செஞ்சு இட்லியா? காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு வைக்கலையா? அப்ப ரொம்ப மிச்சம் பண்றாங்களா அம்மா வீட்டுல? மத்தியானத்துக்கு இட்லி வச்சுட்டாங்களா? இல்ல சூரியவம்சம் படத்துல வந்து இட்லி உதுத்து போட்டு உப்புமா செய்வாங்களே ஹீரோயின், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா அம்மா? இல்லையா, தலையாடுறாரு. சரி பாப்பாட்ட பேசலாமா? பேசுவாங்களா அவங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேர் அம்மாவா? பேரு அம்மாவா? ரிதன்யா. ரிதன்யா தானே உங்க பேரு? பாருங்க, நான் காரைக்கால்ல இருந்து வந்து உங்க பேரை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க பேச மாட்டீங்களே. சரி ஓகே, அவங்க வந்து சட்டையை பிடிச்சி பிஸி இழுத்துட்டு இருக்காங்க. சரி அவங்க அம்மாட்ட பேசலாம். இப்ப வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா, ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்க பிறந்த ஊர் எதுமா? கருவேப்பிலங்குறிச்சிக்கு அந்த பக்கம்.
1: நெய்வேலிக்கும் பக்கத்துல.
0: நெய்வேலி பக்கத்துல கருவேப்பிலங்குறிச்சி அங்க இருக்கு, நெய்வேலி இந்த பக்கம் இருக்கு.
1: அதான் கருவேப்பிலங்குறிச்சி கொடுத்தாண்டாண்ட விருதாச்சலம், விருதாச்சலத்துக்கும் நெய்வேலிக்கும் நடுவுல இருக்கு.
0: நடுவுல பாருங்க, நீங்க வந்து ரேடியோல பேச வந்தீங்களா, எங்க கூல் மேப் போட்டு ஊர் கண்டுபிடிக்க வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கலையரசிமா ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பேசுறாங்க ரதன்யாவும். ஓகேவா, ரொம்ப நன்றிமா.
1: இன்னும்
0: ஒரு பெண்மணி இருக்காங்க சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
1: சாந்தி வேல்முருகன்.
0: சாந்தி வேல்முருகன். சாம்பார் ரசம் பொரியல் தான் வெள்ளிக்கிழமை பெருமாள் யாரும் எடுத்துருக்க போறது இல்ல. சரி ஓகேங்க. வீட்டுல வந்து நம்ம கிட்ட வீட்டுல வந்து கணவரா இருந்தாலும் குழந்தைகள் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும். அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. உங்க பேச்ச கேக்குற வீட்டுல பேச்ச கேக்குறவங்க யாரு?
1: ஒரு பையன் பாரியில இருக்கிறான், இப்ப வீடு கட்டிட்டு இருக்கிறோம், எல்லாம் எங்க பேச்சு கேக்குற பிள்ளைங்கதான்.
0: நமக்கு இது வரைக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்டதே இல்ல. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்க மருமகள் வந்து இந்த இது செய்யும் பொழுது எனக்கு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பதே இல்லையே அப்படின்னு. சமைச்ச பொருள் என்ன பொருள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க சமைச்சதுலயே
1: மருமக சமைக்கிறது எனக்கு பிடிக்கும், நான் சமைக்கிறது மருமக சாப்பிடுவோம்.
0: சாப்பிடுவா?
1: ஆமா.
0: மருமகள் பேர் என்னமா?
1: சோபனா.
0: சோபனா.
1: ஆமா. பையன் பேரு அன்பரசன்.
0: அன்பரசன். அன்பரசன் பக்கத்துல இருக்காரா?
1: ஆமா, பெரிய பையன். சின்ன பையன் சந்திரசேகர்.
0: ஓகே, அவர் தான் ஃபாரின்ல இருக்காரு.
1: ஆமா.
0: சரி ஓகே, அவர் நம்ம சின்ன பெரிய பையன் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு?
2: வணக்கம் சார், என்னோட பேர் அன்பரசன்.
0: அன்பரசன், நீங்க இங்க லோக்கல்ல வேலை பாக்குறீங்களா வெளியிலயா?
2: கோயம்புத்தூர்ல இருக்கு.
0: கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? ஓகே. அங்கன்னா அங்க வந்து சிறுவாணி தண்ணி, நாங்க கல்லூரி படிப்பு முடிச்சு சில காலம் அங்க வந்து வேலை பார்த்தோம் ஞாபகம். கருமத்தம்பட்டின்னு ஒரு ஊர் அங்க இருந்த ஞாபகம். அங்க சிறுவாணி தண்ணிங்கிறது அவ்வளவுதான் இருக்கும். எப்படி இருக்கு கோயம்புத்தூர் இப்ப?
2: கோயம்புத்தூர் எப்போதுமே நல்ல கிளைமேட் இருக்கும் சார், நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் அது, அதனால எப்போதுமே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இண்டஸ்ட்ரிகள் கொஞ்சம் நிறைய ஏரியா. நம்ம ஊர்ல கொஞ்சம் தொழில் வளர்ச்சி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நெசவு தொழிலும் ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலைக்காக போனது. அப்படியே செட் ஆயிருந்தோம்.
0: அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க. உண்மையிலே வந்து எவ்வளவு பெரிய அந்த மழை புயல் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் சைடு வந்து தொட்டு பார்க்க சொல்லு அப்படின்னா மீன் போடுவாங்க பசங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது இல்லையா?
2: நமக்கு பார்டர் மாதிரி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது நல்ல ஒரு பார்டரா இருக்கும். கிளைமேட் இருக்கும், மழை நேரம் இந்த சில் கிளைமேட், ஊட்டி கிளைமேட் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த சைடு நல்லா என்ஜாய்
0: பண்ணலாம்.
2: அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கு, அதை சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நமக்கு வால்பாறையா இருக்கலாம், மூணார் இருக்கலாம், நிறைய கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நல்லா

0: ஊட்டி கொடைக்கால் போனா நிறைய செலவு பண்ணிட்டு போனோம். ஆனா நீங்க அங்க வேலை நிமித்தமா போயிட்டு ஏழையோட சேர்த்து சாட்டர்டே சண்டேல வந்து ரசிச்சிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
0: கையில தூக்கி வச்சிருக்கீங்களா? நல்லா அரைச்சிட்டு இருக்காரு வாயில. யாரு இவரு?
1: சின்ன பையன் சார்.
0: சின்ன பையன் பேர் என்ன? அவரு
1: தமிழினியன்.
0: தமிழினியன் எல்லாம் சாப்பிடறாரு? மல்லாட்ட சாப்பிடறாரா? கடலை, நிலக்கடலை சாப்பிடறாரு? வறுத்த பயிரு
1: விரும்பி சாப்பிடறாரு?
0: விரும்பி சாப்பிடறாரு. நம்ம ஏதோ பேசுறாருப்பா. அவர் ஏதோ பேசுறாரு ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு. ஹாய் தம்பி, வணக்கம். பாய் சொல்லுங்க மாமாவுக்கு. ஷேக்கன் மட்டும் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நாங்க நிறைய செஞ்சிக்கலாம் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: ஓகே நன்றி.
0: நேரில் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் இந்த ராதாபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்திலிருந்து தான் நம்ம நேரில் சந்திச்ச மகிழ்ச்சியோட நம்ம நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி போல உங்க ஊர்லயும் ஊர் உறவு நிகழ்ச்சி அல்லது ஊர் உணவு நிகழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நிலைய இயக்குநர் அவர்களுக்கு நீங்க கடிதம் மூலமா தெரிவிக்கலாம். வாய்ப்பு இருக்கும்போது உங்க ஊருக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எந்த முகவரி கடிதம் எழுதணும் அப்படின்னா நிலைய இயக்குநர் ஊரும் உறவும் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் நேரு நகர் காரைக்கால் 609605 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க கடிதம் எழுதுங்க. கண்டிப்பா உங்க ஊருக்கும் நாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் போது வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒலிபரப்பு கூடத்திலிருந்து நிகழ்ச்சிக்காக உதவிய சக அறிவிப்பாளர் ராஜே செல்வ சுகப்பிரியாவோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆர்ஜே தேவனப்புத்தூர் எம் எம் கலைப்பெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக உலா வந்தது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பு சகோதரி அறிவிப்பாளர் சுகப்பிரியா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: திரையிசையில் முதல் பாடல் சொல்ல மறந்த கதை படத்திலிருந்து வருகிறது.
7: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுரா வேலையா?

0: இளையராஜா இசையில் கார்த்திக்கின் குரலை கேட்டோம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: திரையிசையில் அடுத்ததாக உலவரவிருக்கிறது கும்பகரை தங்கையா படத்திற்காக SP பாலசுப்ரமணியன் உமாரமணன் பாடியது, இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேற்று நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. எத்தனை நிறைவேறுகிறது திரை இசை. இனி தொடரவிருப்பது
2: ஜுவல்லரி
3: ஒரு பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கம்.

0: இன்னைக்கு சிட்டுக்கோர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம கருவி பகுதியின் மாணவர்களை சந்திக்க போறோம்.
1: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: படிக்கிறீங்க நீங்க?
2: உடனே எடுத்து கொடுப்பாங்களா?
1: ஒருவேளை எடுத்து கொடுக்கலன்னா உங்களுக்கு வருத்தப்பட்டு அழுவுங்களா?
2: எடுத்தாலும் கொடுப்பாங்க.
1: ஓ, இப்போ ஆத்தாவும் நீங்கள் கேட்காம எடுத்து கொடுத்துருவாங்களா? ஆத்தா பேர் என்ன? ஆச்சிக்கண்ணா. நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஆத்தாவுக்கு நல்லா செய்வீங்களா ஆச்சிக்கண்ணா அத்தாவுக்கு? சரி சரி, என்ன வேலைக்கு போகிறீங்க?
2: ஏதோ
1: ஒரு வேலைக்கு தான் போனேன். சரி சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சினிமா பாட்டு யார் ரசிக்கிறது நீங்க? விஜய் ரசிக்கிறா? விஜய் படத்தில் தெரிஞ்சு ஒரு பாட்டு போடலாமா? நன்றி.
3: Let me sing a goodie story, pay attention, listen to me.
4: Na na English.

0: கேட்டு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: இன்னொரு குட்டி பாப்பா சீர்காழி சேர்ந்தவங்க பக்கத்துல இருக்காங்க. பாப்பா வணக்கம், பேர் சொல்லுங்க. பிரீத்தி, நல்லா இருக்கீங்களா? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். பிரீத்தி என்ன படிக்கிறீங்க? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். பாப்பா நீங்க வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்க. ஆறாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா நீங்க என்ன மாதிரி எல்லாம் படிப்பீங்க?
3: நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கணும்.
2: சரி,
3: அதை அப்படியே படிச்சதோட எழுதி பார்க்கணும்.
2: சரி,
3: அதே மாதிரி படிச்சா நம்ம மெமரி ஆயிடும், ஈஸியா எக்ஸாம் எழுதணும்.
2: ஓஹோ, அதாவது படிக்கிறோம், படிச்சதை எழுதி பார்க்கணும். இந்த கணக்கெல்லாம் எப்படி வீட்டுல எப்படி போட்டு பாக்குறீங்க?
3: அதை டியூஷன்ல போட்டு.
2: டியூஷன் போறீங்களா?

0: அந்த மாதிரி நேரத்தில் அம்மாவுக்கு கிட்ட எதுவும் சமையல் வேலை கற்றுக்கிறீங்களா? ஆறாம் வகுப்பு வந்து நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்கள் சமையல் வேலையிலேருந்து கற்றுக்கிறீங்களா? அம்மாட்ட என்ன மாதிரி வேலையெல்லாம் கற்றுக்குங்க? அம்மாட்ட சமையல் காய்கறி வேற கிட்ட வந்து பார்ப்பீங்களா? காஃபி போடுவீங்களா? அம்மா குறைக்கி கொடுக்குறேன், காஃபியெல்லாம்
1: போடுவீங்களா? அம்மா போடும்போது நான் பார்ப்பேன்.
0: சரி, உங்களுக்கு படிச்சுட்டு எதிர்களும் ஆசை அப்படின்னா என்னம்மா ஆசை இருக்கு உங்களுக்கு? நீங்களும் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட பல ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு. அப்பா பேர்
1: என்ன?
0: செல்வகுமாரா? அம்மா அம்மா பேரு?
1: தனலட்சுமி.
0: உங்க கூட யாராருமா பிறந்தவங்க யாராருமா இருக்கா? பாப்பா பேரு? உங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு எல்லாம் என்ன சாப்பாடு? நல்லா சாப்பிடுங்க. பாப்பா உங்களுக்கு எதுவும் பிடித்தமான பாட்டு சொல்லுங்களேன்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? தெரிஞ்ச ரைம்ஸ் சொல்லுங்களா. அது சினிமா பாட்டு, வேற புக்ல வந்து பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க மிஸ், அதே சொல்லுங்க. சரிமா சொல்லுங்க பாக்கலாம். பாடுங்க பாடுங்க.

0: சினிமா பாட்டுல அது சினிமா பாட்டு பாருங்க. ஸ்கூல்ல இருந்து இந்த பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களா மிஸ். இந்த பாட்டு சினிமா பாட்டு கண்டிப்பா புக்ல இருக்காது. டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களா இதுல இருந்து புக்ல இருந்து ரைம்ஸ். பரவாயில்ல, என்ன சாப்பிட்டீங்க மதியம்? புளிசாதமா? உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?
1: மேங்கோ, மேங்கோ சாப்பாடு பிடிக்கும்.
0: மேங்கோ சாப்பாடு புதுசா இருக்குது. மேங்கோ சாப்பாடா? ஒரு சாப்பாடுலாம் மாம்பழம் கலந்து சாப்பிட்றதா, மாங்காய் போட்டு

0: சரி, வேற
1: தயிர் சாதமா? பொங்கல்.
0: பொங்கலா? அடே அப்பா, எல்லாம் சாப்பாடு வெரைட்டி வெரைட்டி சாப்பிடுங்க போல இருக்கு. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க?
1: டீச்சர்
0: வேலைக்கு போறீங்களா? நான் வந்தா ஸ்கூலுக்கு படிச்சு கொடுப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? எனக்கு படிக்கவே தெரியாது.
1: படிக்கலன்னா
0: அடிப்பீங்க. அப்ப நாங்க ஸ்கூலுக்கு வர மாட்டோம் போங்க. நீங்க வந்து டீச்சரா இருந்தா அடிப்பீங்களா? எனக்கு என்னென்ன படிச்சு கொடுப்பீங்க? நான் வந்தா ஏபிசிடிலாம் சொல்லி தருவீங்களா? எனக்கு ஏபிசிடியே தெரியாது. சரி, உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன தருவீங்க? ராஜமங்கையா இருக்கு? ராஜமங்கை தென்றலா? நல்லா படிங்க. சினிமா பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு?
1: கொக்கு
0: பரப்பரை அதான் ஓப்பனிங்ல சொன்னீங்களா? நன்றி, வணக்கம்.

நன்றி வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்
3: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை இன்னொரு புள்ளி 3.

0: அந்தி வேளையில் இறை தேடலில் பக்தி ஒளி ஏற்றி விழா எடுக்க வருகிறது. சக்தியின் திருவிழா. சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது உலக சித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில், இன்று தில்லை காளியம்மன் கோயில் சிதம்பரத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியரன் கோ ஜுவல்லர்ஸ். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடிசெட்டியரன் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிசெட்டியர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புறப்பகுதியில் அமையப்பட்டுள்ள புகழ்பெற்ற தில்லை காளியம்மன் கோவில். சுமார் கிபி 13 நூற்றாண்டில் பல்லவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது இப்பெருங்கோயில். சிவபெருமானிடம் நாட்டிய போட்டியில் தோல்வியுற்ற காளிதேவி ஊரின் எல்லைக்கு சென்றதாக புராண கதைகள் கூறுகின்றன.

எங்கு மூலவர் காளி தேவி எட்டு கரங்களுடன் உக்கிர வடிவில் காட்சியளிக்கிறார். இவருக்கு எதிரே உள்ள சந்நிதியில் பிரம்ம சாமுண்டீஸ்வரி காட்சியளிக்கிறார்.

இக்கோயிலின் வரலாறு என குறிப்பிடும் வகையில், சிவபெருமானுடன் நடனத்தில் வாதிட்டு தோற்ற காளி தன்னுடைய உக்கிரத்தை தணித்து கொள்ள இங்கு குடியேறியதாக ஐதீகம். இக்கோயிலில் தமிழகத்தின் அஷ்டகாளி தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதன் அமைவிடம் என்பது சிதம்பரம் நடராஜர் கோயிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் அமைந்துள்ளது.

இந்த நடன போட்டியில் சிவபெருமான் தன் காலை தலைக்கு மேல் தூக்கி ஆடிய ஊர்வன தாண்டவம் என்ற நிலைமை. பெண்களுக்கே உரிய நாணத்தால் பார்வதியால் ஆட முடியவில்லை. இதனால் அவர் தோல்வியுற்றார். இந்த தோல்வியின் அடையாளமே இந்த கோயிலுக்கு மிக சிறப்பாக அமைந்துள்ளது. போட்டியின் விதிப்படி தோல்வியுற்ற பார்வதி தில்லை சிதம்பர நகரின் எல்லைக்கு வெளியே தன் காலை தூரமாக தூக்கி தன் நகரின் எல்லைக்கு வெளியே செல்ல நேரிட்ட நிலையில் அமர்கிறார். சாந்தமடைந்த காளி கோபமுற்ற உக்கிர

வழியாக ஊரின் எல்லையில் அமர்ந்த அம்மனை பிரம்மதேவன் மந்திரங்களால் சாந்தப்படுத்தினார். இதனால் அன்னை நான்கு முகங்களுடன் பிரம்ம சாமுண்டீஸ்வரியாக காட்சியளிக்கிறார்.

இம்மம்மனை தரிசிக்க புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழா மற்றும் வைகாசி விசாக திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு குதூகூலமாக படைக்கப்படுகிறது.

இந்த கோயிலில் வழிபட தினமும் காலை முதல் 12 மணி வரையிலும் மாலை 4:30 முதல் 8:30 வரையிலும் நடை திறந்திருப்பதாக அங்குள்ள சாரியார்கள் சொல்கிறார்கள்.

0: வேட்டையாட தானாக வராளையா.
1: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இடம்பெற்றது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில். இன்று தில்லை காளியம்மன் கோயில் சிதம்பரத்திலிருந்து

0: நேயர்கள் கேட்டது சக்தியின் திருவிழா.
1: ஸ்ரீ நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: அந்தி வேளையில் இறை தேடலில் பக்தி ஒளி ஏற்றி விழா எடுக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: ஒலித்தது எம் அசோக் அவர்களின் குரல்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை. ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch TV உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அரு என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதிநாடு விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: நாகப்பட்டினம் BPM கண் மருத்துவமனையும்,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: BPM கண் மருத்துவமனையும்.
0: நாளை காலை 9:30க்கு நாகப்பட்டினம் BPN ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை. ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
10: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
11: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
10: வாவ்,
11: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: இனி நேயர்கள் கேட்கலாம்.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட பிராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: ஏராசி அனைத்துக்கும் ஏராசி நாட்டிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 6:00 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC நடிசட்டியா ஜுவல்லர்ஸ், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ARC நடிசட்டியா ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16-20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTGயை எடுத்து செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: Spokesperson of the CJP, Ashutosh Ranka, who was part of the CJP delegation, claimed that the government has in principle agreed to two of their demands.
1: There is an in principle agreement on compensation and legal cases. It is positive.
0: Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju today said that Prime Minister Narendra Modi has emphasized that there should be no delay in bringing a stringent bill to prevent malpractices in examinations. Talking to reporters at the Parliament premises, Mr. Rijiju said the country also wants the same and there should be no obstruction to the passage of the bill. Mr. Rijiju said the government is taking important steps to safeguard the future of students. He added that if the opposition creates hurdles in parliamentary discussions on the issue, it will have to face the anger of the country's youth. The Cabinet Committee on Economic Affairs has approved third and fourth rail line of Bellary-Guntakal section in Karnataka and Andhra Pradesh with a total cost of 1,264 crore rupees. It will increase the existing network of the Indian Railways by about 46 kilometres. Briefing media in New Delhi this afternoon, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said it will improve connectivity between Andhra Pradesh and Karnataka. He also informed about the Cabinet's approval for Bharat Audyogik Vikas Yojana Rasayan or Bhavya Rasayan scheme for establishing three dedicated chemical parks in the country.
2: The Cabinet has approved the third and fourth railway lines on the important economic corridor connecting Andhra Pradesh and Karnataka. Secondly, a new scheme has been approved to develop India's chemical sector in an entirely new way. Like semiconductors, the chemical industry is a foundational industry, so it was very important to adopt a new approach for its development.
3: इसलिए बहुत important था इस industry के लिए एक नए तरीके से सोचना.
0: Bhavya Rasayan scheme will have a total financial outlay of 3,030 crore rupees. The scheme would run for a period of 5 years from 2026-27 to 2030-31. Mr. Vaishnaw said centre will provide a grant of up to 1,000 crore rupees per park. This will be subject to minimum contribution of 500 crore rupees by the concerned state government. The Delhi Metro Rail Corporation has informed that New Delhi Metro Station has been closed till further instructions. The Metro Rail Corporation also informed that no interchange facility shall be available at this station. Earlier, 17 metro stations were closed since 7:30 this morning until further notice. Interchange facilities is available at Rajiv Chowk, Mandi House and Central Secretariat. In the Commonwealth Games in Glasgow, India's Srihari Natraj advanced to the men's 50-metre backstroke semi-finals on the second day. Natraj clocked 25.52 seconds in the heats to qualify 14th among the 16 semi-finalists. The semi-finals will be held tonight. And that is the end of this news bulletin.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே கூடுதல் வர்த்தக ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இருதரப்பு பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே உத்தேசிக்கப்பட்டுள்ள வரியில்லா வர்த்தக உடன்பாடு இதற்கு சாதகமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று ரோமானியாவின் புக்காரஸ்ட் நகரில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேரவை கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
5: ரோமானியாவின் தனித்துவம் வாய்ந்த அமைவிடம் மற்றும்

0: ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அந்நாட்டிற்குள்ள ஒருங்கிணைப்பு காரணமாக ஐரோப்பிய சந்தைக்கான இந்தியாவின் தலைவாசலாகவே ரோமானியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, மருந்து உற்பத்தி, உணவு பதனீடு உட்பட பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள இயலும் என்று அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கி பயணித்து வரும் இந்தியாவில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சீர்திருத்தங்களும் கொண்டுவரப்படுவதால் உலக முதலீட்டாளர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார்.
1: நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அலுவல்கள் முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க ஆரம்பத்திலிருந்தே அரசு தயார்தான் என்றும் காங்கிரஸ் விதித்த நிபந்தனைகள் காரணமாகவே இதில் முன்னே செல்ல இயலவில்லை என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக மாநிலங்களவையில் கூறினார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க கடும் சட்டம் கொண்டு வருவதில் தாமதங்கள் கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நாடும் இதையே விரும்புவதால் மசோதாவை நிறைவேற்றுவதில் தடைகளை தவிர்த்தல் அவசியம் என்று அவர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற விவாதங்களை எதிர்க்கட்சிகள் தடைப்படுத்தினால் இளைஞர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உத்தேச மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிஜேபி சிஜேபி தலைவர்களுக்கு இடையிலான 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் புதுடில்லியில் இன்று நடைபெற்றன. பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவது குறித்த சிஜேபி தரப்பினரின் கோரிக்கைகளை இக்கூட்டத்தின் போது தாங்கள் கேட்டறிந்ததாக திரு ஜே நட்டா பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி தரப்பினர் முன்வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திரு ஜே நட்டா மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே மொத்தம் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: பெல்லாரி குண்டக்கல் இடையே கூடுதல் ரயில் பாதைகளை அமைக்க பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் திட்டத்தின் கீழ் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினால் சம்பந்தப்பட்ட பகுதியில் மொத்தம் 7 லட்சம் மக்கள் தொகையுடன் கூடிய சுமார் 99 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்புகள் மேம்படும். நாட்டின் 3 இடங்களில் மொத்தம் 3030 கோடி ரூபாய் மத்திய நிதி உதவியுடன் பிரத்யேக ரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கான பவ்யா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இத்திட்டத்தின் கீழ் உத்தேச ரசாயன பூங்காக்களுக்கு தலா 1000 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார்.
1: டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டும் வகையில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேசியது போல சமூக ஊடகங்களில் உலாவரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி கூடுதல் போலீஸ் கமிஷனருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக காட்டும் வீடியோவும் முற்றிலும் போலியானதே என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறிவும் பிரிவு தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் இதுவரை எட்டப்பட்டுள்ள

0: முன்னேற்றங்கள் குறித்து மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தற்காலிக நடவடிக்கைகளை நம்பாமல் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களை அமல்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை விளக்குவதாக பிரமாண பத்திரங்கள் அமைய வேண்டுமென்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தலைமை வழக்கறிஞர் திரு குஷால் மேத்தா நீதிமன்றத்தில் கூறினார். இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 27 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது மதுராந்தகம் அருகே லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். மதுராந்தகம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் கண்டுபிடிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் இவ்வாண்டு தைப்பட்டத்தில் புதிய பழத்தோட்டம் அமைக்கவும் பாரம்பரிய மலர்கள் மஞ்சள் வெங்காயம் மற்றும் வீரிய ஒட்டுரக காய்கறிகளை பயிரிடவும் முடாக்குகளை அமைக்கவும் சாகுபடிக்கு பிந்தைய முறையில் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் ஓட்டப்பட்டுள்ளது. இப்பட்டியல் குறித்து ஆட்சேபனை உள்ளவர்கள் ஆகஸ்ட் 3 எழுத்து வடிவில் தெரிவிக்கலாம் என்றும் தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. E20 என்னும் எத்தனால் எரிபொருள் எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம் இன்று 8:30 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது. வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவு தயாரித்து வழங்கும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி கலந்து கொண்டு எத்தனால் கலந்த எரிபொருளின் பயன்பாடு குறித்து விளக்கம் அளிக்கிறார். வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதைகள் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க. நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா.

0: சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
4: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
3: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
4: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: வணக்கம். குழலினும் யாழினும் இனியது மழலையின் சொற்கள் என்கிறார் வள்ளுவர். குழந்தையின் சொற்கள் மட்டுமின்றி குழந்தையின் மனதும் கூட. மனிதன் தன் அறிவு மற்றும் உடல் வளர்ச்சியால் எத்தனையோ சாதனைகளை புரிகிறான், எத்தனையோ வெற்றிகளை அடைகிறான். ஆனால் அவன் தன் குழந்தைமையை இழந்து விடுவதை உணர்வதில்லை. குழந்தைகளுக்கு நிரந்தர ஆசை, தோல்வி, பகை, வருத்தம், நிரந்தர மகிழ்ச்சி என்று எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஞானியை போல வாழும் வாழ்க்கை குழந்தைகள் பெற்றுள்ள வரம். பொற்குவியலே கிடைத்தாலும் போதாது என்று ஏங்கும் நாம் மண் குவியலில் மகிழ்ச்சி காணும் குழந்தைகளிடம் கற்க எத்தனையோ இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தை மனம் இருக்கும். அன்பு, இரக்கம், கருணை, மகிழ்ச்சி இவற்றால் நிரம்பிய அதை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். அமெரிக்காவின் மிக இள வயது அதிபரான தியோடர் ரூஸ்வெல்ட் வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்டவர். கரடி வேட்டைக்காக தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு சென்றார். எவ்வளவு தேடி அலைந்த போதும் ஒரு கரடி கூட கண்ணில் படவில்லை. அதிபரின் ஏமாற்றத்தை கண்டு பொறுக்க முடியாமல் அவரது வீரர்கள் எங்கிருந்தோ ஒரு குட்டி கரடியை பிடித்து வந்து ஒரு மரத்தில் கட்டி அதை சுடச் சொன்னார்கள். ரூஸ்வெல்ட் கரடியின் முகத்தை பார்த்து அதை சுடுவதற்கு மறுத்துவிட்டார். மாறாக கரடியை விடுவிக்க சொல்லி கட்டளையிட்டார். இச்செய்தி நாடு முழுவதும் பரவியது. மக்கள் ரூஸ்வெல்டின் அன்பு நிறைந்த குழந்தை மனதை எண்ணி பெருமிதம் கொண்டனர். ஒரு பொம்மை தயாரிப்பாளர் இந்த குழந்தை மனதை நினைவில் நிறுத்த ஒரு கரடி பொம்மை செய்து அதை ரூஸ்வெல்டுக்கு பரிசளித்தார். அவரது அனுமதியோடு அந்த கரடி பொம்மைக்கு அவருடைய பெயரையே வைத்தார். தியோடர் ரூஸ்வெல்டின் செல்ல பெயரான டெடி என்ற பெயரோடு இன்று எத்தனையோ குழந்தைகளை மகிழ்வித்து வருகிறது அந்த டெடிபியர் கரடி பொம்மை. பசுமரத்தாணி போல என்ற தொடரை நாம் அறிவோம். பிள்ளைகளின் மனதில் எதை போட்டாலும் அது அப்படியே பற்றி கொள்ளும். ஒரு பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதையைப் போல அது நன்கு விருட்சமாகும். அது ஒரு கள்ளம் கபடமற்ற வெள்ளை காகிதம். நாளைகளை பற்றி குழந்தை கவலைப்படுவதில்லை. நேற்றைகளும் அவர்களுக்கு முக்கியமில்லை. இன்று இப்பொழுது அவர்களுக்கு நிஜமாக உள்ளது. பெரிய பெரிய லட்சியங்களுக்காக அன்றாட மகிழ்ச்சிகளை அவர்கள் இழப்பதில்லை. ஒரு தட்டானோ, ஒரு பட்டாம்பூச்சியோ, ஒரு பூனையோ, ஒரு நாய்க்குட்டியோ அவர்களுக்கு போதுமானது. சின்ன மிட்டாயில் அவர்கள் பெரிய வழிகளை மறக்க பழகிக் கொள்கின்றனர். அவர்களுக்கு தேவைகள் குறைவு, அதனால் கவலைகளும் குறைவு. நம் எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். பெரிய ஆலமரத்தின் நிழலில் எப்படி சின்ன புல் வளராதோ அப்படித்தான் நம் மனதில் இருக்கக்கூடிய பேராசை, கோபம், வஞ்சகம் போன்ற வளர்ந்த மனித ஆசைகள் அந்த குழந்தைமையை துளிர்க்க விடுவதே இல்லை. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முயல்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதற்கு குழந்தைகளிடம் இருக்கும் மிட்டாய் மனது நமக்கு அவசியம் வேண்டும். நன்றி.
5: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய சொல்லாமது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
8: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.

0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு

0: பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: இனி நேர்கள் கேட்கலாம் இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கோ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திர மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, இதில் சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு மருத்துவ சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் நெல் பருத்தி சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள்.
7: பதிவு செய்யுங்கள்.
8: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே நட்டா, 3

0: முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்ப நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. நீங்க பாத்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேல நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்போ நிறைய கோரிக்கை வச்சுங்க. அந்த கோரிக்கை முழுவதுமே வந்து எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த

0: பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருனாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவணே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 6:40.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை.

0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
4: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்குது அப்படின்றதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் டாக்டர்?
5: அறிகுறிகள்னு பார்த்தா அதான் கிட்னியில் வலி ஏற்படும். அதாவது பின்பகுதியில், முதுகில் பின்பகுதி வலது இடது பக்கத்தில் வலி ஏற்படும். அந்த வலி முன்பக்கமும் பரவும். அது இல்லாமல் யூரின் அடைச்சடைச்சி போகும், மெலிசாக போகும். சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சல், கிருமி தொற்று வரும். யூரினில் சில நேரம் ரத்தம் போகும். இதுதான் வந்து காமனான சிம்டம். இதை தவிர வேறு எதுவும் தெரியாது.
4: இப்போ வந்து அந்த சிம்டமோட உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன சிகிச்சை முறை கொடுப்பீங்க?
5: ஃபஸ்ட்டு வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். யூரின்லே கிராஸாக ஏதாவது கற்கள், அந்த தாதுக்கள் ஏதாவது அதிகமாக இருக்கா. அது இல்லாமல் அல்ட்ராசவுண்ட் என்ன சொல்லப்படும் ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு வே. அதுதான் பேசிக் டெஸ்ட். அதில் தான் சைஸ் என்னன்னு தெரியும், எங்கே இருக்குன்னு தெரியும். சில நேரம் அல்ட்ராசவுண்ட்லேயே தெரியாத சில கற்களும் இருக்குது. அந்த மாதிரி கற்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கும்போது சிடி ஸ்கேன் எடுக்கப்படும்.
4: கல் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன டாக்டர் பண்ணுவீங்க?
5: கல்லோட சைஸு எந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றவாறு இதர் கரண்ட் மூலமா வெளியே குறைக்கலாம், இல்லைனா மருந்து மாத்திரை கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா யூரின் போற பாதை வழியா டியூப் உள்ள விட்டு கற்களை உடச்சி எடுக்கிறது. எதுக்குமே இல்லை, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வயிற்றில் தொலையிட்டு கல்ல வெள்ளை எடுக்கிற மாதிரி.
4: சரிங்க டாக்டர். அப்புறம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டா கூட கிட்னி ரிலேட்டடான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
5: உப்பு எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அது எல்லாமே கிட்னி வழியாக தான் ஃபில்டர் ஆகி வெளியேறி திருப்பி அப்சர்வ் பண்ணப்படுது. அது என்ன பண்ணோன்னா கிட்னியோட ஃபில்ட்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும். அப்போ கிட்னிக்கு இன்னும் ஒர்க்லோடு அதிகமாகும். ஸ்ட்ரெயின் அதிகமாகும் போது கிட்னி செயல் இழக்க வாய்ப்புகள் ஆரம்பிக்கும். உப்பு வந்து கிட்னிக்கு மட்டும் கிடையாது, இருதயத்துக்கும் நல்லது கிடையாது. எப்போ நம்ம உடம்புல உப்பு நிறைய செய்கிறதோ தண்ணி நிறைய செய்கிறோம். அது ரெண்டும் சில நேரம் வெறியேற்ற முடியாத நிலையில் இருக்கும்போது வந்து இருதயம் வந்து சிரமப்படும். ஸோ உப்புன்றது இருதயத்துக்கும் சரி சிறுநீரகத்துக்கும் சரி நல்லது கிடையாது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலும் சோடியம் குறைஞ்சி மயக்கம் அந்த மாதிரி ஏற்படும். எப்பவுமே உப்பில்லா சாப்பாடுன்னு எதுவும் கிடையாது. அரை உப்பு இல்லை கால் உப்பு எடுத்துக்கணும்.
4: பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிபி, சுகர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கிட்னி பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இப்போ பிபிக்கும் கிட்னிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு டாக்டர்?
5: அதாவது ரத்த கொதிப்பை நம்ம உடம்புல சீராக வச்சுக்கிறதே கிட்னி தான். கிட்னியில் இருக்கிற நிறைய வேலைப்பாடுகள் மெக்கானிசம் தான் நம்ம வந்து உடம்புல இருக்கிற ரத்த கொதிப்பை மெயின்டைன் பண்ணுது. ஸோ நம்ம ரத்த கொதிப்பு அதிகமாக ஆக கிட்னி அதை இன்னும் முயற்சி பண்ணி பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அதில் இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் அதிகமாகி பாதிப்புகள் அதிகமாகும். ப்ரெஷர் ரத்த குழாயில் ஏறும்போது கிட்னியில் ஃபில்டர் ஆகக்கூடிய எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் ஏறும். எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமானாலும் அதனால் பாதிப்புகள் அதிகமாகும். ஸோ எல்லா இடத்துலையுமே மொதல் வந்து ப்ரோட்டீன் வெளியேறும். அதாவது நார்மலாக ப்ரோட்டீன் நம்ம உடம்புலேருந்து கிட்னி மூலமாக வெளியேறது 150 மில்லிகிராமுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் இந்த பாதிப்புகள் சுகரோ ப்ரெஷரோ வர பேஷண்ட்டுக்கு முதல் கிட்னி பாதிப்புன்னு பார்த்தோம்னா வெளியே எதுவுமே தெரியாது. யூரின் டெஸ்ட்ல மட்டும் யூரினில் ப்ரோட்டீன் ப்ளஸ் அதாவது ப்ரோட்டீன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். புரதச்சத்து 150 மில்லிகிராம் அதாவது 1 கிராமுக்கு மேலே போகுது அப்படின்னா ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமும் நம்ம சர்க்கரையும் ப்ரெஷரும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலன்னா கிரியேட்டினின் சொல்லக்கூடிய ரத்தத்தில் உப்பு கூடி அது அப்படியே படிப்படியாக கூடி டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஆரம்பத்திலே நம்ம வந்து சுகர் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் சிறந்த வழி கிட்னி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு.
4: சுகரும் அதே மாதிரி தானே டாக்டர்?
5: ரெண்டுமே அதே தான். ரெண்டுமே கிட்னியில் வந்து ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் அதாவது கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ஒர்க்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. அது அதிகப்படுத்துறதால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஸ்ட்ரெயின் அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ ஒர்க்லோட தாங்க முடியாமல் டேமேஜ் ஆகிட்டே வரும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை.

0: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
0: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியும் விளம்பரதார டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இணைந்திரங்கள், மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. இது இசை தூரிகையில் அறிவியல் துளிகளும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர் நெஞ்சங்களை இசையால் வருட வருகிறது இசை தூரிகை. முதல் வருடல் நினைத்தாலே இனிக்கும் படத்திற்கான பாடல்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
5: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஷேக் டெக்ஸ்ட் நியூ ஷேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பும் பூமெக்ஸ்.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: நாளை காலை 6:45 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் 6:55. மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
11: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: நாளை காலை 7 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மனதோறும் இழும் மகிழ்வளைது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை தூரிகையில் அறிவியல் தொழில்களோடு சேர்த்து. சூரியனின் மேல் குரோமோஸ்போயரில் அமைந்திருக்கும் மேடியன்ஸ் பிளாஸ்மா ஓட்டத்தை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து உள்ளனர். இது செயற்கைக்கோள் வழி செலுத்துதல், தகவல் தொடர்பு மற்றும் மின் தொகுப்புகளை பாதிக்கும் விண்வெளி வானிலை பற்றிய புரிதல்களை மேம்படுத்த உதவுகிறது.

0: சாம்ராஜ்ய உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இசைத்துறையில் அறிவியல் துளிகள். மனித மூளை, அது ஒரு அதிசய கணினி. மனித மூளை சுமார் 1.3 முதல் 1.4 கிலோ எடை கொண்டது. இதில் சுமார் 86 மில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன. ஒரு நாளில் 1000 அதற்கும் மேற்பட்ட சிந்தனைகளையும் தகவல்களையும் செயலாக்கும் திறன் கொண்டது மூளை.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால். இது இசை தூரிகையில் அறிவியல் துளிகளும். பூமியின் வயதானது அறிவியலாளர்களின் கண்டுபிடிப்பின்படி பூமி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இந்த வயது எதை வைத்து அளவிடப்படுகிறது என்றால் பாறைகள் மற்றும் விண்கற்களின் ஆய்வுகளின் அடிப்படையில் இது கணிக்கப்படுகிறது.

0: நேயர்களை இதுவரை மகிழ்வித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இனி நேர்கள் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 30,30 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு 1 பூங்காவிற்கு 1,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1,264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 7 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று

இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னித்தாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னித்தாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக

0: அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல் நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் 16 தொடங்கி 27 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 7:25.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேயர்கள், இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: அங்கு மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.

0: மேலுமின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
2: உழவர்களுக்கு
3: ரேவதி அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சொல்றீங்களா?
0: என்ன கேட்க வந்தியோ கேளு, தாராளமா சொல்றேன்.
3: ஏங்கா, எந்த மாடு வாங்கினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்க்கா?
0: இதுக்கு நான் பதில் சொல்றது இருக்கட்டும், இப்ப எதுக்கு உனக்கு இந்த கேள்வி? அதை எனக்கு கொஞ்சம் சொல்ல.
3: நேத்து அம்மாவும் அப்பாவும் வீட்டுல மாடு வாங்குறதா பேசிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம வாங்குற மாதிரி என்னென்ன மாதிரியான மாட்டு வகை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு ஓடி வந்தேன்க்கா.
0: ஓ, நல்ல விஷயம் சித்ரா. மாடு வாங்க போறீங்களா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 5 வகையான பசுவினம் இருக்கு, 2 வகையான எருமையினம் இருக்கு. இப்ப பசுவினம்னு பாத்துக்கிட்டோம்னா காங்கேயம் சொல்லலாம். இது பொதுவா திருப்பூர் மாவட்டத்து மாடுன்னு சொல்லலாம். உடம்ப பார்த்தீங்கன்னா நடுத்தர உடம்பா இருக்கும். இதோட காலையெல்லாம் சாம்பல் நிறத்துல தலை, கழுத்து, திமிழு, தோள்பட்டை,

0: வகையான பசுவினம் இருக்கு, ரெண்டு வகையான எருமையினம் இருக்கு. இப்ப பசுவினம்னு பார்த்துக்கிட்டோம்னா காங்கேயம் சொல்லலாம். இது பொதுவாக திருப்பூர் மாவட்டத்து மாடுன்னு சொல்லலாம். உடம்பை பார்த்தீங்கன்னா நடுத்தர உடம்பாக இருக்கும். இதோட காலையெல்லாம் சாம்பல் நிறத்தில், தலை கழுத்து திமிழு தோள்பட்டை அப்புறம் உடலோட பக்கவாட்டிலெல்லாம் கருஞ்சிவப்புலேருந்து கருப்பு நிற திட்டு திட்டாக இருக்கும். இதோட கொம்பை பார்த்தோம்னா வெளிப்புறமாக நீண்டு இருக்கும். இப்போ எருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட உடல் எடைய போல 10-20 கிலோமீட்டர் தூரம் ஓய்வில்லாமல் இழுக்கும் திறம் உடையதுமா இது. அப்புறம் இன்னொரு ரகம் உம்பளச்சேரி. இது பொதுவாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டதுன்னு சொல்லலாம். நடுத்தர உடலமைப்பு காளைகள்லாம் கரும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். பசுக்கள் எருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும்.
1: சரிங்கக்கா. அப்புறம்
0: குட்டையாக இருக்கும், கூர்மையான நடுத்தர தடிமம் கொண்ட கொம்புகளாக இருக்கும். நெத்தியில் வெள்ளை நிற நட்சத்திர அமைப்பில் பொட்டு மாதிரி இருக்கும். காலெல்லாம் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். வண்டிக்கு பயன்படுத்தணுன்னா 6-7 மணி நேரம் ஓய்வில்லாமல் உழைக்கிற திறமை உள்ளது இந்த மாடுங்க. இதை பொதுவாக உழவுக்கு சிறந்த இனம்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா?
0: ஆமா சித்ரா, இன்னொரு ரகம் இருக்கு.
1: அது என்ன ரகம்க்கா?
0: பர்கூர்னு சொல்லுவாங்க.
1: பேரே வித்தியாசமா இருக்கேக்கா.
0: ஆமாம்மா, இது மலைப்பாங்கான ஊர்ல தான் இந்த மாதிரி வகை மாடுங்கள்லாம் இருக்கும். இதுவும் உழவுக்கு சிறந்த இனம்னு சொல்லலாம். பொதுவா இளசவப்பு நேரத்துல வெள்ளை வெள்ளை திட்டுக்களோட இதோட உடலமைப்பு இருக்கும். கொம்புலாம் பார்த்தீங்கன்னா முன்னோக்கியும் பின்னோக்கியும் மேல் நோக்கியும் வளர்ந்துருக்கும். இந்த மாடுங்களை பொறுத்தளவுக்கு சிறப்பாக சொல்லணும்னா எல்லா தட்ப வெப்ப நிலையிலையும் வளருமா. அதே போல பராமரிப்பு செலவும் ரொம்ப கம்மிமா இதில்.
1: சூப்பராக இருக்கேக்கா.
0: இரு இரு, இன்னும் ரெண்டு மாட்டு வகைகளும் இருக்குல்ல, அதையும் சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: புலிக்குளம்னு ஒரு வகை. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு காங்கேய மாட்டினத்தை ஒத்ததுன்னு சொல்லலாம். சின்ன உடலமைப்பாக இருக்கும், வலிமையாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். இதோட காளைகளை பார்த்தீங்கன்னா கரும் சாம்பல் நிறத்தோடு இருக்கும். பசுக்கள்லாம் வெண்ணிற சாம்பல் நிறத்தோடு இருக்கும். உடலெல்லாம் செவப்பு அல்லது பழுத்த நேரத்தில் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாட்டை செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அந்த அஞ்சாவது ரகம் என்னக்கா?
0: அதுவா? அதுதான் ஆலப்பாடி.
1: என்னக்கா ஆலப்பாடியா? ஏதோ ஊர் பேர் மாதிரி இருக்கு.
0: எல்லாம் ஊரை ஒத்த பேரில் தாம்மா வைப்பாங்க. பொதுவாக இதுவும் சாம்பல் நேரத்தில் இல்லை இளம் மஞ்சள் நேரத்தில் இருக்கும். தலைமையில் நெருக்கமாக அதோட கொம்பெல்லாம் இருக்கும். விவசாய வேலைக்கும் வண்டி இருக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே பசு இனம். இப்போ எருமை இனம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா
1: அக்கா, எனக்கு பசு இனத்தை பற்றி மட்டும் போதும்க்கா. எருமை இனத்தை பற்றி நான் இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன்.
0: அதுவும் சரிதான் சித்ரா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தரா.

0: நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: செல்வேகா, இந்த பூங்கொடி, ரேவதியக்கா, உமாக்கா, இவங்களெல்லாம் எங்கேயாவது பாத்தீங்களா?
5: அவங்களாம் நான் பார்க்கவே இல்லை சுபா.
4: அப்படியா? இந்த துளசியக்காவை கூட கண்ணில் காணோம். எல்லாம் எங்கக்கா போயிருக்காங்க?
5: அதானே எனக்கும் தெரியல. நம்மளை கூப்பிடாம ஏதாவது பயிற்சி வகுப்புக்கு போயிருப்பாங்களா?
4: இல்லைக்கா, பயிற்சிக்கு போற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்மளையும் கூப்பிட்டுருப்பாங்களே. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்களோ?
5: அப்படி இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களே. ஏன் சுபா நீ அவங்களெல்லாம் இப்போ தேடிட்டு இருக்க?
4: என்ன செல்வியக்கா, விவசாய நிகழ்ச்சி போடுற நேரம் ஆயிடுச்சுல, அதுவும் இன்னைக்கு நெல் பருத்தி சாகுபடியை பத்தியா? மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர்ல இருந்து பி ரமேஷ் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களா? நம்ம எப்போதும் நிகழ்ச்சியை ஒன்னா உட்காந்து கேட்டு தானே வழக்கம்.
5: ஓ, அதுக்காக தான் தேடிட்டு இருக்கியா சுபா?
4: ஆமாங்கா.
5: சரி வா சுபா, இவங்க எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு நம்ம நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி சரி, ரேடியோவை வையி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நமது நிலையத்திற்கு நெல் மற்றும் பருத்தி சாகுபடி செய்கிற திருக்கடையூரை சேர்ந்த பி ரமேஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்களை இப்போ நாம் சந்திப்போம். ஐயா வணக்கம்.
6: வணக்கம்மா. நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன், செயற்கை விவசாயம் பண்ணுறேன். செயற்கை விவசாயங்கிறது அந்த கடல் தண்ணி மற்றபடி இந்த கெமிக்கல் தண்ணி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நம்ம செயற்கை விவசாயம் பண்ணுறோம். பாதிக்கப்படாத இயற்கையாக உள்ள மண்ணுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இதில் வந்து மாப்பிள சம்பா இயற்கை விவசாயம், அடுத்தது நம்ம பழைய ரகமான சீரக சம்பா. கருப்பு கவுனிங்கிறது நாங்கள் பண்ணல, மாப்பிள்ளாம் பண்ணுறாரு. சீரக சம்பாங்கிறது வந்து அது சீரகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சீரக சம்பா நல்லாவும் நமக்கு, அதாவது வயசானவங்களுக்கு செரிமானத்தன்மையை கொடுக்கும். ஒரு 70 வயசு 80 வயசு உள்ளவங்களுக்கு ஒரு வேளை சாப்பிடுவாங்க கூடிய முட்டம். அந்த ஒரு வேளை சாப்பாடே அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்கும். கூடிய முட்டம் அவங்க வந்து அதிகமாக வேலை செய்யறதுக்கு, ஒரு சில பேர் வேலை செய்வாங்க, ஒரு சில பேர் வீட்டிலே இருப்பாங்க. அதுமாரி உள்ளவங்களுக்கு, வீட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு, வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு சீரக சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, தூயமல்லி, சேலம் சன்ன ரைஸ்னு சொல்லுவாங்க, அது மசூரி அப்படிலாம் நிறைய வயதில் இங்கிலீஷ்லாம் வருது.
5: நீங்கள் இது எல்லாமே பயிரிடுறீங்களா?
6: இதில் வந்து ஒரு சில ரகங்கள் நாங்கள் பண்ணுவோம்.
5: பண்ணுறீங்க?
6: ஏன்னா எங்களுடைய விவசாய சங்கத்தில் அதை நாங்கள் இதை கலந்து ஆலோசனை பண்ணுவோம். இது எதுக்கு எப்படி கலந்து ஆலோசனை பண்ணுவோம்னா, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம நிலப்பகுதி, இந்த வருடம் வறண்ட வானிலையாக இருக்குது. கடந்த வருடம்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் இந்த June 12 தண்ணி வந்துடும். இந்த வருடங்கள் கொஞ்சம் தாங்கி போயிட்டுருக்குது. காரணம், நம்ம ஒரு சில இடங்களில் தண்ணி வந்துடும், மேட்டூரில் ஒரு சில இடங்களில் வராத காரணத்தில் அந்த வறண்ட வானிலை இல்லாத இருக்கும். அதுமாரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையோட அமைப்பு, நிலத்தோட அமைப்பு நம்ம இந்த நேரங்களுக்கு ஏற்றுக்கும்.
5: ஓஹோ.
6: இல்லைன்னா ஏற்றுக்காது. அதில் சில பூச்சிகள்லாம் அடிச்சிடும், இல்லைன்னா நாள் பின்னாடி போயிடும், இல்லைன்னா முன்னாடியே மழை பின்னாடி பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பயிர் நல்ல நெல் வளர்ந்து படுத்த சாஞ்சி போட சூழ்நிலை வந்துடும். அதில் முளைச்சி நமக்கு அறுவடைக்கு ஏற்றாத போல் வராது. அதனால் அதேமாரி சிரமத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நாங்கள் அந்த விவசாய சங்கத்துலேயும் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டத்திலையும், விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலையும், நாங்கள் விவசாய வேளாண் அலுவலர்கள் முன்னிலையில் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரகங்களையும் பிரிந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள விதைகளை மானிய விலையில் வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து இது உங்களுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய செயல்பாடு தான் நான் சொல்றேன். இது நான் செய்யறது மட்டும் இல்ல, நீங்களும் அதே மாதிரி விவசாயிகளும் அதே மாதிரி ஆலோசனை பண்ணி அந்த மாதிரி ரகங்களை
5: தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணணும்னு சொல்றீங்க.
6: கலந்து பேசி அதே மாதிரி செஞ்சா ஒரே டைத்துல உங்களுக்கு அந்த பேரிடர்பாடுங்கிறது இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இன்சூரன்ஸ் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இடர்பாடு ஏற்பட்டு போயிடுச்சுன்னா, இடர்பாடு நல்லபடியாக இருந்துட்டுனா நமக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. இந்த நெல்லையை நமக்கு பலமாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அதை கவர்மெண்ட்ல விற்கிறோம், பிரைவேட்ல விற்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க போறோம். கலந்து ஆலோசனை பண்ணி தான் செய்யணும். விலை நிர்ணயத்துக்கும் விவசாய சங்கத்தையும் மற்றபடி அரசு அலுவலையும் கூப்பிட்டு, எந்த இடத்துல மார்க்கெட் ரேட் எப்படி போகுது, இந்த ரகத்துக்கு எப்படி போகுது, இதை வந்து வெளியிருந்து நம்ம கூப்பிடலாமா, வெளில வியாபாரிகளை வந்து எடுத்துட்டு போய் அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி நம்மள்ட்ட எடுத்துப்பாங்களா, எந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க, நம்ம இவ்வளவு செலவாயிருக்க, இதுக்கு மேலதான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பண்ணி கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் சாக சிறந்தது.
5: அதாவது வந்து

0: விவசாயிகள் வந்து கலந்து ஆலோசித்து நன்மை தீமைகளை வந்து பேசி தீர்த்து ஒரு விதை நேர்த்தி பண்றதா இருந்தாலும் விவசாயம் பண்றதா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்புக்கு வரணும்.
1: அதுக்கு உங்க வானிலை எங்களுக்கு அதிகமா ஒரு பெரிய உறுதுணையா இருக்குது. சாயந்தரம் நீங்க நாங்க வயலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த கொஞ்சம் ஓய்வு டயத்தை எடுக்கும் போது சற்று நேரம் உங்க காலைக்கால் பண்பலையே அங்க நீங்க கொடுக்குற அறிவுரையை நாங்க அதை பயன்படுத்துறோம். நீங்க சரியான டயத்துல சரியான நேரத்திலயும் சமயத்துல சொல்றீங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்குது.
0: இப்ப மாப்பிள்ளை சம்பா வந்து பயிரிடுற காலம் என்ன, மண்ணை எப்படி வளப்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல.
1: மாப்பிள்ளை சம்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம சம்பா பயிர் தான் அது. சம்பா பயிருங்கிறது குறுவை பயிர், சம்பா பயிர் ரெண்டா பிரிக்கணும்ல, அதுல சம்பா பயிர். சம்பா பயிருங்கிறது நீண்ட கால பயிர்கள். அந்த நீண்ட கால பயிர்களுக்கு ரொம்பவும் தண்ணி இருக்காத, மீடியமா முதல்ல தண்ணி இருக்கணும். அதிகம் தண்ணி இருக்காத, மீடியமா இருக்கணும். தண்ணி வடியக்கூடிய பொசிஷன்ல ஸ்டார்டிங்ல இருக்கணும்.
0: இதுக்கு நீர் மேலாண்மை எப்படி?
1: நீர் மேலாண்மை பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ஒரு அதிகம் ஒரு 5 ஏக்கர் 12 ஏக்கர் சாவடி பண்றோம் அப்படின்னா ஒரே டயத்தில் வயலை அழுத்தியும் சமன்படுத்தி தண்ணி வயலில் நிற்காத அளவுக்கு மட்டம் பண்ணி ஒரே நேரத்தில் சீராக விரப்பி வச்சோன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத குடிய மட்டும் குண்டு கோயிலில் தண்ணி இருந்தால் கூட போதும், சரசரனு மாப்பிள்ள சம்பா முளைச்சி வந்துடும். இதே மற்ற நெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கோ 51 அதுமாரி முளைச்சி வருது, இந்த 7T51 அதுவும் இதுமாரி முளைச்சி வருது. அது வந்து ஒரு சில இடத்துகளுக்கு அது நல்லா இருக்குது. ஏற்கனவே நம்ம பண்ணது வந்து இதேமாரி இடத்துகளுக்கு நம்ம பிபிடி அந்த ரகத்தை ஆந்திரா ரக நெல்களையும் கர்நாடக பொண்ணிகளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து அதிக பூச்சிகள் வந்துடுது, அதுக்கு அதிக மருந்து அடிக்க வேண்டியிருக்கு, அது அதிக லாபமும் இருக்க மாட்டேங்குது. இந்தியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தேடி எங்கள்கிட்ட மார்க்கெட்டு வந்து வாங்குவாங்க, லாரியை உணர்ந்து போட்டு முதலாளியாக உட்காந்துருந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி மட்டும் வாங்குறதால காய வச்சு சுத்தப்படுத்தி கொடுங்க இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் அது சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது.
0: அதாவது வந்து மகசூலுக்கு ஏற்ற ஒரு லாபம் உங்களுக்கு
1: லாபம் கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி ஐயா, இப்போ வந்து நீங்கள் மாப்பிள்ள சம்பா பயிர்றதுனால உங்களுக்கு நல்ல மகசூலும் லாபம்.
1: மாப்பிள்ள சம்பா இதேமாரி இந்த பிபிடிஐ பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம், அது நல்ல ஈல்டு கிடைக்குது, நல்ல நமக்கு ஆரோக்கியமான ஒரு தரமான ஒரு பயிராகவும் இருக்குது. தண்ணி எவ்வளோ நின்னாலும் கவலைப்பட வேணாம், கூடிய மட்டும் 1 அடி தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம வயலுக்கு 3 அடி அகலத்தில் வரப்போ அகலப்படுத்தி தண்ணியை வெளில போகிற அளவுக்கு மடையை மிரித்து வயலை நல்லா அகலப்படுத்தி பயிர்களை ஓட்டமாக வச்சு நடணும், நெருக்கி மண்ணோட நடக்கூடாது. அப்போ தான் தூர் விட்டு நல்லா வளர்ந்து அதிக கதிர் வெடித்து நல்லா நமக்கு மகசூல் தரும். பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக பூச்சிலாம் இருக்காது.
0: சரி ஐயா, இப்போ பூச்சி மேலாண்மைக்கு என்ன பண்ணுறீங்க?
1: பூச்சி மேலாண்மைக்கு தான் நாங்கள் இந்த பஞ்சகாவியம் அதை பயன்படுத்துகிறோம்.
0: பஞ்சகாவியம் நீங்கள் தயாரிக்கிறீங்களா?
1: தயார் பண்ணிவிடுவோம். எங்களால் முடியல, 4 ஆகும், 10 நாள், 5 நாள் ஆகும் பஞ்சகாவியம் தயார் பண்ணுறேன், நமக்கு போதிய
0: நேரம் இல்லை.
1: அப்படி இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் நமக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சொந்தம் உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தில் பதிவிட்டோம்னா இந்த ரேட்டு இந்த இடத்துல வந்து வாங்கிப்பாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்து கைத்தறி பாடம் மூலியமாக அடித்து உடனே அதுக்கு பூச்சி கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த பஞ்சகாவியத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராது இருந்ததுன்னா கூடிய மட்டும் பூச்செல்லாம் அழிஞ்சிடும்.
0: சரி ஐயா, இப்போ வந்து நீங்கள் நடவு நடுறதுக்கும் விதை விடுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துகிறீங்களா, விவசாய ஆட்களை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா?
1: மழை இல்லைன்னா நம்ம சாதாரணமாக விரப்பு விட்டுட்டு டிராக்டர் ஓட்டிட்டு மட்டம் பண்ணிட்டு முடிஞ்சிடலாம். மழை அதிகமாக இருந்து பயிர்களை முடியலன்னா அதுக்கு ஆளுக்களை அதிகமாக பயன்படுத்தணும். அது நாற்று விட்டு நாற்று பறித்து ஆளை வச்சு தான் பறித்து நடணும். மாப்பிள்ள சம்பா பொறுத்த வரைக்கும் மிஷின் நடவெல்லாம் நட முடியாது, ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்குள்ளே பயிர் இருந்தால்
0: தான்
1: இயந்திரத்தை நடவு நட்டு பயன்படுத்தலாம். இல்லைன்னா அதை நம்ம அதை பயன்படுத்த முடியாது. இது ஆளுக்களை வச்சு தான். இதே 3 இன்ச்சு வளரக்கூடிய பயிர் ஒருச்சான் தாண்டி வளர்ந்துடும், அது இன்னும் 2 நாள் விட்டுருந்தோம்னா 1 அடி வளர்ந்துவிடும். அது உடனே படித்து நீங்கள் அதை நட்டு அது பார்த்தீங்கன்னா மேலே தான் தூக்கிட்டு வரும், நல்லா ஆழத்தில் ஊணணும், மேலே வச்சு ஊழ முடியாது. அந்த மற்ற நெல்களை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இதை கொஞ்சம் ஆழமாக ஊணணும், மேலெலாம் வைக்க முடியாது, தண்ணி அதிகமாக ஓடக்கூடாது. நடுவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி உள்ளார அளவுக்கு சீர்மையாக நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டு, கவனமாக பார்க்குறது என்னன்னா தண்ணி அதிகமாக போகாதையும் தண்ணி அதுக்குன்னு குறைவாக இருக்காதையும் கால அளவை பார்த்து தண்ணி செயற்பட்டு நம்மளால் முடியலன்னா இன்னொரு ஆளுகளை வச்சுக்கிட்டு சீராக தண்ணியை வச்சு மெனக்கிட்டுக்கிட்டு தண்ணி வடிக்கட்டிகிட்டு இருக்கணும். அது நேரத்தில் வளர்ந்துட்டு அப்படின்னா எவ்வளோ தண்ணி உள்ளே போனாலும் கவலை இல்லை, சரசரன்னு பயிர் வளர்ந்துடும். நிலம் வளர நீர் வளரன்னு சொல்கிறாங்களே, பயிர் வளரன்னு பயிர் வளர்ந்துக்கிட்டே போகும். அது உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்ல. எவ்வளவு காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் கவலை இல்லை, சாயம் செய்யாது.
0: எத்தனை ஏக்கர்ல ஐயா மாப்பிள்ள சம்பா பயிரிட்டு இருக்கீங்க?
1: சென்ற ஆண்டு நான் சம்பாவுக்கு பயன்படுத்திட்டேன், அது நான் போட்டிருந்தேன், 1.5 ஏக்கர் போட்டிருந்தேன், அது நல்ல மகசூல் கிடைச்சது. இன்னும் விதைகள்லாம் வச்சிருக்கிறேன், அதை நம்ம திருப்பி இந்த பட்டத்துக்கு அது நமக்கு வாட்டமா இருக்கும். அதே மாதிரி என்னை போல இந்த இயற்கை விவசாயம் பண்றவங்க எல்லாருமே என்னை போல தான் செய்யறாங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனைப்படி தான் நானும் செய்யறேன். அப்பப்ப வேளாண்மை அலுவலர்களை வச்சு அவங்களையும் நாங்கள்
0: ஆலோசனை
1: செய்கிறோம்.
0: இப்போ வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி மாப்பிள்ளை சம்பா நெல்லை உற்பத்தி பண்ணுறதா சொல்கிறீங்க. மாப்பிள்ளை

0: சம்பா அரிசியால் கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு சொல்லுவீங்க?
1: மாப்பிள்ள சம்பாவோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை காலையில சாப்பிட்டா போதும், மத்தியானம் சாப்பிட தேவையில்ல, நைட்டு போய் திருப்பி சாப்பிட்டா போதும். உடம்புல உங்களுக்கு அந்த டென்ஷன், படபடப்பு, ஒரு பயம் எதையும் தீர்த்துறோம். பச்சை தண்ணி குடிச்சாலே போதும். நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க தேவையில்ல. ஒரு மோர் குடிச்சிட்டு, நம்ம அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, மோர் நாட்டு வெங்காயம் சொல்லுவாங்க, பச்சை மிளகாய் சாப்பிட்டு ஒரு பழைய சாப்பிட்டு இருந்தது, அதுமாரி ஒரு இயற்கையான ஒரு உணவு மாப்பிள்ள சம்பா.
0: எவ்வளவு காலகட்டம் ஆகும் ஐயா?
1: இதுல நவீனமா பாத்தீங்கன்னா, ஒரு 140 to 160 நாள் வரைக்கும் வரும். சமயத்துல தண்ணி இலவில இருந்துருந்ததுன்னா மோதிர சாஞ்சி கீழே படுத்துறோம், ஒருத்தர கதிர் வந்து திருப்பி அந்த கதிர் வீணா போவாது, அது அப்படியே முத்தம் செய்யாது, மீடியமா இருக்கும். திரும்பி ரெண்டாவது கதிர் வந்து அது முத்தி, இது முத்தி ஒரே இடத்துல ரெண்டு தரையும் இருக்கலாம்,
0: அறுவடை
1: செய்யலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். அறுவடைக்கு நேரம் ஆகும். ஒரு மிஷின் வச்சு இறக்குறோம்னா மிஷினும் பொறுமையா ஓட்டணும், அது நெல் கொட்டாத பாத்துக்கணும், கூடயே நம்ம நின்று அந்த நெல்லை குடிமட்டு அப்பப்போ ஃபுல் பண்ணி வாங்கி நம்ம சேகரம் பண்ணி வச்சுக்கணும்.
0: சேகரிக்கிற அந்த நெல்லை வந்து உங்களுடைய உபயோகத்துக்கு போக மீதியை வந்து எப்படி நீங்கள் வந்து விற்பனை செய்கிறீங்க?
1: இப்போதைக்கு நம்ம நெல் இப்போதைக்கு பயன்படுத்துறது நம்ம வந்து போதுமானதை நம்ம வச்சுக்கிறோம், வசதிக்கு வச்சுக்கிறோம். நம்ம நண்பர்களுக்கும் கொடுக்குறோம். இது இந்த நெல்லுகளை பற்றி இப்போ நம்ம இப்போ இந்த வானிலையில் பகிர்ந்துக்கிறோம். இதே நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, இதே மாதிரி உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு இந்த நெல்லுகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன செய்யலாங்கன்னு அவங்களும் ஐடியா கொடுப்பாங்க. நம்மளும் வந்து விவசாய பாதுகாப்பு சங்கம், விவசாய கூட்டு இயக்கம், அடுத்தது உழவர் உற்பத்தியாளர் குழு, இவங்களை வந்து நம்ம தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்ளணும்னா எந்த இடத்துல வந்து நமக்கு சரியான விலை கிடைக்குது,
0: விலை கிடைக்குதோ, எங்கே இதை வாங்குறது,
1: கூடிய முடிவு அரிசி அரிசி தான் எல்லாம் விற்கிறாங்க. நெல்லா விற்கிறது இல்லை. நெல்லா விற்றா தான் கொஞ்சம் லாபம் கம்மி, அரிசி அரைச்சி விற்றா லாபம் அதிகம். நாங்கள் கூடிய மட்டும் நெல்லா விற்றுருவோம், அதிகமாக நம்மளால் மெனக்கெடுக்கிறது இதில் இருக்க முடியாது. அதனால நெல்லா விற்றுருவோம். நெல்லா விற்றா நமக்கு ஒரு காசு அதிகமாக கிடைச்சிரும். அடுத்தது நம்ம இந்த எள்ளு சாகுபடி, கடலை சாகுபடி, பருத்தி சாகுபடிக்கு நம்ம ஃப்ரீயாகி போயிடலாம்.
0: ஃப்ரீயாகி போயிடுவீங்க.
1: இப்போ ஒரே நெல்லை ரொம்ப வச்சுக்கிட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதை நம்ம அரிசி ஆக்கிட்டு விற்றுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு உள்ள காலங்கள், நமக்கு நேரங்கள்லாம் ஃப்ரீ கிடைக்காது.
0: சரி ஐயா, இப்போ வந்து இயற்கை விவசாயத்தின் மூலம் மாப்பிள்ளைச்சம்பா நெல் வந்து உற்பத்தி செஞ்சு அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துறீங்க.
1: இது கூட நீங்கள் வெள்ளை புண்ணியும் பயன்படுத்தலாம்.
0: வெள்ளை புண்ணியும்
1: இதே மாதிரி உங்களுக்கு இது 160 நாள்னா அது 150 நாள், 140 நாள். இது ஒரு 6 to 5 feet வளரக்கூடிய நெல் மாப்பிள்ள சம்பா. அது 4 to 5 feet வளரும். அதுவும் பார்க்க அருமையாக இருக்கும். வயலில் பார்த்தாலே ஒரு செழுமையாக நல்ல ஒரு அந்த பாரம்பரிய அந்த காலத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதுமாதிரி சூழ்நிலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அதுமாதிரி உள்ள இயற்கையான தத்ரூபத்தை இந்த வயல்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது நம்ம மட்டும் அதை பயன்படுத்துறது இல்லை, கூட உள்ள பறவைகள், மயில், சிட்டுக்குருவி, இதெல்லாம் சிட்டுக்குருவில் அழிஞ்சிட்டுமாங்க. இந்த வெள்ளைப்பொண்ணி மாப்பிள்ள சம்பளம் போட்டிங்கன்னா 5000 சிட்டுக்குருவியில் இந்த 5 acres எல்லாம் ஒரே இடத்துல உள்ள புந்துடும். உள்ள புந்து அந்த இது என்னதான் செய்யும் தெரியாது, ஒரே கூட்டமாக உள்ள இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக பொழுது போயிடும். அவ்வளவு கடலில் இருந்தாலும் நீங்க அதை இயற்கையை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் போயிடும். இதில் நரி உள்ள இருக்கும்.
0: நஷ்டம் வராது.
1: நம்ம வாழ்றத அது எல்லாம் சேர்ந்து இயற்கை விலங்குகளும்
0: உதவி செய்யறீங்க,
1: அது நமக்கு ஒரு
0: மகிழ்ச்சியை
1: தருகிறது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நிலவளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரியா? நெல் மற்றும் பருத்தி சாகுபடி செஞ்சிட்டு இருக்க மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ்ங்கிறவங்க அவங்களுடைய நிலத்துல மாப்பிள சம்பா, சீரக சம்பா மற்றும் பொன்னிரக நெல்களெல்லாம் உற்பத்தி செஞ்சிட்டு இருந்தவங்க. இப்ப மாப்பிள

0: சம்பா தான் பயிரிட்டு இருக்காங்களாம். அதுவும் உப்பு தண்ணி பாயிற நிலத்தில், செயற்கை முறையில் விவசாயமும் நல்ல தண்ணி பாயிற நிலத்தில் இயற்கை முறை விவசாயத்தையும் அவங்க பண்ணிட்டு வராங்களாம்.
1: அக்கா, இவங்க சாகுபடிக்கு தேவையான விதைநெல்லாம் விவசாய சங்கத்தில் உள்ள விவசாயிகளை ஆலோசித்து தான் வாங்குவாங்களாம். மற்றவங்களோட விவசாய அனுபவத்தையும் எவ்வளோ சரிவர கேட்டு பயன்படுத்திக்கிறாங்க பார்த்தீங்களாக்கா.
0: அப்படி தான் இருக்கணும்.
1: இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இவங்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்க. விதைக்கிறதுலேருந்து நடவுலேருந்து அறுவடை வரைக்குமே எந்தெந்த விஷயங்களில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியுமோ எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறாங்க.
0: சுபா கேட்டியா, மாப்பிள்ள சம்பா பயிரிட்ட நிலத்தில் அந்த நெல்மணிகளை சாப்பிட்றதுக்காக மயில், சிட்டுக்குருவிங்க, நரி கூட வருமா சுபா?
1: ஆமாக்கா, இந்த மாதிரி விலங்கினங்களும் பறவை இனங்களும் வரத பயிரை சேதாரம் படுத்துதுன்னு அவங்க வருத்தப்பட்டு சொல்லலை. அதையும் ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க.
0: இது கூட அந்த பறவை இனங்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிச்சதா அவங்க நினைச்சுக்கிறாங்க போல.
1: சரி வாங்கக்கா, அடுத்த பகுதியை கேட்கலாம்.
0: இப்போ வந்து நீங்கள் பருத்தியும் பயிரிடுறேன் அப்படின்னு, வெள்ளை தங்கம்னு அழைக்கப்படுற அந்த பருத்தியை வந்து எப்படி வந்து பயிர் செய்கிறீங்க? எத்தனை ஏக்கர் நிலத்தில் நீங்கள் பயிர் செஞ்சீங்க? அதனால் உங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன, எப்படிலாம் சொல்லுங்கள்.
2: பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல ஒரு இந்த நெல்லுகளை அறுத்துட்டு விரல் ஊன்னா ஒரு 1 இன்ச் விரலில் பூமியில் ஊனும்போது, தரையில் ஊனும்போது, நிலத்தில் ஊனும்போது அதில் 1 இன்ச் ஊனுக்குள்ளே அந்த பருத்தி வரையை நம்ம உள்ளே செய்கிறோம். பதமான ஈரப்பதம் இருக்கணும், கையில் அந்த சேர் ஒட்டக்கூடாது.
0: ஓஹோ,
2: ஒட்டாத மேலே நம்ம மணல் வச்சு அதில் மூடி அதை ஊனிடுறோம்.
0: பயிரை அறுவடை செஞ்ச உடனே அதே நிலத்துலேயே நம்ம வந்து பருத்தியை போட்டுடலாமா?
2: தாராளமாக போடலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ இந்த மாப்பிள்ள சம்பா பயன்படுத்துறதுல கீழே படுத்துட்டுனா நீங்கள் அதில் பருத்தி பயன்படுத்த முடியாது. இதே வெள்ளைப்பொண்ணி நீங்கள் பயன்படுத்தினா கீழே படுத்துட்டுனா நீங்கள் அதில் பருத்தியை பயன்படுத்தலாம்.
0: ஓஹோ,
2: அதை நீங்கள் அறுக்கும் போதும் கொஞ்சம் கீழே தாளடி அதிகமாக இல்லாத 2 இன்ச் 1 இன்ச் தாளடி விட்டு நீங்கள் அறுப்பறுத்திடணும். ரொம்ப நீங்கள் தாளடி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு விதை போடும்போது கையில் குத்தும், அது ஒரு அசௌகரியமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அறுக்கடையே நம்ம இதுங்கணும். தண்ணி வச்சு அந்த ஈரப்பதம் கரெக்டாக வரும்போது விதை நீங்கள் வயல் மட்டமாக இருந்தால், இந்த 4 மாதம் நம்ம சாடி பண்ணுறோம், இந்த 4 மாதத்தில் வயல்களில் வரப்புகள்லாம் சரியாக இருக்கணும். அதில் கொஞ்சம் சரியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் திருப்பி வரப்புகளை சரிப்படுத்தணும். அதே ஈரத்திலே நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்காக நான் சொல்கிறேன், இப்போ அந்த நம்ம சாகுடி பண்ண இடத்துலயே ஒன்றே நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் மின்கூட்டியே இந்த சம்பா பயிர்லேயே நீங்கள் அந்த வரப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தி வயலை மட்டம் பண்ணி அது உங்களுக்கு இயற்கை பேடிரில் தண்ணி உடைச்சிட்டு ஓடாதையும் மணல் மேடு பங்கா இல்லாததையும் சமமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பருத்தியை உடனே பயன்படுத்தலாம். அதில் குண்டுபுடி வராது, நீங்கள் அப்படியே போட்டலாம். அது வந்து உங்களுக்கு அதிக ஈல்டு கொடுக்கும். அது வந்து நம்ம பருத்தியை பொறுத்த வரைக்கும் விதைகள் வந்து நம்ம பழசு வந்து MC7 வந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம வைக்கிற ஆழத்தை பொறுத்திருக்கு. 9 நாள் 10 நாள் 6 நாள் அந்த பருத்தியை ஊற வச்சு விதை நிறுத்தி பண்ணி அதை பயன்படுத்துவோம். இப்போ உள்ள பொசிஷன் இருக்கு வந்து MC7 மாதிரி போல்டாக்னு ஒரு விதத்தை சொல்கிறாங்க. அவங்களே அதை மருந்தெல்லாம் கொடுத்துட்றாங்க, அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். அதுலேயும் நிறையா வந்து உங்களுக்கு அந்த கொடுக்குற நாள், இப்போ நம்ம 9 நாள் 10 நாள் 12 நாளுங்கிறது 5 நாள் கூட ஆகுது சில பருத்திகள் முளைச்சி வர்றதுக்கு, 12 நாள் எடுத்துக்குது. அது சிலது முளைக்காதே போயிட்டு திருப்பி நாங்கள் அதை திருப்பியும் விடுறோம். அதாவது எங்கள் பட்டத்துக்கு இப்போ மற்ற சில மேடு பகுதிகளெலாம் இருக்குது, அது வந்து சீக்கிரத்தில் முளைச்சிருது, ஒரே சாமான் வந்துடுது. அதை பார்த்தா அவங்களும் இந்த வேலை தான் சொல்கிறாங்க. நம்ம அதை முழுசாக கேட்டு தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் விலை அதிகமாக போயிட்டு 400 கிராம் பருத்தி வாங்குறோம்னா 700 ரூபா ரேட்டு போகுது பருத்தி விதை. நாங்கள் அதெல்லாம் அது வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தீக்கத்தில் தண்ணி வந்ததால் அதிக லாபம் கிடைக்கல. அதனால் இந்த வருஷம் நாங்கள் அதை போடல, எள்ளு சாகுபடி இது மாதிரி முடிச்சிட்டோம்.
0: சரி ஐயா, இப்போ வந்து பருத்தி அப்படின்னா அது வந்து கரிசல் மண்ணில் தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்களே.
2: ஆமாம்,
0: இப்போ உங்களுடைய மண் வளத்துக்கு அது நல்லா வளருதா?
2: வளருது, அது நல்லா. இப்போ என் பக்கத்து வயலெல்லாம் 1 அடி உயரம் வளர்ந்துருக்கு. 1 அடி உயரம்னா 5 அடி உயரம் 4 அடி உயரம்லாம் வந்திருக்கு. நீங்கள் அது கரெக்டாக அதுக்கும் களை எடுக்கணும், சரியான முறையில் களை எடுக்கணும்.
0: பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணுறது?
2: பூச்சி மேலாண்மைக்கு அதுக்கும் நீங்கள் இதே பஞ்சகாவை அடிக்கலாம், மீன் அமிலம் அடிக்கலாம்.
0: மீன் அமிலம் நீங்கள் தயாரிப்பீங்க?
2: மீன் அமிலம் தயார், ஏன்னா 5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு நம்ம நண்பர்கள்லாம் இருக்காப்புல பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்கிறாங்க. அதனால் நாங்கள் செய்கிற விதிமுறை வந்து நாங்கள் இந்த இயற்கையாக அந்த இலைகளை போட்டு பஞ்சகவியமே பயன்படுத்திடுறோம். மீன் அதிகமாக போட மாட்டோம், கொஞ்சம் வாடலாம் வரும், அதுக்காக அதை அதிகமாக செய்கிறது இல்லை. நீங்கள் இந்த இதுவில் நீங்கள் செஞ்சதுனால இந்த இயற்கை பழுப்பு, வேப்ப இலை, கசப்பு, நுணா இலை, அடுத்தது இந்த ஆடதொடை இலை, அப்புறம் நமக்கு பக்கத்தில் கிடைக்கிறது அந்த சில கொடிகள்லாம் எங்கள் வயலுக்கு பக்கத்தில் கிடக்கும். அந்த பேர் வந்து சிறுகுறிஞ்சி இலைலாம் சொல்லுவாங்க, ஆடுதுனா பழம்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு எல்லாத்தையும் கரைச்சி எல்லாத்தையும் தண்ணியில் ஊற்றி அரைச்சி
0: அரைச்சிடுவீங்க?
2: அரைச்சிடுவோம்.
0: எதில் போட்டு அரைப்பீங்க? இவ்வளவையும்
2: நாங்கள் உரல் வச்சுருக்கோம், அதில் போட்டு இடித்து
0: இடித்து
2: இடுது பக்கத்தில் அந்த உரல்

0: அந்த காலத்துல வெது வச்சிருப்போம்ல, அந்த
1: குழவி
0: ஏந்திரம் குழவி அதுல போட்டு அரைச்சி அப்படியே போட்டு ஊற வச்சிருவோம். அது ஒரு மூணு நாள்ல சுத்தமா அழிவிடும்.
1: எப்படி அதை வந்து ஒரு பாத்திரத்துல கொட்டி மூடிடுவீங்களா?
0: மூடிடுவோம். அதுல கொஞ்சம் மாட்டு கோமியத்தியால ஊற்றி வச்சு மூடிடுவோம். மூடி வச்சோம்னா அது பட்டுங்க, அது ஒரு பத்து பஞ்சு நாளில் எடுத்தோம்னா ஒரு மாதிரி வாடை வரும். அது ஊற்றுனீங்கன்னா ஒரு பூச்சி வச்சிருக்காது, நல்லாவும் இருக்கும், வளர்ந்துடும்.
1: அதாவது வந்து ஒரு பருத்தி விளைஞ்சி நல்லா பூத்து வெடிச்சு வர்றதுக்கு எவ்வளவு காலகட்டம் ஆகும்?
0: பருத்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 மாசம் 2 மாசத்துல நல்லா வளர்ந்துடும்.
1: நல்லா வளர்ந்துடும்.
0: ஃபர்ஸ்ட் மொக்கு வைக்கும். இந்த மொக்கு வைக்கிறது வந்து அதுல ஃபர்ஸ்ட் இல்ல ஒன்றும் வராது. ரெண்டாவது உங்களுக்கு இந்த கிளைமேட் நல்லா இருக்கணும், தண்ணியை நம்ம விடாத விட்டுகிட்டே இருக்கணும், நல்லா காய் தெருப்பா வச்சிரும், அப்புறம் வெயில் படப்பட வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல வளர்ச்சி வளர்ந்த பருத்தி மட்டும்தான் நல்லா வளர்ந்து வர்ற நல்லா வர்றதுதான் அதிகமாக ஈல்டு கொடுக்கும். சின்ன சின்னது இருந்தா அது ஈல்டு கொடுக்காது. ஒரு 2 அடி 3 அடி வளர்றதெல்லாம் ஈல்டு கொடுக்காது. ஒரு 4 அடி 5 அடி வர்றதுல நிறைய பூர்த்தி கொடுக்கும். பருத்தி எடுக்கிறதும் விலையும் கம்மியா இருக்கு, 70 ரூபாய் 80 ரூபாய் தான் இருக்குது. அது எடுக்கிறதும் அதுக்கு கொடுக்கறதும் எல்லாம் செலவு வந்து இன்னைக்கு சம்பளம் 300 ரூபாய் நெருங்குது. அதில் ஒன்றும் அதிக லாபம் இல்லை.
1: இயற்கை முறை வேளாண்மை செஞ்சு அதில் வெற்றிகரமாக மாப்பிள்ளை சம்பா பொன்னி இதெல்லாம் பயிரிட்டு அதில் நல்ல மகசூலும் கிடைச்சி அதன் மூலம் லாபமும் அடையிறீங்க. அது இல்லாமல் பருத்தி பயிரிட்டு அதுலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஓரளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு அதற்கு என்ன மாதிரி ஒரு முறையை கையாண்டா நமக்கு நல்ல லாபம் பருத்தியில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ ஒரு 110 ரூபா 120 ரூபா போச்சுன்னா பருத்தி நல்ல ரேட்டு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மழை பஞ்சாதான் அந்த பருத்தி சீடானது பருத்தி பஞ்சானது கருத்து போகும், அதுக்கு ரேட்டு கம்மியாக வாங்குவாங்க. இப்போ நம்மளே ஒரு சட்டை பயன்படுத்துறோம், நல்ல தரமான சட்டையை பார்த்து வாங்குறோமா இல்லையா, அதுக்கு அதுக்குள்ள ரேட்டை கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கு எல்லா விலையும் அதிகமாக போச்சு. ஆனால் இது மாதிரி அடிப்படையான பொருள்களுக்கு விலை இல்லை. விவசாய பொருள்களுக்கு அடிப்படையான ஒரு சில பொருள்களுக்கு விலை இருக்க மாட்டேங்குது. அது நல்ல விலையாக இருந்ததுன்னா இப்போ 120 ரூபா 130 ரூபாலாம் சென்ற ஆண்டுகளில் விற்றுது, அப்போ நல்லா நமக்கு லாபம் கிடைச்சிது. இப்போ இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல பருத்தி நல்லா தரமா இருக்கு, நல்லா ஒயிட்டா நல்லா பார்க்க அருமையா இருக்குது. இந்த பருத்திகளுக்கு 130 ரூபா 120 ரூபா ரேட்டு போச்சுன்னா இன்னைக்கு எங்களை போல விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும்.
1: நினைத்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்.
0: லாபம் கிடைக்கல.
1: சரி ஐயா, இப்போ வந்து நீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம் செயற்கையும் இயற்கையும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல வந்து
0: அது அரசோட பங்களிப்பு எங்களுக்கு இருக்குது.
1: உங்களுக்கு இருக்கு
0: எதிர்கால திட்டம்னா? இப்போதைக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாண்டிச்சேரியில் நீங்கள் அதிகமாக நெல் பண்ணுறீங்களா பண்ணலே தெரியல, நாங்கள் அதிகமாக அதில் மினக்கிறது இல்லை. ஏன்னா நான் பாண்டிச்சேரியில் சென்ற இடங்களில் பார்க்கும்போது பாதி பக்கம் தான் சாவடி பண்ணுறாங்க, பாதி பக்கம் விவசாயம் கிடக்கு. விவசாயம் பண்ணுறவங்க தான் நல்லவங்க, இது கெட்டவங்கலாம் கிடையாது, எல்லாம் வந்து தொழில்கள் தான். அவங்க மனித வாழ்வு முன்னேற்றத்துக்காக உள்ள செயல்பாடு விதிமுறைகள் தான், அதில் ஒரு எந்த ஒரு குறைப்பற்றதும் கிடையாது, மிகைப்படுத்துறதும் குறைப்படுத்துறதும் கிடையாது. அது வாழ்வியல் நெறிமுறைகளை அடங்கியது. இந்த ஒரு நோக்கத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு சிரமம் நாளைக்கு வசதிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. அந்த காலத்து முன்னோர்கள் இன்னைக்கு நம்ம சிரமப்பட்டால் நாளைக்கு நம்ம பிள்ளை நல்லா படிச்சு முன்னேறுவான் அந்த காலத்தில் நினைச்சாங்க. இந்த காலத்தில் படிச்சோம் திரும்பி விவசாயம் தான் செய்யற நிலைமை வந்துடுது. காரணம் இந்த டெக்னாலஜி, அதோடைய விவசாய வழிமுறை தான் காரணம். டெக்னாலஜி நீங்க வளர்ந்து வளர்ந்து எங்க போகுது? விவசாயத்தை தான் பின்பற்றி போறோம், வேற எங்கே போறோம்? வெளிநாட்டில் நம்ம நாட்டில் உள்ள அரிசியை 120 ரூபாய்க்கு ஒரு மாப்பிள்ள சம்பா அரிசியை நம்ம சாதாரண நான் இப்போ கொடுத்தேன்னா 1 கிலோ நெல் நான் 60 ரூபாய்க்குலேருந்து 45 ரூபாய்க்கு கொடுத்தேன். எனக்கு அடுத்து உள்ள யாவர் என்ன செய்கிறாங்க, அவங்க அதை மில்லில் பயன்படுத்தி அரிச்சு அவங்க 90 ரூபாயிலேருந்து 110 ரூபா 100 ரூபா வரைக்கும் அவங்க வெளியில் விற்கிறாங்க. இதே எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போகுது, 300 ரூபா 350 ரூபா 400 ரூபாய்க்கு போகுது. அப்படி போகும்போது நம்மளுடைய வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் தமிழகத்தின் வளர்ச்சி, இதே நாட்டுடைய முன்னேற்றம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த நிலவரத்தில் நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த விவசாயத்தை முன்னேற்றணும். அதுதான் கரைக்கலையும் பாண்டிச்சேரியும் கணக்கு பண்ணீங்கன்னா 75-80% நீங்கள் நம்ம சாவடி பண்ணுறோம். இந்த சாகுபடி பண்ணுற நெல்லுகளை, நெல் தான் நம்ம அதிகமாக சாவடி பண்ணுறோம். இந்த நெல்லுகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் தான் பத்திரப்படுத்தி வச்சுக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பொண்ணி இப்போ சொன்னல உங்களுக்கு,
1: சீரகச்சம்பா,
0: அடுத்தது நம்ம இந்த 1009 திருச்சி 3, இதேமாரி ரகங்கள் நெல்லுகளை மாப்பிள சம்பா இந்த மாதிரி நெல்லுகளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வைக்க வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அது நமக்கு ஒரு நிதிச்சுமையை குறைக்க குடிக்க தான் செய்யும். உடனே ஒரு பணம் நமக்கு கையில் கிடைக்காது. அதை இன்னைக்கு நம்ம வச்சிருக்க 110 ரூபாய் விற்கிற நெல்லை வந்து நாளைக்கு இன்னொரு 3 மாதம் விற்றோம், இது 110 ரூபாய்க்கு தான் போகும் தவிர அன்னைக்கு 150 ரூபாய்க்கு போகாது.
1: ஒரே மாதிரி தான் இருக்கும்,
0: ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஒரே வழியாக தான் இருக்கும். அதனால இது ஒன்றும் பயன்பட போகிறதில்லை. இதனால நம்ம மார்க்கெட்டிங்கை அதிகமாக கொண்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம நாடுடைய முயற்சி போகிறதாலையா வெளிநாட்டுக்காரன் நம்மளை தாண்டி நெல்லுகளை உற்பத்தி பண்ணி அவன் மார்க்கெட்டில் வச்சு நம்ம நெல்லுகளுக்கு ரேட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால இது விவசாயம் மட்டும் இல்லாத இன்னும் சில வெளிநாடுகளுக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ளேயே பயன்படுத்துகிற நிறைய பொருள்கள் நமக்கு கிடைக்கல. இயற்கையாக நம்ம இப்போ நெல்லை பயன்படுத்துகிறோம், அரிசி ஒரு அத்தியாவசியமான பொருள். இதுமாரி அத்தியாவசியமான பொருள்களுக்கு உள்ள இயற்கையான அந்த தோட்டக்கலையில் பயன்படுத்துகிற கத்திரிக்காயாக இருக்கட்டும், கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலங்களுக்கும் பாண்டன்ட் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு சரியான ஒரு ஏற்றுமை தத்துவம், அதை பாதுகாப்பு தன்மை இதெல்லாம் மேம்படுத்தணும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட வந்து நெல்லுகள் 3-4 வருஷத்துக்கு உள்ள நெல்லுகள் ஸ்டாக்காக இருக்குது. அந்த நெல்லுகளுக்கெல்லாம் உடனே ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்று அந்த காசு வந்தாலே நாட்டோட வளர்ச்சி, இதே விவசாயிகளுக்கு வளர்ச்சி ஆகிடும். இதுதான் என்னுடைய

0: நல்ல ஒரு சீரிய முயற்சியான கருத்துக்கள் இந்த வானொலி மூலம் விவசாயிகளுக்கு தெரிந்து கொள்வது.
1: இயற்கை விவசாயம் எப்படி பண்றீங்க? மாப்பிள்ளை சம்பா, பொன்னி, சீரக சம்பா அதெல்லாம் எப்படி உற்பத்தி பண்றீங்க? அது மட்டும் இல்லாம வெள்ளை தங்கம்னு அழைக்கப்படுற பருத்தியை வந்து எப்படி செய்யறீங்க? அருமையா விவசாயிகளுக்கு விவசாய அனுபவ பகிர்வை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி ஐயா.
0: நன்றிம்மா. நம்ம விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேன்மேலும் வளர வளர வாழ்த்துக்கள். வளருக பாரதம். நன்றி.
2: செல்வியக்கா, நெல் பருத்தி சாகுபடியை பத்தி இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில பேசி முடிச்ச மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவங்க போன பகுதியில அவங்க பண்ற நெல் சாகுபடியை பத்தி பேசியிருந்தாலும் இந்த பகுதியில பருத்தி சாகுபடியை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்கக்கா. அதுவும் மாப்பிள்ள சம்பா பயிரிட்டு அறுவடை செஞ்ச வயல்ல தான் இந்த பருத்தி சாகுபடியை செய்வாங்களாம். அது அவங்களுக்கு நல்லா மகசூலும் தருதுன்னு சொல்றாங்க.
1: பருத்தியை இயற்கை முறையில சாகுபடி செய்யறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுபா.
2: ஆமாங்கா, அதுக்கு தேவையான இடுபொருள்களான மீனமிலம், பஞ்சகாவியா, இலைக்கரைசல்கள் இதெல்லாம் அவங்களே உற்பத்தி செஞ்சு அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க.
1: அது மட்டும் இல்ல சுபா, அவங்க அவங்களுடைய விவசாய சங்கத்துல கேட்டும் கூட சில நேரங்கள்ல வாங்கி பயன்படுத்துறாங்களாம்.
2: அக்கா, அவங்களோட எதிர்கால திட்டத்தை பாத்தீங்களா? இங்க நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யற பொருள்களை வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யணும்னு நினைக்கிறாங்க.
1: ஆமா சுபா, நல்ல விலையில அதை ஏற்றுமதி செஞ்சு மகசூலுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களாம். தா மட்டும் இல்லாம மற்ற விவசாயிகளும் பயனடையுமாறு அதிகமான தகவலை எல்லாம் சொல்லியிருக்காங்க சுபா.
2: சரியா சொன்னீங்கக்கா. விலை பொருள்களை விற்பனை செய்யறதுக்கும் இந்த விவசாய கூட்டமைப்பு உங்களுக்கு கை கொடுக்குது.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
2: நேரம் 8 மணி.

0: காற்றலையில் இது காண அலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. மனதோடு மனம் வீசி வருகிறது காற்றில் வரும் கானம். இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நாம கேட்டிருக்கிற கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அன்பால் ஆள்பவர் யார்? உங்கள் வீட்டில் அன்பால் ஆள்பவர் யார்?
1: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி நம்ம கிட்ட இன்னைக்கு 15 நிமிடம் தான் இருக்கு. இந்த நேரத்துக்குள்ள நீங்க இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கலாம். 0436

என் இணைப்பை இணைத்து 2311 2311 என்ற எண்ணிலோ 2994 8 0 என்ற எண்ணிலோ 2995 8 0 என்ற எண்ணிலோ இணையலாம். 9566427231 என்ற எண்ணிலும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கலாம். இது காற்றில் வரும் கானம்.

0: ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மனதோறும் இழுமகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் இங்க இருந்து?
7: பேசுங்க,
6: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு
7: சொல்லுங்க.
6: சரி, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்கள் வீட்டில் அன்பால் ஆள்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்டை பொறுத்தளவுக்கு
7: மனைவிதான்.
6: ஓகே, தேங்க்யூங்க. நேருக்கு பிடிச்ச பாட்டு வரும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேக் டெக்ஸ்ட் நியூ ஷேக்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
6: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
6: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது. பூமெக்ஸ்
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
6: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனை அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
13: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ASC நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியம் பிரீப்ஸ் வழங்கும் நான் வேண்டா. நேர்கான பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பி பக்கத்துல பதிவிட்டிருக்கிறோம் என்னன்னா, உங்கள் வீட்டை அன்பால் ஆள்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு நிறைய நேர்கள் அதுக்குள்ளேயே பதிலாம் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், செந்தில் கண்ணன் சோபா, பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டை, நன்னிலம் சுப்பிரமணியன், புதுத்துறை செல்வகுமார், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெஸ்ஸிராணி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, காரைக்கால் நிறைவி MN நச்சுப்பிள்ளை, ஜோதி அண்ணம்பேட்டை, ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன், காரைக்கால் நளினி, இது மாதிரி நிறைய நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நிறைய நேர்களில் 90% நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் மனைவியை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேருக்கான பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: British and Santosh Kumar B, the deputy chairman asked the minister to introduce the bill. Introduction of the bill was approved by the House through a voice vote. After the introduction of the bill, the deputy chairman, amid the noisy scenes in the upper house, adjourned the house for the day. This is the fifth day in succession that the upper house has witnessed noisy scenes on the protest by students at Jantar Mantar on the issue of paper leak in NEET Medical College entrance examination. The opposition is protesting the brutal lathi charge on thousands of students, protesting against the leak in the NEET exam and demanding accountability from the government in the matter. They are demanding the resignation of Education Minister Dharmendra Pradhan. Even as the government has said that it is ready for a discussion in the House on the leak in the NEET examination, the opposition has said that only after the Education Minister Dharmendra Pradhan resigns can a discussion be held. The deadlock between the government and opposition on the issue has in the last week led to repeated adjournments of the upper house, which was eventually adjourned for the day without conducting any business. That's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள். எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம் இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி. நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
3: எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டம் இந்தியாவின் எரிசக்தி உத்தியின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இதன் முன்னேற்றம், அறிவியல் மதிப்பீடு, படிப்படியான செயலாக்கம் மற்றும் அரசு, தொழில்துறை, ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்துழைப்பை பிரதிபலிக்கிறது. இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வெளிப்படுத்தியுள்ளது, மாசு வெளியேற்றத்தை குறைத்துள்ளது, மேலும் விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழி போல் ஒவ்வொருவரின் சிறிய முயற்சியையும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமைகிறது. அதுபோல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எரிபொருள் பயன்பாட்டை மேம்படுத்தவும் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் E20 குறித்த பொதுமக்களின் தவறான புரிதலை போக்கவும் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் பி முகமது ஜாஃபர் அலி. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம் என்ற உயரிய நோக்கத்துடன் இன்று உலக நாடுகள் அனைத்தும் பசுமை ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி முன்னேறி வருகின்றன. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான பசுமை ஆற்றல் முயற்சிகளில் ஒன்றாக எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் திட்டம் திகழ்கிறது. இந்த எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் அப்படின்னா என்ன சார்?
4: இந்த எத்தனால் E20 ஆனது புதுமையான திட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 5%, 10% என்ற முறையில் அதை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். தற்பொழுது 20% கொண்டு வந்துள்ளார்கள். எத்தனால் பெட்ரோல் இரண்டும் ஒரு எரிபொருள். பெட்ரோல் ஆனது
3: மரபு சார்ந்த
4: எரிபொருள், ஃபாசில் ஃபியூல் என்பார்கள். இந்த பெட்ரோல் ஆனது பயன்பாட்டிற்கு வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய வெளிமண்டலத்தில் சேகரிக்கப்பட்டு தட்ப வெப்பநிலை மாறுபாடு அடைகிறது. இதை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எத்தனால் பயன்படுத்துவதால் வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடை அது சுழற்சி செய்து மறுபடியும் வெளிப்படுகிறது. இதனால் அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துவதில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு மிக பாதுகாப்பான ஒன்று.
3: ஒரு பசுமை எரிசக்தியா இருக்கு.
4: பசுமை எரிசக்தியாக உள்ளது. மேலும் உலகளாவிய நாடுகள் அனைவரும் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை நாம் குறைக்க வேண்டும், நெட் ஜீரோ என்ற கான்செப்டை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். நம் நாடு வந்து 2070 இந்த நெட் ஜீரோ கான்செப்டை அடைய வேண்டும் என்ற முனைவோடு செயல்படுகிறது. இதனால் வெவ்வேறு துறையில் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி,
3: புதுப்பிக்கத்தக்க
4: எரிசக்திகள் பயன்பாட்டில் நாம் கொண்டு வருகிறோம். எந்தெந்த முறையில் நாம் கார்பன் டை ஆக்சைடை குறைப்போமோ அந்த முறையில் நாம் முறைகின்றோம். எத்தனால் என்பது அதில் ஒரு பங்கு. இது இல்லாமல் எதிர்கால பயோடீசல் என்பது வரும். சோ எனவே இது வந்து ஒரு மாற்று எரிசக்தி. இயற்கையாக தாவரவியலாக வந்த எரிசக்தியாக இருப்பதால் கார்பன் டை ஆக்சைடு சுழற்சியை அது குறைக்கிறது. அதனால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பசுமையான எரிசக்தி, எந்த ஒரு பின்விளைவுகளும் ஏற்படும்.

0: இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்தது இந்த
1: பெட்ரோலில் எத்தனால் 30% வரை நாம் பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தும் போது அந்த என்ஜினை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது வந்து அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த காரணத்தால் மற்றும் வேறு சில காரணிகளால் சுற்றுச்சூழல், அந்நிய செலவாணி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இவையெல்லாம் சேர்ந்து எத்தனால் கலவையானது மிகவும் இன்றியமையாக அமைகிறது.
0: இப்ப வந்து இந்த 30% வரைக்கும் கலக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற இருசக்கர வாகனத்துல அந்த இன்ஜின் மாற்றமும்
1: தேவையில்லை.
0: இந்த இன்ஜினோடையே இந்த பெட்ரோல் வந்து செயல்படும்.
1: இதுக்கு அதிகமாகவும் கலக்கலாம். அதை வந்து பிளெக்சி ஃபியூல் என்று சொல்வார்கள். 100% எத்தனாலாலையும் நாம் இன்ஜினை பயன்படுத்த முடியும். அதற்கு சில மாற்றங்கள் தேவை. இந்தியாவில் அந்த அளவுக்கு உற்பத்தி பெருகுமானால் அதை நோக்கியும் நாம் பயணிக்கலாம்.
0: எத்தனால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் போது இதனோட பயன்பாடு இன்னும் அதிகரிக்கும்.
1: அதிகரிக்கும்.
0: இப்ப எத்தனால் அப்படின்னா என்ன சார், அது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க?
1: எத்தனால் என்பது ஒரு வேதிப்பொருள். எல்லோருக்கும் தெரியும், சர்க்கரை ஆலையில் இருந்து இதை உற்பத்தி செய்கிறார்கள். சோ இது வந்து சர்க்கரை ஆர் கார்போஹைட்ரேட் இருந்து வரக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதிகமாக அது சர்க்கரையிலிருந்து வருவதால் நாம் சர்க்கரை ஆலையில் இருந்து எத்தனால் வருகிறது என்று நம்புகிறோம். ஆனால் எந்தெந்த தானியங்கள் கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தனவோ அவை எல்லாம் எத்தனாலாக மாறும் தன்மை கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி, பார்லி, கோதுமை, உருளை இவையெல்லாம் கார்போஹைட்ரேட் நிறைந்த
0: விவசாய பொருட்கள்.
1: கார்போஹைட்ரேட் நிறைந்த விவசாய பொருட்கள் அனைத்தும் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாக மாற்றலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் உணவு உற்பத்தியான தானியங்கள் எத்தனாலாக மாற்றக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடன் முனைவதால் தற்போதைய நிலையில் இது மாற்றுவதில்லை. ஆனால் அயல் நாடுகளில் மக்காச்சோளம், உழவு பொருட்கள் இருந்து எத்தனால் உற்பத்தி செய்வது வழக்கம்.
0: மாவுச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் எத்தனால் பயன்படுத்த முடியும். ஆனா நம் நாட்டில் வந்து சர்க்கரை, அதாவது நம்ம கரும்புல இருந்து மட்டும்தான் அதிகமா நம்ம எத்தனால்
1: பயன்படுத்துகிறோம். அதுவும் தற்பொழுது அரசாங்கமானது பயன்படுத்த முடியாத உணவு தானியங்களை எத்தனாலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறோம்.
0: இப்ப நம்ம எத்தனால் வந்து இந்த விவசாய பொருட்கள் இருந்து கூட நம்ம தயாரிக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப வந்து இந்த எத்தனால் வந்து எரிசக்திக்கு மட்டும் பயன்படுது அப்படின்னு இல்லாம விவசாயிகளுக்கும் இப்ப நிறைய பயன் தருது அப்படித்தானே சார் இது? அப்ப விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பயன்கள் கொடுக்குறது?
1: அதாவது ஒரு டன் அரிசி நாம் கொள்முதல் செய்தால் ஒரு டன் அளவுக்கு தாவர கழிவுகள் பெருகும். அதில் 30% 40% வரை கார்போஹைட்ரேட் இருப்பதால் அதை எத்தனாலாக மாற்ற முடியும். அப்படி பார்ப்போமேனால் நம்முடைய இந்தியாவில் லட்சக்கணக்கான டன் விவசாய கழிவுகள் உற்பத்தி ஆகின்றன. அவை அனைத்தும் எத்தனாலாக மாற்ற டெக்னாலஜி இருக்கிறது. ஆனால் அவை சற்று எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமாக இருக்கிறதால் மக்கள் அதை தற்பொழுது பின்பற்றவில்லை. ஆனால் நம்முடைய தேவை அதிகரிப்பதாலும் ஆராய்ச்சி வளம் பெற்றாலும் அத்தகைய டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு எத்தனால் உற்பத்திக்கு கை கொடுக்கும்.
0: அப்ப எத்தனால் பயன்பாடு வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு.
1: கண்டிப்பா.
0: இந்த எத்தனால் கலப்பு பெட்ரோல் பத்தி நம்ம சொல்லும்போது இது ஒரு பசுமை எரிசக்தி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இதோட என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுல?
1: எரிசக்தியுடன் கலந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதுதான். உலகில் எல்லோருடைய கோட்பாடமாக இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு எத்தனால் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு நாம் குறைக்கின்றோம். ஒரு லிட்டரில் 200 ml எத்தனால் நீங்கள் கலந்தீங்கனால் 200 ml பெட்ரோல் பயன்பாட்டை நாம் குறைக்கிறோம். அந்த பெட்ரோலினால் உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடு நாம் வளிமண்டலத்தில் குறைக்கின்றோம்.
0: எத்தனால் E20 பெட்ரோல் கலப்பு அப்படி இருக்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அனைத்து இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனமும் பயன்படுத்த முடியுமா இல்ல ஏதாவது விதிவிலக்கு இருக்கா இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு?
1: இது அனைத்து வாகனங்களையும் பயன்படுத்தலாம். நாம் அந்த விகிதத்தை எக்ஸிட் பண்ணும்போது 30% மேல் சென்றால் வாகனத்தில் இயந்திர மாற்றங்கள் தேவைப்படும்.
0: இப்ப இந்த மாதிரி நம்ம E20 பெட்ரோல் பயன்படுத்துறதுனால இப்ப வாகன ஓட்டிகளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா? பயன்படுத்த வேண்டிய விதங்கள் ஏதாவது புதுசா இருக்குமா?
1: குறிப்பிடும்படியான பிரிகாஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் மக்கள் வெளிப்படையாக சில பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள், மைலேஜ் குறைகிறது அல்லது வண்டி பிரேக் டவுன் ஆகிறது என்று. அவை அனைத்தும் மற்ற காரணிகளால் ஏற்படுபவை. எத்தனால் பிளண்ட் பண்றதால்
0: ஏற்படுவது.
1: எத்தனால் என்ற ஒரு வேதிப்பொருள் தூய்மையாக கிடைப்பது அரிது. அதாவது தூய்மை என்றால் 99.9 விழுக்காடு தூய்மையான எத்தனால் பெறுவது மிகவும் அரிது. அப்படி பெறப்பட்டால் அதை உற்பத்தி செய்யும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாசற்ற சூழ்நிலை கொண்டு வருவதற்காக அதிக செலவு செய்து எத்தனால் கலக்கிறது. இதனால் அரசாங்கத்துக்கு எதுவும் லாபம் கிடையாது. எத்தனால் 2 வகையாக பிரிப்பார்கள், ஹைட்ரஸ் எத்தனால், நீர் கலந்த எத்தனால், அன்ஹைட்ரஸ் எத்தனால். உலக நாடுகளில் இப்பொழுது E20

0: ஈட்டன் என்ற கலவையில் அன்ஹைட்ரஸ் நீர் இல்லாத எத்தனால் தான் பயன்படுத்துகிறோம். அதிகபட்சமாக 0.4 விழுக்காடு தான் அதில் நீர் இருக்க வேண்டும். நார்மலாக கிடைக்கிற எத்தனால் வந்து ஹைட்ரஸ் எத்தனால், அதில் 4 விழுக்காடு நீர் இருக்கும். எத்தனால் நீர் கலவையானது கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவை. அதில் 4 விழுக்காடு இருக்கிறதா, 6 விழுக்காடு இருக்கிறதா, 10 விழுக்காடு இருக்கிறதா என்பதை பார்ப்பது கடினம். யாரேனும் இதில் நீரை கலந்து எரிபொருளாக கொடுத்திருந்தால் அந்த இயந்திரங்களில் பிரச்சனை வந்திருக்கும். அரசாங்கம் வழியாக வரும் எத்தனால் கலவையில் அன்ஹைட்ரஸ் எத்தனால் பயன்பாட்டில் இருப்பதால் பிரச்சனை வர வாய்ப்பில்லை.
1: அதன் மூலம் வாகனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப இந்த E20 பெட்ரோல் வாகனத்தின் செயல்திறன் அல்லது மைலேஜில் மாற்றம் வருது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. அது ரொம்ப அளவுக்கு அதோட தாக்கம் இருக்குமா?
0: ரொம்ப அளவுக்கு தாக்கம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலில் ஒரு 45 மெகாஜூல்ஸ் எரித்திறன் இருக்கிறது, எத்தனாலில் 29.6 மெகாஜூல்ஸ் எரித்திறன் இருக்கிறது. நாம் எரித்திறனை மட்டும் கொண்டு மைலேஜை கணக்கிட வேண்டும் என்றால் 20% எத்தனால் தான் நாம் இதை கலக்கிறோம். அதில் 3% தான் எரித்திறன் குறையும். 3% கிடையாது, இந்த 3 மெகாஜூல்ஸ் தான் குறையும். அதில் நாம் மைலேஜ் குறையிறதுக்கு வந்து 50 கிலோமீட்டர் வாகனத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் குறையலாம். இது வந்து ஒரு தியரட்டிக்கலா நீங்க அதை சொல்லலாம். அதே நேரத்தில் பிராக்டிக்கலா அது அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எத்தனால் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் ஃபியூல் சொல்வார்கள். இதில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகம், அதோடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டியையும் வெளிப்படும் மாசு திறனையும் இம்ப்ரூவ் பண்ணும். சோ மைலேஜ் ஆனது எரிபொருளை மட்டும் சார்ந்த கிடையாது. அது காற்று கலக்கும் திறன், அதில் ஆக்சிஜன் இருக்கும் திறன், இயந்திரத்தின் திறனை பொறுத்துதான் மைலேஜ் அமையும். இதை கலந்ததால் உடனே மைலேஜ் குறையும் என்று சொல்வதும் தவறானது.
1: மைலேஜ் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பும் தாக்கமும் இல்லை, ஆனா இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப அதிகம்,
0: ரொம்ப அதிகம். விவசாயிகளுடைய பொருளாதாரம் அதிகம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறது, நாம் நெட் ஜீரோவை நோக்கி நகர்கிறோம். 2070 நெட் ஜீரோ என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு போக வேண்டும் என்ற ஒரு கடமையில் இருக்கிறது. இது வந்து கடமை, எல்லா நாடுகளும் தானாகவே ஏற்கொண்ட கடமை. அதில் இந்தியா முன்னோக்கி உள்ளது. நிறைய மாற்று எரிசக்தி, மாற்று எலக்ட்ரிசிட்டியை இன்வால்வ் பண்ணுகிறோம். இதனால் உலக சீனரியாவில் நாம் வந்து சரியான பாதையை நோக்கி செல்கிறோம். மற்ற அயல் நாடுகளில் இது சர்வசாதாரணமாக இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டில் உள்ளது.
1: நீங்க அது சொன்னதுனால அந்த கேள்வி இருக்கு சார். இப்ப வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த E20 கலப்பு பெட்ரோல் பயன்படுத்துறோம் அப்படின்னு இருக்கா, இல்ல வெளிநாடுகள்ல எந்தெந்த நாடுகள் இது பயன்படுத்துறாங்க?
0: இந்தியால ரொம்ப லேட்டாக வந்ததுன்னு சொல்லலாம். உலகத்தில் பிரேசில் என்ற நாடு வந்து அங்கு பெட்ரோல் வாகனம் பார்ப்பது அரிது அப்படின்வார்கள். அந்த அளவுக்கு எத்தனால் பயன்பாட்டில் உள்ளது. அவர்கள் 2 விதமாக பிரிப்பார்கள், பிளெண்டட் வெஹிக்கிள்ஸ் என்பார்கள், அதுக்கப்புறம் பிளக்சி ஃபியூல் வெஹிக்கிள் என்பார்கள். பிளக்சி ஃபியூல் வெஹிக்கிள் 95% வரை எத்தனால் பயன்பாட்டில் பண்ணுகிறார்கள். பிளெண்டட் ஃபியூல் 30%, 27% அவர்கள் எத்தனால் பயன்பாட்டை பண்ணுகிறார்கள். இதே மாதிரி அமெரிக்கா USA-விலும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அவைலபிள் இருக்கிறது.
1: எத்தனால் கலப்பு பெட்ரோல் அனைத்து பெட்ரோல் நிலையங்களும் கிடைக்குதா சார்? எங்கெங்கெல்லாம் கிடைக்குது?
0: தற்பொழுது ரிஃபைனரிஸுக்குத்தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நீங்கள் உற்பத்தி நிலையில் நீங்கள் இதை கலக்க வேண்டும் என்று. அப்படி இருப்பதால் எல்லா பெட்ரோல்களிலும் எத்தனால் கலவை கலந்ததோடு தான் வரும். ஸோ தனியாக எத்தனால் கலந்தது எத்தனால் கலக்காத பெட்ரோல் என்று வருவதில்லை. ரிஃபைனரியில் அது உற்பத்தி நிலையில் எத்தனால் வந்து கலக்கப்படுகிறது.
1: இப்போ இந்த எத்தனால் பயன்பாடு குறித்து பொதுமக்களிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கு.
0: முதலில் மாற்றம் என்று வரும்பொழுது மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருப்பார்கள், இதனால் தான் எனக்கு வந்து தீங்கு நடந்தது அப்படின்னு. அறிவியல் பூர்வமாக எத்தனால் என்பது ஒரு எரிசக்தி. தூய்மையான எத்தனால் நாம் பயன்படுத்தினால் எந்த மாற்றமும் நம்முடைய வண்டி என்ஜின்களில் பண்ண தேவையில்லை, அது முற்றிலும் சேஃபாக இருக்கும்.
1: வேற ஏதேனும் கலப்படம் இருக்கும் போது அந்த
0: இது கலப்பிடம் என்பது தண்ணீர் மட்டும்தான் கலப்பிடம். இதில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை எப்படி ஆராய்வது, எப்படி ஆய்வு செய்வது? ஒருத்தர் வந்து வேணுமென்றே தண்ணீர் கலந்துவிட்டால், கலப்படம் செய்துவிட்டால் அதை நாம் எப்படி ஆய்வு செய்வது என்ற விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அரசாங்கம் கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல்னால வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து பெரிதளவில் பாதுகாக்கப்படுது. ரொம்ப ஒரு நல்ல அழகான கருத்துக்கள். இப்ப இந்த எதிர்காலத்துல எரிசக்தி தன்னிறைவு, அதாவது வாகனங்களுக்கான எரிபொருள் அப்புறம் வண்டிகளுக்கான எரிபொருள் இது எல்லாத்துக்குமே எரிசக்தி தன்னிறைவு கிடைக்கிறதுக்கு இந்த E20 எவ்வளவு முக்கியமா கருதப்படுது?
0: E20 என்பது அந்த தன்னிறைவுக்கான ஒரு பங்கு தான். மற்ற விதத்திலும் நாம் இதில் பங்கு கொள்ள வேண்டும். E20 எத்தனால் ஆனது விவசாயிகளுடைய ஆதரவுடன் வரும் ஒரு எரிசக்தியாக இருக்கிறது. மற்றும் இன்றியமையாத எரிசக்தி வந்து பயோடீசல். இது கார்போஹைட்ரேட் கொண்ட தானியங்கள் காய்கறிகளிலிருந்து எத்தனால் இருக்கிறோம். எண்ணெய் சார்ந்த பொருட்களில் இருந்து நாம் பயோடீசல் எடுக்கலாம். மறுபடியும் அந்த எண்ணெய் சார்ந்த பொருட்கள் வந்து உணவு வகையில் சாரும், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில். இதை நம்ம அரசாங்க

0: உணவுப் பொருள்களை எரிசக்தியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு, செல்ஃப் கட்டுப்பாடு இருக்கிறதால் நாம் அந்த ஆராய்ச்சியும் அதிகமாக செய்ய முடியவில்லை. ஆனால் உணவிற்கு பயன்படுத்தாத எண்ணெய்கள், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், பொங்காமியா எண்ணெய் மற்றும் சற்றுப்பா எண்ணெய், இந்த எண்ணெய் வகைகளிலிருந்து பயோடீசல் கொண்டு வரலாம், அது டீசலில் கலவை செய்யலாம். டீசல் பயன்பாடு இந்தியாவில் அதிக அளவில் இருக்கிறது, அதிலும் நாம் கணிசமான அளவு பசுமை ஆற்றல் கொண்டு வரலாம். நீங்க சயின்டிபிக்கா பார்க்கும்போது எத்தனாலும் பயோடீசலும் மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். பயோடீசல் என்பது டீசலோட மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். எத்தனால் பயன்பாடு என்பது பெட்ரோல் பயன்பாட்டை விட மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். நம்மளுக்கு மைலேஜ் ஓரளவுக்கு குறைந்தாலும் இதற்கான அதிகமாக இருக்கிறது.
1: அதாவது இப்போ இந்த E20 பெட்ரோல் குறித்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மைலேஜ் குறைவு மட்டும் சொன்னீங்க, இது மட்டும்தான் இருக்கா இல்ல வந்து வேற ஏதாவது தவறான புரிதல் பொதுமக்கள் இருக்கா?
0: இப்போ நாம் எத்தனால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்பொழுது நம்மை அறியாமல் அதில் தண்ணீர் அளவு கணிசமான அளவு வருகிறது. இந்த நீரின் அளவு ஒரு கணிசமான அளவை விட அதிகமாக செல்லும் பொழுது எத்தனால் கலந்த தண்ணீரானது ஒரு வீரியமிக்க கரைபொருள், வீரியமிக்க சால்வண்டாக மாறி அது மற்ற பிரச்சனைகளை உருவாக்கிறது. எத்தனாலில் தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கிறது நிரூபிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் வாய்ப்பில்லை. இதுதான் ஏன் நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் என்றால், ஒண்ணு அதனுடைய எரிசக்தி திறன் குறையும், தண்ணீர் அளவு எந்த அளவுக்கு தண்ணீர் உள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறையும், அதுக்கப்புறம் அரிப்பு ஏற்படுகிறது. இதுதான் மெயின் ரீசன். அவங்க வந்து எத்தனால் வாட்டர் வந்து பெட்ரோல் டேங்கிலும் கார்போஹைட்ரேட்டிலும் அரிப்பு ஏற்படுத்துகிறது, கம்பஷன் என்ஜின்ல தாக்கம் ஏற்படுத்துகிறது சொல்கிறார்கள். நீருடன் கலந்து அது இருக்கும்பொழுது அந்த தாக்கத்தை
1: ஏற்படுத்தி,
0: ஆனால் அந்த அளவு குறைவாக இருந்தால் தாக்கம் இருக்காது. அதுக்காக தான் நாம் வந்து மிக கவனமாக அரசாங்கம் எத்தனாலில் நீரின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்வளவு அழகா நம்ம எத்தனால் பத்தி நம்ம பேசுவோம், எத்தனால் எப்படி கிடைக்குது, இதனால விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைக்குது, எல்லாமே அழகா சொன்னீங்க சார். பொதுவா இந்த E20 கலப்பு பெட்ரோல் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நேயர்களுக்கு?
0: நம் இந்தியாவானது விவசாய நாடு, நம்முடைய விவசாய பொருளாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த பயோ எத்தனால் பயோடீசல் என்ற எரிசக்தியை நாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். மேலும் இந்திய விவசாயம் என்பது அதிக அளவு யூரோப்பியன் லெவல், அமெரிக்காவை லெவலில் சயின்டிஃபிக்காக நடைபெறுகின்ற ஒரு தொழில் கிடையாது. இது என்ன சொல்வது என்றால், நாம் இன்னும் அறிவியல் சார்ந்த முறையில் விவசாயம் செய்யும் பொழுது இதே ஃபார்மிங் லேண்ட், விவசாய நிலத்தை அதிகப்படுத்தாமல் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். நம்முடைய உற்பத்தி வந்து அதிக எஃபிஷியண்டாக இல்லை. நாம் அறிவியல் சார்ந்த உற்பத்தியை, வெஸ்டர்ன் யூரோப்பியன் டெக்னாலஜி, அமெரிக்கன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம் உற்பத்தியை மேம்படுத்தும் பொழுது இன்னும் நம்முடைய உற்பத்தி பெருகும். அதிலிருந்து எத்தனால் பயிரிதலுக்கான தேவையான ஃபீட் ஸ்டாக் கிடைக்கும், மூலப்பொருட்கள் கிடைக்கும், நாம் வந்து அதை அதிக அளவில் உற்பத்தி செய்து பயன்படுத்தலாம்.
1: இந்த மாதிரி அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும்னால வந்து விவசாயிகளோட பொருளாதாரம் மட்டும் இல்லாம நாடும் சுபிக்ஷமா இருக்கும். மாசு கட்டுப்பாடு இருக்கிறதுனால
0: நாம் இவ்வளவு நேரம் எடுத்து இந்த கலவையில் வந்ததே இதே காரணம். நம்மளுடைய உணவு உற்பத்திக்கு இது தீங்கு விளைவிக்கூடாது என்று பயந்து இதை நாம் அடாப்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். தற்பொழுது நாம் உலக அளவில் கடமைப்பட்டுள்ளோம். நாம் வெளிப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடு அளவு, நாம் குறைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவு ரெண்டும் சமமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் பிளஸ் மைனஸ் ஜீரோ என்று கணக்கில் வரும்.
1: எத்தனால் பயன்பாடு வந்து அந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவோம், வளமான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதி எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள். எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம் இதில் பங்கேற்றார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி. நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.

காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தை நம்ம வந்து கமெண்ட்ஸில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க எப்பியில் அப்படிங்கிறத நம்ம நேம் மட்டும் வாசித்தோம் இல்லையா, அவங்க என்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே வாசிச்சிடலாம். இப்போது உங்கள் வீட்டை அன்பால் ஆள்பவர் யார் அப்படின்னு நம்ம வந்து எப்பியில் நம்ம கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க, எனது மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க சாந்தின்னு சொல்லிட்டு. வீட்டை அன்பால் ஆள்பவர் நானும் என் மனைவியும் தான் அப்படின்னு அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. செந்தில் கண்ணன் பேரலம், ரெண்டு பேருமே ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரியலூர் மாவட்டம்

அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், என் அன்பு மனைவி பா மாலதி அவங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டை அன்பால் அல்பவர் என் மனைவி, அவளின் பாசமே எங்கள் வீட்டின் அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூத்துறை செல்வகுமார், எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி, எனக்கு இரண்டு குழந்தைகளுக்கும் சாமி மாதிரி என் மனைவி, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சாமின்னே சொல்லிட்டீங்க, வேறு என்னங்க சொல்லணும். எங்கள் வீட்டை அன்பால் ஆள்பவர் என் மனைவி தான், எல்லாவற்றிலும் பொறுமையாக கையாழ்வார். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இதை சொல்லியிருக்காங்க. வேறு யாருங்க, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, அந்த இடத்த வேறு யாருக்கும் கொடுக்க விரும்பல, அது நான் தாங்க அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், வேறு யாருங்க, என்னோட மகன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம ஏன்னா இது வரைக்கும் மனைவி நான் தான் அப்படின்றத பார்த்துட்டு இப்போ வந்து மகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, என் மனைவி கனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எனது வாழ்க்கை துணைவியார் சிறப்பாக வழி நடத்துகிறார், உங்கள் அன்பில் காரைக்கல் நிறுவி எண்ணம் நச்சுப்பிள்ளை குடும்பம், இவங்க வந்து அவங்க மனைவியை தான் சொல்லியிருக்கிறாங்க. என் கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பேட்டை ஜோதி, எப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க பாருங்களேன், இவங்க தான் அன்பு இவங்க தான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அந்த அன்பை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா. அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க, பொறுமை நிதானம் அனைத்தும் அவங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையவே கோவக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இவங்க ரொம்ப கோவக்கார பொண்ணா, அவங்க வந்து நிதானமாக இருக்காங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. ஜான்ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டை அன்பால் ஆள்பவர் என் அம்மினிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் பிள்ளைகளும் அதட்டலும் மிரட்டலும் உண்டு. இதெல்லாம் இல்லைன்னா எப்படிங்க, அன்பு அப்படிங்கிறது வேற, கண்டிப்பு அப்படிங்கிறது வேற இல்லையா. ஒன்னோட ஒன்று நம்ம கலக்கவே கூடாது. காரைக்கால் நளினி, வேற யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பாப்பா ஷாலினி ரியாவும் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட ஜாலி மொமெண்ட்ஸை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நளினம் அம்பலவாணன், எங்கள் வீட்டில் அன்பால் ஆள்பவர் நானும் என் மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு இரவு வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் அன்பாக ஆள்பவர் என் மனைவி தாங்க அப்படின்னு மேலே ஒருதரை சேப்பு விஜய் ராகவன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனது வீட்டை அன்பால் ஆளக்கூடியவர் என் மகள் அப்துல் ரஹாக் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது வீட்டில் அன்பாக ஆளக்கூடியவர் என்றால் நாங்கள் ஐந்து பேரும் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எனது பாட்டி தான், அவர்கள் பாசம் போல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டியிடம் இருந்தவர்களுக்கு மட்டுமே இதன் புரியும் அப்படின்னு சொல்ல, உண்மையான விஷயங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எங்கள் வீட்டை அன்பால் ஆள்வர் நான் தான், நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் கணவர் அப்படி கணவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்குறாங்க, சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகளிடம் அதட்டல் மிரட்டல் எல்லாம் உண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, எங்கள் வீட்டை அன்பால் ஆள்பவர் என் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த அன்பு புரிதல் அப்படிங்கிறது இருக்குது பாருங்களேன். கவிதா, வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டை அன்பால் ஆள்பவர் வேற யாருங்க, எங்கள் வீட்டு மகாராணி என்னுடைய மனைவி ஃபைரோஸ் தான், ஃபைரோஸ் பானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், எனது வீட்டில் அன்பால் ஆள்பவர் எனது மகன் சதீஷ் பிரகாஷ், பேரன் தேஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த், யாரு என் மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் கீர்த்தி, எங்கள் வீட்டில் என் அம்மா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பதில் கொடுத்துருக்காங்க. எனது மனைவி தான், எங்கள் வீட்டு முதல் அன்பால் ஆள்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா, காமேஸ்வரம் செல்வி, என் இரண்டு குழந்தைகள் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் வந்து வணக்கத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீரநல்லூர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது மனைவி ஜெயராணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைவா நம்ம படிச்சிடலாம். இரவு வணக்கத்தை சொல்லிட்டு, தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லாமலே விட்டுட்டாங்க. சரி, டிஆர்பட்டன் நளின் சங்கர், எனது கணவரும் இரு மகன்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸுங்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸை படித்தாச்சு. இப்போது நிறைவான பாடலும் கூட.

0: 0.52 seconds in the heats to qualify 14th among the 16 semi-finalists. The semi-finals will be held tonight. The world-famous Bahuda Yatra of Lord Jagannath, Lord Balbhadra and Devi Subhadra was celebrated with immense spiritual fervour in the holy city of Puri in Odisha today. Millions of devotees witnessed the sacred return journey of the sibling deities from the Sri Gundicha Temple to the Sri Jagannath Temple amid elaborate security arrangements. And now, before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves draft bill to set up fast-track courts and stricter punishment in cases of paper leaks and exam malpractices. National Testing Agency terminates 47 officials. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh meet CJP delegation in New Delhi. Cabinet Committee on Economic Affairs approves new rail lines in Karnataka, Andhra Pradesh and new chemical park scheme to boost industrial growth. Heavy rains continue to lash several parts of Gujarat affecting normal life. And in ISSF Shooting World Cup, Sanyam wins silver medal in women's 10-meter air pistol event in China. That is all in the news at 9. Good night.
1: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 9:15. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. சிந்தனை துளி அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: கடம்பூர் அரண்மனையின் ரகசிய வழிகளின் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான். அரைகுறையாக அவற்றை குறித்து அறிந்தவன் அவசரமாக இறங்கவோ ஏறவோ முயற்சித்தால் அபாயம் நேரலாம். பாதிப்படிகளில் இறங்கும்போது முதலை நகர்ந்துவிட்டால் சுவர் அடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும். முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து கீழே கால் வைக்கப் போனான்.
4: ஆ, அதென்ன, விலவழியில் காலடி சத்தம் கேட்கிறதே! வருகிறது யார்? ஒருவேளை ஆழ்வார்க்கடியானாக இருக்குமோ?
5: தன்னை தேடி வருகிறானோ? அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது.
4: இல்லை இல்லை, வருகிறவன் ஒருவனில்லை, ஐந்தாறு பேர் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது.
3: அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய கூட்டாளிகளுமாயிருக்கலாம். வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான்.
4: ஆஹா, ரகசிய வழியை திறந்து வைத்து விட்டு வந்துவிட்டோமே. அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமா?
5: இல்லை இல்லை, நாம் வரும்போது அந்த வழி திறந்துதானே இருந்தது. நாம் மேற்படியில் ஏறிய பிறகுதான் வழி மூடிக்கொண்டது. ஆகையால் திறந்திருப்பதே நல்லதாய்ப்போயிற்று.
4: அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது.
5: இடும்பன்காரியின் தலைதான். இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றுமுற்றும் அவன் பார்க்கிறான். ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது. துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அப்படி அவன் ஒரு காலை கீழ்ப்படியில் வைத்து கொண்டிருக்கிறான் போலும்.
4: அடேடே, இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம்!
5: சுவரில் யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பெயர்கிறதே, அந்த புற வழி புலப்படுகிறதே.
4: அந்த வாசல் வழியாக வருகிறது யார்?
5: அதோ மணிமேகலை அல்லவா, தானே கையில் விளக்கை ஏந்தி கொண்டு வருகிறாள்.
3: இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான். அவன் வந்த வழி மூடிக்கொள்ளுகிறது. இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த புலியின் மேலுள்ள தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தின் முடிவுதான் என்ன? மணிமேகலை கைவிளக்கை தூக்கி பிடித்து நாலுபுறமும் பார்த்தாள். இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள். இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான்.
4: தாயே, இது என்ன? இந்த வேளையில் இங்கு எதற்காக வந்தது என்றான்.
6: இடும்பா, நீதானா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்
3: என்று மணிமேகலை வினவினாள்.
6: அம்மனா, நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா?
7: அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன எஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விடம் கட்டளையிட்டு சென்றார்கள்.
6: ஆமிடும்பா, இந்த அரண்மனையிலேயே சின்ன எஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை. பழுவூர் ராணியம்மாள் தங்கப்போகிற அறையில் ஏற்பாடு

0: சரியா இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இங்கே என்னமோ சத்தம் கேட்டது. நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்?
1: ஒரு நாழிகைக்கு மேல் இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கி வந்தீர்கள். அந்த வாயாடி பெண் சந்திரமதி இங்க
0: ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வர சொன்னேன். நீதானே இங்கே இருக்கிறாய், நான் போய் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கி பிடித்து இடும்பன்காரையின் முக மாறுதலை கவனித்தாள். அடுத்தாற் போல வாலில்லா குரங்கை நோக்கினாள். முன்னொரு தடவை அசைந்தது போல அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள்.
1: ஆம் தாயே, எஜமானுக்கு இன்று எவ்வளவோ அலுவல். தாங்கள் போய் அவரை கூப்பிட வேண்டாம்
0: என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்துக் கொள்ளுங்கள்.
1: எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன்
0: என்றான் இடும்பன்காரி. மணிமேகலை மறுபடியும் வந்த வழியே உள்ளே போனாள். இரகசிய கதவு மூடிக்கொண்டது. இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவரண்டை காது கொடுத்து உற்று கேட்டான். அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்று நிச்சயம் அடைந்த பிறகு திரும்பி வந்தான். பிலத்வாரத்தை திறந்து வைத்துக் கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான். பிலத்வாரத்தின் உட்புறமிருந்து ஆந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு இடும்பன்காரி ஆந்தை குரல் ஒன்று கொடுத்தான். விலவழியில் ஆட்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது. பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடைபெற்றன. வௌவால் ஒன்று சடசடவென்று சிறகை அடித்து கொண்டு பறந்தது. இடும்பன்காரி அதை பார்த்தான். பின்னாலிருந்து அவன் பேரில் வாலில்லா குரங்கு தடால் என்று விழுந்தது. அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான். அதனால் இன்னும் இரண்டு படிகள் அவன் கீழே இறங்க வேண்டியதாயிற்று. தன் பேரில் விழுந்தது இன்னதென்று முதலில் இடும்பன்காரிக்கு தெரியாமையால் அவன் உளறி அடித்து கொண்டு கைகளை வீசி உதறினான். பிறகு உயிரற்ற வாலில்லா குரங்கு எப்படியோ தவறி தன் பேரில் விழுந்திருக்கிறது என்று தெரிந்தது. மனதை தைரியப்படுத்தி கொண்டு அதை தூக்கி நிறுத்த பார்த்தான். இதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற இரண்டு கண்கள் மேலே இருந்தது. துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கின. இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை. ஒரு கணம் அவனை பெரும் பீதி பிடித்து கொண்டது. மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தான். வாலில்லா குரங்கு தலைகீழாக துவார வழியில் இறங்கியிருப்பதையும் அதன் பாதி உடம்பு வரையில் கீழே வந்த பிறகு துவாரக்கதவு நெருங்கி வந்திருப்பதையும் கவனித்தான். இரண்டு மனித கரங்களாக தோன்றியவை தன்னுடைய மனப்பிராந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டான். இதற்குள் பிலத்வாரத்தில் வந்தவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். முன்னால் வந்த ரவிதாசன்,
1: அப்பனே, என்ன இது? எதற்காக இப்படி உளறி அடித்துக் கொண்டு அலறினாய்? அபாயம் ஏதேனும் உண்டா? நாங்கள் திரும்பி போகவா
0: என்று கேட்டான்.
1: வேண்டாம் வேண்டாம், அபாயம் ஒன்றுமில்லை. பிலத்வார கதவு திறக்கும் போது இந்த ராட்சத குரங்கு எப்படியோ இடம்பெயர்ந்தும் தலையில் விழுந்துவிட்டது. ஒரு கணம் நானும் பீதி அடைந்து விட்டேன். இப்போது இந்த குரங்கு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன்
0: என்றான் இடும்பன்காரின். தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை மேலே இருந்து அமுக்கி தள்ளிய கரங்கள் யாருடைய கரங்கள் என்பதை நேயர்கள் ஊகித்திருப்பார்கள். வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டம் இந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பக்கம் இருந்தது. சரியான சமயத்தில் அவனுக்கு சரியான உத்தி தோன்றியது. இடும்பன்காரி பிலத்வாரத்தின் படிகளில் நின்றபடி வௌவாலை பார்த்த தருணத்தில் அவன் தலைமீது வாலில்லா குரங்கை தள்ளினான். பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான். அதன் பின்னர் வாலில்லா குரங்கையும் தலைகீழாக துவாரத்தினுள் தள்ளினான். கடைசியாக முதலையையும் நகர்த்தி விட்டான். இவ்வளவையும் சிலகண நேரத்தில் செய்து முடித்துவிட்டு வந்தியத்தேவன் யானை முகத்தண்டை ஓடினான். யானை தந்தங்களை பிடித்து தன் பலம் கொண்ட மட்டும் அழித்து திருப்பினான். சுவரில் வழி உண்டாயிற்று. ஆனால் மணிமேகலை உள்ளிருந்து வந்தது போன்ற விசாலமான வழி அல்ல. வட்ட வடிவமான குறுகலான வழி. அது கதவுக்குள் கதவாக இருக்கலாம். முழுக்கதவையும் திறப்பது எப்படி என்று யோசிக்க அது சமயமல்ல. அதற்குள் சதிகார கூட்டம் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்து விடலாம். பிறகு தான் தப்புவது துர்லபமாகிவிடும். ஆகவே திறந்த வழி குறுகலான வழியாக இருந்தாலும் அதற்குள் புகுந்து விட வேண்டியதுதான். தீர்மானித்தபடியே காரியத்தில் நிறைவேற்ற துணிந்து அந்த வட்ட வடிவமான துவாரத்தில் வந்தியத்தேவன் புகுந்தான். அவனுடைய தலையும் கைகளும் பாதி உடம்பும் உள்ளே வந்துவிட்டன. மிச்சம் பாதி உடம்பு உள்ளே புகுந்து பிரயாசையாயிருந்தது. கைகளினால் தாவி பிடித்து கொள்ள ஒன்றும் அகப்படவில்லை. இந்த சமயத்தில் உள்ளே இருந்த தீபம் அணைந்து இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அபயம் கேட்கும் குரலில், சந்திரமதி, சந்திர

0: மதி, என்னை காப்பாற்று என்றான். கலகலவென்று சிரிக்கும் பெண்ணின் குரல் கேட்டது. சந்திரமதி, நீ இங்கே இருந்து கொண்டுதானா வேலைக்கு பார்க்கிறாய்? இது நன்றாயிருக்கிறதா? அதற்கு பதிலாக மறுபடியும் சிரிப்பு. அதைத் தொடர்ந்து, நீ இப்படி அந்த புறத்தில் திருட்டுத்தனமாக நுழைவது மட்டும் நன்றாயிருக்கிறதா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது மணிமேகலையின் குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். ஆயினும் வேண்டும் என்றே. சந்திரமதி, நீ வரச் சொன்னதினால்தானே வந்தேன். பின்னால் ஆட்கள் வருகிறார்கள், சீக்கிரம் என்னை எடுத்துவிடு, இல்லாவிட்டால் விபரீதம் வரும் என்றான். சந்திரமதி இவ்வளவு கெட்டிக்காரியா? இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கு சேர்த்து புத்தி கற்பிக்கிறேன். ஓஹோ, தாங்கள் இளவரசி மணிமேகலையா? அம்மணி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள். இனிமேல் இம்மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன். இருளில் இரு மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கின. சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது. இளவரசி, உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றான். கொஞ்சம் பொறு, நான் உன்னை என்ன செய்யப்போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் செலுத்து. தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரிதான். கொலைகாரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே, அதுவே போதும். அந்த அரக்கர் கைகளினால் சாவதை காட்டிலும் தங்களுடைய மணிக்கரத்தினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான்.
1: அடே அப்பா, பெரிய வீராதி வீரனாயிருக்கிறாயே! அப்படி உன்னை தேடி வரும் கொலைகாரர்கள் யார்? கொஞ்சம் பொருள், முதலில் விளக்கேற்றி உன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன்.
0: அம்மணி, என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா? தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது பின்னால் நின்று பார்த்த குரங்கு முகம்தான் என் முகம். சந்திரமதி வர்ணித்தாளே என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கை வளைகள் குலுங்கும் மோசையும் கேட்டன. வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள். அதனால் இருட்டாயிற்று. இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள். பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் அந்த சமயம் கேட்டது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: செங்கண்ணர் சம்புவரையர் கஜேந்திர மோக்ஷ வரலாற்று கருத்தை தம் அரண்மனை ரகசிய வழிகளில் அமைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. வேட்ட மண்டபத்துக்குள்ள வரணும்னா முதல வழிவிடணும், அங்கிருந்து அந்தப்புறத்துக்கு போகணும்னா யானையின் தயவு வேணும். நல்லது. வந்தியத்தேவன் உள்ள வந்து சேர்ந்ததை நினைவு கூறுவோம். அடர்த்தியான மூங்கில் காடு, ஒத்தையடி பாதையில் முள்ளு குத்திக்காம பார்த்து நடந்த ஐயனார் கோவிலுக்கு வந்துடலாம். பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருக்கிற சூலாயுதத்தை திருகினா சுடுமண் யானையும் குதிரையும் நகரும். அந்த பள்ளத்தில் இறங்கி சுரங்க வழிக்கு போயிடலாம். தஞ்சாவூர் சுரங்க வழியில் மோதிக்கிற மாதிரி தூண் இருந்துச்சு, இங்கே இல்லை. அங்கே பொக்கிஷ நிலவர இங்கே படிக்கட்டு ஏறினதும் வேட்டை மண்டபம். வெறும் தரையில் கிடக்கிற முதலையை நகர்த்தினா தான் வந்த வழியே போக முடியும். அதை கவனிக்காம போயிட்டா சுவரோட சுவராக யானை பொருத்தப்பட்டிருக்கும் இடத்த உத்து பார்க்கணும். கஜேந்திர மோக்ஷ கதை ஞாபகத்துக்கு வந்தா எல்லாம் எளிதாயிடும். அந்த புறத்துக்கு போக அந்த யானை தான் வழிகாட்டும். வெளியே போகணும்னா முதல தஞ்சாவூர் சுரங்க வழியில் நடந்த நாடகத்தில் உரையாடல் எதுவும் வந்தியத்தேவன் காதில் விழலை. இங்கே வேட்ட மண்டபத்துக்குள்ள மணிமேகலை வர்றதை பார்த்ததும் இடும்பன்காரி தூசி தட்டுற மாதிரி பாசாங்க செய்கிறான். பள்ளிப்படை காட்டில் தேவராளன் பாட்டுக்கு இவன் உடுக்க அடித்தது நினைவு இருக்கும். இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? இதுக்கு பதற்றம் அடையாமல் எப்படி மறுமொழி தர்றான் பாருங்க. ஒரு நாழிகைக்கு மேலே இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கிய வந்தீர்கள்? திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. கேட்குறான், அந்த வாயாடி பெண் சந்திரமதி எங்க? இலக்கியத்தில் வாவல்னும் பேச்சு வழக்கில் துறிஞ்சல்னும் குறிப்பிடப்படுற வௌவால் விலங்கை போல குட்டி போடும், ஆனால் பறவையை போல பறக்கும். காது இல்லாமல் இதனால் பார்க்க முடியாதுன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், ஒலியின் உயர் அலைவரிசையை அனுப்பி அதன் பிரதிபலிப்பை கொண்டு தன் பாதையில் உள்ள தடைகளை கண்டுக்கும். வௌவாலின் செவிகளுக்கு இந்த எதிரொலியை ஏற்கும் ஆற்றல் உண்டு. அனந்த கோட்டி, அனந்த முடிவில்லாத கோட்டி, பத்தாயிரம் ஆயிரங்கள், அனந்த கோட்டி எண்ணிக்கையில் அடங்காதது. காப்பாத்தினா கோட்டி புண்ணியம்,

0: காப்பாத்தினதுனால அனந்த கோடி வந்தனம். வல்லவரையன் எதையுமே குறைச்சு மதிப்பிட மாட்டான் இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் மகிழலாம். காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்றைய இசை ஊஞ்சல் எஸ்என் சுரேந்தர் அவர்களுடையது. அவர் பாடிய பாடல்களிலிருந்து சில பாடல்களை இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் கேட்டு மகிழலாம். எஸ்என் சுரேந்தர் 500 மேற்பட்ட பாடல்களை தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் பாடியுள்ளார். இளையராஜா மற்றும் பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பல மறக்க முடியாத மெலடி மற்றும் குத்து பாடல்களையும் பாடி அசத்தியுள்ளார் இவர். அந்த வகையில் அவருடைய படமான ஊமை விழிகள் படத்திலிருந்து ஒரு பாடல் இப்பொழுது.

0: அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இணைந்து வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: தார்பைகள் கிரீன் நெட்ஸ் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.

எஸ் என் சுரேந்தர். இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அறியப்படுபவர். இவர் 600-க்கும் மேற்பட்ட படங்களில் பல்வேறு வடிவங்களில் இவள் தன்னை முத்திரை பதித்தவர். நடிகர்களுக்கு குரல் கொடுத்துள்ளார். குறிப்பாக பல மலையாள நடிகர்களுக்கும் இவர் குரல் கொடுத்துள்ளார். தமிழில் குறிப்பாக மோகனின் பல வெற்றி படங்களுக்கு இவர் குரல் பின்னணியாக இருந்தது சிறப்பானதொரு விஷயம். அவரது படத்திலிருந்து அவர் பாடிய பாடல்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். இன்றைய இசை ஊஞ்சல். சுரேந்தர் அவர்களுடைய பாடல்களிலிருந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. எஸ்என் சுரேந்தர் என்பவர் பின்னணி பாடகி ஷோபா சந்திரசேகர், அதாவது இயக்குனர் சந்திரசேகரின் தம்பி ஆவார். அதாவது ஷோபா சந்திரசேகரின் தம்பி விஜயின் மாமாவாகிய இவர். நீலகண்டன் இவரது இயற்பெயர். பல புகழ்பெற்ற திரைப்படங்களில் இயக்குநராகவும் விளங்கினார் இவருடைய தந்தை. எஸ்என் சுரேந்தர் பாடிய பாடலில் மீண்டும் ஒரு பாடல், என் ராசாவின் மனசிலே பாடலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இசை ஊஞ்சல் இன்று தலாட்டிக் கொண்டிருப்பது எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய பாடலிலிருந்து. இவர் பாடகர் மட்டுமல்ல, டப்பிங் கலைஞராக தனது திறமையை நிரூபித்த சுரேந்தர் யாகசாலை போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அவர் பாடிய இப்பொழுது நிறைவான பாடல் ஒன்ஸ் மோர் படத்திற்காக.

0: இதுவரை எஸ் என் சுரேந்தர் பாடிய பாடல்களாக காரைக்கால் பியசா தங்கமாளிகை வழங்க இசை ஊஞ்சல் உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேரம் 9:55.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன் சொல்லமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
13: வணக்கம். குழலினும் யாழினும் இனியது மழலையின் சொற்கள் என்கிறார் வள்ளுவர். குழந்தையின் சொற்கள் மட்டுமின்றி குழந்தையின் மனதும் கூட. மனிதன் தன் அறிவு மற்றும் உடல் வளர்ச்சியால் எத்தனையோ சாதனைகளை புரிகிறான், எத்தனையோ வெற்றிகளை அடைகிறான். ஆனால் அவன் தன் குழந்தைமையை இழந்து விடுவதை உணர்வதில்லை. குழந்தைகளுக்கு நிரந்தர ஆசை, தோல்வி, பகை, வருத்தம், நிரந்தர மகிழ்ச்சி என்று எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஞானியைப் போல வாழும் வாழ்க்கை குழந்தைகள் பெற்றுள்ள வரம். பொற்குவியலே கிடைத்தாலும் போதாது என்று ஏங்கும் நாம் மண் குவியலில் மகிழ்ச்சி காணும் குழந்தைகளிடம் கற்க எத்தனையோ இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தை மனம் இருக்கும். அன்பு, இரக்கம், கருணை, மகிழ்ச்சி இவற்றால் நிரம்பிய அதை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். அமெரிக்காவின் மிக இள வயது அதிபரான தியோடர் ரூஸ்வெல்ட் வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்டவர். கரடி வேட்டைக்காக தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு சென்றார். எவ்வளவு தேடி அலைந்த போதும்

0: ஒரு கரடி கூட கண்ணில் படவில்லை. அதிபரின் ஏமாற்றத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் அவரது வீரர்கள் எங்கிருந்தோ ஒரு குட்டி கரடியை பிடித்து வந்து ஒரு மரத்தில் கட்டி அதை சுட சொன்னார்கள். ரூஸ்வெல்ட் கரடியின் முகத்தை பார்த்து அதை சுடுவதற்கு மறுத்துவிட்டார். மாறாக கரடியை விடுவிக்க சொல்லி கட்டளையிட்டார். இச்செய்தி நாடு முழுவதும் பரவியது. மக்கள் ரூஸ்வெல்டின் அன்பு நிறைந்த குழந்தை மனதை எண்ணி பெருமிதம் கொண்டனர். ஒரு பொம்மை தயாரிப்பாளர் இந்த குழந்தை மனதை நினைவில் நிறுத்த ஒரு கரடி பொம்மை செய்து அதை ரூஸ்வெல்டுக்கு பரிசளித்தார். அவரது அனுமதியோடு அந்த கரடி பொம்மைக்கு அவருடைய பெயரையே வைத்தார். தியோடர் ரூஸ்வெல்டின் செல்ல பெயரான டெடி என்ற பெயரோடு இன்று எத்தனையோ குழந்தைகளை மகிழ்வித்து வருகிறது அந்த டெடிபியர் கரடி பொம்மை. பசுமரத்தாணி போல என்ற தொடரை நாம் அறிவோம். பிள்ளைகளின் மனதில் எதை போட்டாலும் அது அப்படியே பற்றி கொள்ளும். ஒரு பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதையைப் போல அது நன்கு விருட்சமாகும். அது ஒரு கள்ளம் கபடமற்ற வெள்ளை காகிதம். நாளைகளை பற்றி குழந்தை கவலைப்படுவதில்லை. நேற்றைகளும் அவர்களுக்கு முக்கியமில்லை. இன்று இப்பொழுது அவர்களுக்கு நிஜமாக உள்ளது. பெரிய பெரிய லட்சியங்களுக்காக அன்றாட மகிழ்ச்சிகளை அவர்கள் இழப்பதில்லை. ஒரு தட்டானோ, ஒரு பட்டாம்பூச்சியோ, ஒரு பூனையோ, ஒரு நாய்க்குட்டியோ அவர்களுக்கு போதுமானது. சின்ன மிட்டாயில் அவர்கள் பெரிய வழிகளை மறக்க பழகிக் கொள்கின்றனர். அவர்களுக்கு தேவைகள் குறைவு, அதனால் கவலைகளும் குறைவு. நம் எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். பெரிய ஆலமரத்தின் நிழலில் எப்படி சின்ன புல் வளராதோ அப்படித்தான் நம் மனதில் இருக்கக்கூடிய பேராசை, கோபம், வஞ்சகம் போன்ற வளர்ந்த மனித ஆசைகள் அந்த குழந்தைமையை துளிர்க்க விடுவதே இல்லை. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முயல்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதற்கு குழந்தைகளிடம் இருக்கும் மிட்டாய் மனது நமக்கு அவசியம் வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய இன்சொலமுது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை நாகப்பட்டினம். தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். சிந்தனை துளி அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உறங்கும் வேளையில் மலரும் இசை மலர், மனம் வீசும் தருணம் இது, இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருகிறது அபூர்வ ராகங்கள் படத்திற்காக.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில 10:16 வரும் அடுத்த பாடல் வெள்ளி விழா படத்திற்காக.

0: நேர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரிஷி மூலம் படத்திற்காக வருகிறது.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர் நெஞ்சங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது இரவு மலரும் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் வருகிறது எதிர்நீச்சல் படத்திற்காக, பி.வி. சீனிவாஸ் சுசிலா பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 10:30 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் கலங்கரை விளக்கம் படத்திற்காக.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் இணங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால். இரவு மலரும் நிகழ்ச்சியில் அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஆலயமணி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்களியன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்களியன் சூப்பர் கோல்டு உரம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில 10:45 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக வருகிறது பாடல். பேபி சீனிவாஸ், சுசிலா குரல்களில்.

0: மற்றும்
1: அழைக்கிறது
0: தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நாளை 20:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும்.

என் சொல் அமது. தார்பாய்கள் கிரீன் அட் ஓஸ் நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிறது களத்தூர் கண்ணம்மா படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது. சுதர்சனம் இசையில்

இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை படத்திற்கான பாடல். பி.பி. சீனிவாஸ், பி.சுசிலா பாடியது, விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில்.

நிறைவு பெற்றது இரவும் மலரும். காற்றலையில் நாளை, நாளை நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருமாறு சிமாட்டி சிக்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படிப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதா சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசந்தளிர். பங்கேற்கும் செல்வி ஜி ரீத்திகா அவர்கள். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து காரைக்கால் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:45 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கீர்சாமி அவர்கள் தரும் ஆலோசனைகள். 10:05 சொல் அரங்கம், தேனின முடியும் ஒரு சொல். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெங்கண்ணம் ராமன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்போர் செல்வி ஜி ரித்திகா அவர்கள். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:30 சிறுவர் சோலை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் எல்எஸ்சி. 3:30 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து நாகப்பட்டினம் ஓய்வு பெற்ற மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ காதர் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எல்எஸ்சி. 4:00 மனமிழிதே பங்கேற்கும் நேயர் திருவாரூர் எம் அரவிந்த் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியம் பிரீப்ஸ் வழங்கும் நன்வேண்டா. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. 6:00 பன்னீசை. 6:20 நாச்சர்கோயில் அமேதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமச்சு ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திர மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இதில் சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் இசை துரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் குற்றம் மற்றும் உழவநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் எல்இனோ கால மற்றும் குறித்து பாதிப்பு. இதுகுறித்து அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 திரை இசை. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 இளைய பாரதம் இளையோரின் வெற்றிக்கான கவனிப்பு குறித்து திறன் உரை வழங்குகிறார் நெடுங்காடு ஜி ஜுபஸ்ரீ அவர்கள். வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் இளைஞர் மனதில் ஏபிஜே அப்துல் கலாம் உரை வழங்குகிறார் காரைக்கால் ஜே அரவிந்த் அவர்கள்.

நேரம் 11:10. நெஞ்சங்களை நிகழ்ச்சியும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி நேர்கள் கேட்கலாம். துயிலும் முன் நாளை எதிர்காலம் இன்றைய நம் செயல்களில் தான் உருவாகிறது. மகாத்மா காந்தி